இனிமையான காலை வணக்கம் அன்பணியர்களே. பூக்கள் சிரிக்கும் காலை இது, புதிய கனவுகள் பளிக்கும் நேரம் இது. உள்ளத்தில் உறுதி கொண்டு எழுவோம், உயர்ந்த லட்சியத்தை நோக்கி நடப்போம். புலரும் இக்காலை பொழுது ஒரு புதிய விடியலை தந்து புதிய உற்சாகத்தை தரும் நாளாக அமையட்டும். இது ஆகாஷ்வாணி தருமபுரி வானொலி நிலையம் 102.5 MHz, ஏற்காடு பண்பலை 103.7 MHz ஒளிபரப்பு. இன்று சக ஆண்டு 1948 பாத்திரபத மாதம் 16 நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஆவணி திங்கள் 20 நாள், 2026 ஆண்டு செப்டம்பர் மாதம் 6 தேதி ஞாயிற்றுக்கிழமை. நிலையத்தில் நேரம் காலை 5:56.

0: ஏற்றத்துக்கும் இசை முழக்கம் தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 நிலையத்தில் நேரம் காலை 6 மணி பண்பலையில் முதல் நிகழ்ச்சியாக
1: குரலோசை கல்லாமை 41 அதிகாரம் 8வது குறட்பா.

0: குரலோசை கேட்டீர்கள்.
1: இனி கேட்கலாம் நம் தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 விளம்பர காத்திருக்கும் நிகழ்ச்சி பற்றிய நிரல். ஆராய்ந்திற்கு ஆங்கிலத்தில் செய்திகள், ஆரம்பத்திற்கு இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் ந சவித்ரா அவர்கள். 6:15 பக்தி மாலை, 6:35 ஓசூர் சங்கர் பயோடெக் நிறுவனம் வழங்கும் உள்ளவர்களுக்காக, 6:45 மாநில செய்திகள், 6:55 தருமபுரி கிருஷ்ணா சில்க்ஸின் மழலை மொழி. இன்றைய மழையாக நம்மோடு எம் கவியரசு. 7:00 காலை வணக்கம். காலை வணக்கம் நிகழ்ச்சியில் தருமபுரி ஜே கே குழந்தை நல மருத்துவமனையின் நாள் மலர், தருமபுரி அரசு பட்டுக்குடு அங்காடியின் நேற்றைய விலை நிலவரம், தருமபுரி உழவர் சந்தையின் காய்கனி விலை நிலவரம், தருமபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை வழங்கும் இனிது இனிது ஆகியன கேட்கலாம். 7:15 தமிழில் செய்தி அறிக்கை, 7:25 தருமபுரி துரைசாமி நாயுடு திரு மற்றும் பாரதிபுரம் எஸ் எஸ் ஜுவல்லரி வழங்கும் நலம் தானே, 7:30 சந்தோஷ சாரல், 8:00 தருமபுரி ஹெல்த் கேர் ரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று, 8:05 பொன்னியின் புதுப்படல் அறிமுக நேயர்கள் பங்கேற்கும் நேரலை நிகழ்ச்சி, 8:15 தருமபுரி ரங்கா சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ, 8:30 தருமபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ் வழங்கும் சிந்தனை சிறகுகள், 8:45 சைவாலின் இன்று ஒரு தகவல், காலை 9:00 தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸின் இனிய சொல் அமது வழங்குகிறார் தவத்திரு குன்றக்குடி பணபல அலியிடார், 9:05 வானலையில் வசந்தம் இன்று அழகு குட்டிச்செல்லமாக, 10:00 தருமபுரி நேதாஜி பைபாஸ் ரோட் ஜேஎன் மருத்துவமனை ஜனனி கிளினிக் வழங்கும் நன்றி கேட்போம் இன்றே கேட்போம் வழங்குகிறார் முனைவர் சுந்தர ஆவுடையப்பன் அவர்கள், 10:05 நீங்கள் கேட்டவை, 11:00 தருமபுரி இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள் வழங்கும் கேட்டால் சுவைக்கும், 11:05 பூவே பெண் பூவே, 12:00 நிகழ்ச்சி நிரல், 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 12:10 உங்கள் களம் இன்று மலரும் மொட்டுகளாக, சேலம் மாவட்டம் நங்கவல்லி ஒன்றியம் துறையூர் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி மாணவ மாணவியர் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சியினை கேட்டுள்ளார்,

0: 12:40 தமிழில் செய்தி அறிக்கை, 12:50 சுருள் காப்பம், அறிவிப்புகள் வெள்ளிசை ஆகியன இடம்பெறுகிறீர்களாம். 1:50 ஆங்கிலத்தில் செய்திகள், 1:10 நேயர் விருப்பம், 1:30 தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை விளங்கும் ஆரோக்கியம் ஆய்வு முழுவதும், 1:45 மாநில செய்திகள், 1:55 வானிலை அறிக்கை, 2 மணிக்கு இலக்கியம் பேசுவோம் நிகழ்ச்சியில் சீவக சிந்தாமணி காட்டும் பழந்தமிழில் வாழ்வியலில் பங்கு. நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார் திரிபுர சூடாமணி அவர்கள். 2:30 ஒருபட பாடல், 3 மணிக்கு கட்சிவில் கடற்கரை பாடல்கள், 4 மணிக்கு கால கண்ணாடி நாடகம் கேட்கலாம், 5 மணிக்கு மாலை தின்றல், 6 மணிக்கு தருமபுரி ராதாகிருஷ்ணா ஜுவல்லரி வழங்கும் தினம் ஒரு திருக்கோயில், 6:50 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 இசை மின்னல், 6:30 மாநில செய்திகள், 6:40 வேலை காத்திருக்கு, 6:45 வானிலை அறிக்கை, 6:50 அறிவிப்புகள் இடம்பெற கேட்கலாம், 6:55 சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ் வழங்கும் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். இவையாவும் தருமபுரி மற்றும் ஏற்காடு பண்பலையில் இன்று வளம்பெற காத்திருக்கும் நிகழ்ச்சி பற்றிய நிழல். இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக, அதனைத் தொடர்ந்து இணைத்தாலும் நல்லவை கேட்க இடம்பெறும்.
1: Prime Minister Narendra Modi has urged young Indians to dream even bigger than previous generations and build global consulting, accounting, financial and legal firms capable of leading the world. Mr. Modi said, "Today Indians are leading the top companies of the world, so why can't companies built by Indians lead the world?" The Prime Minister was addressing centenary celebrations of Sri Ram College of Commerce at Delhi University yesterday evening. Mr. Modi said, "India's 7.8% quarterly growth amid global uncertainty reflects its economic strength." He said, "India has come a long way from policy paralysis to policy dynamism." He said, "The world is watching India become the fastest growing major economy."
2: Duniya Bharat ko fragile 5 bata rahi thi. आज दुनिया भारत को फास्टेस्ट ग्रोइंग मेजर इकोनॉमी बनने से हुए देख रही है। अभी हफ्ते भर में ही भारत की इकोनॉमी को लेकर कई सारी पॉजिटिव खबरें आई है। 7.8% क्वार्टरली ग्रोथ ने देश का जोश बढ़ाया है और इसी बीच जापानीज क्रेडिट रेटिंग एजेंसी ने भारत की रेटिंग अपग्रेड कर दी है। ये 7.8% की ग्रोथ भी ऐसे समय में आई है जब वेस्ट एशिया का युद्ध चल रहा है।
1: Presenting hard economic data to counter persistent critics, the Prime Minister detailed that between April and June, electricity production increased by 9%. Mr. Modi said overall vehicle sales surged by over 20% during the period, driven by 20% growth in two-wheelers and nearly 30% in three-wheelers. He stressed that an 8% increase in steel and cement consumption proves that construction, housing and commercial activity are expanding rapidly. Mr. Modi shared that smartphone exports now exceed 2.5 lakh crore rupees, while domestic defense production has hit an all-time high of nearly 2 lakh crore rupees, contrasting past struggles with today's achievements. The Prime Minister emphasized that terrorism has been defeated with armed forces confidently striking enemies in their own homes and peace restored from Jammu and Kashmir to the northeast. President Draupadi Murmu has appointed Dr. Dinesh Sharma as the Lieutenant Governor of the Andaman and Nicobar Islands. Dr. Sharma will succeed Admiral Devendra Kumar Joshi, retired, who was serving as Lieutenant Governor of the Islands since October 2017. Dr. Sharma is presently a Rajya Sabha MP from Uttar Pradesh and has also served as Deputy Chief Minister of the state. Union Home Minister Amit Shah arrived in Goa last night on a three-day visit, during which he will chair the 28th meeting of the Western Zonal Council. Today, he is scheduled to chair a Home Ministry meeting, address a press conference and inaugurate the BJP's new state office. In Chhattisgarh, the National Investigation Agency's Special Court in Jagdalpur has convicted all 10 accused in Jhelum Valley Maoist attack case under various charges. A total of 11 accused were tried in the case, of whom one died during the trial. The court found all 10 accused, including two women, guilty of the murder of 29 people and attempt to murder 15 others. The order on the quantum of punishment has been reserved for September 16th. In May 2013, Maoists attacked a convoy of Congress leaders in Jhelum Valley. 29 people, including senior Congress leaders, were killed.

0: நேரம் 6:10.
1: ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் நா. சாவித்ரி அவர்கள்.
2: கல்வி என்பது ஒரு மனிதனை முழுமையாக்குவது. உடல் மற்றும் மன வளர்ச்சியில் சிறந்தவனாகவும் நல்ல ஒழுக்கமுடையவனாகவும் நற்பண்புகள் நிறைந்தவனாகவும் ஆக்குவது. கல்வியே ஒரு மனிதனுக்கு அழியாத செல்வமாகும். எனவேதான் வள்ளுவரும் கல்வியின் சிறப்பினை உணர்த்த கல்வி, கேள்வி, கல்லாமை, அறிவுடைமை என பல அதிகாரங்களை அமைத்துள்ளார். கல்வி பற்றிய சிந்தனை திருவள்ளுவரின் ஆழ் மனத்தில் இருந்ததால்தான் பல அதிகாரங்களில் இதன் சிறப்பை வலியுறுத்தி கூறியுள்ளார். அதனால்தான் திருக்குறளும் உலக பொதுமறையாக போற்றப்படுகிறது. எனவேதான் மகாகவி பாரதியாரும் வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு என்று போற்றி புகழ்கின்றார். பாரதியின் வழியிலே வந்த கவிஞர் தாரா பாரதியோ, ஐயனே வள்ளுவனே, மூப்பில்லா தமிழுக்கு முப்பால் கொடுத்தவனே, யாப்பில் நீ புனைந்த ஈரடியால் தமிழன்னை பூ போல நடந்து புவனமெங்கும் சுற்றி வந்தாள் காப்பு தமிழுக்கு உன் கவிதைகளை வணங்குகின்றேன் என்று வள்ளுவரின் சிறப்புகளை எடுத்துரைக்கிறார். பழந்தமிழ் இலக்கியங்கள் பல வள்ளுவனார் வலியுறுத்தி கூறிய கல்வியின் சிறப்புகளை எடுத்துரைக்கின்றன. தனிப்பாடல் ஒன்றில், வெள்ளத்தால் போகாது, வெண்தழலால் வேகாது, வேந்தரால் கொள்ளத்தான் முடியாது, கொடுத்தாலும் குறைவுபடாது, கள்ளர்க்கோ மிகவரிது, காவலோ மிக எளிது, கல்வி என்னும் உள்ளத்தே பொருளிருக்க உலகெல்லாம் பொருள் தேடி உழல்வதேனோ. இப்பாடலின் பொருள், கல்வி வெள்ளம் வந்தால் அடித்து செல்லக்கூடியது அல்ல, நெருப்பினாலும் எரியக்கூடியது அல்ல, மன்னர்களாலும் கூட கவர முடியாது, யாருமே திருட முடியாது என்பது இப்பாடலின் பொருளாகும். மற்றவர்களுக்கு கொடுத்தாலும் குறையாது, திருடர்களாலும் திருட முடியாது. இக்கல்விக்கு பாதுகாப்பு தேட வேண்டிய அவசியமே இல்லை. இத்தகைய அழிவற்ற செல்வம் நம் உள்ளத்தில் இருக்க அதனை அறியாமல் மக்கள் உலகெங்கும் பொருளை தேடி அழிவது ஏன் என்று இப்பாடல் வினா எழுப்புகிறது. சங்க இலக்கியமான புறநானூற்று பாடலோ உற்றுழி உதவியும் உருப்பொருள் கொடுத்தும் பிற்றை நிலை முனியாது கற்றல் நன்றே என்று கூறுகிறது. இதன் பொருள் என்ன தெரியுமா? ஆசிரியருக்கு துன்பம் வந்த காலத்தில் உதவியும் பொருள் கொடுத்தும் அவரிடம் பணிந்து நின்றும் கல்வி கற்பதே ஒருவருக்கு சிறந்தது. வெற்றி வேர்க்கை என்னும் நூலிலும், கற்கை நன்றே கற்கை நன்றே, பிச்சை புகினும் கற்கை நன்றே என்று அதிவீரராம பாண்டியர் கூறுகிறார். வறுமை காரணமாக பிச்சை எடுத்தாலும் கல்வியை கைவிடக்கூடாது என்றும், எத்தகைய சூழலிலும் கல்வியை கைவிடக்கூடாது என்றும் வலியுறுத்துகின்றனர் சான்றோர்கள். கல்வியின் சிறப்பை பல்வேறு இலக்கியங்கள் வலியுறுத்தினாலும் வள்ளுவனார் 1¾ அடியிலேயே அழகாக எடுத்துரைக்கின்றார். அதுவும் அனைவராலும் விரும்பக்கூடிய திருக்குறளிலே, கற்றதன் வழி வாழ்க்கையில் நாம் நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்வதுதான் மிக மிகச் சிறப்பு. அந்த குறள் என்ன தெரியுமா? கற்க கசரர, கற்பவை கற்ற

0: நிற்க, அதற்குத்தக இக்குறளினுடைய சிறப்பு என்ன தெரியுமா? இது ஒரு துணைக்கால் எழுத்து இல்லாத குறள். இந்த ஒரு குறள் போதும் கல்வியின் சிறப்பை நாம் அறிந்து கொள்வதற்கு. இதனுடைய பொருள் என்ன தெரியுமா? ஒருவன் கற்க வேண்டிய நூல்களை ஐயம் திரிபர கற்பானாக. அவ்வாறு கற்றானாயின் கல்வியில் கற்றவாறு நடந்து கொள்வானாக. கற்பது மட்டும் கல்வி அல்ல, கற்ற வழி நடக்க வேண்டும். நம் சொந்த காலில் நிற்க வைப்பது கல்வி என்பதை உணர்ந்ததால்தான் துணைக்கால் எழுத்து இல்லாத குறளை அமைத்துள்ளார் வள்ளுவனார். எனவே கல்வியின் சிறப்பை உணர்ந்து நாம் செயல்படுவோமாக.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் முனைவர் நா. சாவித்ரி அவர்கள்.

எட்டுக்கும் இசை முழக்கம் தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 செந்தமிழே உயிரே நருந்தேனே செயலினை மூச்சினை உனக்களித்தேனே நைந்தாயனில் நைந்து போகும் என் வாழ்வு நன்னிலை உனக்கினில் எனக்கும் தானே. விடுகின்ற இக்காலை பொழுது அனைவரது வாழ்விலும் வெற்றியும் மகிழ்ச்சியும் சுகத்தையும் தந்திட வாழ்த்துகிறது தருமபுரி மற்றும் ஏற்காடு பண்பலை. எண்ணிய எண்ணங்கள் ஈடேறட்டும், இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். நிலையத்தில் நேரம் காலை 6:15 கேட்டு ரசிக்கலாம் பக்தி மாலை. நிகழ்ச்சியில் முதல் பாடலாக

எழுசையின் இளவரசி தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இளைதில் நேரம் காலை 6:21. கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் பக்தி மாலை. அன்புக்கு இணையாக வேறு எதுவுமே சொல்ல முடியாது. சொல்லுவோம் அன்பு காட்டினா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அரவணைச்சு போயிடும், எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சரியாக நடந்துடும் அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாருக்குமே தெரிஞ்சதாக இருக்குது இல்லையா. அதுபோல் அன்பு ஒரு நாள் என்றைக்கு அது தோற்று போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, அந்த அன்பு, அந்த அன்பினுடைய மதிப்பு தெரியாதவர்களிடம் நீங்கள் அன்பை காட்டுகிற போது அந்த இடத்தில்தான் அன்பு தோற்று போகிறது. தோற்றாலும் பரவாயில்லை, அன்பை பகிர்வோம் அனைவரிடத்தும்.

ஆறு மணி 26 நிமிடம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் பக்தி மாலை. இந்த பக்குவம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எல்லாரும் கேட்டுகிட்டே இருப்பாங்க. எப்போ 30 மேலே இருந்தால் நல்ல பக்குவம் வந்துடுங்க, இல்லை 40 வயது கடந்தவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சரியான பக்குவம் அப்படிங்கிறது வந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை ஆங்கிலத்தில் சொல்லணும் அப்படின்னா அந்த மெச்சூரிட்டின்னு சொல்லுவாங்க. பக்குவம் அப்படிங்கிறது சின்ன வயசில் இருக்கக்கூடிய சிறு வயதை நம்மளே கம்பேர் பண்ணும்போது சிறு வயதில் இருக்கக்கூடிய நபர்கள் ஒரு பக்குவமான விஷயத்தை சொன்னால் கூட நம்ம அதை எடுத்துக்கக்கூடிய மனப்பக்குவம் நமக்குள்ளே இருக்கணும். மிக முக்கியமாக பக்குவம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, மற்றவங்க சொல்கிறத புரிஞ்சுக்கிறதோ இல்லை புரிய வைக்கிறதோ அப்படிங்கிறதுலாம் பக்குவம் இல்லை. எந்த விஷயம் சொன்னால் பிரச்சனை வரும் அப்படின்னு நினச்சி அந்த விஷயத்தை சொல்லாமல் நம்ம அமைதியாக மௌனமாக போகிறது தான் பக்குவம் அப்படிங்கிறதுக்கான சரியான பதமாக இருக்கும்.

ஒழித்துக் கொண்டிருக்கும் பாடலோடு நிறைவுபெறுகிறது இன்றைய பக்தி மாலை. பக்தி மாலை ஒழித்த இடங்களிலெல்லாம் அன்பு, மகிழ்ச்சி, ஆரோக்கியம் அனைத்தும் நிலைத்திருக்கட்டும்.

0: நிலையத்தில் நேரம் காலை 6:35 பண்பலையில் தொடர்ந்து கேட்கலாம்.
1: ஹோசூர் சங்கர் பயோடெக் வழங்கும் உழவர்களுக்காக இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ஹோசூர் சங்கர் பயோடெக்.
2: சங்கர் பயோடெக் ஹோசூரில் ISO விதை உரிமம், தாவர தோற்றம், இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி சான்றிதழ் பெற்ற ஒரே நிறுவனம். நடவு முதல் அறுவடை வரை விவசாயிகளுக்கு இலவச ஆலோசனை வழங்கும் நிறுவனம். அனைத்து வகையான திசுவாழை கன்றுகள் உற்பத்தி செய்யும் ஒரே இடம் சங்கர் பயோடெக், நகராட்சி அலுவலகம் அருகில் ஓசூர்.
1: ஓசூர் சங்கர் பயோடெக் வழங்கும் உழவர்களுக்காக வழங்குகிறார் பி சின்னசாமி.
3: விவசாய பெருமக்களுக்கு வணக்கம். அசோலா வளர்ப்பு கால்நடை வளர்ப்பில் ஏற்படும் தீவன செலவை குறைத்து கால்நடைகளுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை வழங்கும் வகையில் அசோலா வளர்ப்பு ஒரு சிறந்த தொழில்நுட்பமாகும். குறைந்த இடத்துல குறைந்த செலவிலும் அசோலாவை உற்பத்தி செய்து கால்நடைகளுக்கு துணை தீவனமாக வழங்க முடியும். மேலும் அசோலாவை நெற்பயிரில் உயிர் உரமாகவும் பயன்படுத்தலாம். அசோலா நீரில் மிதந்து வேகமாக வளரும் ஒரு சிறிய நீர் தாவரமாகும். கால்நடைகளுக்கு தேவையான அமினோ அமிலங்கள், தாது உப்புக்கள், வைட்டமின்கள், பீட்டோகரட்டின் போன்ற சத்துக்கள் இதில் உள்ளன. அசோலாவில் சுமார் 25-30% புரதச்சத்து, 14-15% நார் சத்து, 3-4% கொழுப்பு சத்து, 45-50% மாவு சத்து காணப்படுகிறது. இதனால் கால்நடைகளுக்கான துணை தீவனமாக அசோலா முக்கியத்துவம் பெறுகிறது. அசோலாவில் உள்ள வைட்டமின் ஏ சத்து காரணமாக அசோலாவை உட்கொள்ளும் கோழிகளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிப்பதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அசோலாவை கால்நடைகளுக்கு துணை தீவனமாக வழங்குவதன் மூலம் கறவை மாடுகளில் பால் உற்பத்தி அதிகரிக்கிறது. பால் கொழுப்பு சத்து மற்றும் கொழுப்பு அல்லாத திடப்பொருட்களின் அளவு அதிகரிப்பதால் பாலின் தரமும் மேம்படுகிறது. அசோலாவை உட்கொள்ளும் கோழிகளில் உடல் எடை அதிகரிப்பதுடன் முட்டையின் அளவும் அதிகரிப்பதாக, முட்டையின் மஞ்சள் கரு அடர்ந்த நிறத்தில் காணப்படுவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. 1 கிலோ அசோலாவை உற்பத்தி செய்ய சுமார் 75 பைசா மட்டுமே செலவாகும். அதே சமயம் 1 கிலோ புண்ணாக்கின் விலை சுமார் 40-45 ரூபாய் வரைக்கும் இருப்பதால் அசோலா குறைந்த செலவில் கிடைக்கும் சிறந்த துணை தீவனமாக பயன்படுகிறது. இதனால் கால்நடை வளர்ப்பில் தீவன செலவை குறைத்து விவசாயிகளின் நிகர வருமானத்தை அதிகரிக்க அசோலா உதவுகிறது. அசோலாவை பல்வேறு முறைகளில் வளர்க்கலாம். அதிக ஆழமில்லாத நீர் தேங்கும் குட்டைகள், நெல் வயல், நெல் நாற்றங்கள், சிமெண்ட் தொட்டிகள் மற்றும் சீல்பாலியன் சீட் விரிக்கப்பட்ட குளிமுறை ஆகியவற்றில் அசோலாவை வளர்க்கலாம். சுமார் 10 அடி நீளம், 2 அடி அகலம் மற்றும் 1 அடி ஆழம் கொண்ட சிமெண்ட் தொட்டியில் 25-30 கிலோ மண்ணை பரப்பணும். அதனோடு 5 கிலோ நன்கு மக்கிய சாணத்தை கலந்து பரப்பணும். 100 கிராம் சூப்பர் பாஸ்பேட் உரம் சீராக தூவணும். தொட்டியில் சுமார் 5 சென்டிமீட்டர் உயரத்திற்கு தண்ணீர் இருக்குமாறு பராமரிக்கணும். இதில் சுமார் 5 கிலோ அசோலாவை விதைத்தால் 2 வாரத்தில் சுமார் 35-40 கிலோ அசோலா சேகரிக்க முடியும். மேலும் 10 நாட்களுக்கு ஒரு முறை சாணக்கரைசலில் சேர்க்கணும். அசோலா நெல் வயலில் வளர்க்கலாம். 1 சென்ட் நிலத்தில் சுமார் 1 கிலோ அசோலா என்ற அளவில் இட்டு வயலில் சுமார் 5 சென்டிமீட்டர் நீர் நிரப்பினால் 2 வாரத்திற்குள் அந்த இடம் முழுவதும் அசோலா வளர்ந்துவிடும். அசோலா கால்நடை தீவனமாக மட்டுமின்றி

0: திறந்த உயர் உரமாகவும் பயன்படுகிறது. காற்றில் உள்ள தழைச்சத்தை நிலைநிறுத்தும் திறன் அசோலாவுக்கு உள்ளது. அசோலாவில் சுமார் 4.5% தழைச்சத்து இருப்பதால் நெற்பயிரில் ஒரு ஏக்கருக்கு சுமார் 200 கிலோ அசோலா பயன்படுத்தலாம். இதன் மூலம் பயிருக்கு தழைச்சத்து கிடைப்பதுடன் மகசூல் அதிகரிக்க உதவுகிறது. அசோலாவை கால்நடைகளுக்கு வழங்கும்போது படிப்படியாக பழக்க வேண்டும். வழக்கமான அடர் தீவனத்துடன் அசோலாவை கலந்து வழங்கலாம். நன்கு பழக்கப்பட்ட பின்னர் கறவை மாடுகள் அசோலாவை தனியாக உட்கொள்ளும். கறவை மாடு நாள் ஒன்றுக்கு 1 கிலோவிலிருந்து 1.5 கிலோ, வெண்பன்றி 1 லிருந்து 1.5 கிலோ, ஆட்டுக்கு 300 லிருந்து 500 கிராம், முயலுக்கு 100 கிராம், கோழிக்கு 25 லிருந்து 30 கிராம். அசோலா சில்பானி சீட்டு விரிக்கப்பட்ட படுக்கையில் எளிதாக வளர்க்கலாம். சுமார் 10 அடி நீளம், 2 அடி அகலம் மற்றும் 1 அடி ஆழம் கொண்ட இடத்துல படுக்க அமைக்கணும். சீல்பாலின் சீட்டை விரித்து அதன் மேல் சுமார் 1 சென்டிமீட்டர் அளவு வளமான மண்ணை பரப்பி சமப்படுத்தணும். பின் தண்ணீர் சேர்த்து தேவையான ஊட்டச்சத்துக்களை வழங்கி சாணக்கரைச்சலை சேர்க்கணும். ஒரு படுக்கை சுமார் 5 கிலோ அசோலா தாய் விதைப்பொருட்களை தூவி வளர்க்கலாம். சுமார் 10 நாட்களுக்கு பின் படுக்கை முழுவதும் அசோலா வளர தொடங்கும். அசோலா வேகமாக பெருகுவதால் சுமார் 10 லிருந்து 15 நாட்களுக்கு பின் அறுவடை செய்யலாம். படுக்கையில் உள்ள அசோலாவின் 1/3 பங்கை மட்டுமே விட்டுவிட்டு மீதமுள்ள 2 பங்குகளை அறுவடை செய்யலாம். இதன் மூலம் மீதமுள்ள அசோலா தொடர்ந்து பெருகி அடுத்தடுத்து அறுவடைக்கு பயன்படும். அறுவடை செய்யப்பட்ட அசோலாவை கால்நடைக்கு வழங்குவதற்கு முன்பு நன்றாக கழுவி பயன்படுத்தணும். ஒருங்கிணைந்த பண்ணை முறையில் பயிர் சாகுபடி, கால்நடை வளர்ப்பு, அசோலா உற்பத்தி ஆகியவற்றை இணைத்து செயல்படுவதன் மூலம் பண்ணையில் உள்ள வளங்களை மறுசுழற்சி செய்து பயன்படுத்த முடியும். அசோலா தயாரித்தல் விவசாயிகளுக்கு வருமானம் தருவதுடன் சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்கு உதவுகிறது. அசோலா வளர்ப்போம், தீவன செலவை குறைப்போம், கால்நடை உற்பத்தியை பெருக்குவோம், விவசாய வருமானத்தை உயர்த்துவோம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது ஹோசூர் சங்கர் பயோடெக் வழங்கிய உழவர்களுக்காக. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ஹோசூர் சங்கர் பயோடெக். தொடர்ந்து உழவர்களுக்கான தகவல்கள் வழங்குகிறார் பி சின்னசாமி.
0: நிலக்கடலில் பூ அதிகமாக வந்தாலே மகசூல் அதிகமாகும் என்று பல விவசாயிகள் நினைக்கின்றார்கள். ஆனால் அது முழுமையாக சரியில்லை. நிலக்கடலில் பூ பூத்த பிறகு அந்த பூவில் அடிப்பகுதியிலிருந்து ஒரு மெல்லிய காம்பு உருவாகும். இதை தான் பெக் என்பார்கள். இந்த விழுது உருவாக்கம் ஏன், எப்படி, இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் இல்லையா? இந்த விழுதுகள், அதாவது மெல்லிய தண்டு, பொக் மண்ணுக்குள் நுழைந்து பிறகுதான் அதன் நுனியில் காய் உருவாக ஆரம்பிக்கும். அதனால் பூக்கும் காலம் நிலக்கடலை சாகுபடியில் மிக முக்கியமானதாகும். இந்த நேரத்தில் மண் மிகவும் இறுகி இருந்தாலும் அல்லது நீர் தேங்கி சேராக இருந்தாலும் பொக்கு மண்ணுக்குள்ளே எளிதாக செல்ல முடியாது. இதன் விளைவாக பூக்கள் அதிகமாக இருந்தாலும் காய்பிடிப்பு குறைவாக இருக்கும். அதே போல் பூக்கள் பூக்கும் காலத்தில் தேவையில்லாமல் ஆழமாக களையெடுப்பது, மண்ணை அதிகமாக கிளறுவது போன்ற செயல்கள் பெக் வளர்ச்சியை பாதிக்கும். இதில் நம்ம என்ன கவனிக்கணும், மண் இலவாக ஈரப்பதத்துடன் இருக்கணும். 2 களை எடுத்த பின் சிப்சம் உரத்தை செடி அடிப்பகுதியில் தூவிவிடணும். நீர் தேங்காமல் பார்த்துக்கொள்ளணும். செடியின் அடிப்பகுதியில் அதிகம் கிளறாமல் இருக்கணும். நிலக்கடலில் பூ பூப்பது முதல் கட்டம் மட்டுமே அதன் பூவிலிருந்து உருவாகும் பெக் பாதுகாப்பு மண்ணுக்கு சென்று காயாக மாறுவது மகசூலை தீர்மானிக்கிறது. நிலக்கடலை பூக்களின் எண்ணிக்கை மகசூலை தீர்மானிக்காது, காயாக மாறும் பூக்களின் எண்ணிக்கை மகசூலை தீர்மானிக்கும். விவசாயம் பழமையானது தான். சின்ன சின்ன தொழில்நுட்பங்களால் அதிகமான மகசூலை பெறலாம். அடுத்து இந்த உயிர் உரங்களுடைய பயன்கள் மற்றும் பயிருக்கு பயன்படுத்தும் அளவுகள். அசோஸ் பயிரெலாம் 1 ஏக்கருக்கு 3 கிலோ பயிர்களுக்கு தழைச்சத்து கிரகித்து குறிக்கிறது. பாஸ்பேட் பாக்டீரியா 1 ஏக்கருக்கு 3 கிலோ மண்ணில் கரையாமல் இருக்கும் மணிச்சத்தை கரைக்கும், பயிர்களுக்கு இது குறைக்கும். பொட்டாஸ் பாக்டீரியா 1 ஏக்கருக்கு 3 கிலோ மண்ணில் அங்கக சத்தை, கிட்டா நிலையில் உள்ள சாம்பல் சத்தையும் பயிருக்கு கரைக்கத்து கொடுக்கும். மைக்ரோரைசா 1 ஏக்கருக்கு 3 கிலோ மணிச்சத்து மற்றும் கந்தக சத்து, துத்தநாக சுண்ணாம்பு சத்து போன்ற சத்துக்களை பயிருக்கு எடுத்து கொடுக்கும். ட்ரைகோடெர்மா விரதி 1 ஏக்கருக்கு 2 கிலோ பயிரினுடைய வேர்பகுதியில் உள்ள அழுகல்

0: கட்டுப்படுத்தும். சூடோமோனாஸ் ஒரு ஏக்கருக்கு 2 கிலோ. இலைப்புலி நோய், வாடல் நோய், அழுகல் நோய், கருகல் நோயை கட்டுப்படுத்தும். பிவேரியா பேசியனா 1 ஏக்கருக்கு 1 கிலோ. இயற்கை முறையில் காய்ப்புழுவை கட்டுப்படுத்த உதவும். பேசிலியோ மைசிஸ் 1 ஏக்கருக்கு 2 கிலோ. நூற்புழுவை கட்டுப்படுத்தும். வெட்டிசிலியம் 1 ஏக்கருக்கு 1 கிலோ. பயிரில் வரும் சாறு உறிஞ்ச பூச்சியை கட்டுப்படுத்தும். ஒட்டுப்புரி 1 ஏக்கருக்கு 15-20 எண்ணிக்கையில் வைக்கணும். பயிரில் பறக்கும் வெள்ளையை தத்துப்பூச்சியை கவர்ந்து அழிக்கும். ஊதான் நிறப்புரி 1 ஏக்கருக்கு 5-10 வெள்ளை மற்றும் பறக்கும் பூச்சியை கட்டுப்படுத்தும். இனக்கவர்ச்சி பொறி 1 ஏக்கருக்கு 5 எண்ணிக்கையில் வைக்கணும். காய்கனி பயிரில் இருக்கும் பழ வண்டு மற்றும் முருங்கையில் இருக்கும் பழ வண்டுகளை கவர்ந்து கட்டுப்படுத்தும்.
1: உழவர்களுக்கான தகவல்களை வழங்கினார் பி சின்னசாமி.
2: தர்மபுரி மாவட்டம் அரியகுளம் என்கின்ற கிருஷ்ணாபுரத்தில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ லட்சுமி நாராயண பெருமாள் சுவாமி திருக்கோவிலில் மகா கும்பாபிஷேக விழா வருகின்ற திங்கட்கிழமை நடைபெறுகிறது. அனைவரும் வருக.

0: கலமண்டத்தில் கவர்ந்து கட்டுப்படுத்தும்.
1: உழவர்களுக்கான தகவல்களை வழங்கினார் பி சின்னசாமி.
2: தர்மபுரி மாவட்டம் அரியகுளம் என்கின்ற கிருஷ்ணாபுரத்தில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ லட்சுமி நாராயண பெருமாள் சுவாமி திருக்கோவிலில் மகா கும்பாபிஷேக விழா வருகின்ற திங்கட்கிழமை நடைபெறுகிறது. அனைவரும் வருக, பெருமாள் அருள் பெருக.
3: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா.

தலைப்புச் செய்திகள். உலக அளவில் நிலவி வரும் நிச்சயமற்ற சூழலில் விரைவான பொருளாதார வளர்ச்சி கண்டு வரும் நாடாக இந்தியா திகழ்கிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். உடல் மற்றும் நல்வாழ்விற்கு ஆரோக்கியமான மனநலன் முக்கியத்துவம் வாய்ந்தது என்று மத்திய சுகாதாரத்துறை இணையமைச்சர் திருமதி அனுப்பிரியா பட்டேல் தெரிவித்துள்ளார். முதலமைச்சரின் விரிவான காப்பீட்டுத் திட்டத்தின் கீழ் எண்ணற்ற குடும்பங்கள் பயனடைந்து வருவதாக மாநில அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். மதுரை விருதுநகர் மாவட்டங்கள் உட்பட பல்வேறு பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 7 விக்கெட் வித்தியாசத்தில் பாகிஸ்தானை வென்றது. இனி விரிவான செய்திகள். உலக அளவில் நிலவி வரும் நிச்சயமற்ற சூழலில் விரைவான பொருளாதார வளர்ச்சி கண்டு வரும் நாடாக இந்தியா திகழ்கிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் ஸ்ரீராம் வர்த்தக கல்லூரியின் நூற்றாண்டு விழாவில் உரையாற்றிய அவர் இதனை தெரிவித்தார். கொள்கை முடிவெடுப்பதில் இருந்த தேக்க நிலை முடிவுக்கு கொண்டுவரப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். அரசின் மீதான விமர்சனங்களுக்கு பதிலளிக்கும் வகையில் பொருளாதாரம் சார்ந்த தரவுகளை அவர் விரிவாக எடுத்துரைத்தார். மின்சாரம், மொபைல் போன் உற்பத்தி, வாகன விற்பனை அதிகரித்துள்ளதாக அவர் கூறினார். எஃகு சிமெண்ட் பயன்பாடுகளில் ஏற்பட்டுள்ள வளர்ச்சி காரணமாக கட்டுமானம், வீட்டுவசதி மற்றும் வர்த்தக செயல்பாடுகள் முன்னேற்றம் அடைந்து வருவதாக அவர் குறிப்பிட்டார். உள்நாட்டு பாதுகாப்பு தளவாட உற்பத்தி 2,00,000 கோடி ரூபாய் என்ற வரலாற்று சாதனை அளவை எட்டியுள்ளதாக பிரதமர் தெரிவித்தார். தலைமுறை தலைமுறையாக மாணவர்கள் கல்வி கற்கவும் திறனை மேம்படுத்திக் கொள்வதற்கும் சமூகத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தவும் ஸ்ரீராம் வர்த்தக கல்லூரி வாய்ப்பளித்துள்ளதாக அவர் கூறினார். கலை முதல் அரசியல் வரை அனைத்து துறைகளிலும் இந்த கல்லூரியில் பயின்ற முன்னாள் மாணவர்கள் முத்திரை பதித்துள்ளதாக அவர் கூறினார். இந்தியாவை வளர்ச்சியடைந்த மற்றும் சுயசார்பு கொண்ட நாடாக உருவெடுக்க செய்யும் வகையில் மக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்று திரு நரேந்திர மோடி கேட்டுக்கொண்டார். இந்நிகழ்ச்சியில் பேசிய மத்திய கல்வி அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி, கல்வித்துறையில் பல ஆண்டுகளாக உயர்தர நிலையை இந்த கல்லூரி பேணி பாதுகாத்து வருவதற்கு பாராட்டு தெரிவித்தார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையின் கீழ் இந்தியா இன்று உலகின் 3வது மிகப்பெரிய புத்தொழில் சூழல் அமைப்பை கொண்ட நாடாக திகழ்வதாக அவர் குறிப்பிட்டார். சர்வதேச சந்தையில் திறன் வாய்ந்த மனித வளத்திற்கான தேவை அதிகரித்து வருவதை சுட்டிக்காட்டிய அமைச்சர், இதனை இளைஞர்களுக்கு கிடைத்த ஒரு வாய்ப்பாக அமைந்துள்ளது என்று திரு பிரகலாத் ஜோஷி கூறினார். உடல் மற்றும் நல்வாழ்விற்கு ஆரோக்கியமான மனநலன் முக்கியத்துவம் வாய்ந்தது என்று மத்திய சுகாதாரத்துறை இணையமைச்சர் திருமதி அனுப்பிரியா பட்டேல் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் செய்தி நிறுவனம் ஏற்பாடு செய்திருந்த கருத்தரங்கில் உரையாற்றிய அவர், மனநலம் என்பது உற்பத்தி திறன், வாழ்க்கை தரத்துடன் நெருங்கி தொடர்புடையது என்று குறிப்பிட்டார். இளைஞர்கள் நாட்டின் முன்னேற்ற பாதையை தீர்மானிக்கும் சக்தியாக திகழ்கின்றனர் என்று அவர் கூறினார். இளம் தலைமுறையினரிடையே மனநல பாதிப்புகள் வேகமாக அதிகரித்து வருவது கவலை அளிப்பதாக உள்ளது என்று அவர் தெரிவித்தார். இத்தகைய சவாலை எதிர்கொள்ளும் வகையில் தேசிய மனநலத் திட்டத்தை மத்திய அரசு முனைப்புடன் செயல்படுத்தி வருவதாக திருமதி அனுப்பிரியா பட்டேல் கூறினார். தமிழகத்தின் முதலமைச்சரின் விரிவான காப்பீட்டுத் திட்டத்தின் கீழ் 1,48,00,000 குடும்பங்கள் பயனடைந்து வருவதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். சென்னையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், 2,000-க்கும் அதிகமான மருத்துவமனைகள் மூலம் கட்டணமில்லா மருத்துவ சிகிச்சை வழங்கப்பட்டு வருவதாக கூறினார். இத்திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் காப்பீட்டுத் தொகை 5,00,000 ரூபாயிலிருந்து 25,00,000 ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். இதன் மூலம் ஏழை மக்களுக்கு உயர்தர மருத்துவ சிகிச்சைகள் கிடைப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். இந்தியாவில் மேற்கொள்ளப்படும் இதய வாழ்வு சார்ந்த அறுவை சிகிச்சைகளில் முடிவுகளை துல்லியமாக பதிவு செய்யும் வகையில் தேசிய அளவிலான பன்முக பதிவு மையம் சென்னையில் தொடங்கப்பட்டுள்ளதற்கு திரு அருண்ராஜ் வாழ்த்து தெரிவித்துள்ளார். பண்டிகை மற்றும் மழைக்காலங்களில் மக்களுக்கு தேவையான அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் தட்டுப்பாடின்றி கிடைப்பதை உறுதி செய்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கடரமணன் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு

0: நுகர்பொருள் வாணிப கழகம் சார்பில் திருவள்ளூர் மாவட்டத்தில் 1.7 கோடி ரூபாய் மதிப்பில் அமைக்கப்பட்டுள்ள 1000 மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட உணவு கிடங்கை அவர் திறந்து வைத்து பேசினார். பொது விநியோக திட்டம், பள்ளிகள் மற்றும் அங்கன்வாடி குழந்தைகளுக்கான உணவு திட்டங்கள், அம்மா உணவகங்கள், மாணவர் விடுதிகள் உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்டங்களுக்கு தேவையான உணவுப் பொருட்களை தடையின்றி விநியோகிக்க இந்த கிடங்குகள் உதவிடும் என்று அமைச்சர் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: விநாயகர் சதுர்த்தி விழாவையொட்டி விநாயகர் சிலைகளை நீர்நிலைகளில் கரைப்பதற்கான வழிகாட்டுதல் நெறிமுறைகளை மாசுக்கட்டுப்பாட்டு வாரியம் வெளியிட்டுள்ளது. இது தொடர்பாக மாசுக்கட்டுப்பாட்டு வாரியம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், நீர் ஆதாரங்களை பாதுகாக்கும் வகையில் இந்த வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றி மாவட்ட நிர்வாகத்தால் குறிப்பிடப்பட்டுள்ள இடங்களில் மட்டுமே சிலைகளை கரைக்க வேண்டும் என்று கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. இந்த வழிகாட்டுதல் நெறிமுறைகள் மாசுக்கட்டுப்பாட்டு வாரியத்தில் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது. காவிரி டெல்டா மாவட்டங்களில் பாசனத்திற்காக கல்லணையில் இருந்து இன்று காலை நீர் திறக்கப்படுகிறது. மேட்டூர் அணையில் கடந்த 1ஆம் தேதி தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளதை அடுத்து இன்று கல்லணையில் இருந்து காவிரி, வெண்ணாறு, கல்லணை கால்வாய் மற்றும் கொள்ளிடம் ஆகிய ஆறுகளில் பாசனத்திற்காக தண்ணீர் திறக்கப்பட உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: மேட்டூர் அணையிலிருந்து திறக்கப்பட்ட காவிரி நீர் முக்கொம்பு வழியாக கல்லணையை வந்தடைந்ததை தொடர்ந்து இன்று கல்லணையிலிருந்து காவிரி, வெண்ணாறு, கல்லணை கால்வாய் மற்றும் கொள்ளிடம் ஆகிய ஆறுகளில் பாசனத்திற்காக தண்ணீர் திறக்கப்படுகிறது. சம்பா மற்றும் தாளடி சாகுபடி பணிகளை மேற்கொள்ளும் விவசாயிகளுக்கு இந்த நீர்வரத்து பெரும் நம்பிக்கையை ஏற்படுத்தியுள்ளது. பாசன வாய்க்கால்கள் மூலம் வயல்களுக்கு தண்ணீர் சென்றடைவதால் விதைப்பு, நடவு உள்ளிட்ட விவசாய பணிகளை தீவிரப்படுத்த முடியும் என விவசாயிகள் எதிர்பார்க்கின்றனர். தண்ணீர் கடைமடை பகுதிகள் வரை தடையின்றி சென்றடைய வேண்டும், போதிய அளவில் தண்ணீர் கிடைக்க வேண்டும் என்றும் விவசாயிகள் எதிர்பார்க்கின்றனர். காவிரி நீர் வரத்தால் நீண்ட நாட்களாக தண்ணீரை எதிர்பார்த்து காத்திருந்த டெல்டா விவசாயிகளிடையே மகிழ்ச்சியும், சம்பா சாகுபடியை நம்பிக்கையுடன் மேற்கொள்ளும் எதிர்பார்ப்பும் ஏற்பட்டுள்ளது. தஞ்சாவூரில் இருந்து ஆர். நந்தகோபால்.
0: மதுரை, விருதுநகர் மாவட்டங்கள் உட்பட பல்வேறு பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர். துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
3: சுமார் 1 கிலோமீட்டர் உயரத்தில் தெற்கு தெலங்கானா முதல் மன்னார் வளைகுடா வரை ராயல்சீமா மற்றும் தமிழக பகுதிகள் வழியாக ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், மதுரை, விருதுநகர் மற்றும் சிவகங்கை மாவட்டங்களில் ஓரிரு இடங்கள் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. வெப்பநிலை பொறுத்தவரை உள் தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை ஓரிரு இடங்களில் 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் இயல்பை அதிகமாகவும், கடலோர தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இயல்பு வட்டியும் இருக்கக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் வானம் அளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது.
0: இருவரி செய்திகள். ரஷ்யா யுக்ரைன் இடையேயான போரை 3 நாட்களுக்குள் நிறுத்தி வைக்க இரு நாடுகளும் முடிவு செய்துள்ளனர். ஹோர்முஸ் நீரிணை பகுதியில் அனுமதியின்றி சென்ற 3 எண்ணெய் கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தியதாக ஈரான் தெரிவித்துள்ளது. நேபாள வெள்ளத்தில் சிக்கி உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 1344 அதிகரித்துள்ளது. அந்தமான் நிக்கோபர் தீவுகளுக்கான துணைநிலை ஆளுநராக டாக்டர் தினேஷ் சர்மா நியமிக்கப்பட்டுள்ளார். திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்கம் அருள்மிகு ரங்கநாத திருக்கோயிலில் பிரசித்தி பெற்ற உரியடி உற்சவம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. ராணிப்பேட்டை மாவட்டம் அருக்கோணம் பேருந்து நிலையத்தில் அம்மா உணவகத்தை மாநில கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு காந்திராஜ் திறந்து வைத்தார். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் பயிர்க்கடனை முழுமையாக தள்ளுபடி செய்யக்கோரி தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தின் பேரணி நடைபெற்றது. விளையாட்டு செய்தி. ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 7 விக்கெட் வித்தியாசத்தில் பாகிஸ்தானை வென்றது. துபாயில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த பாகிஸ்தான் 18.1 ஓவரில் 55 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. 56 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆடிய இந்தியா 8.4 ஓவரில்

0: 3 விக்கெட் இழப்பிற்கு 57 ரன் எடுத்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். உலக அளவில் நிலவி வரும் நிச்சயமற்ற சூழலில் விரைவான பொருளாதார வளர்ச்சி கண்டுவரும் நாடாக இந்தியா திகழ்கிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். உடல் மற்றும் நல்வாழ்விற்கு ஆரோக்கியமான மனநலன் முக்கியத்துவம் வாய்ந்தது என்று மத்திய சுகாதாரத்துறை இணையமைச்சர் திருமதி அனுப்பிரியா பட்டேல் தெரிவித்துள்ளார். முதலமைச்சரின் விரிவான காப்பீட்டுத் திட்டத்தின் கீழ் எண்ணற்ற குடும்பங்கள் பயனடைந்து வருவதாக மாநில அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். மதுரை விருதுநகர் மாவட்டங்கள் உட்பட பல்வேறு பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 7 விக்கெட் வித்தியாசத்தில் பாகிஸ்தானை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: இது நம் தருமபுரி மற்றும் ஏற்காடு பண்பலை 103.7 நிலையத்தில் நேரம் காலை 6:55. இன்று பிறந்த நாள் கொண்டாடக்கூடிய அத்துணை நேயர்களுக்கும் இன்று திருமண நாள் கொண்டாடக்கூடிய நேயர்களுக்கும் தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இன் சார்பாக வாழ்த்துக்கள்.

0: தருமபுரி கிருஷ்ணகிரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸின் மழலை மொழி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி கிருஷ்ணகிரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ்.
1: காஞ்சிபுரம், தர்மாவரம், ஆரணி, கும்பகோணம், திருபுவனம், பனாரஸ் மற்றும் அனைத்து ஊருப்பட்டுகளையும் ஒரே இடத்தில் வாங்கிட ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட், சின்னசாமி நாயுடு தெரு, தர்மபுரி மற்றும் புதிய பஸ் நிலையம் எதிரில் பாலக்கோடு.
2: வணக்கம் நேயர்களே, சின்னஞ்சிறு குழந்தைகள் கொஞ்சி பேசிடும் மலையாளமை நிகழ்ச்சி. இன்றைய மலையாளமை நிகழ்ச்சியில் நம்மோடு இணைகிறார் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி பன்னமாடியான் காடு பள்ளி குழந்தை எம் கவியரசு. வணக்கம் கவியரசு.
3: வணக்கம் சார்.
2: கவியரசு எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க. மூக்கு மூலியமா அழகா வந்திருக்கீங்க. சரி, உங்க ஊர் எங்க இருக்கு? நெருப்பூர் பக்கம் உங்க ஊர் இருக்கு. சரி, இங்கெல்லாம் நிறைய கோயில் இருக்காமே, கேள்விப்பட்ட நிறைய பேர் வராங்களாமே, என்னென்ன கோயில் இருக்குது சொல்லுங்க.
3: முத்தங்கோயில், காளியம்மன் கோயில், கோயில்
2: நிறைய இருக்குதானது. முத்தங்கோயில் சொன்னீங்களே, நீங்க போயிருந்தீங்களா?
3: என்ன
2: தெரியும், பாட்டு தெரியுமா, கதை தெரியுமா?
3: பாட்டு.
2: அப்படியா? சரி, தெரிஞ்ச பாட்டுனா உங்க பாணியில பாடுங்க சத்தமா.
3: Here I am, here I am,

0: முடிஞ்சதா? ஏய், அழகா இங்கிலீஷ் சயின்ஸ் மாட்டீங்க. இந்த பாட்டுக்காக ஒரு கைத்தறி குத்தலாமா? சரி, நல்லா இருக்குங்க பாட்டு. அடுத்து தமிழ் பாட்டுனா தெரியும்னு சொன்னீங்க, அந்த பாட்டு பாடுங்க.
1: ஆடலாம் ஆடலாம் ஆடிக்கொண்டு பாடலாம் பாடலாம் பாடலாம் பாடிக்கொண்டு குறிக்கலாம் குறிக்கலாம் குறிக்கலாம் குறிச்சி கையை தட்டலாம் தட்டலாம் தட்டலாம் தட்டி கொண்டு சிரிக்கலாம் சிரிக்கலாம் சிரிக்கலாம் சேர்ந்து நாமும் சிரிக்கலாம்
0: சேர்ந்து நாமும்.

0: சிரிக்கலாம்னு சொல்லிட்டு அழகாக ரெண்டு பாட்டு பாட்டிங்க. சரி, யார் யாரெல்லாம் சேர்ந்து சிரிக்கிறீங்க நீங்கள்?
1: அபிசிதி ஃப்ரெண்டு.
0: ஓஹோ, ரெண்டு பேரும் தான் சிரிக்கிறீங்க. எதுக்கு அப்படி சிரிப்பீங்க?
1: பேசிட்டு சிரிப்போம்.
0: ஓ, பேசிக்கிட்டே சிரிக்கிறீங்களா? சரி, நல்லா சிரிங்க. கவியர் சார் ரெண்டு பாட்டு பாடினீங்களா, இதெல்லாம் யார் சொல்லி கொடுத்தா?
1: டீச்சர்.
0: அவங்க பேர் என்ன?
1: தேன்மொழி.
0: சின்ன குழந்தையா இருக்கீங்கல்ல, நாளைக்கு பட்டுச்சு ஒரு பெரிய பையனானதுக்கப்புறம் நீங்கள் என்ன வேணும் ஆசைப்பட்றீங்க?
1: போலீஸ்.
0: ஏன் போலீஸ் அவன் ஆசை?
1: தப்பு பண்ண புளிக்கணும்.
0: சரிங்க கவியரசு, நீங்க படிச்சு ஒரு பெரிய பையனானதுக்கப்புறம் ஒரு சிறந்த காவல்துறை அதிகாரியகமாக தருமபுரி பண்பை 102.5, ஏற்காடு பண்பை 103.7 உங்களை மனமார வாழ்த்துக்கிறது. நன்றி, வணக்கம்.
1: நன்றி, வணக்கம்.
0: இணையினைகளே, இன்றைய மரளை மனுஷர் சிறப்பித்தார் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி பன்னவாடியார்காடு பள்ளி குழந்தை எம் கவியரசு.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது தர்மபுரி கிருஷ்ணகிரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸின் மழலை மொழி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி கிருஷ்ணகிரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ்.
3: சிம்பனியும் சிலர்க்கும் இசை தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. வாழ்க்கையில் மகிழ்ச்சி அப்படிங்கிறது கை விரல்கள் போல இருக்குதான். அது பத்தே பத்து மகிழ்ச்சி இருந்துச்சு அப்படின்னா வாழ்க்கையில் கவலை அப்படிங்கிறது நமக்கு தலைக்கு மேலே இருக்கக்கூடிய தலைமுடி போல இருக்குது அப்படின்றாங்க. நான் எப்படி இருந்தாலும் அந்த தன்னம்பிக்கை அப்படிங்கிறத விட்டுறக்கூடாது. இதுக்கு மிகப்பெரிய ஒரு உதாரணம் அப்படி சொல்லணும் அப்படின்னா, நேபாளத்தில் நடைபெற்ற, அதாவது நேபாளத்தில் ஏற்கனவே ஏற்பட்ட அந்த பெரு வெள்ளத்தில் 10 நாட்களுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த சுரங்கத்திலிருந்து 4 தொழிலாளர்கள் மீட்கப்பட்டிருக்காங்க. 10 நாட்களுக்கு அப்புறம் உயிரோடு மீட்டிருக்காங்க. அந்த 10 நாட்கள் அவங்க எந்த ஒரு தன்னம்பிக்கையோடு இருந்திருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம யோசனை பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நிச்சயமாக வாழ்க்கையில் நாமளும் வெற்றி அடையலாம், தன்னம்பிக்கையோடு செயல்படலாம். நேர்களை நிகழ்ச்சி ரசிக்கலாம். காலை வணக்கம் நிகழ்ச்சி. காலை வணக்கம் நிகழ்ச்சியில் முதலாவதாக
4: தர்மபுரி கலெக்டரேட் JK குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கும் நாள் மலர் இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குபவர்கள் தர்மபுரி கலெக்டரேட் JK குழந்தைகள் நல மருத்துவமனை.
5: JK குழந்தைகள் நல மருத்துவமனை குழந்தைகளுக்கான அனைத்து மருத்துவ வசதிகளுடன் கூடிய மருத்துவமனை. உங்கள் குழந்தைகளின் ஆரோக்கியமே எங்கள் மகிழ்ச்சி. JK குழந்தைகள் மருத்துவமனை, கலெக்டரேட் பஸ் ஸ்டாப், EB ஆபீஸ் வளைவில், தர்மபுரி.
4: தர்மபுரி கலெக்டரேட் JK குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கும் நாள் மலர்.
6: இன்று செப்டம்பர் 6,
7: இந்திய விடுதலை போராட்ட வீரர் மற்றும் வழக்கறிஞர்.
8: இங்கிலாந்தில் பாரிஸ்டர் கல்வி முடித்து இந்தியா திரும்பி வழக்கறிஞர் பணியில் ஈடுபட்டார்.
7: வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தில் ஈடுபட்டார்.
8: புகழ்பெற்ற சுதந்திர போராட்ட தலைவர் சுபாஷ் சந்திர போஸின் மூத்த சகோதரர்.
7: இந்திய தேசிய படையை சேர்ந்த வீரர்களுக்கும் அவர்களின் குடும்பத்தினருக்கும் நிவாரண உதவிகளை செய்தவர்.
8: விடுதலை போராட்டங்களில் ஈடுபட்டு சிறை சென்றார்.
7: இந்திய விடுதலை போராட்ட வீரர் மற்றும் வழக்கறிஞர் சரத் சந்திர போஸ் பிறந்த தினம் இன்று.
8: ஆண்டு 1889.
7: தமிழ் பேராசிரியர், திறனாய்வாளர், சொற்பொழிவாளர், கவிஞர், எழுத்தாளர், இதழாளர், அரசியல் செயற்பாட்டாளர், பொது உடைமை தமிழ் தேசிய சிந்தனையாளர் என பன்முகம் கொண்ட பண்பாளர்.
8: சென்னை மாநில கல்லூரியில் முனைவர் பட்டமும் இலக்கிய முதுவர் பட்டம், தமிழ்நாட்டு பழமொழிகள் எனும் தலைப்பில் மெய்யியல் முனைவர் பட்டம் பெற்றார்.
7: பல இதழ்களில் இலக்கிய கட்டுரைகள், கவிதைகள், கதைகள் எழுத தொடங்கினார்.
8: இந்திய அரசின் விளம்பர தகவல் ஒலிபரப்பு துறையில் மொழிபெயர்ப்பாளராகவும் விரிவுரையாளராகவும் பேராசிரியராகவும் பணியாற்றினார்.
7: பல்வேறு இதழ்களின் ஆசிரியராகவும் பணியாற்றினார்.
8: உலக தமிழ் மாநாடுகளை நடத்தும் உலக தமிழ் ஆராய்ச்சி கழகத்தை நிறுவுவதற்கு காரணமாக இருந்தார்.
7: இந்திய தமிழ் பேராசிரியர்கள் தம்முடைய ஆய்வுகளை வெளிப்படுத்துவதற்காக இந்திய பல்கலைக்கழக தமிழ் ஆசிரியர் மன்றம் என்னும் அமைப்பை உருவாக்க முக்கிய காரணமாக இருந்தார்.
8: கவிதை, கட்டுரை, கதைகள், திறனாய்வு, உரை வீச்சு என 100க்கும் மேற்பட்ட நூல்களை எழுதி வெளியிட்டார்.
7: 1991 பாரதிதாசன் நூற்றாண்டு விழாவில் இவருக்கு பாரதிதாசன் விருது வழங்கப்பட்டது.
8: திருநெல்வேலி மாவட்டத்தில் பிறந்த வரா மகாலிங்கம் என இயற்பெயர் கொண்ட தமிழ் பேராசிரியர், கவிஞர், எழுத்தாளர், சாலை இளந்திரையன் பிறந்த தினம் இன்று.
7: ஆண்டு 1900

0: கலப்பது.
1: வேதியியலாளர், இயற்பியலாளர் மற்றும் வானியல் அறிஞர்
0: நவீன அணு கோட்பாட்டை முன்வைத்ததற்கும் நிறக்குறடு பற்றிய ஆய்வினாலும் வளிமங்கள், நீர்மங்கள் பற்றி ஆய்விற்காக அறியப்படுபவர்.
1: அணு எடை குறித்த பட்டியலை முதன் முதலில் வெளியிட்டவர் இவரே.
0: இவருடைய கண்டுபிடிப்புகளிலேயே முதன்மையாக கருதப்படுவது வேதியியல் அணு கோட்பாடு.
1: அணு எடைக்கான முதல் பட்டியலை வெளியிட்ட இங்கிலாந்து நாட்டைச் சேர்ந்த அணு கோட்பாட்டாளர் ஜான் டால்டன் பிறந்த தினம் இன்று.
0: ஆண்டு 1766.
1: சமூக அரசியல் செயற்பாட்டாளர், எழுத்தாளர் மற்றும் மெய்யியலாளர்.
0: பெண்கள் வாக்குரிமைக்காகவும் உலக அமைதிக்காகவும் போராடிய தலைவர்.
1: அறிவையும் பண்பாட்டையும் பகிரும் விதமாக ஹல் மாளிகை என்ற குடியிருப்பு இயக்கத்தை தோற்றுவித்தார்.
0: ஏழை மக்கள் மற்றும் குடியேறுபவர்கள் பிரச்சனையை தீர்க்க பெரும் முயற்சி மேற்கொண்டார்.
1: பெண்களுக்கும் குடியேறுபவர்களுக்கும் கூடுதல் உரிமைகளை பெற்றுத்தர பாடுபட்டார்.
0: 1931 அமைதிக்கான நோபல் பரிசு இவருக்கு வழங்கப்பட்டது.
1: அமெரிக்காவைச் சேர்ந்த சமூக பணியாளர், எழுத்தாளர் மற்றும் பொது மெய்யியலாளர் ஜேன் ஆடம்ஸ் பிறந்த தினம் இன்று.
0: ஆண்டு 1860.
1: பொறியாளர் மற்றும் கண்டுபிடிப்பாளர்,
0: மின் பொறியியல் பட்டம் பெற்றவர்.
1: செயற்கையாக உட்பொருத்தக்கூடிய ஃபேஸ் மேக்கர் எனப்படும் இதய முடுக்கியை கண்டுபிடித்தார்.
0: பல சோதனைகளுக்கு பின் 1960 முதல் மனிதர்களுக்கு இந்த பேஸ் மேக்கர் பயன்படுத்த ஆரம்பிக்கப்பட்டது.
1: 350 மேற்பட்ட காப்புரிமைகளை பெற்றிருக்கிறார்.
0: அமெரிக்க நாட்டைச் சேர்ந்த பொறியியலாளர் மற்றும் கண்டுபிடிப்பாளர் வில்சன் கிரேட் பேட்ச் பிறந்த தினம் இன்று.
1: ஆண்டு 1919.
2: நேயர்கள், இதுவரை தர்மபுரி கலெக்டரேட் JK குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கிய நாள் மலர் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்கியவர்கள் தர்மபுரி கலெக்டரேட் JK குழந்தைகள் நல மருத்துவமனை.
3: JK குழந்தைகள் நல மருத்துவமனை குழந்தைகளுக்கான அனைத்து மருத்துவ வசதிகளுடன் கூடிய மருத்துவமனை. உங்கள் குழந்தைகளின் ஆரோக்கியமே எங்கள் மகிழ்ச்சி. JK குழந்தைகள் மருத்துவமனை, கலெக்டரேட் பஸ் ஸ்டாப், EP ஆபீஸ் வளைவில், தர்மபுரி.
4: எலும்பு முறிவு, மூட்டு தேய்மானம் மற்றும் சவ பிரச்சனைகளுக்கான நுண்துளை சிறப்பு அறுவை சிகிச்சை மையம் கொண்ட மருத்துவமனை நமது ஆராதயா மருத்துவமனை, ரயப்ப முதலி ஸ்ரீ போலீஸ் குவார்டர்ஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
5: தர்மபுரி மாவட்டம் அரியகுளம் என்கின்ற கிருஷ்ணாபுரத்தில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ லட்சுமி நாராயண பெருமாள் சுவாமி திருக்கோவிலில் மகா கும்பாபிஷேக விழா வருகின்ற திங்கட்கிழமை நடைபெறுகிறது. அனைவரும் வருக, பெருமாள் அருள் பெருக.
6: நமது போச்சம்பள்ளியில் முதல் முறையாக லாப்ரோஸ்கோபி, லேசர் அறுவை சிகிச்சை, புற்றுநோய் அறுவை சிகிச்சை, பொது மருத்துவம் போன்றவற்றிற்கு சிறந்த சிகிச்சை அளிக்கும் மருத்துவமனை MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சந்தர் ரோட், போச்சம்பள்ளி.
7: காலை வணக்கம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக தர்மபுரி உழவர் சந்தையில் இன்றைய காய்கனிகளின் விலை நிலவரம். கிலோ ஒன்றுக்கான விலை நிலவரம், தக்காளி கிலோ ஒன்றுக்கு 20 ரூபாய், கத்தரி 20 ரூபாய், வெண்டைக்காய் 24 ரூபாய், அவரைக்காய் 40 ரூபாய், கொத்துவரை 24 ரூபாய், முள்ளங்கி 8 ரூபாய், பச்சை மிளகாய் 30 ரூபாய், சுரைக்காய் 16 ரூபாய், வாழைக்காய் 8 ரூபாய், முருங்கைக்காய் 25 ரூபாய், புடலங்காய் 20 ரூபாய், பீர்க்கங்காய் 25 ரூபாய், சர்க்கரை பூசணி 16 ரூபாய், சின்ன வெங்காயம் 66 ரூபாய் முதல் 70 ரூபாய் வரை, பெரிய வெங்காயம் 62 ரூபாய், கேரட் 64 ரூபாய், பீட்ரூட் 56 ரூபாய், பீன்ஸ் 100 ரூபாய், முட்டைக்கோஸ் 34 ரூபாய், பூண்டு உடைந்தது 178 ரூபாய், பெரிய பூண்டு 240 ரூபாய், இஞ்சி 225 ரூபாய், மொச்சை 65 ரூபாய், பாகற்காய் 40 ரூபாய், உருளைக்கிழங்கு 28 ரூபாய், காலிஃபிளவர் 35 ரூபாய், குடை மிளகாய் 80 ரூபாய், எலுமிச்சை பழம் 260 ரூபாய், ஏலக்கி வாழைப்பழம் 90 ரூபாய், கற்பூரவள்ளி வாழைப்பழம் 70 ரூபாய், கொய்யாப்பழம் 70 ரூபாய், நெல்லிக்காய் 85 ரூபாய். இவை யாவும் தர்மபுரி உழவர் சந்தையில் இன்றைய காய்கனிகளின் விலை நிலவரமாகும். நெகிழி வகைகளை தவிர்ப்போம், சுற்றுச்சூழலை பாதுகாப்போம்.
8: AP மெடிக்கல் சென்டரில் மகளிர் மற்றும் மகப்பேறு மருத்துவம், மகளிருக்கான பொது மருத்துவம், கர்ப்பப்பை அகற்றுதல், புற்றுநோய் சிகிச்சை, குழந்தையில்லா தம்பதிக்கு சிறப்பு சிகிச்சை என அனைத்து விதமான சிகிச்சைகளும் சிறந்த முறையில் அளிக்கப்படுகிறது.
9: AP மெடிக்கல் சென்டர், சாரதா காலேஜ் ரோட், அழகாபுரம் போலீஸ் ஸ்டேஷன் அருகில், சேலம்.
10: ரத்தநாள அடைப்பு சிகிச்சை, வேரிகோஸ்வேன் லேசர் சிகிச்சை மற்றும் டயாலிசிஸ் நோயாளிகளுக்கான AV ஃபிஸ்டுலா அறுவை சிகிச்சைக்கு அணுகவும் வாஸ்குலார் சர்ஜரி டிபார்ட்மெண்ட், விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, மைசூவள்ளி, தர்மபுரி.
11: தொடர்புக்கு 9500848420.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 7:10 இனிது இனிது இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: தருமபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை. தொடர்புக்கு 9487726251.
2: தருமபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை வழங்கும் இனிது இனிது. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை.
3: என்ன பாட்டி, கண்ணாடியே இல்லாம டிவி பாத்துட்டு இருக்கீங்க?
4: ஆமா சாமி, கண்ணுல பொறந்துச்சு. நம்ம குண்டலப்பட்டி டாக்டர் வெங்கடேஷ் ஷியாம் சுந்தரின் ஜோதி லேசர் கண் ஹாஸ்பிட்டல்ல ஊசி இல்லாம, கட் இல்லாம, தையல் இல்லாம லேசர் முறையில 10 நிமிஷத்துல எக்ஸ்பிரஸ் கண் ஆபரேஷன் செஞ்சு வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க சாமி.
2: தருமபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை வழங்கும் இனிது இனிது. வழங்குகிறார் ஜருகு ஜே எஸ் லீல வினோதன்.
5: அன்பிற்கினிய நேயர்களுக்கு இனிய உற்சாகமான காலை வணக்கம். ஒரு பெரிய சர்க்கஸ் கூடாரம். அந்த சர்க்கஸ் கூடாரத்தில் 3 சிங்கங்கள் வளர்க்கப்பட்டன. சின்ன வயதிலிருந்து, அதாவது சிறிய குட்டியிலிருந்தே அந்த சிங்கங்கள் வளர்க்கப்பட்டன. அந்த சர்க்கஸ் நன்றாக மக்கள் கூட்டம் வர தொடங்கினார்கள். சர்க்கஸ் முதலாளி ஒவ்வொரு நாளும் ஒரு குறிப்பிட்ட மணி நேரத்திற்கு 3 கிண்ணங்கள் நிறைய மாமிச துண்டுகளை அந்த சிங்கங்களுக்கு வைத்து விடுவார். அதுவும் ஆசை தீர சாப்பிட்டது. அந்த சிங்கங்களுக்கு வேட்டையாட தெரியாது. ஆனால் குறிப்பிட்ட நேரத்தில் மாமிச துண்டுகள் வந்துவிடும்.

0: சுற்றியிலே காட்டுப்பகுதிக்கு உள்ளே நுழைந்தன. அந்த குறிப்பிட்ட நேரம் வந்தவுடன் சிங்கங்களுக்கு பசி எடுத்தன. அந்த சிங்கங்கள் தான் சிங்கங்கள் என்பதை உணராமல், வேட்டையாடி சாப்பிட வேண்டும் என்கின்ற எண்ணம் இல்லாமல் அந்த சிங்கங்கள் பசியால் அலைந்தன. அது மட்டுமல்லாமல் இத்தனை மணிக்கு மாமிச துண்டுகள் வரும் என்கின்ற எண்ணத்திலே ஏக்கத்திலே அந்த சிங்கங்கள் இருந்தன. அப்படி இருக்கிற சூழலில் அந்த சிங்கங்களை சுற்றி ஒரு பெரும் ஓநாய் கூட்டம் சூழ்ந்து கொண்டன. சிங்கங்களை உற்று உற்று பார்த்தன எல்லா ஓநாய்களும். மூன்று சிங்கங்களில் ஒரு சிங்கம் ஓங்கி ஒரு ஓநாயை ஒரு அடி அடித்திருந்தால் அந்த கூட்டம் சிதறி ஓடியிருக்கும். பாவம், இந்த சிங்கங்களுக்கு வேட்டையாட தெரியாது. மிகுந்த பாதுகாக்கப்பட்ட பகுதியிலே நேர நேரத்திற்கு சோறு என்று சொல்வதைப் போல நேர நேரத்திற்கு அந்த சர்க்கஸ் முதலாளி மாமிச துண்டுகளை கொடுத்து பழகி வைத்திருந்தார். எனவே சிங்கங்களால் வேட்டையாட முடியவில்லை. அந்த ஓநாய் கூட்டம் இந்த சிங்கங்களை தாக்கி கொன்று அதன் இறைச்சியை சாப்பிட்டன. இந்த கதை தருகிற செய்தி என்ன தெரியுமா? அந்த சிங்கங்களைப் போல வேட்டையாட தெரியாமல் சில பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை மிகுந்த பாதுகாப்பான பகுதியிலே வளர்க்கிறார்கள். அதை தவறு என்று சொல்லவில்லை, எல்லை மீறிய அன்பு என்று நான் சொல்லுகிறேன். குழந்தைகள் மீது அன்பு நிச்சயம் இருக்க வேண்டும், குழந்தைகளை பாதுகாப்பாக வளர்க்க வேண்டும், இதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் அந்த குழந்தைகள் இந்த சமுதாயத்தோடு போராடக்கூடியவர்களாய், ஒரு இக்கட்டான சூழ்நிலை வருகிற போது அதை சமாளித்து வெளியே வரக்கூடிய ஆற்றல் வாய்ந்தவர்களாய் பிள்ளைகளை பெற்றோர்கள் வளர்க்க வேண்டும். அப்படி உலகம் அறியாமல் எதுவும் தெரியாமல் அவர்களை வளர்த்தால் பெற்றோர்களுடைய காலத்துக்கு பிறகு அவர்களை பாதுகாப்பது யார்? அது சிங்கத்தின் குட்டியாக இருந்தாலும் சரியாக வளர்க்கப்படவில்லை என்றால் பிற்காலத்தில் வேதனைப்பட்டுத்தான் தீரும். அதுபோல பிள்ளைகளை அனைத்து கலைகளையும் கற்றுக் கொடுத்து வளர்க்காவிட்டால் பிற்காலத்தில் அவர்கள் அவதிப்படுவார்கள். எனவே இந்த சமூகத்தோடு போராடக்கூடியவர்களாய், இந்த சமூகத்தின் ஏற்ற தாழ்வுகளை சூழ்ச்சிகளை அறியக்கூடியவர்களாய் ஆற்றல் வாய்ந்தவர்களாய் அவர்களை வளர்ப்பது பெற்றோர்களுடைய கடமை என்பதை நாம் உணர்ந்தால் இந்த நாள் இனிதிலும் இனிதாய் மாறும் என்பதில் ஐயமில்லை. மீண்டும் கற்றலையில் இதே நேரம் இதே நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை கொஞ்சம் சிந்திப்போம்.
1: நேயர்கள், இதுவரை கேட்டது தர்மபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை வழங்கிய இனிது இனிது. வழங்கினார் ஜருகு JS லீல வினோதன். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை.
2: நிறைவு பெற்றது இன்றைய காலை வணக்கம் நிகழ்ச்சி. இன்னும் சில நொடிகளில் தமிழில் செய்தி அறிக்கை சென்னை அஞ்சலாக.
3: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். மாணவர்களின் திறனை மேம்படுத்துவதில் ஆசிரியர்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். உலகின் மூன்றாவது மிகப்பெரிய பொத்தொழில் சூழல் அமைப்பை கொண்ட நாடாக இந்தியா திகழ்கிறது என்று மத்திய அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி கூறினார். வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு கீர்த்தி வர்தன் சிங் 4 நாள் அரசுமுறை பயணமாக சவுதி அரேபியா சென்றுள்ளார். ரஷ்யா யுக்ரைன் இடையே 3 நாள் போர் நிறுத்தத்திற்கு இரு நாடுகளும் ஒப்புக்கொண்டுள்ளன. சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். கல்வியை கற்றுக்கொள்வதற்கும் வாழ்வில் முன்னேற்றம் அடைவதற்கும் உதவிடும் ஆசிரியர்கள் மிக உயர்ந்த மரியாதைக்குரியவர்களாக கருதப்பட வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். ஆசிரியர் தினத்தையொட்டி அவர் எழுதியுள்ள கட்டுரையில், மாணவர்களிடையே சுதந்திரமான சிந்தனையை ஊக்குவித்தல், அவர்களின் ஆர்வத்தை தூண்டுதல், கேள்விகள் கேட்கும் மனப்பான்மையை வளர்த்தல், விவாதிக்கும் மற்றும் முடிவெடுக்கும் திறனை மேம்படுத்துதல் ஆகியவை கற்பித்தல் பணியின் மிகவும் பயனுள்ள அம்சங்கள் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். கற்பித்தல் பணி ஆசிரியர்களின் பொறுப்பு என்பதுடன் தங்களது செயல்பாடுகள் மற்றும் சாதனைகள் மூலம் குழந்தைகளுக்கு முன்மாதிரியாக திகழ்கிறார்கள் என்று அவர் கூறியுள்ளார். மாணவர்களின் திறனை மேம்படுத்துவதில் ஆசிரியர்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். நாட்டின் கலாச்சார பாரம்பரியம் மரபுகளின் சிறப்பை மதித்து மனித குலத்தின் நலனுக்காக உழைக்கும் மாணவர் தலைமுறைகளை ஆசிரியர்கள்

0: உருவாக்க வேண்டும் என்றும் குடியரசுத் தலைவர் தெரிவித்துள்ளார். உலக அளவில் நிலவி வரும் நிச்சயமற்ற சூழலில் விரைவான பொருளாதார வளர்ச்சி கண்டுவரும் நாடாக இந்தியா திகழ்கிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் ஸ்ரீராம் வர்த்தக கல்லூரியின் நூற்றாண்டு விழாவில் உரையாற்றிய அவர் இதனை தெரிவித்தார். கொள்கை முடிவெடுப்பதில் இருந்த தேக்க நிலை முடிவுக்கு கொண்டுவரப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். அரசின் மீதான விமர்சனங்களுக்கு பதிலளிக்கும் வகையில் பொருளாதாரம் சார்ந்த தரவுகளை அவர் விரிவாக எடுத்துரைத்தார். மின்சாரம், மொபைல் போன் உற்பத்தி, வாகன விற்பனை அதிகரித்துள்ளதாக அவர் கூறினார். எஃகு, சிமெண்ட் பயன்பாடுகளில் ஏற்பட்டுள்ள வளர்ச்சி காரணமாக கட்டுமானம், வீட்டுவசதி மற்றும் வர்த்தக செயல்பாடுகள் முன்னேற்றம் அடைந்து வருவதை அவர் குறிப்பிட்டார். உள்நாட்டு பாதுகாப்பு தளவாட உற்பத்தி 2 லட்சம் கோடி ரூபாய் என்ற வரலாற்று சாதனை அளவை எட்டியுள்ளதாக பிரதமர் தெரிவித்தார். தலைமுறை தலைமுறையாக மாணவர்கள் கல்வி கற்கவும் திறனை மேம்படுத்திக் கொள்வதற்கும் சமூகத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தவும் ஸ்ரீராம் வர்த்தக கல்லூரி வாய்ப்பு அளித்துள்ளதாக அவர் கூறினார். கலை முதல் அரசியல் வரை அனைத்து துறைகளிலும் இந்த கல்லூரியில் பயின்ற முன்னாள் மாணவர்கள் முத்திரை பதித்துள்ளதாக அவர் கூறினார். இந்தியாவை வளர்ச்சியடைந்த மற்றும் சுயசார்பு கொண்ட நாடாக உருவெடுக்க செய்யும் வகையில் மக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்றும் திரு நரேந்திர மோடி கேட்டுக்கொண்டார். இந்நிகழ்ச்சியில் பேசிய மத்திய கல்வி அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி, கல்வித்துறையில் பல ஆண்டுகளாக உயர்தர நிலையை இந்த கல்லூரி பேணி பாதுகாத்து வருவதற்கு பாராட்டு தெரிவித்தார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையின் கீழ் இந்தியா இன்று உலகின் 3வது மிகப்பெரிய புத்தொழில் சூழல் அமைப்பை கொண்ட நாடாக திகழ்வதாக அவர் குறிப்பிட்டார். சர்வதேச சந்தையில் திறன் வாய்ந்த மனித வளத்திற்கான தேவை அதிகரித்து வருவதை சுட்டிக்காட்டிய அமைச்சர், இதனை இளைஞர்களுக்கு கிடைத்த ஒரு வாய்ப்பாக அமைந்துள்ளது என்று திரு பிரகலாத் ஜோஷி கூறினார். மகாராஷ்டிரா மாநிலம் மும்பை வடக்கு பகுதியில் திறன் மேம்பாட்டு மையங்களை அமைக்க திட்டமிட்டுள்ளதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். மும்பையில் உள்ள காந்திவெளியில் 2வது திறன் மேம்பாட்டு மையத்தை இன்று தொடங்கி வைத்து பேசினார். நிறுவனங்கள் மற்றும் தொழிற்சங்கங்களுடன் இணைந்து வேலைவாய்ப்பு முகாம்களை நடத்தவும் முடிவு செய்யப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். சஞ்சய் காந்தி தேசிய பூங்காவை முழுமையாக அழகுபடுத்தும் திட்டம் செயல்படுத்தப்படும் என்றும், கடலூர் சாலை திட்டம் மும்பை வடக்கு பகுதியின் தோற்றத்தை மாற்றியமைக்கும் என்றும் திரு பியூஷ் கோயல் தெரிவித்தார். அந்தமான் நிக்கோபர் தீவுகளின் துணைநிலை ஆளுநராக பிஜேபி மாநிலங்களவை உறுப்பினர் டாக்டர் தினேஷ்குமார் நியமிக்கப்பட்டுள்ளதாக குடியரசுத் தலைவர் மாளிகை அறிவித்துள்ளது. இது தொடர்பாக குடியரசுத் தலைவர் மாளிகை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் இதற்கான நியமன ஆணையை குடியரசுத் தலைவர் பிறப்பித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவரது மாநிலங்களவை பதவிக்காலம் வரும் நவம்பர் 25ஆம் தேதியுடன் முடிவடைகிறது. மாநிலங்களவையின் துணைத் தலைவராக பணியாற்றி வரும் இவர் உத்தரப்பிரதேச மாநிலத்தின் துணை முதலமைச்சராகவும் பணியாற்றியுள்ளார். வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு கீர்த்தி வர்தன் சிங் 4 நாள் அரசுமுறை பயணமாக சவுதி அரேபியா சென்றுள்ளார். இது தொடர்பாக வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், அவரது இந்த பயணத்தின் போது அந்நாட்டு மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உள்ளிட்ட பல்வேறு துறைகளின் அமைச்சர்களை சந்தித்து பேச்சு நடத்த உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: ரஷ்யா யுக்ரைன் இடையேயான போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான முயற்சியை மீண்டும் ரஷ்யா தொடங்கியுள்ளது. இது தொடர்பாக அந்நாட்டு அதிபர் மாளிகையில் அமெரிக்க தூதர்கள் திரு ஸ்டீவ் விட்காஃப் மற்றும் திரு ஜெரட் குஷ்னர் ஆகியோருடன் திரு விளாடிமிர் புட்டின் பேச்சு நடத்தினார். இதனையடுத்து இரு நாடுகளின் தலைவர்களும் தலைநகரங்கள் மீதான தாக்குதல்களை 72 மணி நேரத்திற்கு நிறுத்துவதற்கு ஒப்புக்கொண்டனர். மேலும் அமைதி நடவடிக்கைகளின் ஒரு பகுதியாக அமெரிக்க தூதர்கள் இன்று யுக்ரைன் தலைநகர் கீவ் நகருக்கு பயணம் மேற்கொள்ள உள்ளதாக அந்நாட்டு அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். ராஜஸ்தான், தில்லி, மும்பை உள்ளிட்ட 8 மாநிலங்களின் உயர்நீதிமன்றங்களுக்கு புதிய தலைமை நீதிபதிகள் நியமிக்கப்பட்டுள்ளனர். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் மத்திய சட்டத்துறை அமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மேக்வால் வெளியிட்டுள்ள பதிவில், உச்சநீதிமன்ற

0: பெல்ஜியம் அளித்துள்ள பரிந்துரையின் அடிப்படையில் இந்த நியமனம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். நேபாளத்தில் மனிதாபிமான உதவி மற்றும் பேரிடர் நிவாரண நடவடிக்கைகளில் இந்தியா தொடர்ந்து ஈடுபட்டு வருவதாக அந்நாட்டிற்கான இந்திய தூதர் திரு நவீன் ஸ்ரீவத்சவா தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இந்தியா நேபாள நாடுகளின் மீட்பு குழுக்கள் நேபாளத்தில் உள்ள சிலிமி சுரங்கத்தில் உள்ள இடிபாடுகள் நீர் சேற்றை அகற்றும் பணிகளை முழுவீச்சில் மேற்கொண்டு வருவதாக கூறியுள்ளார். மீட்பு பணிகளை எளிதாக்கும் வகையில் அருகிலுள்ள சியாஃப்ரூஸ் பேசையிலிருந்து சுரங்கப்பாதை நுழைவாயில் வரை சாலை அமைக்கும் பணியும் நடைபெற்று வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். கடினமான நிலப்பரப்பு மற்றும் குறுகிய பள்ளத்தாக்கு காரணமாக கனரக ஹெலிகாப்டர்களை பயன்படுத்துவது சாத்தியமில்லை என்றும் திரு ஸ்ரீவத்சவா தெரிவித்துள்ளார். இதற்கிடையில் ஆகஸ்ட் 26 வெள்ளம் மற்றும் நிலச்சரிவுகளால் பாதிக்கப்பட்ட இணைப்பை மீட்டெடுக்கும் நடவடிக்கையாக தேவிகாட் பகுதியில் ஒரு பாலம் கட்டப்பட்டு வருகிறது. ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரில் உள்ள சீதாபுரா தேர்வு மையத்தில் ஏற்பட்ட மின்தடை காரணமாக கடந்த மாதம் 30ஆம் தேதி நடைபெற்ற முதுநிலை மருத்துவ படிப்பிற்கான நீட் நுழைவுத் தேர்வை எழுத முடியாமல் பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கு நேற்று நீட் நுழைவுத் தேர்வு நடத்தப்பட்டது. மருத்துவ படிப்பிற்கான தேசிய தேர்வுகள் வாரியத்தால் இந்த நுழைவுத் தேர்வு ஜெய்ப்பூரில் உள்ள 5 தேர்வு மையங்களில் பாதுகாப்பான, நியாயமான மற்றும் வெளிப்படையான முறையில் நடைபெற்றது. இந்த தேர்வை பாதிக்கப்பட்ட 2445 மாணவர்கள் எழுதியதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை இறுதிப்போட்டிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 21-16, 18-21, 21-11 மலேசியாவின் ஆசிரியன் தான் இணையை வென்றது. ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 7 விக்கெட் வித்தியாசத்தில் பாகிஸ்தானை வென்றது. துபாயில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த பாகிஸ்தான் 18.1 ஓவரில் 55 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. 56 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆடிய இந்தியா 8.4 ஓவரில் 3 விக்கெட் இழப்பிற்கு 57 ரன் எடுத்தது. 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மகளிர் ரஃபி சாம்பியன் போட்டியில் இந்திய அணி 21-12 என்ற புள்ளிக் கணக்கில் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் அணியை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மாணவர்களின் திறனை மேம்படுத்துவதில் ஆசிரியர்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். உலகின் 3வது மிகப்பெரிய புத்தொழில் சூழல் அமைப்பை கொண்ட நாடாக இந்தியா திகழ்கிறது என்று மத்திய அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி கூறினார். வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு கீர்த்தி வர்தன் சிங் 4 நாள் அரசுமுறை பயணமாக சவுதி அரேபியா சென்றுள்ளார். ரஷ்யா யுக்ரைன் இடையே 3 நாள் போர் நிறுத்தத்திற்கு இரு நாடுகளும் ஒப்புக்கொண்டுள்ளன. சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை இறுதிப்போட்டிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: சந்த தமிழாசை தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் காலை 7:25.
2: அரசு பணி உங்கள் கனவா? TNPSC, TNUSRB, SSSC, RRB, TRB, TET, TNPSC குரூப் 1 மற்றும் குரூப் 2 முதன்மை தேர்வுகளில் மாநில அளவில் 3, 4, 10, 16 மற்றும் 25 இடங்களை பெற்ற மாணவர்கள் பல அதிகாரிகளை உருவாக்கிய கல்வி நிறுவனம். இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். 8072568641. கார்த்திக் அகாடமி, ஊத்தங்கரை.
3: நமது போச்சம்பள்ளியில் பச்சிளம் குழந்தைகள் சிறப்பு சிகிச்சை, இருதய நோய், நரம்புயல், சிறுநீரகவியல் பிரச்சனைகளுக்கு அனுபவம் வாய்ந்த மருத்துவர்களால் காப்பீடு திட்டத்துடன் சிகிச்சை பெற்றிட MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், சந்தர் ரோட், போச்சம்பள்ளி.
4: தர்மபுரி மாவட்டம் அரியகுளம் என்கின்ற கிருஷ்ணாபுரத்தில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ லட்சுமி நாராயண பெருமாள் சுவாமி திருக்கோவிலில் மகா கும்பாபிஷேக விழா வருகின்ற திங்கட்கிழமை நடைபெறுகிறது. அனைவரும் வருக, பெருமாள் அருள் பெறுக.
1: தர்மபுரி துரைசாமி நாயுடு திரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி வழங்கும் நலம் தானே. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி துரைசாமி நாயுடு திரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி.
5: கோபி மற்றும் சிவகுமாரின் SS ஜுவல்லரி, தர்மபுரி துரைசாமி நாயுடு திரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி. 30 ஆண்டுகால தலைமுறைகளை தாண்டிய உறவுகளின் பந்தம். தங்கம் வெள்ளி வைரம் உங்கள் எண்ணங்களுக்கு ஏற்ற டிசைன்களில் வாங்க கைராசியான இடம். தரம் என்றும் நிரந்தரம். கோபி மற்றும் சிவகுமாரின் SS ஜுவல்லரி, தர்மபுரி கடைவீதி மற்றும் பாரதிபுரம்.
6: புற்றுநோய் நிபுணர் டாக்டர் பிரேம்குமார் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் கேட்கலாம்.
7: சிம்டம்ஸ் நீங்க சொன்னீங்க.

0: இப்போ வாய்க்குள்ள வர்றது வாய்ப்புன்னுன்றோம்ல நம்ம ஓரல் கேவிட்டி கேன்சர், அது ஒரு புண்ணு மாதிரி தான் ஆரம்பிக்கும். சம்டைம்ஸ் அது கூட இல்லாம ஜஸ்ட் ஒரு பேட்ச் மாதிரி கூட இருக்கும், டிஃப்ரெண்ட் கலர்ட் பேட்ச் அந்த மாதிரி கூட இருக்கும். சில சமயம் அது மட்டும் இருக்கும், அதுக்கப்புறம் நெக் நோட்ஸ், லிம்ஃப் நோட்ஸ், அந்த நம்ம அந்த நெறிக்கட்டுதுன்னு அந்த மாதிரி அது இருக்கும், ஹார்டா இருக்கும். ஸோ அந்த மாதிரி கூட சிம்டம்ஸ் மேபி டிஃப்ரெண்ட், சிலருக்கு இருக்கலாம் சிம்டம்ஸ், சிலருக்கு சிம்டமே இருக்காது, அந்த மாதிரியும் இருக்கு. பட் ஆனால் யூ ஷுட் வாட்ச் அவுட், பேஷண்ட் தான் அலர்ட் ஆகி எனி திங் தட் இஸ் நாட் இது வரைக்கும் இல்லாத ஒன்று புதுசாக வருது அந்த மாதிரி தான் அலர்ட்டாக இருக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கையிலயோ இல்ல உடம்புல எங்கேயோ ஒரு மச்சம் இருக்கு, மச்சம் வந்து நமக்கு சின்ன வயசுல இருந்து இருக்கும் இல்லையா, பட் பெரும்பாலும் ரொம்ப ஒன்றும் அது பெருசாலாம் ஆகாது. ஐ மீன் நம்ம கை பெருசாச்சுன்னா அது கொஞ்சம் ப்ரொபோர்ஷனட்லி இன்க்ரீஸ் தான், பட் அன்டியூ இன்க்ரீஸ் இன் சைஸ் ஆர் எனி இச்சிங் ஆர் எனி பெயின் முன்னாடி இல்லாதது அதுல இருந்துச்சுன்னா அது ஒரு புது சிம்டம், அதை வந்து அட்ரஸ். அந்த மாதிரி தான் வாய்க்குள்ளேயும் வர்றது, டங்கு கடியில எங்க வேணா, இன்னும் ஓரல் கேன்சர்ஸ் யூ கேன் கெட் இன் டங்கு, சீக்கு, பக்கல் மியூக்கஸ்னு சொல்லுவோம். அப்புறம் இது ஓரலா இல்லாம உள்ள போச்சுன்னா ஓரோ ஃபேரிங்ஸ், அது கீழே ஃபேரிங்ஸ் லாரிங்ஸ் எல்லாமே இருக்கு, அப்படியே அந்த என்டையர் த்ரோட் கேன் கெட் இன்வால்வ். பல்லுனால மட்டும் வராது, சி அதனால தான் இது எல்லாமே தே கோ லைக் ஃபிங்கர்ஸ். கையில எவ்வளவு ஃபிங்கர்ஸ் இருக்கு, அஞ்சு ஃபிங்கர்ஸ் இருக்கு இல்லையா, அதுல ஒரு ஃபிங்கர் எடுத்துட்டா கூட யூ கான்ட் பேக் அப் பஞ்ச், புரியுதா, எல்லாமே போட எல்லாமே இருந்தா தான் அது செயல்படும். அந்த மாதிரி தான் இது வந்து ஸ்மோக்கிங் மட்டுமே இல்ல ஆல்கஹால் மட்டுமே அப்படின்றது, ஸ்மோக்கிங் ஓகே ஸ்மோக்கிங் மட்டுமே கேன் பி அ ஃபோர் ரன்னர், பட் ரொம்ப வருஷம் ஸ்மோக் வி கால் இட் த பேக் இயர்ஸ், நம்பர் ஆஃப் பேக் இயர்ஸ் சொல்லுவோம், எவ்வளவு நம்பர் ஆஃப் சிகரெட்ஸ் எவ்வளவு நாளா எத்தனை வருஷமா குடிக்கிறாங்க அப்படின்றது அது. அப்போ தட் கேரிஸ் அ ரிஸ்க் பை இட்செல்ஃப். பட் யூஸ்வலா வந்து ஸ்மோக் பண்றவங்க ஆல்கஹாலும் குடிப்பாங்க, ஸோ ஸ்மோக்கிங் ஆல்கஹால், அதே மாதிரி பல்ல வந்து கேர் பண்ணிக்க மாட்டாங்க, ஸோ அது வந்து இந்த மாதிரி பல் டென்டல் அலைன்மெண்ட் மிஸ் அலைன் ஆகி கான்ஸ்டன்ட் இரிட்டேஷன், ஸோ இது எல்லாமே வந்து தே கோ ஹேண்ட் இன் ஹேண்ட், ஒவ்வொரு ஃபேக்டர் வந்து ஆட்ஸ். ஸோ இது எல்லாமே ரிஸ்க் ஃபேக்டர், எல்லாமே இருக்கும் போது சான்சஸ் ஆஃப் கேன்சர் அக்கரிங் இஸ் ஏர்லி. வீட்டில் நட் சூ பண்றீங்க, அந்த நட்டில் இருக்கிறது, அதுக்கப்புறம் சூ பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னு நீங்க பாத்துருக்கீங்க, வில்லேஜஸ்லாம் ஒரு பக்கமாக ஒதுக்கும், தே சூ அண்ட் ப்ராப்ளி தே ஹேவ் அ ப்ரிஃபரன்ஸ் ஐதர் டு புட் இட் ஹியர் இந்த ரைட் சைடு ஆர் லெஃப்ட் சைடு, ஏதாவது ஒரு சைடு ப்ரிஃபரன்ஸ் இருக்கும், அங்கே மட்டும் ஒதுக்கி வச்சுக்குவாங்க. ஸோ அது என்னாகும், ஒதுக்கி வைக்க வைக்க அந்த லோக்கல் கெமிக்கல்ஸ் இரிட்டேஷன் இருந்துகிட்டே இருக்கும்ல, பல வருஷமாக அப்படி பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ நாளாக அந்த இரிட்டேஷன் கெட்ஸ் ஹையர் அண்ட் யூனோ தட்ஸ் அ ஃபோக்கஸ் ஃபோக்கஸ் தட்ஸ் அ நைடஸ் ஃபார் கேன்சர். அண்ட் ஸ்மோக்கிங்லே வந்து இப்போ இப்படி சிகரெட்டை பட் இல்லாமல் ஐ மீன் தி டேர்ன் இட் திஸ் லைட் டைண்டை உள்ள வச்சுலாம் ஸ்மோக் பண்ணுவாங்க, இன்க்ரீஸ் அது லோக்கல் இன்ஜுரி கேன் ஹேப்பன் இல்லை. ஸோ ஆல்ரெடி வாயில் புண்ணு, பல் இரிட்டேஷனு, ஆன் டாப் ஆஃப் தட் இதை வீட்டில் நட்டை ஒதுக்கி வைக்கிறது, ஸோ எல்லாமே ஆடட் ரிஸ்க் ஃபேக்டர், ஒன் ஆன் டாப் ஆஃப் தி அதர், ஒன்னொன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கும் ரிஸ்க் ஃபேக்டர். ஸோ தட் வில் காஸ் கேன்சர் டு அக்கர் ஏர்லியர்.
1: இதுவரை புற்றுநோய் நிபுணர் டாக்டர் பிரேம்குமார் அவர்கள் வழங்கிய ஆலோசனைகள் கேட்டீர்கள்.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது தருமபுரி துரைசாமி நாயுடு திரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி வழங்கிய நலம்தானே. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி துரைசாமி நாயுடு திரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி.

0: எட்டுத்துக்கும் இசை முழக்கம் தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, நிலையத்தில் நேரம் காலை 7:30. இனி கேட்டு ரசிக்கலாம். சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் சந்தோஷ சார். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை மக்கள் மனம் கவர்ந்த கீராசி நிறுவனம். தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
0: படம் எப்படியோ ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த வாரத்தோட ஹெண்டுக்கு வந்துட்டோம், சண்டே வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக சந்தோஷத்தில் நேற்று நைட்டு படுத்துருப்பீங்க. அதுக்கப்புறம் எந்திரிச்சு பார்க்கும்போது அடாடா 7 ஆயிடுச்சா, சரி இருக்கிற துணியெல்லாம் லைட்டாக துவைச்சி போட்டுடலாம் அப்படின்றதுக்காக எல்லா துணியும் ஊற வச்சு துவைச்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அதோட 11 ஆயிடுச்சா. அதுக்கப்புறம் ஒரு நான்வெஜ் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கிட்டு வந்து சமைச்சு சாப்பிட்றதுக்குள்ள டைமை பார்த்தோம் அப்படின்னா அடடா 3 ஆயிடுச்சா. அப்புறம் சாப்பிட்டு லைட்டாக கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே

என்ன செஞ்சீங்க அப்படின்னா, எழுந்து பார்க்கும்போது அடடா 7 மணி ஆயிடுச்சா, இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அடடா சண்டே முடிஞ்சு போச்சா அப்படிங்கிற மாதிரி ஃபீலிங் வரும். இது எல்லாமே இன்றைக்கி நடக்க போகுது. ஸோ இருந்தாலும் இது நடக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சந்தோஷமாக இருக்கட்டும் அப்படின்றதுக்காக சந்தோஷ சாரில் ரொம்ப அழகான பாடல்கள் ரெட்ரோ சாங்ஸ் தான் உங்களுக்காக காத்துட்ருக்கு. கூடவே ஒரு பொது அறிவு கேள்வியும் இருக்குது. அதிநவீன புவி கண்காணிப்பிற்காக இஸ்ரோவால் நிலைநிறுத்தப்பட்ட செயற்கைக்கோளின் பெயர் என்ன? இப்போ ரீசனாக வந்து பார்த்தீங்கன்னா இஸ்ரோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லான்ச் பண்ணியிருக்காங்க, GSLV F17 மூலமாக ஒரு செயற்கைக்கோளை லான்ச் பண்ணியிருக்காங்க அதிநவீன புவி கண்காணிப்பிற்காக. அதோடய செயற்கைக்கோளுடைய பேர் என்ன அப்படிங்கிறது தான் இன்றைய சந்தோஷ சாருக்கான பொது அறிவு கேள்வி. இதுக்கான பதில் உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்களே ஒரு சபாஸ் போட்டுக்கோங்க. நிகழ்ச்சியோட இறுதியில் இந்த பதிலை நானே சொல்கிறேன். நிகழ்ச்சியின் முதல் பாடல் தர்மபத்னி திரைப்படத்திற்காக இளையராஜாவோட இசையில் கண்மணி சுப்பு அவர்களின் பாடல் வரிகளுக்கு இளையராஜா S. ஜானகி இணைந்து

0: முழங்கால்ல வலியா, மூட்டு பிரச்சனையா? சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை இப்போ ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சிகிச்சை, விரைவான நலம், பாதுகாப்பான சிகிச்சை. குறிஞ்சி மருத்துவமனை, நம்பிக்கையின் பெயர்.
1: வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, குண்டலப்பட்டி, தர்மபுரி. பிஇ, பிடெக் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 2641. தொடர்புக்கு 9865754222.
2: விபத்து, எலும்பு முறிவு மற்றும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கு அணுகவும்
3: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தர்மபுரி.
4: தொடர்புக்கு 9500848420.
5: நிகழ்ச்சி நடத்ததாக தருமபுரி மாவட்ட ஆட்சித்தலைவரிடமிருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு அறிவிப்பு. மாற்றுத்திறனாளிகளுக்கான சிறப்பு குறைத்திருக்கும் நாள் கூட்டம் வருகிற செவ்வாய்க்கிழமை, அதாவது 8/9/2026 செவ்வாய்க்கிழமை காலை 10:30 மணிக்கு புதிய மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் நடைபெற இருக்கு. இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கான சிறப்பு குறைத்திருக்கும் நாள் கூட்டத்தில் மாற்றுத்திறனாளிகள் அனைவரும் இக்கூட்டத்தில் அதிக அளவில் கலந்து கொண்டு தங்களது கோரிக்கை மற்றும் மனுக்களை அளித்து பயன்பெறலாம் என தருமபுரி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒழிக்க வருகிறது நாடோடி பாட்டுக்காரன் திரைப்படத்திற்காக இளையராஜாவோட சில வாலியின் பாடல் வரிகளுக்கு இளையராஜா இசையமைத்து எஸ் ஜானகியோடு இணைந்து பாடியிருக்காரு.

0: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
1: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
2: ரத்த மற்றும் ரத்த புற்றுநோய்க்கான சிறப்பு மருத்துவமனை தருமபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டங்களிலேயே முதல் முறையாக நமது போச்சம்பள்ளியில் புதிய உதயம் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சந்தூர் ரோட், போச்சம்பள்ளி.
3: நாட்டு சக்கரை போட்டு டீ காபி குடிக்கும் போது அதுல மண்ணு தூசி இருக்கும், அதுக்கு தான் இந்த வடிகட்டி. வீட்லயும் அப்படிதான். என்ன மண்ணு தூசி இல்லாம சுத்தமா இருக்கு? நாட்டு சக்கரை போடலையா?
4: நான் குலாஸ் நாட்டு சக்கரைக்கு மாறிட்டேன். மலிவான நாட்டு சக்கரையில தான் மண் தூசி இருக்கும். இது 100% சுத்தமானது. செக் பண்ணி பாருங்க.
5: மண் தூசி இல்லாத குலாஸ் நாட்டு சக்கரை.
6: வருகின்ற 13ஆம் தேதி முதல் 3 நாட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லாமல் காமாட்சி விளக்கு, குத்து விளக்கு, கால் கொலுசு, அரைஞான் கொடி, மெட்டி, மோதிரம் போன்ற வெள்ளி சம்பந்தப்பட்ட அனைத்து பொருட்களையும் ஒரே இடத்தில் ஹோல்சேல் விலையில் வாங்கிட வெங்கடேசன் வெள்ளிக்கடை, புதிய பேருந்து நிலையம் எதிரில், பாப்பாரப்பட்டி.
7: சிம்பனியும் சிலிருக்கும் இசை தருமபுரி 102.5, ஏற்காடு 103.7. எல்லாருக்கும் ஹாப்பி அட்வான்ஸ் தீபாவளி சொல்லிடலாம். என்னடா ரொம்ப நாள் இருக்குது, நவம்பர் 5ஆம் தேதி தான் அந்த தீபாவளியை கொண்டாட போகிறோம். இன்னும் 2 மாதம் இருக்குது, அதுக்குள்ளே அட்வான்ஸ் தீபாவளி சொல்கிறீங்கன்னு நினைக்கிறீங்களா? எஸ், தீபாவளி பண்டிகையை கொண்டாடுறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா வெளியூர்லேருந்து அவங்கவுங்க ஊருக்கு போகணும் இல்லையா, அதுக்காக ரயில்வே டிபார்ட்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முன்பதிவு வந்து இன்றைக்கி 8 மணிக்கு ஆரம்பிக்க போகிறாங்க இன்னிலிருந்து. ஸோ ரெடியாக இருங்க, இன்றைக்கி காலை 8 மணிக்கு ரயில்வே டிக்கெட் முன்பதிவு இன்று காலை 8 மணிக்கு தொடங்க இருக்கு. அவங்கவுங்க சொந்த ஊருக்கு போயிட்டு ரொம்ப அழகாக கொண்டாடுறதுக்காக காத்துட்ருப்பீங்க, எதிர்பார்த்துட்ருப்பீங்க தீபாவளியை. IRCTC அப்படிங்கிற இணையதளம் மூலமாகவும் விண்ணப்பிக்கலாம். இல்லை செல்போன் செயலி இருக்கு இல்லையா, ஆப் இருக்கு இல்லையா, IRCTC அப்படிங்கிற வெப்சைட் அப்படின்னா ஆப் மூலமாக நீங்கள் இந்த ரயில்வே டிக்கெட்டை முன்பதிவு செய்யலாம். அப்படி இல்லாட்டி ரயில்வே

0: எஸ் தீபாவளி பண்டிகை கொண்டாடுறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா வெளியூர்லேருந்து அவங்கவுங்க ஊருக்கு போகணும் இல்லையா, அதுக்காக ரயில்வே டிபார்ட்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முன்பதிவு வந்து இன்றைக்கி 8 மணிக்கு ஆரம்பிக்க போகிறாங்க இன்னிலிருந்து. ஸோ ரெடியாக இருங்க, இன்றைக்கி காலை 8 மணிக்கு ரயில்வே டிக்கெட் முன்பதிவு இன்று காலை 8 மணிக்கு தொடங்க இருக்கு. அவங்கவுங்க சொந்த ஊருக்கு போயிட்டு ரொம்ப அழகாக கொண்டாடுறதுக்காக காத்துட்ருப்பீங்க, எதிர்பார்த்துட்ருப்பீங்க தீபாவளியை. ஐஆர்சிடிசி அப்படிங்கிற இணையதளம் மூலமாகவும் விண்ணப்பிக்கலாம், இல்லை செல்ஃபோன் செயலி இருக்கு இல்லையா, ஆப் இருக்கு இல்லையா, ஐஆர்சிடிசி அப்படிங்கிற வெப்சைட் அப்படின்னா ஆப் மூலமாக நீங்கள் இந்த ரயில்வே டிக்கெட்டை முன்பதிவு செய்யலாம். அப்படி இல்லாட்டி ரயில்வே ஸ்டேஷன் இருக்கக்கூடிய கவுண்டர்லேயும் உங்களுடைய டிக்கெட்டை ரிசர்வ் பண்ணிக்கலாம்.
1: காவேரிப்பட்டினம் தேர்ப்பட்டியில் குழந்தைகள் நலம், சர்க்கரை நோய், மகப்பேறு மருத்துவம், இருதய நோய் ஆகியவற்றிற்கு 24 மணி நேரம் அவசர சிகிச்சைக்கு சிறப்பு மருத்துவமனை புதிய பொலிவிடம் ஸ்ரீ பத்மினி மருத்துவமனை உதயமாகி உள்ளது.
2: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
3: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
4: எலும்பு முறிவு, மூட்டுத் தேய்மானம் மற்றும் சவ பிரச்சனைகளுக்கான நுண்துளை சிறப்பு அறுவை சிகிச்சை மையம் கொண்ட மருத்துவமனை நமது ஆராதயா மருத்துவமனை, ரயப்ப முதலி ஸ்ரீ போலீஸ் குவார்டர்ஸ் அருகில் கிருஷ்ணகிரி.
0: நிலையத்தில் நேரும் காலை 7:46. நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் சந்தோஷ சாரல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இதே நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒழிக்க வருகிறது தெய்வ வாக்கு என்ற திரைப்படத்திற்காக இளையராஜாவோட சில வாலியின் பாடல் வரிகளுக்கு இளையராஜா மற்றும் எஸ் ஜானகி இணைந்து பாடிய பாடல்.

0: சொல்லவும் செய்தேன். எல்லா தெய்வங்களின் கரிகளுக்கு பின்னாலும் ஒற்றை சிந்தனை, ஓங்கி உயர்ந்த அறச்சிந்தனை ஒன்றுதான் இருக்கிறது. தர்மம் உலகத்தில் நிலை வருவதற்காக தெய்வங்கள் நின்று அருள் பாலிக்கின்றன. அறம் பழித்தவர்கள் அழிவிற்கு உள்ளாவார்கள். அறத்திற்காக தன் உயிர் பொருள் ஆவி அனைத்தையும் ஒப்படைத்து செயல்படுகிறவர்களே திறம்பட நிலைத்திருக்கிறார்கள் என்கிற ஒரு அறம் சார்ந்த விழுமியத்தை நிலைநிறுத்துவதற்காக உருவாக்கப்பட்ட கதைகளும் தோன்றிய வரலாறுகளும் தான் தெய்வங்கள் குறித்த சிந்தனைகள். எனவே இந்த உலகத்தில் நிலையற்று இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த வாழ்க்கையில் நிலை பெற்றிருக்கக்கூடிய அறத்தை நிலைநிறுத்துவதற்காக, அதற்கு மாறானவர்களை தண்டிப்பதற்கும் நேராக நிற்பவர்களை காப்பதற்கும் தான் இந்த தெய்வங்கள் ஆயுதங்களை தாங்கி நிற்கின்றன என்று நான் சொன்னேன். இதை கேட்டவுடன் அந்த இளைஞர் கேட்டார், மகிஷாசுர மர்த்தினி என்றால் மகிஷன் என்கிற அசுரனை கொண்டவன் தானே? இன்றைக்கு தெய்வங்கள் எல்லாம் காட்சி பொம்மைகளாக இருக்க, அசுரர்களும் கொடியவர்களும் ஆங்காங்கே உலவிக்கொண்டும் சமூகத்தில் கொடுமைகளும் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றனவே, இவை எப்பொழுது முற்றாக அழியும், அதற்கு இந்த தெய்வங்கள் கண்ணளிக்க வேண்டாமா என்று கேட்கிற போது சிரித்துக் கொண்டே நான் அவரிடத்தில் பதில் சொன்னேன், இன்றைக்கு இராணுவங்களும் காவல்துறை சார்ந்திருக்கக்கூடிய அதிகாரிகளும் தங்களுடைய கரங்களில் வலிமை வாய்ந்த ஆயுதங்களை கை கொண்டிருக்கிறார்கள். அவை பயன்படுத்துவதற்காக அல்ல, தவறான வழிகளில் செல்பவர்களை தடுத்து பயமுறுத்துவதற்காகத்தான் என்பதை புரிந்து கொண்டால் இவற்றையும் நீங்கள் ஒப்பு நோக்கி உணர்ந்து கொள்ள முடியும். எனவே தீமை நெறிகளில் செல்பவர்களை தடுத்து நிறுத்தி அச்சுறுத்துவதற்கு அடையாளமாகத்தான் நம்முடைய தெய்வங்கள் ஆயுதங்களை ஏந்தி இருக்கின்றனவே ஒழிய, அழிக்க வேண்டும் என்கிற ஒரு குறிக்கோளோடு கூட அல்ல. ஒருவேளை தவறியவர்கள் கூட திரும்பி வருகிற பொழுது ஏற்றுக்கொள்ளுகிற தாய் உள்ளம் தெய்வங்களுக்கு இருப்பதனாலேதான் அவை காட்சி பதுமைகளாக இருக்கின்றன. உண்மையில் நினைந்து துதிப்பவர்களுக்கு கண்கண்ட தெய்வங்களாக அருள் பாலிக்கின்றன. இந்த தோற்ற மயக்க உணர்வுகள் எல்லாம் பக்தர்களின் உள்ளப்பாங்கிற்கேற்றாற் போல்தான் அமைகின்றனவே ஒழிய, தெய்வத்தின் குறைபாடு இல்லை என்று அவரிடத்தில் சொன்னேன். ஆக ஆயுதங்கள் என்பவை பயன்படுத்துவதற்காக அல்ல, பயமுறுத்துவதற்காக. அஞ்சுவது அஞ்சாமை பேதமை என்று வள்ளுவர் சொன்னதை நினைத்து சிந்தித்து பாருங்கள் என்று சொன்னேன். ஒரு தினம் மௌனமானார். அவருக்குள்ளே ஒரு ஆயுதம் வேலை செய்ய தொடங்கியது. அது அறிவு என்னும் ஆயுதம். அதுதானே அச்சம் காக்கும் கருவி என்று வள்ளுவர் பெருந்தகை சொல்லுகிறார். எனவே அறிவை ஆயுதமாக ஏந்திய மனிதர்களுக்கு மத்தியில் அறம் நிலைக்கவும் அறியாமை நீங்கவும் தீமைகள் அழியவுமாகிய ஒரு சூழலை இந்த தெய்வங்கள் தரும், தந்து உலகத்தை காக்கும். ஏனெனில் தெய்வங்கள் காக்க தோன்றியவை அழிக்க தோன்றியவை அல்ல என்பதை அழுத்தமாக மீண்டும் ஒருமுறை அவரிடம் கூறியதையே இன்று நன்று ஒன்று என்று உங்களிடம் தெரிவிப்பது என்னுடைய இலக்கிய கடமை என்று உணர்கிறேன்.
1: தர்மபுரி ஹெல்த் கேர் இரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று வழங்கினார் முனைவர் கிருங்கை சேதுபதி அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி ஹெல்த் கேர் இரத்த பரிசோதனை நிலையம்.
2: மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
3: தர்மபுரி பைசுவல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் பொன்னியின் புதுப்புடல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தர்மபுரி பைசுவல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. உங்கள் ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு.
4: இரைப்பை, குடல், கல்லீரல் மற்றும் கணைய பிரச்சனைகள், செரிமான கோளாறு, வயிற்றில் கட்டி, பித்தப்பை கற்கள், குடலிறக்கம், ஒட்டுக்குடல் மற்றும் பைல்ஸ் பிரச்சனைகளுக்கு அணுகவும்
5: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, பைசுவள்ளி, தர்மபுரி.
6: தொடர்புக்கு 9500848420.

0: ஆர்ச்சனர் அப்படிங்கிற ஒரு ஆறு இருக்குது மத்திய பிரதேசத்தில். அவர் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக அந்த பிளாஸ்டிக் குப்பைகளால் இருந்த அந்த ஆறை ரொம்ப அழகாக வந்து கிளீன் பண்ணி கொடுத்துருக்கிறாரு, தூய்மைப்படுத்தி கொடுத்துருக்காரு இந்த சுரேந்தர் சிங். இதுலேருந்து நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, ஸோ நம்மளால் கொஞ்சம் அதை தூய்மைப்படுத்த முடியல அப்படின்னாலும் கூட அந்த தூய்மையை வந்து பார்த்திங்கன்னா அந்த அசுத்தம் பண்ணாமல் இருக்கிறது தான் நம்மளுடைய ஒரு சிறந்த கடமையாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு நல்லது பண்ணலாம். பொன்னியின் புதுப்பட நிகழ்ச்சியில் அறிமுக நேர்களிடம் பங்கேற்று உங்களுக்கு பிடித்த பாடலை கேட்டு ரசிக்கலாம். நிகழ்ச்சியில் பங்கேற்க அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 0043 42 24 40 30, மற்றொரு எண் 24 40 31. வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் அறிமுகமாகலாம். 0043 42 24 40 30 என்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கு உங்கள் பெயர், உங்கள் ஊர், உங்களுக்கு பிடித்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் ஆகியவற்றை டைப் செய்து அனுப்பி வையுங்கள். அறிமுக நேர்கள் மட்டும் நிகழ்ச்சியில் முதலாவதாக அறிமுகமாகும் நேயர் வணக்கம். வணக்கம்
1: சார், உங்களுக்கும் நமது நிலையத்தில் உள்ள அனைவருக்கும் இனிய காலை வணக்கம்.
0: வணக்கம்.
1: திருச்சி மாவட்டம் செட்டியம் வட்டம் ஆணைக்கல் தட்டி திவாகரன் பேசுறீங்களா?
0: திவாகரன்
1: சார்.
0: உங்க பேரு, உங்க பேர் ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு திவாகரன்.
1: ஆமாங்க சார்.
0: என்ன பண்றீங்க திவாகரன்?
1: திருச்சி மாவட்டம் செட்டியம் வட்டம் ஆணைக்கல் பட்டி.
0: என்ன என்ன ஊர் சொன்னீங்க? ஆணைக்கல்பட்டி. ஊர் பேரும் நல்லா இருக்கியா? சரி சரி சரி, என்ன பண்றீங்க? சொல்லுங்க.
1: நாங்க இதாங்க சார் முதல் முறையா நம்ம தருமபுரி பண்பலையில பேசுறேங்க சார் உங்ககிட்ட.
0: ரொம்ப ரொம்ப சந்தோஷம், உங்களோட பேசும்போதே தெரியுது அந்த பூரிப்பு தெரியுது நல்ல. சரியா, என்ன என்ன பண்றீங்க திவாகர்?
1: நாங்க 11ஆம் வகுப்பு படிச்சிருக்கோம் சார்.
0: என்ன படிக்கிறீங்க?
1: 11ஆம் வகுப்பா?
0: திவாகர நிகண்டுன்னு சொல்லிட்டு ஒரு டிக்ஷனரி இருக்கு, ஃபர்ஸ்ட் தமிழுடைய டிக்ஷனரி சொல்லுவாங்க. உங்க பேரை கேட்டோடனே எனக்கு அதுதான் ஞாபகத்து வந்துச்சு. நல்லா படிக்கணும் திவாகர். சரியா
1: படிக்கணும் சார்.
0: ஆ சரி, என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு?
1: சார் நம்ம தருமபுரி பண்பலை எங்க ஊர்ல ஆணைக்கல் பட்டியலும் நல்லா இருக்கும் சார். கிளியரா
0: கிளியரா எடுங்க. சூப்பர் சூப்பர், சந்தோஷம், ரொம்ப ரொம்ப சந்தோஷம். என்ன பாட்டு வேணும்?
1: இன்னிசை பாடி வரும் பாடத்துல
0: காலையிலே கொஞ்சம் எந்துவா போட்டுடலாம். சரியா, உங்களுக்காக மேகமாய் வரப்போது, மழை வருதா இல்லையா லைட்டான் பாத்துடலாமா? சரி சரி, எங்களுக்கு இல்லையா
1: உங்களுக்கும் நமது பண்பலையில் உள்ள அனைவருக்கும்
0: நன்றி. ரொம்ப அழகான ஒரு பாடல், துல்லாத மனமும் துறும் திரைப்படத்துக்காக திவார்களுக்காக ரொம்ப அழகா வந்துட்டே இருக்கு.

ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம். ஹாப்பி ஹாப்பி சண்டே சொல்லிடலாம். ஸோ இப்போ இருக்கிற ட்ரெண்டிங்கில் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இன்ஸ்டாகிராமில் அப்படியே ரீல்ஸ் பார்த்துட்டு அப்படியே தூக்கி தூக்கி போட்டுகிட்டே இருப்போம். ஆனால் இது எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா தவிடு கூட ஆக்கிற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா, மத்திய பிரதேசத்தில் ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா சுரேந்தர் சிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இளைஞர்,

0: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
1: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
2: நமது போச்சம்பள்ளியில் முதல் முறையாக லாப்ரோஸ்கோபி, லேசர் அறுவை சிகிச்சை, புற்றுநோய் அறுவை சிகிச்சை, பொது மருத்துவம் போன்றவற்றிற்கு சிறந்த சிகிச்சை அளிக்கும் மருத்துவமனை MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், சந்தர் ரோட், போச்சம்பள்ளி.
3: கல்யாணத்துல கவனிச்சியா?
4: பொண்ணும் மாப்பிள்ளையும் ரொம்ப அழகு.
3: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
5: இருக்காதா பின்ன? எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சு. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துலதான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு மெட்டி அருணா கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.
6: இன்னைக்கு ட்ரெஸ்லாம் தர்மபுரி பைசுவல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் பொன்னியின் புதுப்புடல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தர்மபுரி பைசுவல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. உங்கள் ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு.
7: தர்மபுரி ரங்கா நியூரோ கேர் மருத்துவ மையம் வழங்கும் நலமாய் வாழ இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குபவர்கள் தர்மபுரி ரங்கா நியூரோ கேர் மருத்துவ மையம். தர்மபுரி ரங்கா நியூரோ கேர் மருத்துவ மையம் வழங்கும் நலமாய் வாழ வழங்குகிறார் டாக்டர் சங்கர் ரங்கநாதன் அவர்கள்.
8: தர்மபுரி பண்பலைகளுக்கு காலை வணக்கம்.
9: நம்முடைய மருத்துவமனை ஏறத்தாழ ஒரு 100 படுக்கைகள் கொண்ட மருத்துவமனையாகும். இது வந்து அதிநவீன உயர் சிறப்பு சிகிச்சைக்காக மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய நோக்கத்தோடு மட்டுமே ஆரம்பிக்கப்பட்ட இந்த மருத்துவமனை. இந்த மருத்துவமனைய சிறப்பு அம்சங்கள்னு பார்த்தீங்கன்னா, தர்மபுரி மாவட்டத்தில் எந்த நிலையிலும் இல்லாத அளவு இங்கு வசதிகள் உள்ளது. என்ன வசதிகள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 24 மணி நேரம் பணிபுரிகின்ற மருத்துவர்கள், செவிலியர்கள் மற்றும் 1.5 டெஸ்லா அதிநவீன சிறப்பு MRI ஸ்கேன் பரிசோதனை 24 மணி நேரமும் பயன்படுத்தப்படுகிறது, செயல்பட்டு கொண்டிருக்கிறது.

0: அதே மாதிரி 32 ஸ்லைஸ் சிடி ஸ்கேன் வசதியும் இருக்கிறது. தீவிர சிகிச்சை பிரிவு, விபத்து மற்றும் தலைகாய சிகிச்சை பிரிவு, விஷ முறிவு சிகிச்சை பிரிவு மற்றும் இருதய சிகிச்சை பிரிவும் இப்பொழுது சமீபத்தில் ஆரம்பித்திருக்கிறோம். இதில் வந்து கேத் லேப்னு சொல்லுவோம். கேத் லேப் அப்படின்னா அது ஹார்ட் அட்டாக்னு சொல்ற முடியாது, மாரடைப்புக்கு செய்யக்கூடிய ஆன்ஜியோ கருவிகளை நம்ம நிறுவியிருக்கிறோம் நம்முடைய மருத்துவமனையில். இதில் வந்து இருதய மருத்துவர்கள் இதய பிரச்சனைக்கு கூடிய நோயாளிகளுக்கு உடனடியாக அது சிகிச்சை செய்து கொண்டிருக்கின்றார்கள். இது மட்டும் இல்லாமல் நம்முடைய மருத்துவமனையில் மற்ற துறைகளான எலும்பு மூட்டு அறுவை சிகிச்சை துறை மற்றும் சீனியர்கத்துறை டயாலிசிஸ் செய்து கொண்டிருக்கிறோம். இது வந்து முதலமைச்சர் சிறப்பு மருத்துவ காப்பீட்டு திட்டத்தின் கீழ் இலவசமாக செய்யப்படுகின்றது. இது மட்டும் இல்லாமல் வயிறு குடல் பிரிவு, நுரையீரல் பிரிவு, அப்புறம் வந்து தலைகாய சிகிச்சை பிரிவு, மூளை நரம்பியல் பிரிவு, தண்டுவட அறுவை சிகிச்சை பிரிவு என எல்லா சிறப்பு சிகிச்சைகளும் கிடைக்கின்றது. நம்முடைய மருத்துவமனை வந்து பார்த்தீங்கன்னா பிரத்யேகமாக முதலமைச்சரின் சிறப்பு மருத்துவ காப்பீட்டு திட்டத்தில் இணைக்கப்பட்டுள்ளது. இது மட்டும் இல்லாமல் NK48 சொல்லுவாங்க, அதாவது தலைகாய ஏற்பட்டு விபத்து ஏற்பட்டு 6 மணி நேரத்துக்குள் நம்முடைய மருத்துவமனைக்கு வந்தால் அவர்களுக்கு 2 நாட்களுக்கு இலவசமாக தமிழ்நாடு அரசுடைய பங்கீட்டு கீழ் இந்த சிறப்பு காப்பீட்டு திட்டத்தின் மூலமாக இலவசமாக வைத்தியம் செய்து கொண்டிருக்கின்றோம். இடுப்பில் வரக்கூடிய டிபி நோய், அதாவது காச நோய் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்ப நிலையில் கண்டறியப்பட்டால் இதுக்கு டிபி மருந்துகள் கிடைக்கின்றன. இது வந்து பார்த்தீங்கன்னா தேசிய காச நோய் ப்ரோக்ராம் நடக்குது, அதாவது ரிவேஸ்டு நேஷனல் டியூபர்குலோசிஸ் கண்ட்ரோல் ப்ரோக்ராம், அதாவது தேசிய காச நோய் தடுப்பு குழுன்னே தனியாக இருக்கு. இதுக்கு இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா முழுவதுமாக மருந்துகளை இலவசமாக கொடுப்பதோடு மட்டும் இல்லாமல் சம்பந்தப்பட்ட நோயாளிகள் மருந்துகளை சரியாக உட்கொள்கிறார்களா அப்படின்னு கண்காணிப்பாங்க. கண்காணித்து அரசுக்கு அவங்க தகவல் தெரிவிப்பாங்க. ரெண்டாவது, இந்த மருந்துகளை உட்கொள்ள தவறக்கூடிய நோயாளிகள் இருக்காங்க இல்லையா, அவங்கள வந்து வீடு சென்று அவங்களை கண்டுபிடிச்சி மருந்துகளை உட்கொள்ள வைக்கிறது அவங்களுடைய வேலை. அந்த அளவுக்கு வந்து நம்ம ஹெல்த் ஒர்க்கர்ஸ், அதாவது சுகாதார பணியாளர்கள் இதில் வந்து சம்பந்தப்பட்டு ஒரு அர்ப்பணிப்பு பணியோடு இது வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதனால்தான் வந்து பார்த்தீங்கன்னா காசு நோய் ரொம்ப குறைவாக மாறிவிட்டது, ரொம்ப குறைவாயிடுச்சு. நான் வந்து MBBS படித்த காலத்தில் நிறைய காசு நோய் நோய்கள் பார்ப்போம், இப்போ காசு நோய் நோயாளிகளை குறைஞ்சிட்டாங்க. ஏன்னா இதனுடைய முக்கியமான ஒரு வீரியத்தோட ஒரு முனைப்போடு இந்த செயல்பாடு நடக்கின்றது. நம்ம ஆனால் நம்மளுடைய நோயாளிகளுக்கு நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த தண்டுவடத்தில் வரக்கூடிய டிபி கிருமி வந்து காச நோய் மருந்துகள், அதாவது டிபி மருந்துகள் இலவசமாக அரசு மருத்துவமனையிலே கிடைக்கிறது. நான் நல்லா தானே இருக்கேன் டாக்டர், எதுக்கு இந்த 6 மாதத்துக்கு மாத்திரை சாப்பிட சொல்கிறாங்க? அட்டட்டியாக மாத்திரை இருக்குது, இந்த மாத்திரை சாப்பிட்றனால எனக்கு ஹீட் ஆயிடுச்சு உடம்புல, எனக்கு முடி கொட்டுது, எனக்கு கால் வலிக்குது அப்படின்னு ஏதாவது சம்மந்தம் இல்லாமல் பேசுவாங்க. இது ரெண்டு விஷயம் இருக்குங்க. முதல்ல வந்து நம்மளுடைய ட்ரீட்மெண்ட்டில் வந்து நம்பிக்கை வேண்டும். நம்பிக்கை இருந்தால் மட்டும்தான் எந்த ஒரு வைத்தியமுமே வந்து பரிபூர்ணமாக குணமாகும். பாதிலேயே நம்ம வந்து குணமாயிட்டோம்னு நினைக்கவும் கூடாது, அவநம்பிக்கையும் கொள்ளக்கூடாது. ரெண்டுமே ஆபத்து. நம்ம சரியாயிடுச்சுன்னு நம்மளே முடிவு பண்ண முடியாது. உங்களுக்கு வைத்தியம் பண்ணக்கூடிய மருத்துவர் தான் பார்த்து உங்களுக்கு சரியாயிடுச்சா இல்லையான்னு சரி செய்ய முடியும். இப்போ ஒரு வண்டி சர்வீஸ் விடுறோம், ரிப்பேர் செஞ்சுட்டு இருக்காங்க, பாதிலே போய் வண்டி எடுத்துட்டு நீங்க வந்து ஓட்டிடுவீங்களா? ஓட்ட மாட்டோம்ல. ஒரு வண்டிக்கே நம்ம அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம், அந்த அளவுக்கு பயப்படுறோம். நம்ம உடம்பும் ஒரு வண்டி தாங்க. மருத்துவர்கள் யாரு? ஹியூமன் மெக்கானிக், அவ்வளவுதான். அவங்க வந்து வண்டி சர்வீஸ் பண்ணுறாங்க, மோட்டார் மெக்கானிக்கு, நாங்கள் வந்து ஹியூமன் மெக்கானிக். ஸோ உங்களுக்கு வந்து எப்படி நல்லா இருக்குது, எப்படி நீங்கள் செயல்படலாம் அப்படிங்கிற ஒரு மருத்துவர் சொன்னான்னா அவங்களுடைய அறிவுரை நீங்கள் கடைபிடிச்சிங்கன்னா கட்டாயம் இது பரிபூர்ணமாக சரியாகலாம்.
1: தொடர்ந்து பேசுவோம். நன்றி, வணக்கம்.
2: தருமபுரி ரங்கா நியூரோ கேர் மருத்துவ மையம் வழங்கிய நலமாய் வாழ கேட்டீர்கள். வழங்கினார் டாக்டர் சங்கர் ரங்கநாதன் அவர்கள். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்கியோர் தருமபுரி ரங்கா நியூரோ கேர் மருத்துவ மையம்.
3: தொடர்புக்கு 9150779329.
4: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
5: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
6: எலும்பு முறிவு, மூட்டு தேய்மானம் மற்றும் சவ பிரச்சனைகளுக்கான நுண்துளை சிறப்பு அறுவை சிகிச்சை மையம் கொண்ட மருத்துவமனை நமது ஆராதயா மருத்துவமனை, ரயப்ப முதலி ஸ்ரீ போலீஸ் குவார்டர்ஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
7: வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, குண்டலப்பட்டி, தர்மபுரி. BE, BTECH அனைத்து பாட பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 2641. தொடர்புக்கு 9865754222.
8: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பது

0: ஸ்கூலில் படிக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா அந்த ஏழு கண்டங்கள் அப்படி சொல்லிட்டு படிச்சிருப்போம். அதில் பெரிய கண்டமே வந்து பார்த்திங்கன்னா ஆசிய கண்டம் தான். ஆசியாவில் தான் இருக்கிறோம் நம்ம. ஆசியா, ஆப்பிரிக்கா, வட அமெரிக்கா, தென் அமெரிக்கா, அண்டார்டிகா, ஐரோப்பா மற்றும் ஆஸ்திரேலியான்னு சொல்லிட்டு படிச்சிருப்போம்ல. ஸோ இப்போ ரீசனாக இது எதுக்காக சொல்ல போகிறோம் அப்படின்னா, இந்த புதிய உலக வரைபடமே வந்து பார்த்திங்கன்னா மாற்ற போகிறாங்க. புதிய உலக வரைபடம் தயாரிக்க போகிறாங்க, மாற்ற போகிறாங்கன்னு சொல்ல முடியாது, புதுசாக தயாரிக்க போகிறாங்க. நம்ம ஏற்கனவே படிச்சிருப்போம் ஆட்சி ரேகை, பூமத்திய ரேகை, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்னென்னமோ வருது இல்லையா, அந்த பக்கத்தில் துருவ பகுதிகள்லாம் அப்படி இப்படி சொல்லிட்டு நிறைய படிச்சிருப்போம். ஸோ இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா இப்போ ரீக்ரியேட் பண்ண போகிறாங்க. இப்போ எப்படி இருக்குது அப்படி சொல்லிட்டு, இதுக்கு முன்னாடி 1569 நெதர்லாந்தை சேர்ந்த ஒரு புவியியல் ஆராய்ச்சியாளர் மெர்கேட்டர் அப்படிங்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா அவர் தயாரித்து கொடுத்த அந்த பூமி வரைபடம் தான் இப்போ வரைக்கும் இருக்குது. இப்போ புதுசாக தயாரிக்க போகிறாங்க, ஐநா வேற அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. ஸோ எப்படி வருதுன்னு சொல்லிட்டு ஒரே ஃபுல் எக்ஸைட்டடாக இருக்குன்னு நினைக்கிறேன். வீட்டோட கட்டிடத்தோட அந்த வரைபடத்தை பார்த்தாலே உனக்கு புரியாது நமக்கு. இப்போ புதுசாக பார்க்க போகிறோம் ஏழு கான்டினென்ட்ஸோடைய புது புது வரைபடங்களாக பார்க்க போகிறோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக அறிமுகமாகும்னே, வணக்கம்
1: ஐயா. வணக்கம் ஐயா.
0: வணக்கங்க, உங்கள் பேர் சொல்லுங்க.
1: நாங்கள் அன்பரிக்கோட்டை லட்சுமி பேசுகிறோம்.
0: எங்கேருந்து பேசுகிறீங்க?
1: மிட்டான்
0: உள்ளி பக்கம். என்ன கோட்டை அது?
1: அந்திரி நகர் தெரியும்
0: அப்படியா? சரி, இருந்துட்டு போட்டோம், நல்லா இருக்கு. சரி, என்ன பாட்டு வேணும், என்ன பண்றீங்க லட்சுமி? நீங்க
1: ஹவுஸ்
0: ஒய்ஃப் தான் இருக்கீங்க, எஃப்எம் எல்லாம் கேட்டுட்டே அப்படியே வீட்டு வேலை சமையல் எல்லாம் பாத்துறதா?
1: எஃப்எம் எல்லாம் எனி டைம் கேட்டே இருப்போம், எல்லா ப்ரோக்ராம் நல்லா இருக்கும். எனி டைம் எஃப்எம் டான்ஸ் சார் கேட்போம்.
0: சரி, நல்ல, ரொம்ப சந்தோஷம். என்ன பாட்டு வேணும் லட்சுமிக்கு?
1: சார், ஜோடி படத்துல இருந்து காதல் கடிதம் கேட்கலாம்.
0: சரி, நீங்க லெட்டர் எழுதிருக்கீங்களா யாருக்காவது? சித்தப்பாக்கு பெரியப்பாக்கு கூட எழுதலாம்ல லெட்டர்?
1: சார், இப்ப மொபைல் வந்துச்சு, மொபைலே டைப் பண்ணா அது போயிடும் சார்.
0: ஓகே, இப்போலாம் ஷார்ட்டா தேங்க்ஸ்ன்றது வந்து பாத்தீங்கன்னா டிஎக்ஸ் என் போட்டா முடிஞ்சிச்சு, தேங்க்ஸ்னு சொல்லிட்டு இல்லையா?
1: தேங்க்ஸ் சார். அது தேங்க்ஸ் ஃபுல்லா எழுதிறது இல்லங்க சார், டி போட்டா கே போட்டா முடிஞ்சு, யூ போட்டா சார்
0: முடிஞ்சு, ஜி என் போட்டா குட் நைட், ஜி என் போட்டா குட் மார்னிங். சரி, இருக்கட்டும் சார். ரொம்ப அழகான ஒரு பாடல் கேட்டீங்க ஏ ராகமோட இசையில, கண்டிப்பா அந்த பாட்டு உங்களுக்கு கொடுத்தா. நன்றி லட்சுமி, தொடர்ந்து கேளுங்க.
1: நன்றி சார்.
0: ரொம்ப சூப்பரான ஒரு பாட்டு, காதல் கடிதம் தீட்டவே வைரமுத்துவோடைய அவர்களில் ரொம்ப அழகான ஒரு பாடல் வந்துட்டு இருக்கு.

0: வருகின்ற 13 தேதி முதல் 3 நாட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லாமல் காமாட்சி விளக்கு, குத்துவிளக்கு, கால்கொலுசு, அரைஞான் கொடி, மெட்டி, மோதிரம் போன்ற வெள்ளி சம்பந்தப்பட்ட அனைத்து பொருட்களையும் ஒரே இடத்தில் ஹோல்சேல் விலையில் வாங்கிட வெங்கடேசன் வெள்ளிக்கடை புதிய பேருந்து நிலையம் எதிரில் பாப்பரப்பட்டி.
1: மூட்டு மாற்று சிகிச்சைக்கு பிறகு விரைவா குணமடையணும்னா நீங்க சூஸ் பண்ண வேண்டிய மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. இங்க ரோபோட்டிக் சர்ஜரி மற்றும் குறிஞ்சி ப்ளூம்ஸ் டிரான்சிஷனல் கேர் மூலம் விரைவா குணமடையலாம். குறிஞ்சி மருத்துவமனை, சேலம்.
2: நம் இதுவரை கேட்டு ரசித்தோம் தர்மபுரி பைசுவல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கிய பொன்னியின் புதுப்புடல். நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தர்மபுரி பைசுவல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. உங்கள் ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு.
3: குழந்தைகளுக்கான தீவிர சிகிச்சை பிரிவு PICU நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்பட்டு வருகிறது. அனுபவம் வாய்ந்த பீடியாட்ரிக் இன்டென்சிவிஸ்ட் மூலம் கடுமையான காய்ச்சல், தீவிர டெங்கு, மூச்சு திணறல், ஆஸ்துமா, நிமோனியா போன்ற நோய் தொற்றுகளுக்கு வென்டிலேட்டர் வசதியுடன் 24 மணி நேரமும் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, பைசுவள்ளி, தர்மபுரி.
4: தொடர்புக்கு 9500848820.
5: தர்மபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ் வழங்கும் சிந்தனை சிறகுகள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்.
6: உங்கள் இல்ல விசேஷங்களுக்கு தேவையான
7: சுபமுகூர்த்த 10 ஜவுளி ரெடிமேட் ஆடைகள்
6: தரமாகவும் குறைந்த விலையிலும் இருக்க
7: என்றும் இனி என்றென்றும்
6: ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ்
7: ஆறுமுக ஆசாரி தெரு மற்றும் பி கே சீனிவாசராவ் தெரு,
6: தர்மபுரி. உங்கள் இல்ல விசேஷங்களுக்கு தேவையான
7: சுபமுகூர்த்த 10 ஜவுளி ரெடிமேட் ஆடைகள்
6: தரமாகவும் குறைந்த விலையிலும் இருக்க
7: என்றும் இனி என்றென்றும்
6: ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ்
7: ஆறுமுக ஆசாரி தெரு மற்றும் பி கே சீனிவாசராவ் தெரு,
6: தர்மபுரி.
5: தர்மபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸின் சிந்தனை சிறைகள் வழங்குகிறார் பேராசிரியர் கு ஞானசம்பந்தன் அவர்கள்.
8: வணக்கம். ஒரு ஊர்ல ஒரு அந்தனர், யஜ்யதத்தன் பேரு. அவன் வேலை எதுவும் கிடைக்காம வீட்டிலேயே இருக்கிறான். அவன் மனைவி அவனை திட்டிக்கிட்டே இருக்காங்க, என்ன சம்பாதிக்கல, ஒண்ணு இல்ல, அப்படி இப்படின்னு சொல்ல சொல்ல அவன் கேட்டு கேட்டு கவலைப்பட்டுட்டு ஒரு நாள் என்ன பண்ணா, காட்டு வழியா போனான். போறப்ப ஒரு பாலும் கிணறு இருந்தது, தண்ணீர் இல்ல, உள்ள ரொம்ப ஆழமா இருந்தது. அதுக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு புலி, ஒரு குரங்கு, ஒரு பாம்பு, ஒரு மனுஷன் வேற கிடக்குறேன். உள்ள எல்லாரும் கத்துறாங்க, கத்திக்கிட்டே இருக்காங்க. அந்தனம் பார்த்தான், ஐயோ நம்ம நம்ம என்ன செய்யறது அப்படின்னு. புலி சொல்லிச்சு, நீ எப்பா எடுத்து விடு, உனக்கு நான் வேண்டியது தர்றேன், நீயே ஆள் அடிச்சிங்கிற ஆள், உன்னே போய் காப்பாத்துவானான். குரங்கு சொல்லிச்சு அதே மாதிரி, பாம்பு பாம்பு என்னை எடுத்து விடணுன்னே சொன்னா, நீ உன் யாருன்னா எடுத்து விட்டாலும் உன்னே எடுத்து விட முடியாது, நீ கடிச்சு விட்டேன்னு என்ன பண்றதுன்னு. அதுக்கு பாம்பு சொல்லிச்சு, இந்த பாரு, நாங்க விஷம் வச்சிருப்போமே தவிர கடிக்க மாட்டோம், அவனுக்கு விதி முடிஞ்சாதான் என்கிட்ட வந்து கடி வாங்குவாங்க, அதனால நீ ஒன்றும் கவலைப்படாத. இப்படி மூணு சொல்ல சொல்ல சரி பாவம் அப்படின்னு நினச்சிட்டு வேண்ட பண்ணா, முதல்ல புளியை காப்பாத்துறான், குரங்கு காப்பாத்துறான், பாம்பை காப்பாத்துறான். இப்போ கீழே இருந்து மனுஷன் கத்திக்கிட்டு இருக்கான். இந்த மூணும் சேர்ந்து சொல்லிச்சு, இங்கே பாரு, நீ மனுஷன் நினச்சி காப்பாத்திடாத, அவனால் உனக்கு ஆபத்து இருக்கு சொல்லிட்டு புளி சொல்லிச்சு, இந்த மலைக்கு அந்த பக்கம் தான் என்னுடைய குகை இருக்கு, நீ அந்த பக்கம் வந்தேன்னா வா, உனக்கு நான் உதவி செய்கிறேன். அதே போல் குரங்கும் சொல்லிச்சு, அதே போல் பாம்பும் சொல்லிச்சு, எல்லாம் விடுபட்டுருச்சு. இப்போ இது கீழே இருக்க மனுஷன் கற்று கற்றுன்னு கத்துறான். பார்த்தா அந்தவன் சரி பாவம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கயிறை விட்டு அவனையும் தூக்கிட்டான். மேலே வந்தவன் யாருன்னு கேட்டு விசாரிச்சு பார்த்தா, பக்கத்தில் இருக்கக்கூடிய பிருகச்சம் என்ற ஊரை சேர்ந்தவன், அங்கே இருக்க நீ ஏதாவது தேவைன்னா வான்னு சொல்லிட்டு போயிட்டான். இப்போ இவன் வீட்டுக்கு வந்தான், மனை வீட்டு நடந்ததெல்லாம் சொன்னான். சரி போய் உதவி தான் வாங்கிட்டு வாங்கன்னு சொன்ன உடனே முதல்ல என்ன பண்ணால், இந்த குரங்கிட்ட போனான், அது நிறைய பழங்கள்லாம் கொடுத்தது, வீட்டுக்கு வந்து ரெண்டு நாள் சாப்பிட்டாங்க. அடுத்து புலிகிட்ட போனான், புலி அவனை வரவேற்று, இந்த பாரு என்கிட்ட நிறைய நகையெல்லாம் இருக்குது, ஒன்றும் இல்லை, இந்த பக்கமாக ஒரு இளவரசன் வந்தான், அவனை அடித்து ஒரே இதில் நான் என்ன பண்ணிட்டேன், சாப்பிட்டுட்டேன், இதெல்லாம் கொண்டு போய் நீ வச்சுக்கோ அப்படின்னு. இதை வாங்கிட்டு அந்த பக்கம் பாம்பையும் ஒரு பார்வை பார்த்தான். பாம்பு சொல்லிச்சு, எல்லாம் உனக்கு இருக்குது, ஏதாவது உதவினா நீ நினச்சிட, நான் வந்து செய்கிறேன்னு சொல்லிட்டு போயிடுச்சு. இவன் எல்லாத்தையும் கொண்டு வந்தான், கொண்டு வந்து யார்கிட்ட விற்போம்னு யோசிச்சு பார்த்தான். நம்ம அந்த பொற்கொல்லன்ட்ட போய் விற்கலாம் அப்படின்ட்டு பொற்கொல்லன்ட்ட போனான். இந்த பொற்கொல்ல என்ன பண்ணால், அதை பார்த்த உடனே, ஆஹா, இந்த பையதான் இளவரசனை கொண்டிருக்கான், இது அவனுடைய இளவரசனுடைய நகை தான், இப்போ இவனை காட்டி கொடுத்தோம்னா அரசர் நமக்கு வேண்டியதை கொடுப்பாருன்னு சொல்லிட்டு அந்த நகையை வாங்கிட்டு, இரு நான் விற்றுட்டு வரேன்ட்டு போயிட்டான். போனால் காவலர்கள் வந்து எப்படி கோவலனை பிடிச்சாங்களோ அது மாதிரி பிடிச்சிட்டாங்க. இப்போ இவன் கவலைப்பட்டான், சே நம்ம நினைச்சது அந்த மூணு சொன்னதை கேட்கல, இவனை காப்பாத்தினது தப்பா போச்சு அப்படின்னு. இப்போ சிறையில் வச்சிருந்தாங்க, நாளை காலையில் இவனை தலையை வெட்ட போகிறாங்க, இவன் தான் அரசகுமாரனை கொண்டவங்கிற மாதிரி தீர்மானம் ஆயிடுச்சு. இப்போ அந்த பாம்பை நினச்சான், அந்த பாம்பு அந்த இது வழியாக வந்து சிறைக்குள்ளே வந்து இவனுடைய நிலைமையை பார்த்துட்டு, சரி கவலைப்படாத, நான் போய் நேர அந்த அரசனுடைய மனைவி பேரரசியை கடிக்கிறேன், யார் வந்தாலும் காப்பாற்ற முடியாது, நீ போய் தொட்டேனே விஷம் சரியாக போயிடும், உனக்கு வேண்டியது கிடைக்கும்னு சொல்லிட்டு பாம்பு போய் அந்த அரசியை கடிச்சிருச்சு. அவள் அப்படியே மயக்கம் போட்டு விழுகவும், யார் காப்பாத்துறாங்களோ அவங்களுக்கு ராஜ்யத்தையே தரேன்னு இருக்கான் மன்னன். இவன் ஒன்று சிறைச்சாலையிலேருந்து கத்துறா, என்னால் காப்பாற்ற முடியும், என்னால் காப்பாற்ற முடியும்னு. சரி அவனை கழட்டி விடுக்கடா அப்படின்னு ஒன்னே நேரம் வந்தான், வந்து ஏதோ மந்திரம்லாம் சொல்கிற மாதிரி சொல்லி அப்படி தொட்டான், தொட்ட உடனே இந்த விஷம் இறங்கி போச்சு. உடனே எல்லா வசதியும் அவனுக்கு செஞ்சு கொடுத்து ராஜா ஒரே ஒரு கேள்வி முத்திரம் கேட்டார், ஒன்று ஞாபகம் வச்சுக்கோ, என்னுடைய மகனுடைய நகை உனக்கு எப்படி வந்தது, அதை மந்திரம் நீ சொல்லு. அவன் சொன்னா, ஒன்றும் இல்லை, இப்படி இவ்வளோ விதை காப்பாத்தினேன், அந்த புலி எனக்கு கொடுத்துச்சு, இவன் என்னையை காட்டி கொடுத்தான். உடனே மன்னன் கேட்டுட்டு ஆச்சரியப்பட்டுட்டு, சரி இந்த நகையெல்லாம் நீயே வச்சுக்கோ, உனக்கு வேண்டிய வசதியை வச்சுக்கோன்னு சொல்லிட்டு அந்த பொற்கொள்ளனை கூப்பிட்டு, ஏப்பா உன்னை காப்பாத்துறவனுக்கு தீமை செய்யலாமா அப்படின்னு சொல்லி உன்னை தண்டிக்க போறேன் அப்படின்னு சொல்லி அவனுக்கு தண்டனை கொடுத்து இந்த அந்தரனுக்கு வேண்டியதை கொடுத்து வழி அனுப்பினான். இந்த கதையை தமணகனுக்கு சொன்ன அந்த நரி சொல்லிச்சு, நன்றி மறப்பது நன்றன்று, அதுபோல நன்றியை மறந்தவர்களுக்கு நாம எப்போதும் உதவி செய்யக்கூடாது. இந்த கதையை கேட்டவுடனே நம்ம புரிஞ்சுக்கிறது என்ன, சின்ன உதவி செஞ்சாலும் அவங்களுக்கு நாம நன்றி செய்யணுங்க, வாழ்நாளெல்லாம் மறக்கக்கூடாது. நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்று. நல்ல செய்திகளை நாளும் சந்திப்போம், நாளை சந்திப்போம்.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது தர்மபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸின் சிந்தனை சிறகுகள். வழங்கினார் பேராசிரியர் கு. ஞானசம்பந்தன் அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ்.
1: இன்னைக்கு ரசிக்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ் விளக்கும் பொன்னியின் புதுப்புலன். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ். நடையிலும் உடையிலும் வைக்கிங் தான்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, குண்டலப்பட்டி, தருமபுரி. பிஇ பிடெக் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 2641. தொடர்புக்கு 9865754222. வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, குண்டலப்பட்டி.
2: புற்றுநோய் கதிர்வீச்சு சிகிச்சை, ரேடியோ தெரப்பி, கீமோ தெரப்பி மற்றும் புற்றுநோய் அறுவை சிகிச்சை அனைத்தும் ஒரே இடத்தில், நம்ம ஊரில். அணுகவும் விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, மைசுவள்ளி, தருமபுரி.
3: தொடர்புக்கு 9500848420.
4: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
5: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
6: எடுத்துக்கும் இசை விளக்கம் தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. சண்டே அதுமா என்ன சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் இருப்பீங்க. ஸோ எந்த பிளான் பண்ணுறதுனால முன்னாடியே பண்ணிவிடுங்க. ஸோ இன்றைக்கி கண்டிப்பாக நான்வெஜ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அப்படியே யோசனை பண்ணி வச்சுட்டு வீட்டுக்குள்ளே அப்படியே மனசுக்குள்ளேயும் சரி உடம்புலையும் சரி நிறைய நொதிக்கலை வந்து என்ன சொல்கிறது, நொதிக்க விட்டுறாதீங்க. நிகழ்ச்சியில் அறிமுக நேரத்தில் மட்டும் பங்கேற்று உங்களுக்கு பிடித்த பாடல கேட்டு ரசிக்கலாம். நிகழ்ச்சியில் பங்கேற்க அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 0343424430 மற்றொரு 24 40 31. நிகழ்ச்சி நடத்ததாக அறிமுகமாகும் நேயர், வணக்கம். வணக்கம்.
7: வணக்கம்.
6: வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
7: பாஸ்கரா?
6: எங்கிருந்து பேசுறீங்க பாஸ்கர்?
7: என்ன
6: பாத்துட்டு இருக்கீங்க?
7: என்ன
6: பாட்டு வேணும் உங்களுக்கு?
7: நமக்கு நல்ல சிறப்பான ஒரு பாட்டு, எல்லா மக்களுக்கும் பிடிச்ச மாதிரி ஒன்று நீங்களே போட்டுருங்க.
6: ஒரு சிறப்பான பாட்டு ஒன்று போட்டுடலாமா?
7: ஆமாங்க, எல்லாம் சந்தோஷமா இருக்கிற மாதிரி.
6: எல்லாரும் சந்தோஷமா இருக்கிற மாதிரியா?
7: நம்ம 102.5 வேலை செய்யறவங்க அனைத்துக்கும் பிடிக்கணும், மொத்தம் அவங்களுக்கும் பிடிக்கணும், நம்ம தருமபுரி மக்களுக்கும் பிடிக்கணும்.
6: அப்படியா, அந்த மாதிரி பாட்டு ஒன்று கேட்குறீங்களா?
7: ஆமாங்க.
6: சரி, கண்டிப்பாக கொடுத்துடலாம். நன்றி.
7: எதுக்கு கால் பண்ணனு கேளுங்க.
6: சொல்லுங்க.
7: பாஸ்கர்ன் ஒருத்தர் என்ன பேர்ல இருக்கிறவரு பேசுறாங்க அப்படின்னு பேசிக்கினாங்க எஃப்எம்ல.
6: ஓ சரி,
7: அதனால வந்து அவர் பேசுற போது தான் போன் பண்ணணும்னு இப்ப கால் பண்ணிருக்கேங்க.
6: ஓ, உங்களுக்கும் பாஸ்கர் பாஸ்கர் அப்படிங்கறதுனால பண்ணிருக்கீங்களா?
7: ஆமாங்க.
6: சூப்பருங்க. சரிங்க, என் பேரும் பாஸ்கர் தாங்க. ரொம்ப சந்தோஷம் பாஸ்கர், நன்றி.
7: தேங்க்யூ.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அன்கோ.
2: எலும்பு முறிவு, மூட்டு தேய்மானம் மற்றும் சவ பிரச்சனைகளுக்கான நுண்துளை சிறப்பு அறுவை சிகிச்சை மையம் கொண்ட மருத்துவமனை நமது ஆராதயா மருத்துவமனை, ராயப்ப முதலி ஸ்ரீ போலீஸ் குவார்டர்ஸ் அருகில், கிருஷ்ணகிரி.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: அண்ணாச்சி, நம்ம கம்பெனி கடலை நினைக்கும், கொஞ்சம் ஆர்டர் போட்டு விடுங்க.
2: உங்களுக்கு மிஸ்டர் கோல்ட் மாதிரி 100% கடலை எண்ணெயா இல்ல அப்படி இப்படி எதுவும் கலப்படம் இருக்கா?
1: அதை விடுங்க அண்ணாச்சி, நம்ம ஆயில வித்தாதான் உங்களுக்கு லாபம் அதிகம். நீங்க எதை கொடுத்தாலும் வாங்குவாங்க அண்ணாச்சி.
2: அப்ப நான் நல்லது தானே கொடுக்கணும், அதனாலதான் மிஸ்டர் கோல்ட். தரத்திலையும் அளவுலயும் நோ காம்ப்ரமைஸ்.
3: மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய்.
4: நமது போச்சம்பள்ளியில் பச்சிளம் குழந்தைகள் சிறப்பு சிகிச்சை, இருதய நோய், நரம்புயல், சிறுநீரகவியல் பிரச்சனைகளுக்கு அனுபவம் வாய்ந்த மருத்துவர்களால் காப்பீடு திட்டத்துடன் சிகிச்சை பெற்றிட MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், சந்தர் ரோட், போச்சம்பள்ளி.
5: சரியான நேரத்துல பரிசோதனை, அப்புறம் மருந்து கொடுத்தா HIV தொற்றுள்ள தாயோட குழந்தையோ HIV தொற்றில் இருந்து விடுபடலாம்.
6: என்ன, உண்மையாவா?
7: உண்மையில், அதாவது தாய் HIV தொற்றாக இருக்கும் பட்சத்தில் குழந்தை பிறக்கும் ஆஸ்பத்திரியில் பிறப்பிலேயே HIV பாதுகாப்பு சேவைகளின் அடிப்படையில் குழந்தையின் முதல் 6 வாரங்கள் முதல் 2 மாதங்களுக்குள் குழந்தைக்கு முதலாவது HIV பரிசோதனையை செய்வது மிகவும் அவசியமாகும். மேலும் விவரங்களுக்கு
8: 1-800-419-1800 and 1097.
9: இது தமிழ்நாடு மாநில எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கத்தின் HIV மற்றும் வாழ்வினை நோய் குறித்த தீவிர விழிப்புணர்வு பிரச்சாரம் இன்டென்சிஃபைட் IEC கேம்பெயின் 3.0 from 12th August to 12th October.
10: 24 மணி நேரமும் ஹார்ட் அட்டாக் சிகிச்சை, ஆஞ்சியோகிராம் மற்றும் ஸ்டென்ட் சிகிச்சை, அனுபவம் வாய்ந்த கார்டியாலஜிஸ்ட் மூலம் செய்யப்படும் ஒரே மருத்துவமனை.

0: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி. தொடர்புக்கு 9500848420.
1: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. வீட்டு உபயோகப் பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
2: நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் ப்ரீட்ஸ் வழங்கும் பொன்னியின் புதுப்புணல். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் ப்ரீட்ஸ்.

0: Viking Bunions and Briefs.
1: சரும ரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கச்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: சைபால்.
1: சைபால் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: முகத்தில்
3: எண்பது வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்
2: சைபால்.
1: சரும ரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கச்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல்.
4: ஒரு ஊர்ல ஒரு இளைஞன் இருந்தான். ஒரு நாள் அவன் ஒரு குருவை தேடிட்டு புறப்பட்டான். ஊரை விட்டு வெளியில போனான். போகிற வழியில ஒரு காடு. அந்த காட்டுல ஒரு மரத்தடியில ஒரு பெரியவர் உட்கார்ந்துருக்கிறார். அமைதியா மௌனமா அவர் அமர்ந்திருக்கிறார். இந்த பெரியவரை விசாரிக்கலாம், குருவை தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு இவர் ஏதாவது ஒரு வழி சொல்லி கொடுப்பார் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவரை நெருங்கினான். ஐயா, எனக்கு ஒரு குரு தேவை, எங்கே கிடைப்பார், அவரை எப்படி அடையாளம் கண்டுபிடிக்கிறது, அதை பற்றி ஏதாவது விவரம் சொன்னீங்கன்னா நான் கண்டுபிடிச்சிக்குவேன் அப்படின்ட்டுருக்கான். பெரியவர் நிமிந்து பார்த்தார். தம்பி, அது ரொம்ப சுலபம், அவர் வயசானவராக இருப்பார், என்னை விட சுமார் 30 வயசு அதிகமாக இருக்கும், அவர் ஒரு மரத்தடியில் தான் உட்காந்துருப்பார் அப்படின்ட்டுருக்கான். சரிங்க பெரியவரே, அது என்ன மாதிரியான மரம், எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்கான். பெரியவர் அந்த விவரங்களையும் சொல்லியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லை, சந்திக்கிற நாள் நேரம் வினாடி முதற்கொண்டு எல்லா விவரங்களையும் துல்லியமாக சொன்னாராம். இவ்வளவு விவரங்களை இவரால் எப்படி சொல்ல முடியுது அப்படின்னு இவனுக்கு ஆச்சரியம். இருந்தாலும் அந்த பெரியவர் கடைசியாக ஒரு விவரம் சொன்னார். அது என்ன தெரியுமா, எப்படியும் நீ அவரை சந்திக்கிறதுக்கு ஒரு 30 வருஷம் ஆகும் அப்படின்னு சொல்லிவிட்டாராம். ரொம்ப நன்றிங்க பெரியவரே அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இளைஞன் புறப்பட்டுருக்கான். இப்போ அவனுக்கு குரு பற்றின விவரம் எல்லாம் கிடைச்சிட்டுது, சந்திக்கிற நேரமும் தெரிஞ்சுட்டுது. ஆனால் 30 வருஷம் அவரை தேடி அலைய வேண்டியிருக்குமே. அவன் தேட ஆரம்பித்தான். காடு மலை எல்லாம் சுற்றி அலைஞ்சான். பல வருஷங்கள் தேடினான், அழுத்து போயிட்டான். கடைசியில் அவனுக்கும் வயசாகிட்டுது. கடைசியில் தன்னுடைய சொந்த ஊருக்கே திரும்பி போயிட்டு இருந்தான். அங்கே ஒரு மரத்தடியில் அவன் தேடிக்கிட்டு இருந்த குருநாதர் கிடைச்சார். யார் அவருன்னா, 30 வருஷத்துக்கு முன்னாடி வழி சொல்லி கொடுத்தாரில்ல அதே பெரியவர். அவருக்கு இப்போ 30 வயசு அதிகமாக இருந்தது. அதே மரம் அன்னைக்கு பெரியவர் சொன்ன அடையாளம் இப்போ பொருத்தமாக இருந்தது. இப்போ அந்த பெரியவர் சொன்னார், சரியாக வந்து சேர்ந்துட்டேன், வா, உனக்காக தான் நான் இவ்வளவு காலமும் காத்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னாராம். என்ன சொல்கிறீங்கன்ருக்கான். 30 வருஷத்துக்கு முன்னாடி என்கிட்ட வந்தியே, அப்போவே என் காலம் வந்து முடிஞ்சு போயிருந்தது, அப்போவே என்ன உனக்கு அடையாளம் தெரியல, அதனால் இவ்வளவு காலம் உனக்காக காத்துட்டு இருக்கும்படி ஆகிட்டுது அப்படின்னாராம். ஐயா, அப்போவே நீங்கள் சொல்லியிருக்கலாமே, இதுதான் 30 வருஷம் கழித்து நீ சந்திக்க போகிற இடம், நான் தான் உன்னுடைய குரு அப்படின்னு சொல்லியிருக்கலாமே அப்படின்ருக்கான். அந்த பெரியவர் சிரிச்சுக்கிட்டே அதுக்கு பதில் சொன்னாராம், நான் எவ்வளவோ விவரமாக தான் சொன்னேன், நீ சரியாக புரிஞ்சிக்கல, காரணம் அப்போது நீ போதுமான அளவுக்கு பக்குவம் பெற்றிருக்கவில்லை, அதனால் புரியும் சக்தி இல்லாமல் போயிட்டு. அப்போ 30 காலம் நீ அலைஞ்சி தெரிஞ்சிருக்கிற, அது காரணமாக இப்போ உனக்கு அந்த பக்குவம் வந்துட்டுது, அதனால தான் அடையாளம் காண முடிஞ்சுது, நானே உன்னுடைய குரு அப்படின்னாராம். இதிலேருந்து என்ன தெரியுதுன்னா, ஆன்மீகத்தில் மாணவனாக சேர்றதுக்கு கூட ஒரு பக்குவத்தன்மை தேவைப்படுது. ஒரு பெரிய ஞானி அவர்கிட்ட ஒரு சீடனாக இருக்க ஒருத்தன் வந்தான். எதிரில் நின்னான் ஞானி, அவனை வெகு நேரம் உற்று பார்த்தார். அப்புறம் சொன்னார், சீடனாக இருக்கிறது ரொம்ப சிரமம்னார், நான் தயாராக இருக்கிறேன்னா. அது இன்னமும் சிரமமாச்சே, இங்கே வந்து குருவாக இருக்கிறது மட்டுமே

0: சொல்லவும் அப்படின்னாராம். அப்படின்னா நான் குருவாகவே ஆயிடுறேன் அப்படின்னானா. இது போலவே இந்த காலத்தில் கதை ஒன்று உண்டு. ஒரு பள்ளிக்கூடத்தில் வகுப்பு ஆசிரியர் மாணவனை திட்டிக்கிட்டு இருந்தார். டேய், நீ 100க்கு 10 மார்க் தான் வாங்கிக்கிட்டு இருக்க, இவ்வளவு மோசமாக நீ படித்தா கடைசியில் மாடு மேய்க்கிறது கூட லாயக்கு இல்லாதவனா ஆகிடுவேன், அதுக்கப்புறம் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னாராம். பையன் தலையை சொரிஞ்சிக்கிட்டே சொன்னானா, சார் அப்படின்னா ஒன்று செய்கிறேன் அப்படின்னானா. இவர் கேட்டிருக்கார் என்ன செய்ய போகிறேன்னு. வேற என்ன சார், உங்களை மாதிரி ஒரு ஆசிரியர் ஆயிடுறேன் அப்படின்னு.
1: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கிய தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: சைபால். சைபால்
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: எண்பது வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்
2: சைபால்.
4: நிகழ்ச்சி எமது ஒலிகளஞ்சியத்தில் இருந்து ஒளிபரப்பு செய்யப்பட்டது.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
1: வருகின்ற 13ஆம் தேதி முதல் 3 நாட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லாமல் காமாட்சி விளக்கு, குத்துவிளக்கு, கால் கொலுசு, அரைஞான் கொடி, மெட்டி, மோதிரம் போன்ற வெள்ளி சம்பந்தப்பட்ட அனைத்து பொருட்களையும் ஒரே இடத்தில் ஹோல்சேல் விலையில் வாங்கிட வெங்கடேசன் வெள்ளிக்கடை புதிய பேருந்து நிலையம் எதிரில் பாப்பாரப்பட்டி.
2: வலியில்லா வாழ்க்கைக்கு இன்று தொடக்கம் சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை. ஆர்த்தோபெடிக்ஸ் அண்ட் ரோபோட்டிக்ஸ் சர்ஜரி நிபுணர்கள். உங்கள் நலன் எங்கள் முன்னுரிமை. குறிஞ்சி மருத்துவமனை சேலம்.

0: இடத்துக்கு மிஸ் முழக்கம் தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.
1: Come on, here we go. Do you wanna know? Fasten your seatbelts, let's take off now.

வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, குண்டலப்பட்டி, தர்மபுரி. பிஇ பிடெக் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 2641. தொடர்புக்கு 9865754222.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: சிறுநீரக கற்கள், சிறுநீர் தேக்கம், டயாலிசிஸ் மற்றும் கிட்னி பிரச்சனைகளுக்கு அணுகவும்
2: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, மைசூர் வள்ளி, தர்மபுரி.
3: தொடர்புக்கு 9500 84 8820.

0: Viking Bunions and Briefs.
1: ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் இன்று காலை 6 மணி நிலவரப்படி வினாடிக்கு 8500 கனடியாக நீர்வரத்தானது வந்து கொண்டிருக்கிறது. இது சண்டே வேற, இன்னைக்கு தண்ணி வேற ஏற்றம் இறக்கமாக வந்துட்டு இருக்கு. 8500 கனடியாக நீர்வரத்தானது வந்து கொண்டு இருக்கிறது ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் வினாடிக்கு. அதனால இன்னைக்கு சண்டே அப்படிங்கிறதுனால ஒகேனக்கல் போனீங்க அப்படின்னா கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நிறைவு பெற்றது இன்றைய பொன்னியின் புதுப்பினால். மறுபடியும் உங்களை 10:05 நீங்கள் கேட்டவில்லை சந்திக்கிறேன். நாம் இதுவரை கேட்டு ரசித்தோம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ் வழங்கும் பொன்னியின் புதுப்புணல். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ், நடையிலும் உடையிலும் வைக்கிங் தான். நிலையத்தில் நேரம் காலை 9:01. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தொடர்ந்து கேட்கலாம்.
2: தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸின் இனிய சொல்லமது. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸ்.
3: தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸ் இப்பொழுது புதுப்பொலிவுடன் அதியமான் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி அருகில். இங்கு அனைத்து வகையான அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன்களும் சிறப்பாக செய்யப்படும். எங்களது பேத்தாலஜி லேபில் நவீன தொழில்நுட்ப கருவிகளுடன் முழு உடல் சிடி ஸ்கேன், FNA மற்றும் பயாப்சி செய்து தரப்படும். தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸ், அதியமான் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி அருகில், நேதாஜி பைபாஸ் ரோடு, தருமபுரி.
2: தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸின் இனிய சொல்லமது வழங்குகிறார் தவத்திரு குன்றக்குடி பொன்னம்பல அடிகளார் அவர்கள்.
4: மலைப்பாம்பும் முதலியும் மிகவும் வலிமை படைத்தவை. அவை இரண்டும் தாம் இட்ட முட்டைகளை காப்பதற்காக பல மாதங்கள் கூட பட்டினி கிடக்கும். தாய்மை உணர்வில் இதயம் நிறைந்திருக்கும் அன்பில் அவை சற்றும் குறைவில்லாதவை. காந்தியடிகள் ஒரு கூட்டத்தில் கலந்து கொண்டார். அப்போது அவர் மனைவி கஸ்தூரிபாயும் அவருடன் சென்றிருந்தார். வரவேற்புரை நிகழ்த்தியவர் தவறுதலாக காந்தி தன் தாயாரோடு இங்கு வந்திருப்பது மகிழ்ச்சியை தருகிறது என்று சொன்னார். அவருக்கு என் வணக்கம் என்றும் சொன்னார். உடனே எல்லோரும் பதறிப்போனார்கள். காந்தியோ, அவர் சரியாகத்தான் சொன்னார். முன்பு நான் அவளுக்கு முரட்டு கணவனாக இருந்தேன். அந்த காலம் போய்விட்டது. இப்போது நான் அவளுக்கு மகனாகிவிட்டேன் என்றார். இல்லறத்தின் நிறைவில் மனைவிக்கு கணவன் மகனாகி விடுகிறான். மனைவி கணவனின் தாயாகி விடுகிறாள். அன்பு எல்லா உணர்வுகளையும் வெல்லக்கூடியது என்பதற்கான அடையாளம். அன்பை சுமக்கும் மனதுக்குள்தான் இறைமை குடியிருக்கும். இறைமை குடியிருக்கும் இதயம் குழந்தைத்தன்மையின் இருப்பிடமாக மாறிவிடும். குழந்தைகள் அன்பின் வடிவங்கள். ஒரு சிறுகதை சொல்லும். டோங்கோவாலா என்ற மராத்திய சிறுகதை. ஒரு குதிரை வண்டிக்காரன் என்று அதன் பொருள். டோங்கோவாலா என்று அந்த மராத்தி சிறுகதை. ஒரு குழந்தை தன்னை நாளும் நாளும் பள்ளிக்கு அழைத்துச் செல்கிற குதிரை வண்டிக்காரர் மீது வைத்திருக்கிற அன்பை காட்டுகிறது. அந்த குழந்தை தனக்கு பிறந்த நாள் வருகிற போது அந்த குதிரை வண்டிக்காரரையும் வீட்டுக்கு வர வேண்டும் என்று அழைத்திருக்கும். இது அந்த அம்மாவுக்கு தெரியாது. பிறந்த நாளை விமர்சையாக அந்த தாய் கொண்டாடுவாள். பலரும் வந்து பரிசுப் பொருட்களை தந்துவிட்டு போவார்கள். விழா முடிந்த வெகுநேரம் கழித்து வீட்டு வாயிலின் மணி ஒலிக்கிறது. கதவை திறக்கிறார் அம்மா. அங்கு நாள்தோறும் குழந்தையை பள்ளிக்கு அழைத்துச் செல்லும் குதிரை வண்டிக்காரர் டோங்கோவாலா நின்று கொண்டிருக்கிறார். டோங்கோவாலாவை எதிர்பார்த்திருந்த அந்த குழந்தை ஆர்வத்தோடு ஓடி வந்து ஐ டோங்கோவாலா என்று அவர் காலை கட்டிக்கொள்ளும். அம்மாவுக்கு கோபம் வரும். குதிரை வண்டிக்காரரை சத்தம் போடுவார். என்ன விஷயமாய் வந்தீர்கள்? இல்லை, குழந்தைக்கு இன்னைக்கு பிறந்தநாள், நாங்கள் பார்த்து வாழ்த்து சொல்லிட்டு போகலான்னு வந்தேன். குழந்தை பிறந்த நாளுக்கு யார் யார் வரணும்னு ஒரு தகுதி இல்லையா? எதுக்கு நீ வந்த என்று கேட்டார். ஆனால் குழந்தை அவர் காலை கட்டி கொண்டு உள்ளே வாங்க என்று சொன்னது. உடனே குழந்தை டோங்கவாலாவுக்கு நான் ஸ்வீட் எடுக்கிறேன் என்று வீட்டுக்குள் போனது. அம்மா குழந்தையை நீ இரு, நான் எடுத்து வருகிறேன் என்று சொல்லிவிட்டு அங்கு பலரும் சாப்பிட்டு மீதம் வைத்திருந்த ஒரு லட்டையும் ஒரு சமோசாவையும் எடுத்து ஒரு பேப்பரில் சுற்றி கொண்டு அம்மா எடுத்து வந்தாள். டோங்கவாலாவிடம் கொடுத்தபோது டோங்கவாலா குழந்தையை பார்த்து கேட்டார், நீ சாப்பிட்டியா செல்லும்? எப்படி நீங்கள் இல்லாமல் நான் சாப்பிடுவேன் என்று அந்த குழந்தை சொன்னவுடன் அந்த எஜ்ஜில் லட்டை பீத்து குழந்தைக்கு ஊட்டப்போனார். அம்மாவால் எதுவும் பேச முடியும்

0: தெரியவில்லை. அன்பில் அசுத்தமில்லை, அன்புக்கு எச்சில் இல்லை. குழந்தையிடம் டோங்காவாலா விடைபெற்று கொண்டு போனார். குழந்தை மகிழ்ச்சியோடு அவரை வழியனுப்பி வைத்து இந்த அன்பைத்தான் இன்றைக்கு நாம் எல்லா இடங்களிலும் தேடி பார்க்கிறோம். குழந்தையும் தெய்வமும் குணத்தால் ஒன்று என்று சொல்கிற அந்த அன்பு இதுதான்.
1: தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ் வழங்கிய இனிய சொல்லமுது கேட்டீர்கள். வழங்கினார் தவ திரு குற்றக்குடி பொன்னம்பல அடிகளார் அவர்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ்.
2: இனிய காலை வணக்கம் நேர்களே. தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேயர்கள் கேட்கவிருப்பது வானலையில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.

0: மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
2: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
3: ஒரு வாரமா வயிறு பிரச்சனையாவே இருக்கு, சாப்பிட ஜீரணம் ஆகுறது இல்ல, ஒரே தொந்தரவா இருக்கு. ஏபி மெடிக்கல் சென்டர் இருக்கும் போது கவலை எதுக்கு? அங்க தீராத வயிற்று வலி, ஜீரண கோளாறு, வயிற்றுப்புண், குடல்வால் மாதிரியான எல்லா பிரச்சனைகளுக்கும் சிறப்பான சிகிச்சையை கொடுக்கறாங்க.
4: ஏபி மெடிக்கல் சென்டர், சாரதா காலேஜ் ரோட், அழகாபுரம் போலீஸ் ஸ்டேஷன் அருகில், சேலம்.

ஆமாங்க, நம்ம மழலையுடைய மொழியில இலக்கணம் இருக்குமான்னு தெரியல, ஆனா கேட்கக்கூடிய ஒவ்வொரு இதயத்தையுமே இனிமையாக்கக்கூடிய இசை இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். அவர்களுடைய சிரிப்புல கள்ளம் இருக்காது, கபடம் இருக்காது, ஆனா கவலை நிறைந்த ஒரு நாளையே காணாமல் போக செய்யும் மாயம் இருக்கும். சின்ன சின்ன வார்த்தைகள், சில புரியாத சேட்டைகள், அழகான அந்த மழலை சிரிப்பு. உலகம் எவ்வளவு பெரிதாக இருந்தாலும் ஒரு குழந்தையின் சிரிப்புக்குள் இருக்கும் அந்த சின்ன உலகத்துக்கு ஈடு எதுவுமே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். அந்த வகையில இன்னைக்கு வானொலியில் வசந்தம் அழகுக்குட்டி செல்லமாக நிகழ்ச்சியில் உங்களோடு நான் ஆர்த்தி.

0: 24 மணி நேரமும் சுகப்பிரசவம், சிக்கலான பிரசவம், அவசர சிசேரியன் அறுவை சிகிச்சை மற்றும் பச்சிளங்குழந்தைகள் தீவிர சிகிச்சைக்கு அணுகவும் விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
1: தொடர்புக்கு 9500848420.

வசந்த் அண்ட் கோ. அழகு குட்டி செல்லம், இந்த நிகழ்ச்சியில உங்களுடைய குட்டி குட்டி குழந்தைங்களுடைய அந்த மழலை மொழியில பேசக்கூடிய திறமைகளை வெளிக்கொண்டு வரலாம். அவங்களுக்கு தெரிஞ்ச திருக்குறளா இருக்கட்டும், ரைம்ஸா இருக்கட்டும், ஒரு குட்டி ஸ்டோரி சொன்னா கூட அந்த குரல்ல கேட்கும் போது ரொம்பவே இனிமையா இருக்கும். உங்க குழந்தைகளை, நேயர்கள் உங்களுடைய குழந்தைகளை இந்த நிகழ்ச்சியில பங்கு பெற செய்யுங்க.

புதிய நேர்களாக இருந்தால் 0-43-42-24-40-30 இந்த எண்ணிலோ 94-86-81-10-25 இந்த இரண்டு எண்கள் அளிக்கலாம். மற்ற நம்மளுடைய நேர்கள் 0-43-42-24-40-31 என்ற எண்ணிலோ 94-86-65-20-25 இந்த இரண்டு எண்களை அழைத்து நிகழ்ச்சியில் பங்கு பெறலாம். நம்மளுடைய நேயர்கள் அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய குட்டி குட்டி செல்லங்கள், உங்களுடைய குழந்தைங்களா இருக்கலாம், உங்களுடைய பேரம் பேத்திகளா இருக்கலாம், இல்லைன்னா பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தை கூட ரொம்ப அழகா பேசும், நிறைய பாடல்கள் எல்லாம் சொல்லும், அந்த மாதிரியான குழந்தைகளை கூட நீங்க நிகழ்ச்சியில பங்கு பெற செய்யுங்க. இனிப்பில் இணையக்கூடிய குட்டி செல்லம் வணக்கம். கண்டிப்பா உங்களுடைய குட்டி குழந்தைகள் அவங்களுடைய மல்லை மொழியில பேசும்போது அதை கேட்கறதுக்கே அந்த ஒரு மணி நேரம் போதாது அப்படின்னு தான் சொல்லணும். உங்களுக்காக நிறைய ஸ்டோரிஸ், நிறைய குவெஸ்டின்ஸ் எல்லாம் நானும் வந்து எடுத்துட்டு வந்திருக்கேன். இனிப்பில் இணையக்கூடிய நேயர் அதனால ரொம்ப நம்ம சின்ன சின்ன டங் ட்விஸ்டர்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரியான குட்டி குட்டி ஸ்டோரிங்க எல்லாம் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அதனால் நானும் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ இன்ட்ரெஸ்டாக நீங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஸோ நம்மளுடைய குட்டீஸ்லாம் வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அப்படியே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு நல்லா வந்து மறுபடியும் ரிஹர்சல்லாம் எடுத்துகிட்ருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதனால் நம்ம தொடர்ந்து ஒரு பாடலை கேட்டுட்டு வருவோம்.

0: வசந்த் அண்ட் கோ.
1: அரசு பணி உங்கள் கனவா? TNPSC, TNUSRB, SSSC, RRB, TRB, TET, TNPSC குரூப் 1 மற்றும் குரூப் 2 முதன்மை தேர்வுகளில் மாநில அளவில் 3, 4, 10, 16 மற்றும் 25 இடங்களை பெற்ற மாணவர்கள், பல அதிகாரிகளை உருவாக்கிய கல்வி நிறுவனம். இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் 8072568641. கார்த்திக் அகாடமி, ஊத்தங்கரை.
2: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு.
3: இருக்காதா பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
2: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
4: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.

0: Sun Tanco.
1: வானொலியில் வசந்தம் அழகு குட்டி செல்லமாக இணைப்பில் இணையக்கூடிய குட்டி செல்லம் வணக்கம். வணக்கம் வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க? வணக்கம். நிதேஷ், என்ன படிக்கிறீங்க? நான்காம் வகுப்பா? சரிங்க நிதேஷ். நல்லா படிப்பீங்களாமே கிளாஸ்ல, உங்க மேம் சொன்னாங்க. ஆமாவா? அப்படிதான் சொல்லிக்கிறாங்களா? சொல்லுங்க, பேசுங்க, லைன்ல இருக்கீங்க. சரி, என்ன சொல்ல வந்திருக்கீங்க சொல்லுங்க. எதுவும் இல்லையா? சரி, நான் ஒரு கேள்வி கேட்க சொல்லுங்க. சொல்லுங்க பாப்போம்.

கண்டிப்பாக அவங்களுடைய குட்டி செல்லங்களுடைய வார்த்தைகள் குறைவாக இருந்தாலும் வாழ்க்கையை ரசிக்க வைக்கக்கூடிய அழகு அதிகம்னு சொல்லலாம். மழலையுடைய பேச்சில் இனிமையும் சிரிப்பில் வந்து தூய்மையும் கண்களில் ஆயிரம் கனவுகளும் நம்ம பார்க்க முடியும். உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய அழகு குட்டி செல்லங்களை நிகழ்ச்சியில் பங்கு பெற செய்யலாம். 043 42 24 40 30 இந்த எண்ணிலோ 93 84 81 10 25 இந்த ரெண்டு எண்களை அழைக்கலாம். 043 42 24 40 31 என்ற எண்ணிலோ 94 86 65 20 25 இந்த ரெண்டு எண்களை கூட அழைத்து நிகழ்ச்சியில் பங்கு பெறலாம்.

0: ரத்த மற்றும் ரத்த புற்றுநோய்க்கான சிறப்பு மருத்துவமனை தர்மபுரி கிருஷ்ணகிரி மாவட்டங்களிலேயே முதல் முறையாக நமது போச்சம்பள்ளியில் புதிய உதயம் எம் கே மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் சந்தூர் ரோட் போச்சம்பள்ளி.
1: வருகின்ற 13ஆம் தேதி முதல் 3 நாட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லாமல் காமாட்சி விளக்கு, குத்து விளக்கு, கால் கொலுசு, அரைஞான் கொடி, மெட்டி, மோதிரம் போன்ற வெள்ளி சம்பந்தப்பட்ட அனைத்து பொருட்களையும் ஒரே இடத்தில் ஹோல்சேல் விலையில் வாங்கிட வெங்கடேசன் வெள்ளிக்கடை புதிய பேருந்து நிலையம் எதிரில் பாப்பாரப்பட்டி.

0: இந்த பாட்டை கேட்போம்.
1: புது வெள்ளை மழை இங்கு பொழிகின்றது, இந்த கொள்ளை நிலா உடல் அணைகின்றது.
0: இல்ல இல்ல, இந்த பாட்டை கேட்போம்.
2: சின்ன சின்ன ஆசை சிறகடிக்கும் ஆசை.
0: அட, அந்த படத்துல எல்லா பாட்டுமே சூப்பரா இருக்குமே, எந்த பாட்டை தான் கேக்குறது அப்படிங்கிற குழப்பமே இனி வேண்டாங்க. ஒரே படத்துல இருக்கக்கூடிய அத்தனை பாடல்களையும் முழுமையாக கேட்டு ரசிக்கலாம். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் மதியம் 2:30. நமது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 ஒரு பட பாடல் நிகழ்ச்சி. அழகு குட்டி செல்லம் நிகழ்ச்சியில் இணையக்கூடிய குட்டி செல்லம், வணக்கம். வணக்கம்.
3: வணக்கம்.
0: வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க?
3: தர்மபுரி மாவட்டம் நாகநம்பட்டியிலிருந்து வைஷ்ணவி.
0: வைஷ்ணவி, என்ன படிக்கிறீங்க?
3: 5ஆம் வகுப்பு.
0: 5ஆம்?

0: வகுப்பா? சே, உங்க கூட நீங்க மட்டும்தானா, உங்களுக்கு கூட பிறந்தவங்களா இருக்காங்களா? தம்பி, தங்கச்சி, அக்கா, அண்ணா?
1: தம்பி இருக்கான்.
0: தம்பி என்ன படிக்கிறாரு?
1: தம்பிக்கு 1.5 வயசு ஆகுது.
0: 1.5 வயசு ஆகுதா? சோ அப்பனா குழந்தையா வீட்லயே இருக்காரா அம்மா கூட?
1: ஆமாங்க மிஸ்.
0: சரிங்க சரிங்க. என்ன இன்னைக்கு என்ன சொல்ல போறீங்க எங்களுக்காக, நேயர்களுக்காக? இல்ல நான் உங்ககிட்ட க்வெஸ்சன் கேட்கவா? என்ன சொல்ல போறீங்க? திருக்குறள் சொல்லுங்க.
1: திருக்குறள் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு கச்சிதனாலாய பயனுக்குள் வாளறிவன் நற்றால் தொழார் எனின் மலர் விசையினால் மானடி சேர்ந்தான் நிழமிசை மீது வாழ்வார் வேண்டுதல் வேண்டாண்மை இளநடி சேர்ந்தி யாண்டும் இடும்பை இல இருள்சேல் இருவினையும் சேரா இறைவன் பொருள்சேல் புகழ் புரிந்தார் மாட்டு பொறிவாயில் ஐந்து விட்டான் பொய்தீர் ஒழுக்க நெருகின்றார் மீது வாழ்வார் தனக்கு உவமை இல்லாதால் கால் சேர்ந்தற்கு கல்லால் மனக்கவலை மாற்றல் அறிது துப்பாக்கி துப்பாய துப்பாக்கி துப்பாக்கி துப்பாய தூ மலை சிறுப்பினும் செலவுமீனும் மறத்திருங்க ஆக்கணும் எவனோ இருக்கு இல்லதே நில்லவன் மண்பானம் உள்ளது நில்லவன் மானக்கடை பசியோலியே வாழ்வாரே வாழ்வா இசை ஒளியே வாழ்வாரே வாழாதவர் நிறைமொழி மாந்தர் பெருமை நிலத்து மறைமொழி காட்டிடும் தக்கா தகவலர் என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும் புக தூய்மை நீராமையும் அகத்தூய்மை வாழ்த்தால் காணப்படும் நன்றிக்கு வித்தாக்கம் நல்லழுக்கம் தீயழுக்கம் என்றும் இடுப்பை தடு மனத்தன் மாசிலநாதன் அனைத்து அற தாமுள நீளத்திர அழுக்கார அபாதை சொல்லி இன்னாச்சும் நான் இருப்போ என்றது அற நீன்ற பொழுது தெரிந்துருவக்கும் தன் மகனை சான்றோ என கேட்ட தாய் அன்பிற்கும் உண்டோ அடைத்ததால் ஆர்வல்ல புத்தி பூசல் தரும் அன்பில்லார் எல்லாம் தமக்குடியர் அன்புடையர் என்பும் முக்கியத்திற்கு காலத்தினால் செய்த நன்றி சிறிது எனினும் ஞானத்தின் மாற பெறுது பயந்துத்தால் செய்து உதவிக்கு நயந்துக்கி நன்மை கடலில் பெறுது இனிய உளவாக இன்னாத பொருள் கனி இருக்க காய் கவர்ந்தது கற்க கசரடை கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக தொட்டனை தூரம் மணக்கேணி மாண்டிற்கு கடவி தூரம் அறிவு கேரில் விழுச்செல்வன் கல்வி ஒருவருக்கு மாறல்ல மற்றவை எவை
0: என்ன 20 குரல் சொல்லியிருக்கீங்களா? எத்தனை குரல் சொல்லிருக்கீங்க? 20 சொல்லிருக்கீங்க இல்ல? சரி, எப்படி இதெல்லாம் எப்படி ஒரு 5th ஸ்டாண்டர்ட்ல இவ்ளோ எப்படி மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிறீங்க? எப்படி, என்ன ரகசியம்? என்ன சாப்பிடுறீங்க? 250 தெரியும், ஆனா சொன்னா டைம் பத்தாது அப்படிங்கிறீங்களா? சரிங்க, இதுக்கான விளக்கம் எல்லாம் தெரியுமா உங்களுக்கு? விளக்கம் தெரியாதா? சரி, உங்கள் மேம்கிட்ட கேட்டு இதுக்கு மேலே வந்து அதுக்கான இதுக்கு என்ன அர்த்தம் மேம் அப்படின்னு சொல்லி கேட்டு தெரிஞ்சுக்கோங்க, சரிங்களா? நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் அப்படியே கண்ணு மூடிட்டு மனப்பாடம் பண்ணக்கூடாது இல்லை, அதோட அர்த்தம் என்னன்னு தெரிஞ்சு தானே படிக்கணும். சரி, உங்கள் மேம்கிட்ட கேளுங்க. உங்களுக்காக ஒரு டங் ட்விஸ்டர் வச்சுருக்கேன், சொல்கிறீங்களா? டங் ட்விஸ்டர் அதாவது நாக்கு பிரில் அப்படின்னு சொல்லுவாங்க, நான் சொல்கிறத திரும்ப நீங்கள் சொல்லணும், சரியா? நான் இப்ப சொல்லுவேனா, அதை திரும்ப நீங்க மிஸ்டேக் இல்லாம சொல்லணும். ஓகே. பச்சை பப்பாளி பறித்த பாப்பா பழுத்த பப்பாளியை பார்த்து பச்சை பப்பாளி பழுக்குமா என்று கேட்டாள். சொல்லுங்க, இன்னொரு முறை சொல்லட்டுங்களா?
1: ஹலோ,
0: கேக்குதா? லைன்ல இருக்கீங்க? சரிங்க, ரொம்ப அழகா பேசுனீங்க, நன்றி. டங் ட்விஸ்டருக்கு சொன்னதுமே இல்லைங்க, நமக்கு செட் ஆகாதுன்னு பாப்பா அப்படியே எஸ்கேப் ஆயிட்டாங்க. அடுத்ததா ஒரு அழகு குட்டி செல்லம், வணக்கம். வணக்கம் வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்க? உங்க பேர்? உங்களுடைய லைன் சரியா இல்லைங்களே, நீங்க பேசுறது சரியாவே கேட்க மாட்டேங்குது. கொஞ்சம் வீட்டுல இருந்து வெளியே வந்து பேசுறீங்களா? உங்க பேர் சொல்லுங்க. அழகா இருக்கும் போல உங்க பேரு, ஆனா எங்களுக்கு சரியா கேக்கல. சரி, என்ன சொல்ல போறீங்க? விடுகதையா? ஓகே, கேளுங்க.
1: மறந்துட்டு.
0: யாரு? சரிங்க, ரொம்ப அழகாக கலந்துக்கிட்டீங்க, உங்களுடைய இணைப்பு சரியா இல்லை, நன்றி நன்றி. தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, நேயர்கள் இதுவரை கேட்டு

0: நேரம் 9:35. சேலம் மற்றும் திருச்சி மங்களின் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை விளங்கும் வானலையில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களின் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. அழகுக்குட்டி செல்லம்ல இணையக்கூடிய குட்டி செல்லம், வணக்கம்.
1: வணக்கம்.

0: வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்க?
1: சிவரஞ்சனி, தர்மபுரி மாவட்டம்.
0: சிவரஞ்சனி, என்ன படிக்கிறீங்க?
1: 7ஆம் வகுப்பு.
0: 7ஆம் வகுப்பா? சரிங்க, என்ன சொல்ல வந்திருக்கீங்க எங்களுக்கு? 7ஆம் வகுப்புனா நிறைய விஷயம் வச்சிருப்பீங்களே மண்டையில, இல்ல ஸ்டாக் நிறைய இருக்குமே, இல்ல அதுல இருந்து ஒன்னு எடுத்து விடுங்க பாப்போம்.
1: எங்கள் தமிழ் பாடல்கள்.
0: சரி, பாடுங்க.
1: அருள்நெறி அறிவை அருள்நெறி அறிவை தரலாகும், அதுவே தமிழன் குரலாகும். போற்றா தாரையும் புகழாது, பொருள் பெற யாரையும் புகழாது. போற்றா தாரையும் இகழாது, பொல்லா விருதம் புரியாக, கொள்கை பொய்யா நேரியாக. எல்லா மனிதரும் என்கிறாரே
0: சரிங்க, யார் எழுதுனது இது?
1: நாமக்கல் கவிஞர் ராமலிங்கனார்.
0: சரிங்க, அவருடைய குறிப்பெல்லாம், ஆசிரியர் குறிப்பெல்லாம் தெரியுமா? படிச்சிட்டீங்களா அதெல்லாம்? இல்லைங்களா? இனிமே தான் படிக்கணுமா? சரி, எக்ஸாம்லலாம் கேட்பாங்களே, படிக்கலையா அப்போ? சரி, உங்களுக்காக வந்து நான் ஒரு குட்டி கதை சொல்லி அதில் க்வெஸ்சன் கேட்கட்டுங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ராஜ்னு ஒரு குட்டி பையன், சரிங்களா, ஸ்கூலுக்கு போயிட்டுருக்காரு. போயிட்டுருக்க வழியில் ஒரு குட்டி குட்டி பப்பி நாய் பார்க்குறாரு, சரிங்களா. நாய் பசியாக இருக்குது, ரொம்ப பசியாக இருக்குது. அந்த ராஜ்ன்றது குட்டி பையன்ட்ட சாப்பாடு கேட்டுகிட்டே இருக்குது. உடனே அவனோட லஞ்ச் பாக்ஸை வந்து திறந்து அதுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 சப்பாத்தி இருக்குது, சரிங்களா. 2 சப்பாத்தியில் நாய்க்கு ஒன்று கொடுத்துட்றான், மீதம் இருக்கிற ஒன்று அவன் சாப்பிட்டுடுறான், சரிங்களா. இப்போ ராஜ்கிட்ட எத்தனை சப்பாத்தி இருக்கும் மீதி, சொல்லுங்கள். ஒன்றா? எப்படி? நாய்க்கு ஒன்று கொடுத்துடுறாரு, ஒண்ணுமே இருக்காதா? அப்ப அவர் எதோ மீதி சாப்பிட்டுருப்பாரு, அந்த ஒரு சப்பாத்தி தானே சாப்பிட்டுருப்பாரு. என்னங்க, கொஞ்சம் குழப்பினது, கன்ஃபியூஸ் ஆயிட்டீங்களே. கரெக்டாக தான் சொல்லியிருக்கீங்க. வாழ்த்துக்கள், இன்னும் நிகழ்ச்சியெல்லாம் தொடர்ந்து பங்கு பெறுங்க. நன்றி, சரிங்களா. வணக்கம். வணக்கம், யார் எங்கேருந்து பேசுறீங்க? கபிலன், ரொம்ப அப்படியே பயங்கரமா, ரொம்ப ஸ்பீடா பேசுறீங்களே, என்ன படிக்கிறீங்க?
2: 5ஆம் வகுப்பு.
0: 5ஆம் வகுப்புனா இருக்கும்ல அந்த ஸ்பீடு அப்படிங்கிறீங்களா? சரி, என்ன சொல்ல போறீங்க? பாடல் பாட போறீங்களா? என்ன பாட்டு பாடுங்க பாப்போம்.
2: கனிஷ்கா,
0: சரிங்க, பேரை மாத்தி சொல்லாதீங்கப்பா அப்படிங்கறீங்க. என்ன கனிஷ்கா, என்ன படிக்கிறீங்க?
2: 7ஆம் வகுப்பு.
0: சரிங்க, அப்படின்னா வந்து அவங்க பேசுனது உங்க தங்கச்சியா?
2: தம்பி.
0: தம்பி, சரிங்க. நீங்க என்ன சொல்ல போறீங்க? நீங்க தான் அப்ப தம்பிக்கு சொல்லி கொடுக்கறது, எல்லாமே வந்து ஹோம்ஒர்க் எல்லாம் செய்ய வைக்கிறது நீங்க தான், நாம கேள்விப்பட்டேன். சரிங்க சரிங்க. அடிச்சு எப்படி தம்பிக்கு வந்து அடிச்சு சொல்லி கொடுப்பீங்களா, இல்ல வந்து நல்லா பாசமா, இல்ல தப்பு பண்ணாலும் இப்படி இல்ல அப்படின்னு சொல்லுவீங்களா? பாசமாவா? ஐயோ, பாசமான அக்காங்களா இருக்காங்க போலயே. சரி, சொல்லுங்க, என்ன சொல்ல போறீங்க? சொல்லுங்க.
2: இந்தியா எனது தாய்நாடு, இந்தியரும் என்னுடன் பிறந்தோர், என் தாய் திருவாத்தை நாட்டின் பலமான பல்வகை நல்பதி பெருமைகளை இருந்து நான் கூறிப்படுகிறேன். அதன் திறமைக்கேற்ப என்னை கவிதாக்கிக் கொள்ள என்றும் பாடுபடுவேன். என் பெற்றோர் ஆசிரியர் இங்கு மூதர்களை மதித்து யாவரிடமும் பணிவன்புடன் நடந்து கொள்வேன். மேலும் தேர் காலங்களில் ஒருங்கிணைந்த செயல்களில் மாட்டேன் என்றும் இவ்வாண்டில் 100% தேர்ச்சி பெற்று இப்பள்ளிக்கு பெருமையை தேர் செய்வேன் என்று உருமாற உறுதிப்படுகிறேன்.
0: சரிங்க, டெய்லி சொல்லுவீங்களா இது உங்களோட பிரேயர்ல? அந்த மாதிரி தான் இருக்கீங்களா, இல்ல எப்படி உறுதிமொழி எல்லாம் எடுத்தா அதே மாதிரி வந்து ஃபாலோ பண்ணனும் பண்றீங்களா? சொல்லுங்க.

0: விடுகதை கேக்குறீங்களா? சரி,
1: தலைமையில முட்டையிடும், கால தனி பிடிக்கும், அது என்ன?
0: என்ன திரும்ப சொல்லுங்க.
1: தலைமையில முட்டையிடும், கால தண்ணி குடிக்கும்.
0: தலைமையில முட்டையிடும், கால தண்ணி குடிக்குமா? என்னங்க இது, புதுசா இருக்கே.
1: தேங்காய் மரம்,
0: தேங்காய் மரம், ச்சா, மண்டை மேல இருந்த கொண்டைய மறந்த மாதிரி இருக்கு இல்ல? சரிங்க கனிஷா, அழகா பேசுனீங்க. எத்தனை பேர் வீட்ல? சரிங்க, நம்ம பேசுவோம், கொடுங்க. வணக்கம். வணக்கம். என்ன படிக்கிறீங்க நீங்க? உங்க பேர் சொல்லுங்க. லிங்கம், உங்க பேர் சொல்லுங்க. சரியா, லிங்க பூங்கொடியா? சரி, என்ன படிக்கிறீங்க? தேர்ட் ஸ்டாண்டர்ட். சரிங்க, ரொம்ப நல்ல விஷயமா. நன்றி, நன்றிமா.
2: சேலத்தின் முன்னணி மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் மூலம் துல்லியமான சிகிச்சை, மேம்பட்ட வசதிகள், அனுபவம் உள்ள டாக்டர்கள். குறிஞ்சி மருத்துவமனை, உங்கள் நலனில் புதிய முன்னேற்றம். நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
3: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
4: எலும்பு முறிவு, மூட்டு தேய்மானம் மற்றும் சவ பிரச்சனைகளுக்கான நுண்துளை சிறப்பு அறுவை சிகிச்சை மையம் கொண்ட மருத்துவமனை நமது ஆராதயா மருத்துவமனை, ரயப்ப முதலி ஸ்ரீ போலீஸ் குவார்டர்ஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
5: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, தினமும் காலை 10:05. சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குபவர்கள்
6: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
0: வானொலி வசந்தம், அழகு குட்டி செல்லமாக இனிப்பில் இணையக்கூடிய குட்டி செல்லம், வணக்கம்.
7: வணக்கம்.
0: வணக்கம், சொல்லுங்க, யார் இங்க இருந்து பேசுறீங்க? வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. சொல்லு சொல்லு, என்ன பேருங்க?
7: சிவபாலன்.
0: சிவபாலன், சரிங்க. என்ன படிக்கிறீங்க? ஏபிசி படிக்கிறீங்க. யூகேஜியா, சரிங்க. நான் கூட பயந்துட்டேன், ஏபிசின்னு ஏதோ ஒரு கிளாஸ் வந்துடுச்சு போல புதுசா. ப்ரீகேஜிக்கு முன்னாடியா பின்னாடியான்னு தெரியலையே அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். சரி, என்ன சொல்ல போறீங்க
7: இன்னைக்கு?
0: ஏபிசிடி சொல்ல போறீங்க. சரி சொல்லுங்க, கேக்கலாம். அக்காவும் சொல்லி கொடுத்தாங்களா? சரிங்க, என்ன சாப்பிட்டீங்க இன்னைக்கு சண்டே? அம்மா என்ன சமைச்சிருக்காங்க? நூடுல்ஸா? பூரியா? சரிங்க, எனக்கு டபுள் டபுளா கேக்குதுப்பா எல்லாமே. பூரினா நூடுல்ஸ்ன்னு கேக்குது. பூரியா, வெறும் பூரி தான் சாப்பிடுவீங்களா? குழம்புலாம் சொல்லிட்டு சாப்பிட மாட்டீங்களா? சரிங்க, சரி. உங்க கூட யாரும் அக்கா இருக்காங்களா, தம்பியா, இல்ல நீங்க மட்டுமா? அக்கா, அப்பா, அம்மா, நீங்க இருக்கீங்களா? அக்கா என்ன பண்றாங்க? பூரி சாப்பிடுறாங்களா? சரிங்க. சரிங்க, சரிங்க, ரொம்ப அழகா கியூட்டா பேசுனீங்க. நன்றி, நன்றி, தேங்க்யூ. சேலம் மற்றும் திருச்சி மங்களின் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் வானலையில் வசந்தம் இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களின் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10 மணிக்கு நன்றே கேட்போம் இன்றே கேட்போம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: தருமபுரி நேதாஜி பைபாஸ் ரோட், JN மருத்துவமனை, ஜனனி கிளினிக்,
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி, உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
3: நேரம் சரியா 9:50 ஆயிட்டிருக்கு. கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம் தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 வானலையில் வசந்தம். மழலையின் மொழி தேனாய் இனிக்க, மழலை சிரிப்பு பூவாய் மலர, கள்ளம் கபடம் அறியா உள்ளம் காண்போரின் கவலைகளையும் மறக்க செய்யும் மழலை மொழி. இனிப்பில் இணையக்கூடிய குட்டி செல்லம், வணக்கம்.

0: வணக்கம்.
1: வணக்கம். என்னாச்சு, சாப்பிடலையா? ஏன் சோகமா வணக்கம் சொல்றீங்க? எங்க இருந்து பேசுறீங்க? உங்க பேர்
0: சாப்பிட்டேன்.
1: சாப்பிட்டீங்களா? அப்ப நல்லா பேசுங்க, பிரிஸ்கா. உங்க பேர் சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க? பேர்
0: சௌமிகா,
1: சௌமிகா. என்ன படிக்கிறீங்க?
0: நாலாவது.
1: 4ஆம் வகுப்பு. ஏன் எல்லாமே யோசிச்சு யோசிச்சு பேசுறீங்க? 4ஆவதா 3ஆவதான்னு மறந்துட்டீங்களா? லைட்டா அப்படி தானே? சரிங்க சாமிக்கா, என்ன சொல்ல போறீங்க எங்களுக்காக சொல்லுங்க.
0: விவசாய பாடல்.
1: கேக்கலாம், பாடுங்க.
2: This call is now being recorded.
0: மாட்டான் சொல்லு தேர்ந்து மாட்டேன் அறிவந்து.

0: சரிங்க, உங்க எஃப்எம்மோட வால்யூம் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு பேசுங்க, அப்பதானே வந்து நீங்க பேசுறது எங்களுக்கு கேட்கும், எல்லாருக்கும் கேட்கும். அப்பாட்ட சொல், அவ்வளவுதான், பாட்டே முடிஞ்சதுங்க, இதுக்கு மேல எங்க கம்மி பண்றதுன்னு சேர்க்கறீங்களா? சரி, உங்களுக்காக வந்து நான் ஒரு க்வெஸ்சன் வச்சிருக்கேன், சரிங்களா? அது சொல்றீங்களா? கேக்கட்டுமா? பச்சை பாம்பு பச்சை புள்ளில் பதுங்கியது. இதை திரும்ப சொல்லுங்க பார்க்கலாம் ஸ்பீடா. பச்சை பாம்பு பச்சை புள்ளில் பதுங்கியது. பதுங்கியது, கரெக்டா சொல்லிட்டீங்களே. சரி, இன்னொன்னு கேட்கவா? பட்டுப்புடவை போட்ட பாப்பா பாட்டு பாடி பறந்தாள். சொல்லுங்க பாப்போம், குட்டியா கேட்டிருக்கேன் உங்களுக்காக. பட்டு புடவை போட்ட பாப்பா பாட்டு பாடி பறந்தாள். சரிங்க, பட்டு புடவை சட்டை இல்ல, பட்டு புடவை. சரி, அழகா பாண்டிங்க, அழகா சொன்னீங்க, வாழ்த்துக்கள், நன்றி. தேங்க்யூ.
1: சிறுநீரக கற்கள், சிறுநீர் தேக்கம், டயாலிசிஸ் மற்றும் கிட்னி பிரச்சனைகளுக்கு அணுகவும்
2: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தர்மபுரி.
3: தொடர்புக்கு 9500848420.
4: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. வீட்டு உபயோக பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.

0: நிறைவுக்கு வருகிறது இன்றைய அழகுக்குட்டி செல்லம். சேலம் மற்றும் திருச்சி மங்களின் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கிய வானலையில் வசந்தம் இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களின் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. இன்னைக்கு அழகு குட்டி செல்லம் நிகழ்ச்சியில பங்கு பெற்ற குட்டி செல்லங்கள் அனைவருக்கும் நன்றிகள். அழகா பாடல் பாடினாங்க, கடவுள் வாழ்த்து திருக்குறள் இதெல்லாமே வந்து அழகா சொன்னாங்க. அவங்களுடைய மழை மொழியில கேட்கும்போது அப்படியே எல்லா கவலைகளையும் மறந்து நம்மளுக்கு ஒரு புது வாழ்வு ஆரம்பிச்ச மாதிரி தான் இருக்கும். அந்த அளவுக்கு மழலை மொழிக்கு வந்து பவர் இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அந்த வகையில நிகழ்ச்சியில பங்கு பெற்ற குட்டி செல்லங்களுக்கும் நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த அனைவருக்கும் நன்றிகள். நேரம் காலை 10 மணி, இனி கேட்கலாம்.
1: தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோட் JN மருத்துவமனை ஜனனி கிளினிக் வழங்கும் நன்றே கேட்போம் இன்றே கேட்போம் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோட் JN மருத்துவமனை ஜனனி கிளினிக். தர்மபுரியின் ஜனனி கிளினிக் தற்பொழுது விரிவுபடுத்தப்பட்டு JN மருத்துவமனையாக 24 மணி நேரமும் 20 படுக்கை வசதியுடன் அறுவை சிகிச்சை அரங்கம், குழந்தைகள் மற்றும் பச்சிளம் குழந்தை தீவிர சிகிச்சை

0: பிரிவுகளுடன் தர்மபுரி நேதாஜ் பைபாஸ் ரோட் ஜனனி கிளினிக் பின்புறம் உதயமாகி உள்ளது. மகளிருக்கான அனைத்து சிறப்பு சிகிச்சை வசதிகளும் உண்டு. JN மருத்துவமனை, மலபார் கோல்டு அருகில், தர்மபுரி.
1: தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோட் JN மருத்துவமனை ஜனனி கிளினிக் வழங்கும் நன்றே கேட்போம் இன்றே கேட்போம் வழங்குகிறார் முனைவர் சுந்தர ஆவுடையப்பன் அவர்கள்.
2: புத்தகம் வாசிப்பதை பற்றி ஓயாமல் பேசிக்கொண்டே இருக்கிறோம். வானொலி, தொலைக்காட்சி, திரைப்படம், இணையதளம் என அறிவியல் வளர்ச்சியில் ஊடகங்கள் வளர்ந்து கொண்டே போகும்போது வாசிப்பது என்பது பின்னுக்கு தள்ளப்பட்டு விட்டதாக எல்லாரும் பரவலாக பேசிக்கொண்டிருக்கிறோம். குடும்பத்தில் நாளிதழ் வாசிப்பது குறைந்து விட்டது. அதிலும் காட்சி ஊடகங்களின் அபரிமிதமான தாக்கங்களால் வீட்டில் பெண்கள் வாசிப்பது என்பது இல்லாமலேயே போய்விட்டது. குழந்தைகள் பள்ளிப்பாடங்களை படிப்பது கூட கடனுக்கே என்று ஆகிவிட்டது என்றெல்லாம் பேசியும் விவாதித்தும் வருகிறோம். இருந்தாலும் நாளிதழ், வார இதழ், மாத இதழ்களின் உற்பத்தி குறைந்து போயிருக்கிறதா என்று பார்த்தால் அதுதான் இல்லை. நாளொரு இதழாய் புதிது புதிதாய் சஞ்சிகைகள் பெருகி கொண்டுதான் போகின்றன. புத்தகங்களின் வருகையோ அபரிமிதமான வளர்ச்சியைத்தான் எட்டியுள்ளது. ஆங்காங்கே நடக்கும் புத்தக திருவிழாக்களில் கோடிக்கணக்கில் புத்தகங்கள் விற்று தீர்கின்றன. திருவிழா கூட்டம் போல மக்கள் வந்து வாங்கி திரும்புகின்றனர். அப்படியானால் உண்மையில் ஊடகங்களின் வளர்ச்சியால் புத்தக வாசிப்பு குறைந்து விட்டது என்று சொல்வதை ஏற்றுக்கொள்ள முடியுமா? இது ஒரு சிக்கலான கேள்வியே. புத்தகங்களை மக்கள் வாங்குகின்றனர். இருக்கின்ற மக்கள் தொகை அளவுக்கு புத்தகங்கள் விற்பனையாகின்றனவா? வாங்குகின்ற புத்தகங்களை சிரத்தையோடு நாம் வாசிக்கின்றோமா? நாம் வாங்குகின்ற புத்தகங்களில் எத்தனை சதவீதம் நம் வாழ்க்கைக்கு பயன்படக்கூடியவை? இவையெல்லாம் கேள்விக்குறிகளே. சிலர் புத்தகங்களை வழிகாட்டிகளாக கருதி வாசிக்கின்றனர். சிலர் பொழுதுபோக்குக்காக வாசிக்கின்றனர். நம்மில் பலர் இரவில் தூக்கம் வருவதற்கு உதவுகிற தூக்க மாத்திரைகளாக புத்தகங்களை வாசிக்கின்றோம். பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்கள் நம் நாட்டின் பிரதமராக இருந்தபோது ஒரு முறை சென்னைக்கு வருகிறார். வந்தவர் அன்று வாசிப்பதற்கு ஒரு குறிப்பிட்ட புத்தகத்தை சொல்லி அதை நூலகத்திலிருந்து தருவித்து தருமாறு கேட்கிறார். அந்த புத்தகம் அந்த மாதத்தில் வெளியாகியிருக்கின்ற பொருளாதாரம் குறித்த மிக முக்கியமான புத்தகம். அதிகாரிகள் வாகனங்களை எடுத்துக்கொண்டு சென்னையில் இருக்கிற மிகப்பெரிய நூலகமான கன்னிமாறா நூலகத்திற்கு செல்கின்றனர். அங்கு விசாரித்ததில் அந்த புத்தகம் நூலகத்திற்கு வாங்கப்பட்டிருப்பதை உறுதி செய்கின்றனர். நூலக அலமாரிகளில் தேடி பார்த்தால் அந்த நூல் அங்கு இல்லை. உடனே நூலக அதிகாரிகள் அந்த நூலை வேறு யாரேனும் எடுத்துச் சென்றிருக்கிறார்களா என்பதை அறிய புத்தகம் வழங்கும் பேரெட்டில் தேடுகின்றனர். அந்த பேரெட்டில் நூலின் பெயரை எழுதி ஒருவர் கையெழுத்திட்டு எடுத்துச் சென்றிருக்கிறார். அந்த கையெழுத்தில் என்ன பெயர் இருக்கிறது தெரியுமா? CN அண்ணாதுரை. ஆம், பேரறிஞர் அண்ணாவின் பெயர்தான் அது. மிகப்பெரிய எழுத்தாளரும் அறிஞரும் பிரதமருமான நேரு அவர்கள் விரும்பிய அந்த புத்தகத்தை அவரைப் போலவே விரும்பி அவருக்கு முன்னரேயே படிக்க எடுத்துச் சென்றிருக்கிறார் பேரறிஞர் அண்ணா. நல்ல புத்தகங்களை வாசிக்கும் ஆர்வ எண்ணங்களில் அறிஞர்கள் ஒத்துப்போவது சகஜம்தானே? நம்புவோம் நாளையும் நமது.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோட் JN மருத்துவமனை ஜனனி கிளினிக் வழங்கிய நன்றே கேட்போம் இன்றே கேட்போம் வழங்கினார் முனைவர் சுந்தர ஆவுடையப்பன் அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோட் JN மருத்துவமனை ஜனனி கிளினிக்.

சிம்பனியும் சிலிருக்கும் இசை தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 10:05. இன்னைக்கு ட்ரெஸ்ஸுக்கெல்லாம் சேலம் மற்றும் திருச்சி மகளிர் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும். நீங்கள் கேட்டவர் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. நீங்கள் கிடவ நிகழ்ச்சியில் உங்களது விருப்ப பாடலும் இடம்பெற 0 43 42 24 40 30 என்ற வாட்ஸ்அப்பின் உங்கள் பெயர் உங்கள்

0: ஒரு உங்களுக்கு பிடித்த பாடல் பாடல் இடம்பெற்ற திரைப்படம் ஆகியவற்றை குரல் பதிவாக அனுப்பி வையுங்கள்.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்று நம்பர் ஒன் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி, மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
0: நீங்கள் கேட்ட நிகழ்ச்சியில் முதலாவதாக ஒலிக்கு வரும் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயரின் குரல் பதிவு.
2: அனைத்து நேயர்களுக்கும் காலை வணக்கம். என் பேர் வந்து ஆறுமுகம். நான் வந்து காரியமுகத்திலிருந்து பேசுறேன். எனக்கு பிடித்த படமான ரெட் படத்திலிருந்து ஒரு அருமையான பாடலை கூடுமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன்.

0: குழந்தைகளுக்கான தீவிர சிகிச்சை பிரிவு PICU. நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்பட்டு வருகிறது. அனுபவம் வாய்ந்த பீடியாட்ரிக் இன்டென்சிவிஸ்ட் மூலம் கடுமையான காய்ச்சல், தீவிர டெங்கு, மூச்சு திணறல், ஆஸ்துமா, நிமோனியா போன்ற நோய் தொற்றுகளுக்கு வென்டிலேட்டர் வசதியுடன் 24 மணி நேரமும் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, பைசுவள்ளி, தர்மபுரி.
1: தொடர்புக்கு 9500848420.
2: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
3: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
4: வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, குண்டலப்பட்டி, தருமபுரி. பிஇ, பிடெக் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 2641. தொடர்புக்கு 9865754222. வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, குண்டலப்பட்டி.
5: நமது போச்சம்பள்ளியில் முதல் முறையாக லாப்ரோஸ்கோபி, லேசர் அறுவை சிகிச்சை, புற்றுநோய் அறுவை சிகிச்சை, பொது மருத்துவம் போன்றவற்றிற்கு சிறந்த சிகிச்சை அளிக்கும் மருத்துவமனை MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சந்தர் ரோட், போச்சம்பள்ளி.
6: இது உங்கள் தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.

10:15 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். சேலம் மற்றும் திருச்சி மங்களம் மக்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள். இந்த ஏக்கம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே இருக்குங்க. ஏக்கம் அப்படி இல்லாமல் ஒரு வாழ்க்கையே இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஏக்கம் ஆனால் வெவ்வேறு விதங்களில் மாறுபடும் அப்படின்னு சொல்லுவாங்க. இருப்பவனுக்கு இன்னும் வேணும் அப்படிங்கிற ஒரு ஏக்கம் இருக்கும். இப்போ ஏற்கனவே இருக்கிறவங்க ஒரு கார் இருக்குது அப்படின்னா வேற ஒரு கார் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு ஏக்கம் இருக்கும். ஆனால் இல்லாதவனுக்கு இருக்கிறத தக்க வச்சுக்கலாம்ப்பா, அதுவே போதுமானது அப்படிங்கிற ஒரு ஏக்கம் இருக்கும். நம்ம எந்த கேட்டகரி அப்படிங்கிறது நம்மளே நம்ம முடிவு பண்ணிக்கலாம். நீங்கள் கருவி நிகழ்ச்சியில் உங்களது விருப்ப பாடலும் இடம்பெற 0043 42 44 40 என்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கு உங்கள் பெயர், உங்கள் ஊர், உங்களுக்கு

0: இந்த பாடல் பாடல் இடம்பெற்ற திரைப்படம் ஆகியவற்றை குரல் பதிவாக அனுப்பி வையுங்கள். நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒலிக்க வரும் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயரின் குரல் பதிவு.
1: சார் வணக்கம், பின்னாகத்துலேருந்து டான்மணி பேசுகிறேன். எனக்கு வந்து குசி படத்துலேருந்து ஒரு பாட்டு ஒன்று பிடிக்கும், அந்த பாட்டு எஃப்எம்ல போட்டு எல்லோரும் கேட்குற மாதிரி போட்டு விடுங்க. அது என்ன பாட்டுன்னா ஒரு பொண்ணு ஒன்று பாட்டு, அந்த பாட்டு போட்டு விடுங்க.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 11 மணிக்கு கேட்டால் சுவைக்கும். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: இனிமை வறுத்த சேமியா, ராகி சேமியா, கோதுமை சேமியா. சேமியா என்றால் இனிமை. தருமபுரி
2: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள், இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. வீட்டு உபயோக பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
3: 10:23 ரிங்காரமிடம் ரிதம்ஸ், தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. ஏற்கனவே ஏக்கத்தை பத்தி சொன்னோம் இல்லையா, இப்போ துக்கத்தை பத்தி சொல்ல போறோம். என்னடாது ரொம்ப ஒரு மாதிரியா சொல்றேன்னு நினைக்காதீங்க. துக்கம் அப்படிங்கிறது யாரோ ஒருத்தர் நம்மளை ஏமாத்திட்டாங்களோ இல்லை நமக்கு இருக்கிற பொருள் காணாமல் போயிடுச்சோ அப்படிங்கிறதெல்லாம் பெரிய துக்கமே கிடையாதுங்க, பெரிய கவலையே கிடையாது. நம்ம கோபித்துக் கொள்ளக்கூடிய ஒருத்தருமே இல்லை. நம்ம யாராவது ஒரு அன்பாக இருக்கிறவங்ககிட்ட மட்டும்தான் கோபித்துக் கொள்ள முடியும் இல்லையா. இல்லை அவங்க யார் என்னென்னு தெரியாதவங்ககிட்டலாம் நம்ம போய் கோபித்துக் கொள்ள முடியாது. ஒரு கோச்சிக்கிறோம் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம ஊர்வாக்கில் கூட. அதை கோச்சிக்கிறதுக்கு கூட யாருமே இல்லை அப்படின்னா அதை விட ஒரு பெரிய ஒரு துக்கம் வேறு எதுவுமே இல்லை அப்படிங்கிறாரு. மரணத்தை விட பெரிய துக்கம் அப்படிங்கிறாரு யூகபாரதி. அப்புறம் இன்னொன்று சொல்கிறாரு, உங்களுக்கு கோபித்து கொள்ள தெரியல அப்படின்னா உங்களுக்கு அன்பு காட்ட தெரியலன்னு அர்த்தம். உங்களுக்கு கோச்சிக்க தெரியல அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் யார்ட்டையாவது நீங்கள் அன்பு காட்டணும் அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு தெரியவே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாரு. எவ்வளோ பெரிய விஷயம், இன்றைக்கே போகிறோம் யார்ட்டையாவது கோச்சிக்கிறோம். நீங்கள் கேட்ட நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒலிக்க வரும் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயரின் குரல் பதிவு.
4: என்னுடைய பேர் சி ஆறுமுகம், தருமபுரி மாவட்டம் ஆட்டுக்கரம்படி கிராமத்தைச் சேர்ந்தவர். எனக்கு பிடித்த பாடல் பிரியாத வர வேண்டும் என்ற படத்திலிருந்து பிரிவன்றி சந்தித்த இந்த பாடல் உண வேண்டும்.

0: மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: முழங்கால்ல வலியா, மூட்டு பிரச்சனையா? சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை இப்போ ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சிகிச்சை, விரைவான நலம், பாதுகாப்பான சிகிச்சை. குறிஞ்சி மருத்துவமனை, நம்பிக்கையின் பெயர்.
2: தருமபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.

0: நாம் இதுவரை கேட்டு ரசித்தோம் சேலம் மற்றும் திருச்சி மாங்கலன்மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சேலம் மற்றும் திருச்சி மாங்கலன்மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் பவனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
0: 7:30 ஏலிசையின் இளவரசி தருமபுரி 102.5, ஏற்காடு 103.7. இந்த 8-8 மனுஷ வாழ்க்கை பிரிச்சு கோபுரத்தில் ஒரு பாடல் கூட வரும். முதல் 8 விளையாடுறது விளையாட்டும் அல்ல, 2-8 கல்லாதது கல்வியும் அல்ல அப்படின்னு சொல்லிட்டு இதில் ஒரு கவிஞர் சொல்றாரு, 8 மணி நேரம் வேலை செய்யணும், 8 மணி நேரம் தூங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு செப்பரேட் செப்பரேட்டாக பிரிச்சுக்கிடுவோம். ஆனால் நீங்கள் எத்தனை மணி நேரம் வாழணும்னு நினைக்கிறீங்க அதை பற்றி நீங்கள் பிரிக்கிறதே இல்லை. எவ்வளோ வேலை செய்கிறோம், எவ்வளோ தூங்குகிறோம், ஆனால் நமக்கான ஒரு வாழ்க்கையை, நமக்கு பிடிச்ச ஒரு வாழ்க்கையை வாழ்கிறத

0: தவிர்த்துடுறோம். ஏன்னா நிறைய ஒரு ஏதோ ஒரு நோக்கி ஓடிக்கொண்டே இருக்கிறோம். திடீர்னு ஏதோ ஒரு வேலை வரும், ஒரு சமைக்கிற வேலையாக வரும், இல்லை ஏதோ ஒரு வேலை போயிட்டே இருப்போம். ஆனால் நமக்கான வேலை, நமக்கான ஒரு வாழ்க்கை, அந்த அழகான ஒரு நேரத்தை செலவிடணும் அப்படிங்கிறத மறந்துடுறோம். இன்னிலேருந்தாவது உங்களுக்கான அந்த நேரத்தை ஒதுக்கி ரொம்ப அழகாக செலவிடுங்க. நீங்கள் கேட்ட நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒலிக்க வரும் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயரின் குரல் பதிவு.
1: அனைவருக்கும் காலை வணக்கம். பெண்ணாகரத்துலேருந்து மௌலி பேசுகிறேங்க. எனக்கு பிடித்த பாடல் சின்ன கவுண்டர்லேருந்து முத்துமணி மாலை. அனைவரும் கேட்டு மகிழுங்கள்.

0: விபத்து, எலும்பு முறிவு மற்றும் மூட்டுமாற்று அறுவை சிகிச்சைக்கு அணுகவும்
1: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தர்மபுரி.
2: தொடர்புக்கு 9500 84 8220.

0: ஏன்னா 60 நாள் இருக்கு இல்லையா, ஹாப்பி அட்வான்ஸ் தீபாவளிலாம் சொல்லியிருந்தோம் ஏற்கனவே. அப்புறம் நவம்பர் மாதம் 5ஆம் தேதி வந்து பார்த்திங்க அப்படின்னா தீபாவளியை இந்த நாடு முழுவதும் கொண்டாட இருக்கிறாங்க. ஆனால் அதுக்கு எதுக்காக இதை சொல்கிறோம் அப்படின்னா, வெளியின் மாநிலங்களில் வெவ்வேறு இடங்களில் இருக்கக்கூடியவங்க சொந்த ஊரில் வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க தீபாவளியை. அதுக்காக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஐஆர்சிடிசி அப்படிங்கிற இந்த இந்தியன் ரயில்வே நிர்வாகம் வந்து முன்பதிவு டிக்கெட், ரயில்வே டிக்கெட் முன்பதிவை இன்றைக்கி காலையில் 8 மணிக்கு ஆரம்பிச்சிருக்காங்க. ஒருவேளை உங்களுக்கு தகவல் தெரியல அப்படின்னா இன்னிலிருந்து நீங்கள் டிக்கெட்டை வந்து பார்த்திங்கன்னா முன்பதிவு பண்ணிக்கோங்க. ட்ரெயினில் போகிறவங்க இன்றைக்கிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி காலையில் 8 மணிக்கு ஓப்பன் ஆகிடுச்சு கவுண்டரு. வெப்சைட் மூலமாகவும் அப்படி இல்லாட்டி ஆப் செயலி மூலமாகவும் நீங்கள் உங்கள் டிக்கெட் ரிசர்வேஷன் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டி கவுண்டரில், அதாவது ரயில்வே ஸ்டேஷன் இருக்கக்கூடிய கவுண்டரில் போயிட்டு உங்களுடைய டிக்கெட்டை ரிசர்வேஷன் பண்ணிக்கோங்க ஹாப்பி தீபாவளிக்காக. நீங்கள் கேட்டவீர்கள் சில அடுத்ததாக ஒலிக்கு வரும் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயரின் குரல் பதிவு.
1: வணக்கம், பெயர் கனிஷ்கா, ஊர் சேலம். படம் பிரதாப், பாடல் என் கண்ணனுக்கு காதல் வந்தனம். அனைவருக்காகவும்

0: ஒவ்வொரு பேங்க்குக்கும் தனித்தனியா கேவைசி பேப்பர்ஸ், எல்லாத்துக்கும் ஒரே சாவி இருந்தா?
1: ஒரு சாவி இருக்கு, CKYC ID.
0: CKYC அப்படினா?
1: பேங்க் உங்கள் KYC ரெக்கார்ட்ஸ் CKYC ரெஜிஸ்டரில அப்லோட் செய்யறாங்க. அதனால உங்களுக்கு ஒரு தனித்துவமான 14 இலக்க CKYC ID கிடைக்கும். இதை எல்லா வங்கிகள் மற்றும் நிதி நிறுவனங்களில் பயன்படுத்தலாம். அதாவது ஒரு இடத்தில் KYC அப்டேட் செய்தால் எல்லா இடத்திலும் அப்டேட் ஆகும்.
0: ஆஹா, RBI சொல்கிறது.
1: KYC உங்கள் பாதுகாப்பான வங்கி சேவைக்கான முதல் படி.
2: சப்த ஸ்வரங்களின் சுரங்கம் தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. வாழ்க்கையில் சோகம் இல்லாத ஆள் யாருன்னா கண்டுபிடிங்க அப்படின்னா கண்டிப்பாக யாருமே சொல்ல முடியாது உலகத்தில். நீ சோகமே இல்லைப்பா, உனக்கு இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு யாராவது சொல்லுங்கள் அப்படின்னா சத்தியமாக யாரும் சொல்ல முடியாது. அந்த மாதிரி வாழ்க்கையில் எப்பயெல்லாம் சோகம் வருதோ அப்போது உங்களுக்கு ஆறுதலாக இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத நீங்கள் லைட்டாக திங்க் பண்ணி பாருங்கள். உன் வீட்டில் அவன் வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைங்களாக இருக்கும், அப்படி இல்லாட்டி ஃப்ரெண்டுங்களாக இருப்பாங்க, நண்பர்களாக இருப்பாங்க, இல்லை கூட வேலை செய்கிறவங்களாக கூட இருப்பாங்க. ஆனால் நாங்கள் சொல்கிறது ஆணித்தனமாக அடித்து சொல்கிறது பாடல்கள். உங்களுக்கு எப்போ சோகமாக இருக்கோ அப்போ உங்களுக்கு பிடிச்ச பாட்டை கேட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் லேஸ் ஆகிடலாம் மனசு. அதுவும் முக்கியமாக இளையராஜாவோட பாட்டெலாம் சான்ஸே இல்லை. அதுவும் எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடின பாட்டெலாம் கேட்குறதுக்கு இன்னும் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். மலேசிய வாசுதேவன் கூட பாடி தான் இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு பாட்டை தான் கேட்க போகிறாரு அடுத்த நேயர். நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒழிக்க வரும் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயரின் குரல் பதிவு.
3: வணக்கம் ஐயா, தேன்கனிக்கோட்டையிலிருந்து பெருமாள் பேசுகிறேன். தர்மத்தின் தலைவன் படத்திலிருந்து வைகை நதி செம்மதுரை வைகை நதி பாடல்

வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, குண்டலப்பட்டி, தர்மபுரி. பிஇ பிடெக் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 2641. தொடர்புக்கு 9865754222.

0: 11:49 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். நீங்கள் கேட்டவை, நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் உங்களது விருப்ப பாடலும் இடம்பெற 0:43:42:24:30 என்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கு உங்கள் பெயர், உங்கள் ஊர், உங்களுக்கு பிடித்த பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படம் ஆகியவற்றை குரல் பதிவாக அனுப்பி வையுங்கள். நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒழிக்க வரும் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயரின் குரல் பதிவு.
1: வணக்கம், என் பேர் மேனா, நான் தேமன் கோட்டையிலிருந்து பேசுகிறேன். எனக்கு பிடிச்ச படம் வந்து சிவல தேரி பாண்டி, பாடல் வந்து கிழக்க செவக்கையிலே.

0: ஹலோ,
1: ராஜேஷ் சார், நாங்கள் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து பேசுறோம்.
0: மறுபடியுமா?
1: உங்களை டிஜிட்டல் அரெஸ்ட் பண்ணிருக்கோம். பக்கத்து ரூமுக்கு போங்க. தனியா உங்க பார்சல்ல ட்ரக்ஸ் இருந்திருக்கு. தம்பி என்னனோ
2: 10 லட்சம் கொடுங்க, தப்பிக்கலாம்.
0: சார், இவ்வளவு எங்கிருந்து?
2: ஒரு லிங்க் அனுப்பியிருக்கேன், இப்ப ப்ராசஸிங்க்கு
1: 2 லட்சம் போடுங்க, பாக்கி அப்புறமா.
0: சார், 2 லட்சம்
3: என்னாச்சப்பா?
0: அம்மா, இவர் சொல்றாரு என்னோட பார்சல்ல ட்ரக்ஸ் இருந்துதான்.
3: பயப்பட வேண்டாம்பா, டிஜிட்டல் அரெஸ்ட் எதுவுமே இல்ல, இதெல்லாம் ஃப்ராட்பா.
0: ஃப்ராட்?
3: போலீஸ், பேங்க், RBI இது மாதிரி பேர்ல உங்களுக்கு சைபர் குற்றவாளிகள்ட்ட இருந்து போன் அல்லது வீடியோ கால் வந்தா எச்சரிக்கையா இருங்க. அவங்களுக்கு பணம் எதுவும் அனுப்பாதீங்க, அதோட உடனே போலீஸுக்கு ரிப்போர்ட் பண்ணுங்க. புத்திசாலித்தனமா நடக்கலனா
4: பணத்தை காலி பண்ணிடுவாங்க, RBI சொல்கிறது.
3: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
5: கடி மற்றும் விஷமுறிவுக்கு 24 மணி நேரமும் ஸ்பெஷலிஸ்ட் மருத்துவர்கள் மூலம் உடனடி சிகிச்சைக்கு அணுகவும்
6: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தர்மபுரி.
7: தொடர்புக்கு 9500848420.
8: எங்கள் கட்டுமை நிகழ்ச்சியில் நிறைவாக ஒழிக்க வரும் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயரின் குரல் பதிவு.
9: தர்மபுரி பண்பலகி காலை வணக்கம். நாமக்கல் கண்ணூர்பட்டி பெரியசாமி. படம் பிரியமானவளே. பாடல் எனக்கு ஒரு சிநேகிதி,

101.5 ஒழித்துக் கொண்டிருக்கும் பாடலோடு நிறைவு பெறுகிறது. இன்றைய நீங்கள் கேட்டவை இந்த பாட்டோட நானும் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துச்சு. இதுவரை உங்களோடு உங்கள் அன்பு அறிவிப்பாளன் பாஸ்கர் ராஜா. பாடலை தொடர்ந்து கேட்டால் சுவைக்கும் நிகழ்ச்சி இடம்பெறும்.

தர்மபுரி, கடத்தூர், இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள் வழங்கும் கேட்டால் சுவைக்கும். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி, கடத்தூர், இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள்.

0: இனிமை, வறுத்த சேமியா, ராகி சேமியா, கோதுமை சேமியா. சேமியா என்றால் இனிமை. தர்மபுரி,
1: தர்மபுரி கடத்தூர் இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள் வழங்கும் கேட்டால் சுவைக்கும்.
2: வணக்கம் நேர்களே, இது உங்கள் அபிமான தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாம் கேட்கவிருக்கும் இந்நிகழ்ச்சி. கேட்டால் சுவைக்கும். இன்றைய கேட்டால் சுவைக்கும் நிகழ்ச்சியில நாம செய்யக்கூடிய ரெசிபி, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சே செய்யக்கூடிய ரவா லட்டு. ரவா லட்டு அப்படின்னு பழைய பேரா இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஆமாங்க, பழைய பேராக இருந்தாலும் நம்ம உடலுக்கு எந்த ஒரு கெடுதலும் இல்லாத

0: ரவா லட்டு. ரவா லட்டு செய்ய தேவையான பொருட்கள்: ரவை ஒரு கப் எடுத்துக்கோங்க, சர்க்கரை அரைக்கப்பு, முந்திரி 10 பருப்பு எடுத்துக்கோங்க, ஏலக்காய் 5, உலர் திராட்சை 50 கிராம் போதுங்க. நெய் சிறிதளவு, இது வாசனைக்கோசரம் நாம் எடுத்துக்கிறோம். எனக்கு நெய் பிடிக்காது அப்படிங்கிறவங்க இதை விட்டுறலாம். இப்போ ரவா லட்டு எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத கேட்கலாம் வாங்க. முதல்ல அடுப்பை பற்ற வச்சு அதில் வாணலியை வச்சு சிறிதளவு நெய்யை ஊற்றிக்கோங்க. நெய் சூடேறின உடனே அதில் சிறிதளவு எண்ணெய் கலந்துடணும். எண்ணெயை கலந்துட்டு முந்திரி பருப்பை சேர்த்து வதக்கணுங்க. அந்த முந்திரி பருப்பு வந்து பொன்னிறமாக ஆன உடனே அதில் நாம் ரவை சொன்னோம் இல்லைங்களா, அந்த ரவையை வந்து கொஞ்சமாக கொட்டி லைட்டாக கிளறிக்கிட்டே இருக்கணுங்க. அது கிளறிக்கிட்டே இருக்கும்போது பொன்னிறமாக மாறும். அதை வந்து எடுத்து உலர் திராட்சையை வந்து சேர்த்து நல்லா கிளறணுங்க. இப்போ அந்த ரவை வந்து உதிரி உதிரியாக வந்துடும் இல்லைங்களா, அந்த உதிரி உதிரியாக இருக்கிற அந்த மாவை எடுத்து ஒரு பாத்திரத்தில் வந்து கொட்டி வச்சுக்கோங்க. இப்போது ரவா லட்டுக்கு சுவை சேர்க்கக்கூடிய பாகு எப்படி தயாரிக்கிறதுன்னு சொல்லி கேட்கலாம் வாங்க. அரை கப் சர்க்கரைக்கு 1/4 கப் தண்ணி வச்சுக்கணுங்க. அதை நல்லா காய்ச்சணும். பாகு நல்லா காய்ச்சிக்கிட்டே இருக்கணும். அந்த பாகு வந்து நல்லா காய்ஞ்சிடுச்சு அப்படின்னா கம்பி பதம் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த பதம் வந்த உடனே அந்த பாகை இறக்கிடணும். இறக்கிட்டு பாகு வெது வெதுப்பாக இருக்கக்கூடிய சூட்டிலேயே மாவை வந்து பிசைய ஆரம்பிக்கலாம். இது நாம் வந்து உருண்டையாகவும் பிசையலாம், அல்லது நம்ம குழந்தைகளுக்கு பிடிச்ச மாதிரி வடிவங்கள்லையும் இதை வந்து செஞ்சு கொடுக்கலாம். மேலும் பார்த்தீங்கன்னா இது வந்து கொழுக்கட்டை வடிவிலையும் செஞ்சு சாப்பிட்லாங்க. உலர் திராட்சை, ஏலக்காய் இதெல்லாம் இருக்கிறதுனால குழந்தைகளுக்கு நல்ல சத்து பொருளாகவும் இருக்கு, பெரியவங்களும் இதை விரும்பி சாப்பிடலாம். இந்த உலர் திராட்சை இருக்கிறதுனால இரும்பு சத்து குழந்தைகளுக்கு அதிகமாக தேவைப்படுது. ஏன்னா குழந்தைங்க வந்து வெளியில் விளையாடிட்டு ரொம்ப டயர்டாக வீட்டுக்கு வருவாங்க. அந்த சமயத்தில் இவங்களுக்கு இந்த ரவா லட்டை எடுத்து கொடுத்தா ஒரு வித்தியாசமான டேஸ்ட் இருக்கிறதுனால விரும்பி சாப்பிடுவாங்க. அவங்களுக்கும் ஒரு இன்ஸ்டண்ட்டான எனர்ஜியும் கிடைக்குங்க. மேலும் ஜீரண சக்தியும் நல்லா ஆகுங்க. உடலுக்கு தேவையான மினரல்ஸ் இந்த ரவா லட்டில் சேர்க்கக்கூடிய பொருட்களில் வந்து இருக்குதுங்க. இதை வந்து பெரியவர்களும் சாப்பிடலாம், சிறியவர்களும் சாப்பிடலாம். உடம்புக்கு வந்து எந்த ஒரு கெடுதலும் இல்லை. ஏன்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களையே வச்சு செய்கிறதுனால நம்பகத்தன்மையோட நாமளும் செஞ்சு சாப்பிடலாம், மற்றவங்களுக்கும் கொடுக்கலாம். நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத எங்களுக்கு ஒரு தகவல் சொல்லுங்கள். நிகழ்ச்சியில் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் எஸ் கார்த்திக். நன்றி நேயர்களே.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது தருமபுரி கடத்தூர் இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள் வழங்கிய கேட்டால் சுவைக்கும். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி கடத்தூர் இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள்.
2: தருமபுரி பைசுவலி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் பூவே பெண் பூவே. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தருமபுரி பைசுவலி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. உங்கள் ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு.
3: சிறுநீரக கற்கள், சிறுநீர் தேக்கம், டயாலிசிஸ் மற்றும் கிட்னி பிரச்சனைகளுக்கு அணுகவும்
4: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை பைசுவல்லி தர்மபுரி.
5: தொடர்புக்கு 9500848420.
6: ஏபி மெடிக்கல் சென்டரில் மகளிர் மற்றும் மகப்பேறு மருத்துவம், மகளிருக்கான பொது மருத்துவம், கர்ப்பப்பை அகற்றுதல், புற்றுநோய் சிகிச்சை, குழந்தை இல்லா தம்பதிக்கு சிறப்பு சிகிச்சை என அனைத்து விதமான சிகிச்சைகளும் சிறந்த முறையில் அளிக்கப்படுகிறது.
7: ஏபி மெடிக்கல் சென்டர், சாரதா காலேஜ் ரோட், அழகாபுரம் போலீஸ் ஸ்டேஷன் அருகில், சேலம்.
2: இனிய முற்பகல் வணக்கம் நேர்களே. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. பூவே பெண் பூவே நிகழ்ச்சியில் இணைகிறோம். பெண் தோழிகள் உங்களுக்கான நிகழ்ச்சி. ஆமாங்க, எல்லாருக்கும் வந்து வேலையில் வெளியில் வேலைக்கு போகிறவங்களாம் பார்த்தோம் அப்படின்னா அந்த சாட்டர்டே சண்டே இல்லை அட்லீஸ்ட் அந்த சண்டேவாவது லீவ் இருக்கும். நிறைய தொழில் பண்ணிகிட்ருக்கவங்களுக்கு கூட ஒரு சண்டே லீவ் விட்டுருவோம்ப்பா, கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்போம். முடியாது, அப்படியே கண்டினியூவாக வேலை செஞ்சுட்டு இருந்தால் என்ன தான் ஆகுறது அப்படின்னு சொல்லியெல்லாம் யோசிச்சுட்டு அந்த சண்டேங்கிறது மோஸ்ட்லி எல்லாருமே ரெஸ்ட் எடுப்பாங்க, ஹாலிடே அப்படின்னு சொல்லலாம். ஆனால் பெண்களுக்கு, வீட்டில் இருக்க பெண்களுக்கு முக்கியமாக அந்த சண்டே மட்டும்தாங்க வேலையே இருக்கும். கண்டிப்பாக வந்து மற்ற நாள்லாம் கூட வீட்டில் பசங்களுக்கு ஸ்கூலுக்கு அனுப்பும் போதெல்லாம் ஏதோ ஒரு லெமன் ரைஸ், கர்ட் ரைஸ், டொமேட்டோ ரைஸ் இப்படி செஞ்சு கொடுத்துர்லாம். ஆனால் சண்டே மட்டும் எல்லாரும் வீட்டில் இருப்பாங்க, அவங்களுக்கு வகை வகையாக அவங்கவுங்களுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹரிபரியா அன்னைக்கு நாள் வந்து முடிச்சு அப்பாடா அப்படின்னு சொல்லி உட்காரத்துக்குள்ளே வடிவேல் சொல்கிற மாதிரி அடுத்து

0: நாளே வந்துரும்பா அப்படின்றா இருக்கும். அந்த மாதிரி ஓடிட்டே இருக்கிற சமயத்தில் இந்த மாதிரி நம்ம எஃப்எம் கேட்டுட்டே வேலை செய்யும் போது நிறைய தொழில்கள் செஞ்சிட்ருப்பீங்க, உங்களுக்கான வேலையும் கெடாது. அதே நேரத்தில் உங்களுக்கு பிடிச்ச பாட்டை கேட்டுட்டு அப்படியே காதில் ஒழிச்சுட்டு அப்படியே ஹம்மிங் கொடுத்துட்டே வேலை செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உடனே வாங்க, இன்னைக்கு பூவை பெண் பூவை பாவேர் விருப்பமாக தான் வளம் வரப்போகுது. தொழில்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் புதிய தொழில்களாக இருந்தால் 043-42-24-40-30 இந்த எண்ணிலோ 94-86-81-10-25 இந்த ரெண்டு எண்கள் அழைக்கலாம். மற்ற தொழில்கள் 43-42-24-40-31 இந்த எண்ணிலோ 94-86-65-20-25 இந்த ரெண்டு எண்கள் அழைத்து நிகழ்ச்சியில் பங்கு பெறலாம். இனிப்பில் இணையக்கூடிய தொழில் வணக்கம்.
1: என்ன
0: சண்டே ஸ்பெஷல்?
1: எப்பவும்
0: ஒரே மாதிரி தாங்க, ஸ்பெஷல்லாம் ஒண்ணும் இல்ல, என்னத்த பெருசா அப்படிங்கிறீங்களா? சரிங்க, என்ன பாட்டு கேக்கலாம்?
1: அது வந்து அறுப்பு கோட்டை அக்கா பண்ணி பாட்டு.
0: சரி கேட்டுவோம், நன்றி.

0: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
1: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
2: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
3: தர்மபுரி மாவட்டம் காரிமங்கலம் மந்தி வீதியில் அமைந்துள்ள மகாசக்தி மாரியம்மன் திருவிழா வருகின்ற 10ஆம் தேதி வியாழக்கிழமை காலை 10 மணியளவில் அம்மனுக்கு மாவிளக்கு எடுத்தலும், 11ஆம் தேதி வெள்ளிக்கிழமை ராமசாமி கோவிலுக்கு மாவிளக்கு எடுத்தலும் நடைபெறும்.

0: நேரம் சரியா 11:15. கேட்டுக்கோம் தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இது பாவையர் விருப்பம். தர்மபுரி பைசோலி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் பூவி பெண் பூவே. இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தர்மபுரி பைசோலி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. கண்டிப்பாக வந்து இது பெண்களுக்குன்னு கிடையாது, எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸ்ன்னு சொல்லலாம். காலையில் எழுந்ததுமே கண்டிப்பாக தண்ணி மறக்காமல் குடிங்க. இது வந்து ஒரு ரொட்டீனாகவே வச்சுக்கோங்க. ஒரு 1 hour once நம்மளே மறந்தாலும் ஒரு அலாரம் அந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு தண்ணி குடிக்கிறத ஒரு வழக்கமாக வச்சுக்கோங்க. எப்போவுமே வெளியில் போகும்போது நிறைய பேர் பண்ணுற ஒரு பெரிய மிஸ்டேக், வெளியில் போகும்போது பார்த்துக்கலாம்ப்பா பக்கத்தில் தானே போகிறோம், எதுக்கு தண்ணி பாட்டில், அதை தூக்கிட்டு போகிறதே ஒரு பெரிய வந்து பேர்டனை நினைக்கிறாங்க. தண்ணி பாட்டில் எப்போவுமே வந்து ஒரு தண்ணி பாட்டிலாக இருக்கட்டும், இல்லை நமக்கு தேவையான ஒரு எமர்ஜென்சி கிட், அதாவது அதுல வந்து நமக்கு தேவையான ஒரு எமர்ஜென்சியா ஒரு பிபி மாத்திரையோ சுகர் மாத்திரையோ இந்த மாதிரியான ஒரு எமர்ஜென்சியான என்ன நமக்கு டக்குன்னு இந்த மாதிரிலாம் ஒரு ப்ராப்ளம் இருக்கு நமக்கு தேவை அப்படின்னா அதெல்லாம் கண்டிப்பா கேரி பண்ணுங்க ஒரு பேக்ல. அதே மாதிரி நம்மளோட ஹேண்ட்பேக்கில் ஒரு எமர்ஜென்சி கான்டாக்ட்ஸ், நம்மளை வந்து ஏதாவது ஒன்று ஆனாலும் நம்மளை காண்டாக்ட் பண்ணுற மாதிரி ஒரு எமர்ஜென்சி கான்டாக்ட்ஸ் வச்சுக்கோங்க. ஒரு பேசிக் மெடிசன்ஸ் வச்சுக்கோங்க. சானிடரி ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து ஹேண்டில் பண்ணுறது ஒரு கேரி பண்ணுறது ஒரு நல்ல பழக்கம் அப்படின்னு சொல்லுவேன். பாவேர் விருப்பத்தில் இணையக்கூடிய தோழி வணக்கம்.
1: வணக்கங்க.
0: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: நேச்சர்லேருந்து நிஷா பேசுறேங்க.
0: சொல்லுங்க நிஷா, நலமா இருக்கோம், நல்லா இருக்கீங்களா?
1: சரிங்க,
0: நல்லா இருக்கேன். என்ன சாப்பாடு இன்னைக்கு, என்ன ஸ்பெஷல், எல்லாம் எதுவும் இல்லைங்களா?
1: சாப்பாடுங்களா?
0: சாப்பாடுங்களா, அதெல்லாம் சாப்பிடுங்களா அப்படிங்கிற மாதிரி கேக்குறீங்களே. என்ன என்ன பாடல் குடுக்கலாம்? என்ன படம்?
1: உதயகிரங்க படம்.
0: சரி, உதயகிரத்துல இருந்து
1: தேனே தென்பாண்டி மீனே இசை தேனே அந்த பாடல் வேணுங்க. ரொம்ப நன்றி.
0: நன்றி நன்றி.

0: மூட்டு மாற்று சிகிச்சைக்கு பிறகு விரைவா குணமடையணும்னா நீங்க சூஸ் பண்ண வேண்டிய மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. இங்க ரோபோட்டிக் சர்ஜரி மற்றும் குறிஞ்சி ப்ளூம்ஸ் டிரான்சிஷனல் கேர் மூலம் விரைவா குணமடையலாம். குறிஞ்சி மருத்துவமனை சேலம்.
1: தர்மபுரி மாவட்டம் அரியகுளம் என்கின்ற கிருஷ்ணாபுரத்தில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ லட்சுமி நாராயண பெருமாள் சுவாமி திருக்கோவிலில் மகா கும்பாபிஷேக விழா வருகின்ற திங்கட்கிழமை நடைபெறுகிறது. அனைவரும் வருக, பெருமாள் அருள் பெருக.
2: நாட்டு சக்கரை போட்டு டீ காபி குடிக்கும் போது அதுல மண்ணு தூசி இருக்கும், அதுக்குதான் இந்த வடிகட்டி. வீட்லயும் அப்படிதான். என்ன மண்ணு தூசி இல்லாம சுத்தமா இருக்கு? நாட்டு சக்கரை போடலையா?
3: நான் குலாஸ் நாட்டு சக்கரைக்கு மாறிட்டேன். மலிவான நாட்டு சக்கரையில தான் மண் தூசி இருக்கும். இது 100% சுத்தமானது. செக் பண்ணி பாருங்க.
4: மண் தூசி இல்லாத குலாஸ் நாட்டு சக்கரை.
5: நமது போச்சம்பள்ளியில் பச்சிளம் குழந்தைகள் சிறப்பு சிகிச்சை, இருதய நோய், நரம்பியல், சிறுநீரகவியல் பிரச்சனைகளுக்கு அனுபவம் வாய்ந்த மருத்துவர்களால்

0: திட்டத்துடன் சிகிச்சை பெற்றிட எம்டி மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல் சந்த ரோட் போச்சம்பள்ளி.
1: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
2: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
3: கல்யாணத்துல கவனிச்சியா, பொண்ணும் மாப்பிளையும் ரொம்ப அழகு,
4: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
5: இருக்காதா பின்ன எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சு. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துலதான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு மெட்டி அருணா கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.
6: ஹலோ, யார் பேசுறது?
7: வணக்கம் மேடம், நாங்க ஆஷ்புஸ் கம்பெனில இருந்து பேசுறோம்.
6: சொல்லுங்க, என்ன விஷயம்?
7: நீங்க என்ன வர்க் பண்ணிட்டு இருக்கீங்க?
6: நான் வீட்ல ஹவுஸ் வைஃபா தான் சார் இருக்கேன்.
7: சரி, நல்லதா போச்சு. எங்க கம்பெனில ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, செய்றீங்களா?
6: என்ன வேலை சார்?
7: பார்ட் டைம் ஜாப் தாங்க மேடம். நீங்க வீட்ல இருந்து மாசம் 50,000 ரூபாய் சம்பாதிக்கலாம்.
6: ஓ அப்படியா சார், 50,000 ரூபாயா? நான் இப்ப என்ன பண்ணணும் அதுக்கு?
7: மேடம், ஒன்றும் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது மேடம். 50,000 ரூபாய் என் அக்கௌண்ட் காமிச்சு விடுங்க மேடம். உங்களுக்கு வார் டைம் ஜாப்பை நாங்க செட்டில்மெண்ட் பண்ணி கொடுத்துருவோம்.
6: நான் இப்ப அமுச்சு விட்டா எனக்கு மாசம் மாசம் 50,000 ரூபாய் சம்பளம் வந்துரும்ல?
7: கண்டிப்பா நீங்க இதை நம்பி இறங்கலாம் மேடம்.
6: இப்பவே அனுப்புறேன். அப்பாடா, அமுச்சாச்சு அமுச்சாச்சு. இப்ப மறுபடியும் கால் பண்ணி சொல்லுவோம்.
8: பேராசைகளை கைவிடுவோம், பெரும் இழப்பை தவிர்ப்போம்.
9: கேட்டிருக்கோம் இன்னைக்கு பூவி பெண் பூவே பாவையர் விருப்பமாக. கண்டிப்பாக பெண்களுக்கு ஒரு பெரிய மாற்றம் எப்போவுமே வந்து ஒரு பெரிய விஷயத்துலேருந்து வரணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. தினமுமே நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய, நம்மளை மாற்றிக்கக்கூடிய, நம்மளோட ஹேபிட்ஸை மாற்றிக்கக்கூடிய சின்ன சின்ன நல்ல ஹேபிட்ஸ்லேருந்து கூட நம்மளுடைய வாழ்க்கையை அழகாகவும் மாற்றலாம், ஹெல்த்தியாகவும் கான்ஃபிடென்ட்டாகவும் மாற்றலாம். கண்டிப்பாக அதனால தான் சொல்கிறோம், நம்ம எப்போவுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து நம்மளுடைய உடம்புலையும் சரி, ஏதாவது ஒரு தொடர்ந்து ஏதாவது ஒரு அன்யூஷுவலான ஒரு சேஞ்சஸ் தெரியுது, நம்ம முன்னிருந்த மாதிரி இப்போ இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உடம்புக்குள்ளே ஏதாவது ஒரு சேஞ்சஸ் கண்டிப்பாக நம்மளோட உடம்பு காமிக்கும். ஏதாவது ஒன்று தெரியுது அப்படின்னா, இல்லை இது இப்படியாக தான் இருக்கும், ரொம்ப நாளாக தலைவழிச்சிட்டே இருக்குப்பா, இல்லை ரொம்ப நாளாகவே சின்னதாக வயிற்றுல வலி இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னா கூட நமக்கு நாமே ஒரு செல்ஃப் டயக்னோசிஸ் பண்ணிவிட்டு நம்ம மருத்துவர்கிட்ட போகாமல் இருப்போம், டாக்டரை மீட் பண்ணாமல் இருப்போம், இல்லை இது என்ன ஆகிருப்போகுது, நாளைக்கு சரியாயிடும், நாளைக்கு சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டே இல்லாம பெண்கள் முக்கியமா உங்க உடம்ப நீங்க பாத்துக்கோங்க, அப்பதான் உங்க குடும்பத்தை நீங்க பார்க்க முடியும். இனிப்பில் இணையக்கூடிய தோழி வணக்கம்.
10: இனிய முன்பகல் வணக்கமா.
9: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க? நலமா இருக்கோம் சுமதிமா. என்ன வேலை எல்லாம் முடிஞ்சதா?
10: ஆமாமா, கடையில தான் இருக்கோம். டிஃபன் முடிஞ்சிட்டீங்களா?
9: அடுத்து லஞ்ச் ரெடி பண்ணுங்களா?
10: என்ன
9: பாட்டு குடுக்கலாம்?
10: அம்மா சின்ன கண்ணம்மா படம், என் வாழ்க்கையில் அர்த்தம் சொல்ல பூக்களின் வண்ணம் கொண்ட இந்த பாடல்மா என் ரெண்டு பிள்ளைங்களுக்கு இப்பதான் பர்த்டே போச்சிங்கம்மா.
9: சரி சரி, கேட்டுருவோம்.
10: கேட்க முடியாம போயிடுச்சுமா, எல்லா குழந்தைங்களுக்காகவும் உங்களுக்காகவும் அனைவருக்காகவும்.
9: சரி, நன்றி நன்றி.

0: அண்ணாச்சி, நம்ம கம்பெனி கடலை நினைக்கும், கொஞ்சம் ஆர்டர் போட்டு விடுங்க.
1: உங்களுக்கு மிஸ்டர் கோல்ட் மாதிரி 100% கடலையா இல்ல அப்படி இப்படி எதுவும் கலப்படம் இருக்கா?
0: அதை விடுங்க அண்ணாச்சி, நம்ம ஆயில வித்தாதான் உங்களுக்கு லாபம் அதிகம். நீங்க எதை கொடுத்தாலும் வாங்குவாங்க அண்ணாச்சி.
1: அப்ப நான் நல்லது தானே கொடுக்கணும், அதனாலதான் மிஸ்டர் கோல்ட். தரத்திலையும் அளவுலயும் நோ காம்ப்ரமைஸ்.
2: மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய்.
3: வருகின்ற 13ஆம் தேதி முதல் 3 நாட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லாமல் காமாட்சி விளக்கு, குத்து விளக்கு, கால் கொலுசு, அரைஞான் கொடி, மெட்டி, மோதிரம் போன்ற வெள்ளி சம்பந்தப்பட்ட அனைத்து பொருட்களையும் ஒரே இடத்தில் ஹோல்சேல் விலையில் வாங்கிட வெங்கடேசன் வெள்ளிக்கடை புதிய பேருந்து நிலையம் எதிரில் பாப்பரப்பட்டி.
4: தர்மபுரி மாவட்டம் காரிமங்கலம் மந்தை வீதியில் அமைந்துள்ள மகாசக்தி மாரியம்மன் திருவிழா வருகின்ற 10ஆம் தேதி வியாழக்கிழமை காலை 10 மணியளவில் அம்மனுக்கு மாவிளக்கு எடுத்தலும், 11ஆம் தேதி வெள்ளிக்கிழமை ராமசாமி கோவிலுக்கு மாவிளக்கு எடுத்தலும் நடைபெறும்.
5: ரத்தநாள அடைப்பு சிகிச்சை, வேரிகோஸ்வேன் லேசர் சிகிச்சை மற்றும் டயாலிசிஸ் நோயாளிகளுக்கான ஏவி ஃபிஸ்டுலா அறுவை சிகிச்சைக்கு அணுகவும் வாஸ்குலார் சர்ஜரி டிபார்ட்மெண்ட், விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, மைசூவள்ளி, தர்மபுரி.
6: தொடர்புக்கு 9500848420.

0: தர்மபுரி பைசோலி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கிய பூவே பெண் பூவே இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தர்மபுரி பைசோலி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. உங்கள் ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு. பூவே பெண் பூவே பெண்களுக்காக இன்னைக்கு பாவையர் விருப்பமா கொடுத்துட்டு இருக்கோம். தொழில்களும் ஆர்வமா நிகழ்ச்சியில அவங்களுக்கு பிடிச்ச பாடலை கேட்டுட்டு இருக்காங்க. முக்கியமாக வந்து பெண்கள், முக்கியமாக வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் அதிகமாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எல்லாமே எல்லா நம்மளுடைய கணக்கு வழக்கு, எல்லா நம்மளுடைய ஃபினான்ஷியல் நீட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வீட்டுக்காரர் பார்த்துக்கிறாரு. வீட்டில் இருக்கவங்க பார்த்துக்கிறாங்கப்பா, நமக்கு என்ன, குழந்தைங்கள படிக்க வைப்போம், அவங்கள ஸ்கூலுக்கு அனுப்புவோம், மற்ற வேலைங்களை பார்ப்போம் அப்படின்னே வந்து நம்மளுடைய லைஃப் போயிடும். அந்த மாதிரி இல்லாமல் முடிஞ்ச அளவுக்கு எமர்ஜென்சி மணி, எமர்ஜென்சி சேவிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாவது உங்களுக்காக கொஞ்சம் எடுத்து வைங்க. எவ்வளவு ஒரு சின்ன தொகையாக இருந்தாலும் பரவாயில்ல, ஒவ்வொரு நாளுமே வந்துட்டு நீங்களும் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதெல்லாமே இணைப்பில் இணையக்கூடிய தோழி, வணக்கம்.
1: வணக்கம் மேம்.
0: வணக்கம், யார் எங்க இருந்து?
1: சுகந்தி என்பது.
0: சொல்லுங்க சுகந்தி, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
1: மேம் இன்னைக்கு ஒரு இளநீர் வெட்டி குடிக்கலாம்னு டீ குடிச்சிட்டு இருக்கறோம்.
0: ஓ, உங்க தோட்டத்திலேயே வா.
1: சரிங்க
0: சரிங்க. வெயிலுக்கு ரொம்ப வெயிலா இருக்குப்பா.
1: நல்லா
0: இருக்கும் தான். அப்படியே ஃபேமிலியா உட்காந்துட்டீங்களா வெட்டி குடிக்கலான்னு சொல்லிட்டு? நல்ல விஷயம், நல்ல விஷயம். அப்படியே நான் கேட்டு நல்லது போனது கெட்டது எல்லாம் எடுத்து வச்சு அங்கதான் பேசுவோம். அப்படியா, எப்படியோ புடிச்சு வந்துட்டீங்களே. சொல்லுங்க என்ன பாட்டு குடுக்கலாம். சரி, இல்ல இல்ல, எப்பவுமே நமக்கு லக் இருக்கும்.
1: மின்சார கனவுல இருந்து பூ பூக்கும் ஓசை, அந்த சாங் கொடுங்க மேம்.
0: கேட்டுவோம். நன்றி
1: நன்றி.

0: தருமபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: இரைப்பை, குடல், கல்லீரல் மற்றும் கணைய பிரச்சனைகள், செரிமான கோளாறு, வயிற்றில் கட்டி, பித்தப்பை கற்கள், குடலிறக்கம், ஒட்டுக்குடல் மற்றும் பைல்ஸ் பிரச்சனைகளுக்கு அணுகவும்
2: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, மைசூவள்ளி, தருமபுரி.
3: தொடர்புக்கு 9500848420.
4: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
5: இருக்காதா? பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரோ, நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.

0: கொதிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க. மங்களன் மங்களுக்கு வாங்க.
1: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
2: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
3: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
4: நீங்கள் கேட்கொண்டிருப்பது பூவை பெண் பூவை. இன்னைக்கு பூவை பெண் பூவை பாவையர் விருப்பமா தான் கேட்டுட்டு இருக்கோம். கண்டிப்பாக வந்துட்டு பெண்கள் முக்கியமாக வந்து சொல்லணும் அப்படின்னா, குழந்தைகளுக்காக குடும்பத்துக்காக மட்டுமே உங்களுடைய வாழ்க்கையை முழுசாகவே அப்படியே வந்து கொடுத்துடாமல் நிறுத்திடாமல், அதையும் தாண்டி உங்களுக்கான ஹாபிஸ் ஏதாவது இருக்குது, உங்களுக்கு பிடிச்ச விஷயம் ஏதாவது இருக்குது அப்படின்னா பண்ணலாம். முக்கியமாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து எங்கேயாவது வெளியில் போகணும் அப்படின்னா கண்டிப்பாக போயிட்டு வாங்க. ஃபேமிலியோடய எங்கேயாவது போனால் தான் உண்டு, இல்லைன்னா இந்த ஆன்மீக தலங்களுக்கெல்லாம் போனால் தான் உண்டு. நாங்கள் வேறு எங்கேயுமே போகிறது இல்லைங்க. வீடு, வேலை, குடும்பம், குழந்தைங்க அப்படின்னு இருக்காமல் அதையும் தாண்டி கொஞ்சம் இப்போ நிறைய பெண்கள் வந்துட்டாங்க. நான் ஃப்ரெண்ட்ஸோட வந்து டூர் போகிறதா இருக்கட்டும், இது டூருக்காகவே சீட்டு சேர்த்து வைக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட இருக்காங்க. அந்த மாதிரி நீங்களும் உங்களுக்காக உங்களுடைய டைமை உங்களுக்காக செலவு பண்ணுங்க. இனிப்பில் இணையக்கூடிய தோழி வணக்கம்.
5: இன்ப சகோதரிக்கு இனிய வணக்கம்.
4: வணக்கம். யாருங்கிறது?
5: கிருஷ்ணகிரி மாவட்டம் கெங்காவரம் தேன்மொழி சகோதரி. நலமா இருக்கிறீங்களா?
4: நலமா இருக்கோம் தேன்மொழிமா. நீங்க நல்லா இருக்கீங்களா?
5: எதிர்பாராத ஒரு விதமா ஒரு அதிசயம் தான், குறிஞ்சி பூ போத்த மாதிரி அதிசயமா ஒரு ஆன்மீக டூர் போனோம்பா.
4: சரிங்க, நல்லா இருந்ததா
5: வாழ்க்கை? இதுதான் குடும்பம்ன்றத விட்டு ஒரு எதிர்பாராத,
4: கண்டிப்பா
5: கோகுலாஷ்டமி நின்று ஒரு ஒரு நாள் டூர் போனோம்பா. பூமாதேவி கோயிலு,
4: தென்னங்கூரு
5: கிருஷ்ணர் கோயிலு, பிரியங்கா தேவி கோயிலு, ஓம் சக்தி கோயில்னு ஒரு சிறப்பா ஒரு டூர் போனோம்பா.
4: இதுவும் நல்லாதான்ப்பா இருக்கு. இனிமே மாசம் மாசம் ஒரு டூரை போட்டுருணும் அப்படின்னு நினைச்சீங்களா?
5: அது கரெக்டா கன்ஃபார்ம்.
4: சரிங்க, நல்ல விஷயம் தான். என்ன பாட்டு குடுக்கலாம்?
5: வான்மதி படத்துல இருந்து வைகரையின் ஓசையிலும் வான்மதி என்ற பாட்டு குடும்பம். அனைத்து அன்பு உள்ளங்களுக்கு
4: கேட்டுருவோம். நன்றி.
5: நன்றி.

0: வலியில்லா வாழ்க்கைக்கு இன்று தொடக்கம். சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை, ஆர்த்தோபெடிக்ஸ் அண்ட் ரோபோட்டிக் சர்ஜரி நிபுணர்கள். உங்கள் நலன் எங்கள் முன்னுரிமை. குறிஞ்சி மருத்துவமனை, சேலம்.
1: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.

0: குழந்தைகளுக்கான தீவிர சிகிச்சை பிரிவு PICU நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்பட்டு வருகிறது. அனுபவம் வாய்ந்த பீடியாட்ரிக் இன்டென்சிவிஸ்ட் மூலம் கடுமையான காய்ச்சல், தீவிர டெங்கு, மூச்சு திணறல், ஆஸ்துமா, நிமோனியா போன்ற நோய் தொற்றுகளுக்கு வெண்டிலேட்டர் வசதியுடன் 24 மணி நேரமும் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, பைசுவள்ளி, தருமபுரி.
1: தொடர்புக்கு 9500848420.
2: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
3: வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்ஸ்.
4: புவை பெண் புவை பாவையர் விருப்பமாக இணைப்பில் இணையக்கூடிய தோழி, வணக்கம்.
5: வணக்கம் தோழி.
4: வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க?
5: என்ன
4: படம்? நன்றி.

0: இறைப்பை, குடல், கல்லீரல் மற்றும் கணைய பிரச்சனைகள், செரிமான கோளாறு, வயிற்றில் கட்டி, பித்தப்பை கற்கள், குடலிறக்கம், ஒட்டுக்குடல் மற்றும் பைல்ஸ் பிரச்சனைகளுக்கு அணுகவும்.
1: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
2: தொடர்புக்கு 9500848820.
3: அன்ப வார்த்தைகள்ல சொல்லலாம், ஆனா சில உணர்வுகளை கடிதங்களால தான் சொல்ல முடியும்.

0: உங்களோட மனதை தொட்ட திரைப்பட பாடலா, அல்லது உங்க நண்பர்கள் அல்லது உறவினர்களுக்காக ஒலிக்கப்பட வேண்டிய பாடல்களா?
1: ஏன் பாட்டு ஏன் பாட்டு நெஞ்சி நிற்கும் பூங்காத்து, தாலாட்டு தாலாட்டு தாவி வரும் தேனூத்து.
0: எல்லாத்தையும் ஒரு கடிதத்துல எழுதி அனுப்புங்க. உங்கள் பெயர், உங்கள் ஊர், நீங்க கேட்க விரும்பும் பாடல், இது எல்லாத்தையும் அனுப்ப வேண்டிய முகவரி: நிலைய இயக்குனர், அகில இந்திய வானொலி, அதியமான்கோட்டை அஞ்சல், நல்லமல்லி வட்டம், தர்மபுரி 636-807.

0: உங்கள் கடிதங்கள் எங்களை வந்தடையட்டும். உங்கள் விருப்ப பாடல்கள் வானொலியில் ஒலிக்கட்டும்.
1: சிறுநீரக கற்கள், சிறுநீர் தேக்கம், டயாலிசிஸ் மற்றும் கிட்னி பிரச்சனைகளுக்கு அணுகவும்
2: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, மைசூர், தர்மபுரி.
3: தொடர்புக்கு 9500848420.

நிறைவுக்கு வருகிறது இன்றைய பூவே பெண் பூவே. இன்னைக்கு பூவே பெண் பூவே பாவையர் விருப்பமாக கேட்டு ரசித்தோம். நிகழ்ச்சியில் பங்கு பெற்று பாடலை கேட்ட நேர்களுக்கும் நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த அனைத்து நேர்களுக்கும் நன்றிகள். இன்றைய பாவேர் விருப்பம் நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற தோழிகள் மீண்டும் பாவேர் விருப்பம் நிகழ்ச்சிக்கு ஒரு 3 நாட்களுக்கு பின்பு பங்கு பெறலாம்.

நேரம் நண்பகல் 12 மணி. நேர்களை கேட்கலாம். இன்று நம் தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 வலம் வரும் நிகழ்ச்சிகள் குறித்த நிகழ்ச்சி நிரல். இன்று நண்பகல் 12:10 மலரும் மொட்டுக்கள். இன்றைய நிகழ்ச்சியில் சேலம் மாவட்டம் நங்கவல்லி ஒன்றியம் துறையூர் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளி மாணவ மாணவியர் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சி கேட்கலாம். 12:40 தமிழில் செய்திகள், 12:50 சூழல் காப்போம் அறிவிப்புகள் தொடர்ந்து மெல்லிசை இடம்பெற கேட்கலாம். 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 1:10 நேயர்களுடைய விருப்ப பாடல்களாக கடித வழி விருப்ப பாடல்கள் பங்குபெறும் நேயர் விருப்பம் நிகழ்ச்சி. 1:30 தர்மபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும். 1:45 மாநில செய்திகள், 1:55 வானிலை அறிக்கை. பகல் 2 மணிக்கு இலக்கியம் பேசுவோம். இன்று சீவக சிந்தாமணி காட்டும் பழந்தமிழர் வாழ்வியல் பங்கு பெறுகிறார் முனைவர் ஜ திரிபுர சூடாமணி அவர்கள். 2:30 ஒரு பட பாடல் நிகழ்ச்சி கேட்கலாம். 3 மணிக்கு கட்சவியில் கலக்கல் பாடல்கள். இன்றைய கட்சவியில் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில் நேர்கள் நீங்களும் உங்களுடைய விருப்ப பாடலை வாட்ஸ்அப் மூலமாக கேட்டு ரசிக்கலாம். 0343-42-24-40-30 இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுக்கு விருப்பமான பாடலை அனுப்பி உங்களுடைய விருப்ப பாடலையும் கேளுங்க. பிற்பகல் 3 மணிக்கு கட்சவியில் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சி. மாலை 4 மணிக்கு நாடகம் நிகழ்ச்சியில் கால கண்ணாடி நாடகம் கேட்கலாம் சென்னையா ஜில்லாக. 5 மணிக்கு மாலை தென்றல், 6 மணிக்கு தர்மபுரி ராதாகிருஷ்ண ஜுவல்லரி வழங்கும் தினம்

0: திருக்கோவில் ஆறாய்ந்திருக்கு ஆங்கிலத்தில் செய்திகள் 6:10 இசை மின்னல் நிகழ்ச்சி, 6:30 மாநில செய்திகள், 6:40 வேலை காத்திருக்கு, 6:45 வானிலை அறிக்கை, 6:50 அறிவிப்புகள் இடம்பெற கேட்கலாம். 6:55 சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ் விளங்கும் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள் வழங்குகிறார் பேராசிரியர் கு ஞான சம்பந்தம் அவர்கள். 7:00 சட்டப்பேரவையின் வாராந்திர விமர்சனம் சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 7:10 காஞ்சிபுரம் மாவட்ட செய்திமலர் இடம்பெறும். 7:15 தமிழின் செய்திகள், 7:25 வயல்வெளி. இன்றைய நிகழ்ச்சியில் சிறுதானியமும் மதிப்பு கூட்டலும் குறித்து மதுரை வேளாண்மை கல்லூரி பேராசிரியர் எல் நிர்மலா அவர்கள் தரும் தகவல்களை கேட்கலாம். 8:00 இளந்தென்றல், இன்றைய இளந்தென்றல் விடுகதையாக இடம்பெறும். 8:30 எரப்பட்டி ஸ்ரீ சாய் மாரதி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் அனைவருக்கும். 8:45 தகடூர் தகவல்கள் கேட்கலாம் வழங்குகிறார் மாவட்ட செய்தியாளர் மா தண்டபாணி அவர்கள். 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள் தொடர்ந்து ஸ்பாட்லைட், 9:30 இடைவிடாத இசை மழை, 10:00 சுகமான ரகங்கள். இன்றைய சுகமான ரகங்கள் நிகழ்ச்சியில் அனைத்து மாவட்ட நேயர்களும் பங்கு பெற்று உங்களுடைய விருப்ப பாடலை நிகழ்ச்சியில் கேட்டு ரசிக்கலாம். 10:00 சுகமான ரகங்கள். இன்று நண்பகல் 12:10 மலர் மொட்டுக்கள் நிகழ்ச்சியில் சேலம் மாவட்டம் நங்கவல்லி ஒன்றியம் துறையூர் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி மாணவ மாணவியர் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சி கேட்கலாம். 2:00 இலக்கியம் பேசுவோம் நிகழ்ச்சியில் சீவக சிந்தாமணி காட்டும் பழந்தமிழர் வாழ்வியல் பங்கு பெறுகிறார் முனைவர் ஜா திரிபுர சூடாமணி அவர்கள். நேர்கள் இதுவரை இன்று நம் தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 வலம் வரும் நிகழ்ச்சிகள் குறித்த நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். பண்பலினை தொடர்வது தாம் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக தொடர்ந்து இணைந்திருங்கள் தர்மபுரி பண்பலை ஏற்காடு பண்பலை நிகழ்ச்சிகளோடு.
1: This is Akashwani, the news read by Lalema Aneja Dang. Prime Minister Narendra Modi has urged young Indians to dream even bigger than previous generations and build global consulting, accounting, financial and legal firms capable of leading the world. Mr. Modi said, "Today Indians are leading the top companies of the world, so why can't companies built by Indians lead the world?" Prime Minister was addressing centenary celebrations of Shriram College of Commerce, SRCC, at the Delhi University yesterday evening.
2: हम गर्व से कहते हैं कि आज भारतीय दुनिया की टॉप कंपनीज को लीड कर रहे हैं अगर भारतीय दुनिया की टॉप कंपनियों को लीड कर रहे हैं तो भारतीयों की बनाई कंपनियां दुनिया को क्यों लीड न करें
1: Mr. Modi said, India's 7.8% quarterly growth amid global uncertainty reflects its economic strength. He said, India has come a long way from policy paralysis to policy dynamism. He said, the world is watching India become the fastest growing major economy. BJP Rajya Sabha MP Dinesh Sharma has been appointed Lieutenant Governor of Andaman and Nicobar Islands. Dr. Sharma will succeed Admiral D.K. Joshi, retired, who took over as Lieutenant Governor of Andaman and Nicobar Islands on October 8, 2017. Dr. Sharma, 62, earlier served as Deputy Chief Minister of Uttar Pradesh. His Rajya Sabha term was to end on November the 25th. A Rashtrapati Bhavan communique issued late last night said that Dr. Sharma's appointment will come into effect from the date he assumes charge of his office. More than 500 institutional investors, finance ministers and business leaders will participate in the inaugural iBRICS Summit on the sidelines of BRICS Summit in New Delhi on 12th and 13th of this month. The two-day summit is designed to connect sovereign capital with bankable infrastructure, energy and digital capacity projects across 21 BRICS member states and partner nations. Sovereign wealth funds, pension funds and family offices

0: நேரும் நண்பகல் 12:10 கேட்டுக்கொண்டிருக்கிறோம். தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.
1: தர்மபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
2: இன்றைய மலரும் மொட்டுக்கள் நிகழ்ச்சியில் சேலம் மாவட்டம் நங்கவல்லி ஒன்றியம் துறையூர் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி மாணவ மாணவியர் வழங்கும் பல் சுவை நிகழ்ச்சியினை கேட்கலாம். நிகழ்ச்சியில் முதலாவதாக, அன்பு செலுத்துவது ஆடம்பரம் அல்ல, அதுவே அடித்தளம் என்ற உரையை குழுவாக வழங்க வருகிறார்கள் மாணவ கண்மணிகள்.
3: அனைவருக்கும் வணக்கம். நான் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி துறையூரில் 7 படிக்கும் மு சிவகார்த்திகேயன். நண்பர்களே, ஒரு சிறிய கதை சொல்லட்டுமா?
4: சொல்லு சொல்லு.
3: ராஜேஷ் 8 படிக்கிறான். அவனுடைய அம்மா அவனை ஆடம்பரமா வளர்க்கணும் அப்படின்னு அதிக நேரத்தை வேலையில செலவிட்டாங்க. அவனுடைய ஆசிரியர் அவன் யாரு கூடயும் நல்லா பழகுறது இல்லை, நல்லா பேசுறது இல்லை அப்படின்னு அவங்க அம்மா கிட்ட சொன்னாங்க. அம்மா அப்பதான் புரிஞ்சுக்கிட்டாங்க. அடுத்த நாள்ல இருந்து வேலை நேரத்தை குறைச்சிக்கிட்டாங்க. அவனோட அதிக நேரத்தை செலவிட்டாங்க. அடுத்த 6 முழுசா மாறிட்டான் நண்பர்களே.
4: எப்படி மாறினா?
3: அது மட்டும் இல்ல நண்பர்களே, அவன் முதல் 3 மாணவர்கள்ல ஒன்னா அவனும் இருந்தான். இதற்கு காரணம் என்ன தெரியுமா? முதல்ல அவங்க அம்மா அவனோட அதிக நேரத்தை செலவிடல, ஆனா இப்ப அவனோட அம்மா அதிக நேரத்தை அவனோட

0: வினவுறாங்க. அதனால இவன் நல்லா படிக்கிறான், நல்லா எழுதுறான், நல்லா எல்லாரோடையும் நல்லா பழகுறான். நண்பர்களே, ஏ தர்ஷா, நீ நல்ல புள்ளி விவரத்தெல்லாம் பத்தி பேசுவியே, இதை பத்தி ஏதோ ஒரு புள்ளி விவரம் இருக்கா?
1: ஆமா, அதை பத்தி ஒரு புள்ளி விவரத்துல கூட சொல்லியிருக்காங்க. டாடா சமூக அறிவியல் நிறுவனம் 2022 வருஷம் இந்தியாவில 10 மாநிலங்கள்ல 5000 குடும்பங்களில் நடத்திய ஆய்வுல 82% குழந்தைகள் பெற்றோர்கள் தங்களை புரிந்து கொள்ளலன்னு கவலைப்பட்டாங்க. இதுவே வாரத்துக்கு 10 மணி நேரம் பெற்றோரிடம் செலவிடும் குழந்தைகள் கல்வி செயல்களை 40% அதிகமாக இருந்தது. இதன் மூலம் நமக்கு என்ன தெரிகிறது? பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தைகள் முன்னேறணும்னா தங்கள் குழந்தைகள் கூட அதிக நேரம் செலவிடணும்.
0: மித்லேஷ், நீ தான் புக்கு நிறைய படிப்பியே, இதை பத்தி யாராவது எழுதியிருக்காங்களா?
2: ஆமா, இதை பத்தி ஒரு எழுத்தாளர் தன்னுடைய வரிகள்ல குறிப்பிட்டிருக்கிறாரு.
0: யார் அவரு?
2: அவர்தான் பிரபல குழந்தைகள் எழுத்தாளரான டாக்டர் டோரத்தி நோல்டின். அவருடைய வரிகள் அவர் என்ன குறிப்பிட்டிருக்காருன்னா, குழந்தைகளான நாம விமர்சனத்தோட மட்டும் வாழ்ந்தா குற்றம் சுமத்த கத்துக்கிறோம், அதே அன்போட வாழ்ந்தா அன்பு செலுத்த கத்துக்கிறோம், அதே துணிச்சலோட வாழ்ந்தா நம்பிக்கை கொள்ள கற்றுக்கிறோம்னு சொல்லியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம நம்ம பெற்றோர்கள் நமக்கு என்னத்தான் பெரிய வீடு, பெரிய பொம்மைகள், இந்த மாதிரி விலையுயர்ந்த பொருட்களை வாங்கி கொடுத்தாலும் அது நம்ம மனசுல ஏதோ ஒரு நிமிஷத்துக்கு தான் மகிழ்ச்சியா இருக்கும். அதுக்கு பதிலா இங்க தங்களுடைய நேரம், கவனம், அன்பு, அரவணைப்பு இதெல்லாத்தையும் நம்ம மேலே செலுத்தும் போது நாம் முற்றிலும் மேம்படைஞ்சு அது நம்ம மனசில் ஒரு பிரதிபலிப்பாக இருக்கும்.
3: ஹே கபிலன், உங்கள் பெற்றோர் வாங்கிட்டு எப்படி நடந்துக்கணும்னு நீ நினைக்கிற?
4: காலையில் எழுந்திரிச்சோன்னே கட்டி பிடிச்சிக்கணும், மார்னிங் தங்கன்னு சொல்லணும். வாரத்தில் சன்னாயிரில் இல்லை, நானும் எங்கள் அம்மாவும் சேர்ந்து கிச்சனில் சின்ன சின்ன வேலை செய்வோம்.
5: கிஷோர் ஒன், ஹே ராத்திரி தூங்க போகிற நேரத்தில் நம்ம அம்மா அப்பா நம்ம கூட ராத்திரி ஒரு 15 நிமிஷமாவது தனியாக பேசணும். மித்ரா, நீ சொல்லு பார்ப்போம்.
6: நம்ம எது வேணாலும் எப்போ வேணாலும் சொல்கிற மாதிரி நம்ம அப்பா அம்மா நம்மள்ட நடந்துக்கணும். ஹன்சுக்கா, அவங்க அப்பா அம்மா எப்படி நடந்துக்கணும்னு நீ யோசனை பண்ணுற?
7: என்னோட அப்பா அம்மா என்னோட லஞ்ச் பாக்ஸில் என்னை பாராட்டுற மாதிரி சின்ன சின்ன பேப்பரை எழுதி போட்டிருக்கணும். ஆமாம் தானே சகானக்கா?
1: ஆமாம், அதுவும் இல்லாமல் நம்ம பெற்றோர் எந்த தப்பு செஞ்சாலும் நம்ம கிட்ட மறக்காமல் சாரி கேட்கணும். அதுவும் இல்லாமல் நம்ம பெற்றோர் நம்ம மகிழ்ச்சியாகவும் வளமாகவும் நடத்தினா நாமளும் மகிழ்ச்சியாகவும் வளமாகவும் இருக்கலாம். என்ன மித்லேஷ்?
6: ஆமாம், இப்போ நம்ம பேசி கேட்டதில் என்ன தெரிய வருது? அன்பு செலுத்துவது ஆடம்பரம் அல்ல, அதுவே அடித்தளம்.

0: நிகழ்ச்சியில் அடுத்ததாக கர்ம வீரர் காமராஜர் பற்றிய பாடலும் ஒரு அழகான நாட்டுப்புற பாடலும் பாட வருகிறார் ஆறாம்வகுப்பு மாணவி எஸ் தன்சிகா.
1: கண்ணில கண்டா கண்ணில கண்டா கண்ணீர் வருதே, கர்ம வீரரே எங்கள் காமராசரே. இங்கே நானும் ஏழைதான் எழுத்தறிவு தொலைவுதான், இங்கே நானும் ஏழைதான் எழுத்தறிவு தொலைவுதான். நீ விதைச்ச விதைதான் நான் இப்போ படிக்கிற நிகழ்வு தான், நீ விதைச்ச விதைதான் நான் இப்போ படிக்கிற நிகழ்வு தான். கண்ணில கண்டா கண்ணில கண்டா கண்ணீர் வருதே, கரும வீரரே எங்கள் காமராசரே. இங்கே நானும் ஏழைதான் எழுத்தறிவு தொலைவுதான், இங்கே நானும் ஏழைதான் எழுத்தறிவு தொலைவுதான். நீ விதைச்ச விதைதான் நான் இப்போ படிக்கிற நிகழ்வு தான், நீ விதைச்ச விதைதான் நான் இப்போ படிக்கிற நிகழ்வு தான். மத்தியான சோத்தை தான் மறந்தும் தின்னதில்லை, மத்தியான சோத்தை தான் மறந்தும் தின்னதில்லை. கலர் கலராய் அமிர்தமாய் கிடைக்குது சோறு, கலர் கலராய் அமிர்தமாய் கிடைக்குது. சீருடைய தச்சு கொடுத்து செலவு செய்ய நாதியில, சீருடைய தச்சு கொடுத்து செலவு செய்ய நாதியில. சீருடை தந்து புத்தகம் தந்து செருப்பு தந்தாங்க ஐயா, சீருடை தந்து புத்தகம் தந்து செருப்பு தந்தாங்க. புத்தகத்தோடு ஜாமன்றி, புத்தகத்தோடு ஜாமன்றி, புதுசு புதுசு திட்டங்களாம் புத்தகத்தோடு ஜாமன்றி, புத்தகத்தோடு ஜாமன்றி, புதுசு புதுசு திட்டங்களாம். என் மனசு குளிர குளிர உங்களை தான் நினைக்கிறேன், என் மனசு குளிர குளிர உங்களை தான் நினைக்கிறேன். நீ இருந்த காலத்தில் நான் பிறக்க கூடாதா, நீ இருந்த காலத்தில் நான் பிறக்க கூடாதா. அதை நினச்சி நினச்சி ஏங்கி ஏங்கி அழுகிறேன், அதை நினச்சி நினச்சி ஏங்கி ஏங்கி அழுகிறேன். கண்ணில் கண்டா கண்ணில் கண்டா கண்ணீர் வருதே, கரும வீரரே எங்கள் காமராசரே. இங்கே நானும் ஏழைதான் எழுத்தறிவு தொலைவுதான், இங்கே நானும் ஏழை.

தான் எழுத்தறிவு தொலைவுதான். நீ வெதச்ச வெதைதானா இப்ப படிக்கிற நிகழ்வுதான். நீ வெதச்ச வெதைதானா இப்ப படிக்கிற நிகழ்வுதான். ஆளு மட்டும் உயரம் இல்லை, ஆளுமையும் உயரம்தான். ஆளு மட்டும் உயரம் இல்லை, ஆளுமையும் உயரம்தான். இந்த கருப்பான தங்கத்துக்கு கதிர் வேட்டி ரெண்டு தான். இங்க கருப்பான தங்கத்துக்கு கதிர் வேட்டி ரெண்டு தான். புத்தக சுமைய தூக்குனா, புத்தக சுமைய தூக்குனா, சுமையன சுகமையா. புத்தக சுமைய தூக்குனா, புத்தக சுமைய தூக்குனா, சுமை எனக்கு சுகமையா. நல்லறிவு நாங்க பெறுவே, என்ன சுமை நீ தூக்குனியோ. நல்லறிவு நாங்க பெறுவே, என்ன சுமை நீ தூக்குனியோ. கண்ணில கண்டா, கண்ணில கண்டா கண்ணீர் வருதே, கரும வீரரே எங்கள் காமராசரே. இங்கே நானும் ஏழைதான் எழுத்தறிவு தொலைவுதான். இங்கே நானும் ஏழைதான் எழுத்தறிவு தொலைவுதான். நீ வெதைச்ச வெதைதான் நான் இப்போ படிக்கிற நிகழ்வுதான். நீ வெதைச்ச வெதைதான் நான் இப்போ படிக்கிற நிகழ்வுதான். நாட்டுப்புற பாடல். அடுத்ததாக நாட்டுப்புற பாடல் பாடப்போகிறேன். நாட்டின் விடியலே எழுந்து வா, உள்ளிருக்கும் திறன்கள் வளர்க்கவா. நாட்டின் விடியலே எழுந்து வா.

கணினியும் கற்பாய்த்திறனோடு செயற்கை நுண்ணறிவோடு இணைந்து வாழ்க வளமோடு நுண்களை உண்டு பலநூறு முனைப்புடன் கற்று நீத்தேறு அறிவுத்திறனில் ஆகப்பேறாறு படைத்திடு நீயும் வரலாறு. நாட்டின் விடியலே எழுந்து வா, உள்ளிருக்கும் திறன்கள் வளர்க்கவா. செயற்கை காப்பாய் விழிப்போடு அன்பும் அறனும் நெஞ்சோடு வீரமும் ஈரமும் கண்ணோடு திறனால் வெற்றி பண்பாடு. புது புது புத்தகங்கள் நீ வாசி, திறன் வளர்க்க உதவட்டும் கைபேசி. சகமணி

0: கனவுகள் மெய்ப்பட உழைக்கவா, உள்ளிருக்கும் திறன்கள் வளர்க்கவா, நாட்டின் விடியலே எழுந்து வா, உள்ளிருக்கும் திறன்கள் வளர்க்கவா.
1: நிகழ்ச்சி நடந்தாக இவருக்கு வீரமான கதை சொல்வது மிகவும் பிடிக்கும் போல, இதோ கட்டிரும்பின் வீரம் அது பற்றிய கதையை சொல்ல வருகிறார் ஆறாவது மாணவன் கே. மிதிலேஷ்.
2: நான் வாசிப்பு இயக்கம் ஆரம்பித்ததிலிருந்து 100 மேற்பட்ட கதைகளை படித்துள்ளேன். அந்த கதைகளை வைத்து நான் சொந்தமாக சில கதைகளை எழுதியுள்ளேன். அதில் என்னை மிகவும் கவர்ந்த கதையை உங்களிடம் கூற வந்துள்ளேன். கதையின் தலைப்பு கட்டெரும்புகளின் வீரம். ஒரு தோட்டத்தில் ஒரு கட்டெரும்புகளோட புற்று இருந்தது. அந்த கட்டெரும்புகளோட புற்றுக்கு ஒரு நல்ல தலைமை பண்பு மிக்க ஒரு எறும்பு ராணியாக இருந்தது. இந்த வயசில் அதுக்கு எப்படி அந்த அவ்வளோ பெரிய தலைமை பண்பு வந்துச்சுன்னா, சின்ன வயசில் அந்த நிகழ்வு நடந்தது தான். அது என்ன நிகழ்வுனா, அது சின்ன எறும்பாக இருக்கும்போது அப்போ தலைவியாக இருந்த எறும்புகளுக்கு எதிரிகளால் ஒரு சதித்திட்டம் தீட்டி ஒரு விபத்து நடக்கவிருந்தது. அந்த விபத்து எப்படியாவது கண்டறிஞ்ச அந்த சின்ன எறும்பு தன்னுடைய உயிரையும் பாராமல் அந்த விபத்தை தடுத்துச்சு. இதுக்கு காரணம் என்னதுன்னா, அந்த துணிச்சல் தான். அதுதான் இப்போ தன்னுடைய தலைவியாக மாற்றிருக்கு. ஒரு நாள் வந்து இந்த தலைமை பண்பு மிக்க எறும்புகளுக்கு நிறைய உணவு கிடைச்சிச்சு. அதை யாரும் எடுத்துகிட்டு போயிடக்கூடாதுன்னு தன்னுடைய சேமிப்பு கிடங்களை பத்திரமா வச்சுருச்சுங்க. அது எப்படியாவது தெரிஞ்சுக்கிட்ட ரொம்ப வறுமையில் வாழ்ந்த சிற்றெரும்புகள் தன்னுடைய ராணி தலைமையில் அதை அபகரிக்க வந்துச்சுங்க. அப்போ மற்ற எறும்புகள் எல்லாத்தையும் பத்திரமா இருக்க வச்சுட்டு ராணி எறும்பு மட்டும் தனியாக துணிச்சலோடு வெளியே வந்துச்சு. எப்படியோ சண்டை போட தான் இவன் வரான்னு நினச்சி சிற்றெரும்புகளுடைய ராணிக்கிட்ட அது பேசிச்சு. ஏற்கனவே நீங்கள் இப்படி பொறாமப்பட்டு தான் இந்த நிலைமையில் இருக்கு.

0: நீங்க ஒரு ராணி தான் ஒரு குழுவை சிறந்து முன்னடத்தி கொண்டுட்டு போகணும். ஒரு ராணியே அப்படி இருந்தா எறும்புகள் எப்படி முன்னேறும்னு கேட்டுச்சு. அந்த சிற்றெறும்புகளோட ராணி சற்று யோசிச்சுச்சு. அதுக்கப்புறம் தான் அது தன்னுடைய தவறை உணர்ந்தது. அன்னையில இருந்து தவறை உணர்ந்த அந்த நாளில் இருந்து சிற்றெறும்புகளும் கற்றெறும்புகளும் ஒன்னா சேர்ந்து உணவு தேடின, ஒன்றாக விளையாடின. இந்த கதையிலிருந்து என்ன தெரியுதுன்னா, பேராசை பெருநஷ்டம்.
1: நிகழ்ச்சி நடந்தாக உலகத்தில் எங்கள் பள்ளி எங்கே இருக்குது உங்களுக்கு தெரியுமா? அந்த முகவரியை நான் சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்ல வருகிறார் ஆறாவது மாணவன் எம் அகீஸ்வரன்.
2: நான் பள்ளி முகவரியை சொல்ல போகிறேன். மிகப்பெரிய பேரண்டத்தில் உள்ள பால்வேதி அண்டத்தில் இருக்கிற சூரிய குடும்பத்தில் உள்ள மூன்றாவது கோளான பூமி கிரகத்தில் உள்ள மிகப்பெரிய கண்டமான ஆசிய கண்டத்தில் உள்ள இந்தியா நாட்டில் தென்பகுதியில் இருக்கிற தமிழ்நாட்டு மாநிலத்தில் மிகப்பெரிய மாவட்டமான சேலம் மாவட்டத்தில் மேட்டூர் வட்டத்தில் நங்கவழி ஒன்றியத்தில் உள்ள பிஎன்பட்டி பேரூராட்சி 18வது வார்டு உள்ள துறையூரில் எங்கள் பள்ளி இருக்கிறது.
1: நிகழ்ச்சி நடந்தாக மாமரமும் ரோஜாவும் கதையும் சொல்ல வருகிறார் ஆறாவது மாணவி எம் தீபிகா.
3: ஒரு காட்டில் மாமரம் மற்றும் ரோஜா இருந்தன. அது இரண்டும் நண்பர்கள். ஒரு நாள் ஒரு புறா வந்து ரோஜா என்னிடம் கேட்டது, எனக்கு ரோஜா தருகிறாயா என்று கேட்டது. அதுக்கு ரோஜா நான் தரமாட்டேன், ஏனெனில் என் அழகை இழந்து விடுவேன் என்று சொன்னது. அது கோபத்துடன் சென்றது. பக்கத்தில் இருந்த மாமரத்திடம் சென்று எனக்கு ஒரு மாம்பழம் தருகிறாயா என்று கேட்டது. அதற்கு அந்த மாமரம் தருகிறேன் என்று சொன்னது. கோடை காலம் வந்தது. மரங்கள் செடிகள் அனைத்து செடி கொடிகளில் இருந்தும் இலைகள் உதிர ஆரம்பித்தன. புறா நினைத்தது, நம் நண்பர்களின் வீடுக்கு நாம் உதவி செய்கிறோம், ஆனால் மாமரத்திற்கு உதவி செய்யலாமா என்று நினைத்தது. ஒரு பெரிய வாளியில் நிறைய தண்ணீரை கொண்டு மாமரத்திடம் சென்றது. அது ஊற்றியது. அதை பார்த்த ரோஜா, நாமும் அந்த புறாவிற்கு உதவி செய்தால் அந்த புறா நம்மளுக்கு உதவி செய்திருக்குமே என்று நினைத்தது. அதற்கு பிறகு ரோஜா அழுது கொண்டு இருந்தது. ஏன் அழுகிறாய் என்று கேட்டது அந்த மாமரம். அதற்கு ரோஜா சொன்னது, நான் மற்றவர்களுக்கு உதவி செய்தேன், எனக்கும் மற்றவர்கள் உதவி செய்திருப்பார்கள். அதுபோல நீ அந்த புறாவிற்கு உதவி செய்திருக்கிறாய் என்று சொன்னது. கவலைப்படாதே, நான் புறாவை வர சொல்கிறேன் என்று சொன்னது. புறா வந்தது. என்ன மாமரமே என்று கேட்டது. அதற்கு அந்த மாமரம் சொன்னது, இந்த ரோஜா செடிக்கும் தண்ணீர் ஊற்று என்று கேட்டது. முடியாது, ஏனெனில் இந்த ரோஜா எனக்கு உதவி செய்யவில்லை என்று சொன்னது. அதற்கு அதை மறந்துவிடு, இனி இந்த ரோஜா உனக்கு உதவி செய்யும் என்று சொன்னது மாமரம். அதற்கு நான் அதை மறந்து விடுகிறேன், நீ எனக்கு உதவி செய்கிறாயா என்று ரோஜாவிடம் கேட்டது. அதற்கு நான் செய்கிறேன், மற்ற பறவைகளுக்கும் உதவி செய்கிறேன் என்று சொன்னது. மாமரமும் அதை ஏற்றுக்கொண்டது. புறாவும் மற்றவர்களுக்கு அந்த ரோஜா செடிக்கும் தண்ணீர் ஊற்றியது. ரோஜா செடியும் அனைத்து பறவைகளுக்கும் உதவி செய்தது.
1: நிகழ்ச்சி நடந்தாக ஒரு அழகான பாடலை பாட வருகிறார் ஐந்தாவது மாணவன் சி ஜெகதீப்.
4: உலகம் என்று நமது பக்கம் உறுதி வேண்டுமே, கலகளெல்லாம் கற்றுவாக உயர ஏற்கவே, கடமை என்று வேலைகளை கஷ்டப்பட்டு செய்யாதே, மடமை இதே புரிவா என்று மனதில் வாட்டம் கொள்ளாதே, கடமை என்று வேலைகளை கஷ்டப்பட்டு செய்யாதே, மடமை இதே புரிவா என்று மனதில் வாட்டம் கொள்ளாதே, கடினம் என்று கலங்கிவிட்டால் கடினம் என்றும் தான், முடியும் என்று செயலை செய்தால் முடியும் என்றும் தான், கடினம் என்று கலங்கிவிட்டால் கடினம் என்றும் தான், முடியும் என்று செயலை செய்தால் முடியும் என்றும் தான், கருத்துக்களை கொண்டு கொண்டு செயலை செய்தால் கனவில் முடிந்திடும், உருவம் கண்டு பயந்தால் உள்ளம் குலைந்திடும், பயத்தை எல்லாம் மூட்டை கட்டி கடலில் வீசுவோம், கயவர் குணத்தை கயிற்றில் கட்டி கடலில் வீசுவோம், பயத்தை எல்லாம் மூட்டை கட்டி கடலில் வீசுவோம், கயவர் குணத்தை கயிற்றில் கட்டி கடலில் வீசுவோம், உலகம் என்று நமது பக்கம் உறுதி வேண்டுமே, கலைகள் எல்லாம் கற்றுவாழ உயர ஏற்கவே, நம்பிக்கை தீபம் ஏற்போமே, நாளை பாதை காட்டுவோமே, சின்ன மணலில் பெரிய கனவை சிரித்து முகத்தில் சுமப்போமே, சிரித்து முகத்தில் சுமப்போமே, மேகம் வந்து மறைந்தாலும் நினைவு மீண்டும் ஒளிரும்மா, நினைவு மீண்டும் ஒளிரும்மா, தோல்வி வந்து தர்த்தாலும் துணைவு வெற்றி தருமம்மா, துணைவு வெற்றி தருமம்மா, அன்னை சொல்லும் நல்ல வார்த்தை ஆசம் சொல்லும் அறிவு பாற, இரண்டும் சேர்ந்து மாந்தாலே இன்பம் என்றும் பெருங்கம்மா, இன்பம் என்றும் பெருங்கம்மா,
2: நம்பிக்கை தான் நம் பலம், நாளே நாட்டின் பலம். இளையோ சக்தி என்றாலே இன்ப

0: என்றும் மலருமம்மா இன்பம், என்றும் மலருமம்மா இன்பம், என்றும் மலருமம்மா நாமிலையோர் நாமிலையோர் நாட்டின் நம்பிக்கை நாமிலேயோ அறிவால் வாழ்வோம் முயற்சியால் வெல்வோம் அழகிய எதிர்காலம் படைப்போம். நன்றி, வணக்கம்.
1: நிகழ்ச்சி நடந்தாக நான் ஒரு கம்பீரமான மேடை பேச்சாளருங்க, பல மேடைகளை பேசணும் விருப்பப்படுறேன். என்னுடைய அறிமுக உரையை வானொலியில் தரேன், நேயர்கள் கேட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்ல வருகிறார் நான்காவது மாணவி எஸ் மௌலிகா ஸ்ரீ.
2: நான் இப்போது இளையார் திறமை பற்றி பேச வந்துள்ளேன். இன்றைய குழந்தைகள் நாளைய தலைவர்கள் என்று பெரியவர்கள் சொல்லுவார்கள். நாம் தான் நாட்டின் எதிர்காலம். திறன் என்பது நம்மால் ஒரு செயலை நன்றாக செய்யும் ஆற்றல். நன்றாக படிப்பது, உண்மையாக பேசுவது, பெரியவர்களை மதிப்பது, பெற்றோருக்கு உதவுவது அனைத்து நல்ல திறன்கள். முயற்சி திறமையாக்கும் என்று பழமொழியே போல முயற்சி செய்தால் வெற்றி நிச்சயம். நம் புத்தகங்களை படிக்க வேண்டும், நம் ஆசிரியர்களை மதிக்க வேண்டும், நம் உடற்பயிற்சி செய்ய வேண்டும், மரங்களை நட வேண்டும், இயற்கையை பாதுகாக்க வேண்டும். ஒற்றுமையே பலன் என்று பழமொழியே போல அனைவருடன் அன்பாக பழக வேண்டும். நம் முன்னாள் இந்திய குடியரசுத் தலைவர் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர் கூறியுள்ளார், கனவு காண்கள், அந்த கனவை நினைவாக தினமும் முளையுங்கள். நாமும் பெரிய கனவுகளை காண வேண்டும், அந்த கனவை நினைவாக தினமும் முளைக்க வேண்டும். நல்ல கல்வி, நல்ல பழக்கம், நல்ல ஒழுக்கம், இவை மூன்றும் இருந்தால் நாட்டின் ஒவ்வொரு இளையவரும் நாட்டின் பொறுமையாக விளங்குவார்கள்.
1: நிகழ்ச்சி நடந்தாக பல இடங்களை நாம வீடு கட்டி பார்த்துருப்போம். இவர் விண்ணிலே வீடு கட்ட போறாராம், அது குறித்தான ஒரு பாட்டு தாங்க இது. மூன்றாவது மாணவன் எஸ் தயாளன்.
3: விண்ணில் ஒரு வீடு கட்டி விளையாடி மகிழலாம், விண்மீனை விளக்காக்கி வீடெல்லாம் வைக்கலாம், வானவெளியில் தூளி கட்டி ஊஞ்சலாக்கி ஆடலாம், விண்ணிலவு படகிலேறி விண்வெளியை சுற்றலாம், மேகமெல்லாம் சேர்த்தெடுத்து மெத்தையாக்கி தூங்கலாம், வேண்டுமெனில் விடுபடுத்து பூமி வந்து பார்க்கலாம்.
1: நிகழ்ச்சி நடந்தாக ஒவ்வொரு இந்தியனும் பெருமைப்படக்கூடிய சுதந்திர தினத்தை பற்றி ஆங்கிலத்தில் சொல்ல வருகிறார் ஆறாவது மாணவன் கே மிதிலேஷ்.
4: Today I am going to speak about our Independence Day. Freedom is not a gift that we received easily. It is a treasure that our freedom fighters earned through sacrifice. Respected headmaster, respected teachers, honorable judges, and my dear friends, a very warm and proud Independence Day to everyone. Today I feel extremely proud to stand before you and speak about the day that fills every Indian hearts with pride, our Independence Day. On 15th August 1947, India became free from British rule. But behind that freedom were years of struggle, sacrifice, courage, and countless dreams. Jai Hind, Jai Hind. Thank you.
1: நிகழ்ச்சியின் நிறைவாக வில்லு பாட்டுங்க. இந்த வில்லு பாட்டு பாடுறதுல பள்ளிகளுக்கு இடையே பல போட்டிகள் இருக்கும், ஆனாலும் எத்தனை பள்ளி இருந்தாலும் இந்த வில்லு பாட்டு பாடுறதுல எங்களை அடிச்சிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வில்லு பாட்டை குழுவாக பாட வருகிறார்கள் எம் தர்சன், எஸ் ரிஷிகேஷ், எஸ் சக்தி, ஜி எஸ் சுஹாசினி, ஜே ஜே சகானா குழுவினர். இதோ அந்த வில்லு பாட்டு.

0: தமிழும் முறையாய் உணரவில்லை.
1: இத்தமிழில் குற்றம் குறைகள்,
0: ஆமாம் இத்தமிழில் குற்றம் குறைகள்,
1: ஏதும் இருந்தால் இளையவரை மன்னிப்பீரே.
0: இத்தமிழில் குற்றம் குறைகள், ஏதும் இருந்தால் இளையவரை மன்னிப்பீரே.
1: கூடியுள்ள சான்றோர்க்கும்,
0: ஆமாம்,
1: குற்றங்கள் அறிகிற நடுவர்களுக்கும்,
0: ஆமாம்,
1: என்ன போன்ற இளையவர்களுக்கும்,
0: ஆமாம், வணக்கம் வணக்கமுங்க. ஆமா வணக்கம் வணக்கமுங்க, வணக்கமுங்க, வணக்கமுங்க.
2: ஐயா வணக்கத்தை பலமா போட்டாச்சு.
1: சரி, இளையோரோட திறன் என்னெல்லாம் தெரியுமா?
2: தெரியுமே.
1: எங்க சொல்லுங்க.
2: கைபேசி.
1: அடடா, அது கருவி இல்லையா? எப்பப்ப திறனா மாறுச்சு?
2: அப்ப நம்ம திறன் என்ன ஐயா?
1: திறன் தானே பாட்டுல சொல்லுவோமா?
0: சொல்லுவோமே.
1: திறன்களை சொல்றேன், திறன்களை சொல்றேன், நல்லா கேட்டுக்கங்க.
0: நல்லா கேட்டுக்கறோம்.
1: சுறுசுறுப்பாக இருக்கணுங்க.

0: ஒழிக்கணுங்க,
1: சோம்பலை எல்லாம் ஒழிக்கணுங்க,
0: சோமா சோம்பலை எல்லாம் ஒழிக்கணுங்க.
1: இன்ஸ்டா பேஸ்புக் பார்த்தா மோசண்டா,
0: இன்ஸ்டா பேஸ்புக் பார்த்தா மோசண்டா,
1: அளவா எல்லாம் பார்த்தா மாசுடா.
0: ஆமா, அளவா எல்லாம் பார்த்தா மாசுடா.
1: அளவுக்கு மீனா அது மோசண்டா,
0: அளவுக்கு மீனா அது மோசண்டா.
2: அண்ணே, எதனால என்ன மோசங்கறீங்க?
1: இனியத்தை பாத்துக்கிட்டே இருந்தா நம்ம பொண்ணான நேரம்லாம் வீணா போவோம். சோம்பல் தனந்தான் போயாச்சு,
0: சோம்பல் தனந்தான் போயாச்சு,
1: சுறுசுறுப்பு தனந்தான் வந்து

0: ஒன்று கூடி உழைப்போமே.
1: அண்ணா, இந்த எல்நினோ எல்நினோங்கிறீங்களே, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்கண்ணே.
2: இது என்னன்னா, பசிபிக் பெருங்கடல வெப்பநிலை வழக்கத்தை விட அதிகமாயிடும், காற்று அதிக, மழை, வெள்ளம் ஏற்படலாம். இது பயங்கரமான வெள்ளம், சில இடத்துல விவசாயம் கூட பாதிக்கப்படலாம், ஏன் மீன்பிடி தொழில் கூட பாதிக்கப்படும், ஏன் காட்டுத்தீ கூட ஏற்படலாம். மழை நீரத்தா சேமிப்போமே, தண்ணியத்தான் சிக்கனமா பயன்படுத்துவோமே,
0: பயன்படுத்துவோமே.
1: விவசாயத்திற்கு என்னென்ன பண்றது?
2: கொஞ்சம் தண்ணி பயன்படுத்துற விவசாய பொருட்களை யூஸ் பண்ணலாம். உதாரணத்துக்கு சோளம், கம்பு, இந்த மாதிரி பயிர்களை விதைக்கலாம்.
3: அண்ணே, தண்ணியை சேமிக்கலாங்கிறீங்களே, எந்த பேங்க்ல சேமிக்கிறது?
2: அடா அபிஸ்டே அபிஸ்டே, தண்ணி யாராச்சும் பேங்க்ல சேமிப்பாங்களாடா?
3: அப்ப எதுலன்னா சேமிக்கிறது?
2: தண்ணிய ஏரி, குளம், குட்டை, இந்த மாதிரி இடத்தெல்லாம் சேமிக்கலாம்டா.
3: எந்த தண்ணியெல்லாம் சேமிக்கிறது?
2: மழை நீர் தான்டா.
1: அண்ணே, பாட்டிலே திறனை வளர்த்தாச்சு, அடுத்து என்னென்ன சொல்றது?
2: பொறுப்பா பொறு, வருவேன்ல. இன்னைக்கு ஒரு வேலை உங்ககிட்ட கொடுத்தா நீ எப்ப செஞ்சுட்டு வந்து முடிப்ப?
1: நானே நாளைக்கு முடிச்சிருவேன்.
2: அப்போ நேத்தி தேதானே சொன்ன? இன்னைக்கு முடிச்சிட்டியா?
1: அதுவும் நாளைக்கு முடிச்சிருவேன்.
2: இங்க பாருங்கப்பா, இப்படி நாம நாளைக்கு நாளைக்குன்னு தள்ளி போடுற காரியத்தை தான் இன்னைக்கு ஒருத்தன் சீக்கிரமே முடிச்சுட்டு உங்களை விட முன்னேறி போயிட்டு இருக்கானப்பா.
1: அப்போ என்னதாங்க ஐயா பண்ண சொல்றீங்க?
2: எல்லா நேரம் நல்ல நேரமே,
0: எல்லா நேரம் நல்ல நேரமே.
2: நீ நதி போல ஓடிக்கொண்டிரு,
0: நீ நதி போல ஓடிக்கொண்டிரு.
2: இன்று செய்ய வேண்டியதை நாம் இன்றே செய்தால் இந்த ஊர் நம்ம பேர் சொல்லுமே. போதும்பா, இதுக்கு மேல போனா நம்ம பசங்களுக்கு ஊக்கம் அதிகமாயிடும்.
3: ஐயா, உற்சாகமா இருக்க இன்னும் கொஞ்சம் வேகம் ஏத்துங்க ஐயா.
2: இதைத்தாண்டி உங்க வாழ்க்கையிலையும் காட்ட சொல்றேன், நல்லா வேகமா.
0: ஆமா வேகமா,
2: நல்லா விவேகமா.
0: ஆமா நல்லா வேகமா.
2: திறன் வளர்த்துடன் கல்வி வளர்த்து.
0: ஆமா திறன் வளர்த்துடன் கல்வி வளர்த்து.
2: உன்னை நீயே முழுசா வளர்த்து.
0: ஆமா முழுசா வளர்த்து.
2: ஒத்த மட்டும் ஊதுங்கடா, எனக்கு மேல நடிக்காதீங்கடா, நம்ம நேரம் ஆச்சே. எல்லாருக்கும் புரிஞ்சிருக்குன்னு நம்பி கிளம்பலாமா?
0: கிளம்பலாமே.
2: நல்லவருக்கு நன்றி சொல்லியே வில்லினில் பாடா, நல்லவருக்கு நன்றி சொல்லியே எங்காளின் பாட்டை. ஆமாம் எங்காளின் பாட்டை, ஆமாம் எங்காளின் பாட்டை. இத்துடனே முடிக்கிறோமே.
0: நல்லவருக்கு நன்றி சொல்லியே எங்காளின் பாட்டை, ஆமாம் எங்காளின் பாட்டை, ஆமாம் எங்காளின் பாட்டை. இத்துடனே முடிக்கிறோமே.
2: நாளை உலகம் நாங்கள் தான் என்று எங்களின் பாட்டை, ஆமா எங்களின் பாட்டை, ஆமா எங்களின் பாட்டை. இத்துடனே முடிக்கிறோமே.
0: நாளை உலகம் நாங்கள் தானே என்று எங்களின் பாட்டை, ஆமா எங்களின் பாட்டை, ஆமா எங்களின் பாட்டை. இத்துடனே முடிக்கிறோமே, இத்துடனே முடிக்கிறோமே, இத்துடனே முடிக்கிறோமே. நன்றி, வணக்கம்.
4: நேர்களே, நிறைவுக்கு வருகிறது பள்ளி மாணவ மாணவியர் வழங்கிய பல் சுவை நிகழ்ச்சி. இன்றைய மலரும் மொட்டுக்கள் நிகழ்ச்சியில் சேலம் மாவட்டம் நங்கவல்லி ஒன்றியம் துறையூர் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி மாணவ மாணவியர் வழங்கிய பல் சுவை நிகழ்ச்சியினை கேட்டீர்கள். இணைப்புரை இஏ பிரபாகரன், நிகழ்ச்சி அமைப்பு

0: எம் புகழ் மாரிமுத்து.
1: ஒரு காலத்துல மனதில் தோன்றிய மகிழ்ச்சியையும் விருப்பங்களையும் அன்பான வாழ்த்துக்களையும் ஒரு கடிதத்துல தான் எழுதி அனுப்பணும். இன்னைக்கும் அந்த அழகான பழக்கம் தொடரட்டுமே.
2: நலம் நலம் அறியாவல் நலம் நலம் அறியாவல்.
1: உங்களுக்கு பிடித்த பாடல், உங்கள் மனதிற்கு நெருக்கமான திரைப்படம், உங்கள் பெயர், உங்கள் ஊர், இது எல்லாத்தையும் ஒரு கடிதத்துல எழுதி எங்களுக்கு அனுப்புங்க.

0: ஒவ்வொரு நாளும் மதியம் 1:10 நமது தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 உங்க விருப்ப பாடல்களை ஒலிக்க செய்ய வருகிறது நேய விருப்பம். உங்க கடிதங்களை அனுப்ப வேண்டிய முகவரி: நிலைய இயக்குனர், அகில இந்திய வானொலி, அதியமான் கோட்டை அஞ்சல், நல்லம்பள்ளி வட்டம், தர்மபுரி மாவட்டம், 636807. இப்போதே எழுதுங்கள். உங்கள் எழுத்துக்களோடு உங்கள் இதயத்தையும் சேர்த்து அனுப்புங்கள்.
1: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
2: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
3: நிகழ்ச்சி இன்று பகல் 2 இலக்கியம் பேசுவோம் நிகழ்ச்சியில் சீவக சிந்தாமணி காட்டும் பழந்தமிழர் வாழ்வியல் குறித்து வழங்குகிறார் முனைவர் ஜா திரிபுர சுடாமணி அவர்கள். பண்பலையில் தொடர்வது தமிழில் செய்திகள், சென்னை அஞ்சலாக. தொடர்ந்து இணைந்திருங்கள் தர்மபுரி பண்பலை ஏற்காடு பண்பலை நிகழ்ச்சிகளோடு.
4: ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்பிரமணியன். தலைப்புச் செய்திகள். ஐரோப்பிய நாடுகளுக்கு டீசல் ஏற்றுமதி செய்யும் முன்னணி நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளது. நேபாள பெருவெள்ளத்தில் அனல் மில் நிலையங்களில் சிக்கியவர்களை மீட்க இந்திய சீன குழுக்கள் மும்முரமாக ஈடுபட்டுள்ளன. ஜார்க்கண்ட் நகர்ப்புற மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சுதிவியா குமார் சானு இன்று மாரடைப்பால் காலமானார். ஹோர்முஸ் நீரிணை வழியாக சென்ற 3 எண்ணெய் கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தியதாக ஈரான் தெரிவித்துள்ளது. இந்தோனேஷியா மாஸ்டர்ஸ் மகளிர் ஒற்றையர் இறுதி ஆட்டத்தில் இன்று இந்தியாவின் மான்சி சிங் சீனாவின் வெங் ஜாங் ஜூவை எதிர்கொள்கிறார். இனி விரிவான செய்திகள். ஐரோப்பிய நாடுகளுக்கு டீசல் ஏற்றுமதி செய்யும் முன்னணி நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளது. ரஷ்யா மற்றும் அமெரிக்காவிலிருந்து எண்ணெய் ஏற்றுமதி பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் இந்தியாவிடமிருந்து நாள்தோறும் 2,00,000 பீப்பாய் டீசல் இறக்குமதி செய்யப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாப் எல் மந்தேப் வழியாக இந்தியா ஐரோப்பிய நாடுகளுக்கான 60% டீசல் தற்போது வழங்கி வருகிறது. இந்தியாவில் உள்ள எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்களிலிருந்து இந்த டீசல் ஏற்றுமதி செய்யப்படுகிறது. வருடத்தில் 258 மில்லியன் டன் எண்ணெய் சுத்திகரிப்பு திறனுடன் உலகிலேயே 4வது பெரிய நாடாக இந்தியா திகழ்கிறது. நேபாள பெருவெள்ளத்தில் அனல் மின் நிலையங்களில் சிக்கியவர்களை மீட்க இந்திய சீன குழுக்கள் மும்முரமாக ஈடுபட்டுள்ளனர். நேபாளத்தில் உள்ள ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு நிலைமையை அந்நாட்டு நிர்வாகம் கண்காணித்து வருகிறது. நேபாளத்தில் கடந்த மாதம் 26 ஏற்பட்ட பெருவெள்ளத்தில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 1,344 அதிகரித்துள்ளது. காணாமல் போன 5,000 மேற்பட்டோரை தேடும் பணியில் மீட்புப் படையினர் ஈடுபட்டுள்ளனர். இதுவரை 13,100 மேற்பட்டோர் பாதுகாப்பாக மீட்கப்பட்டிருக்கிறார்கள். அடையாளம் தெரியாத 453 பேரின் டிஎன்ஏ மாதிரிகள் நேபாள காவல்துறையினரின் பரிசோதனைக்காக சேமித்து வைக்கப்பட்டுள்ளன. மேலும் 1,270 சடலங்கள் குறித்த விவரங்கள் நேபாள காவல்துறையின் இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. நேபாள பெருவெள்ளத்தின் மீட்புப் பணி மற்றும் நிவாரணப் பணிகளுக்காக 7,912 காவல்துறையினர் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். நேபாள பெருவெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட இடங்களுக்கு செல்லும் ஊடகவியலாளர்கள் அரசு பாதுகாப்பு நெறிமுறைகளை பின்பற்ற

0: வேண்டும் என நேபாள அரசு அறிவுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக நேபாள தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஊடகவியலாளர்களின் பாதுகாப்புக்காக இந்நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜார்க்கண்ட் நகர்ப்புற மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சுதுவியா குமார் சானு இன்று மாரடைப்பால் காலமானார். கிரிதி மருத்துவமனையில் இதயநோய் காரணமாக அனுமதிக்கப்பட்ட அவர் இன்று அதிகாலை காலமானதாக அம்மாநில அரசு தெரிவித்துள்ளது. அவரது மறைவிற்கு ஜார்க்கண்ட் முதலமைச்சர் திரு ஹேமந்த் சோரன் உள்ளிட்டோர் இரங்கல் தெரிவித்திருக்கிறார்கள். மருந்து ஒழுங்குமுறை ஆணையம் புதுதில்லியில் பல்வேறு இடங்களில் சட்டவிரோதமாக விற்பனை செய்யும் மருந்தகங்களில் சோதனை மேற்கொண்டுள்ளது. மத்திய மருந்துகள் தரக்கட்டுப்பாட்டு அமைப்பு தில்லி காவல்துறை ஒருங்கிணைந்து பல்வேறு இடங்களில் சோதனை நடத்தியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். அரசு சான்றிதழ் பெறாமல் செயல்படும் மருந்தகங்களின் மீது நடவடிக்கை எடுக்கும் வகையில் இந்த சோதனை மேற்கொள்ளப்பட்டது. பல்வேறு மருத்துவமனைகளில் அங்கீகாரம் இல்லாத நோய் தடுப்பு மருந்துகள் பயன்படுத்துவதை கண்டறிந்துள்ள நிலையில் அரசு அங்கீகாரம் பெற்ற மருந்தகங்களில் இருந்து மருந்துகள் வாங்க வேண்டும் என்று மருத்துவமனைகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஹரியானா மாநிலத்தில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் மத்திய அரசின் திட்ட பயனாளிகளின் பட்டியல் தயார் செய்ய அம்மாநில முதலமைச்சர் திரு நயாப் சிங் சானி உத்தரவிட்டுள்ளார். இதன் மூலம் அனைவருக்கும் மத்திய அரசின் நலத்திட்டங்களின் பலன் சென்றடைய வழிவகை செய்யும் என்றும் அவர் கூறியிருக்கிறார். வரும் 17ஆம் தேதி முதல் அக்டோபர் 17ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள சேவை இயக்கம் நிகழ்ச்சியில் அரசு திட்டங்கள் மக்களை சென்றடைய உறுதி செய்யப்படும் என்றும் அவர் கூறினார். பிரதமர் திரு நரேந்திர மோடி 25 ஆண்டுகளாக பொது சேவையில் ஈடுபட்டதை கொண்டாடும் வகையில் சேவை இயக்கம் நிகழ்ச்சி நடைபெறுகிறது. மத்திய பிரதேச மாநிலம் சாகர் மாவட்டத்தில் கள்ளச்சாராய மருந்தி 9 பேர் உயிரிழந்துள்ளனர். பூங்கார், நாரோஜ், பராஜ் மாவட்டங்களைச் சேர்ந்தவர்கள் மது அருந்தியதை அடுத்து இந்த விபத்து ஏற்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: ஹோர்முஸ் நீரிணை வழியாக சென்ற 3 எண்ணெய் கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தியதாக ஈரான் தெரிவித்துள்ளது. அமெரிக்க நாட்டுடன் இணைந்த எண்ணெய் நிறுவனங்களின் இந்த கப்பல்கள் மீது ஏவுகணை தாக்குதல் நடத்தியதாக ஈரான் ராணுவம் கூறியுள்ளது. ஓமன் கடற்பகுதியில் ஈரானின் 3 எண்ணெய் கப்பல்கள் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தியதற்கு பதிலடியாக இந்த தாக்குதல் நடத்தப்பட்டது. ஹோர்முஸ் நீரிணை வழியாக செல்லும் அனைத்து கப்பல்களுக்கும் ஈரான் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. முன்னதாக ஈரான் கப்பல்கள் மீது அமெரிக்கா நடத்திய தாக்குதல்களுக்கு ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சகம் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. எகிப்தில் தொலைக்காட்சி தொகுப்பாளர் சாரா காலிஃபா உட்பட 12 பேருக்கு போதைப் பொருள் கடத்தல் தொடர்பாக மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான வழக்கை விசாரித்த எகிப்து நீதிமன்றம் போதைப் பொருட்களை இறக்குமதி செய்து புழக்கத்தில் விட்டதாக இவர்கள் மீது குற்றம் நிரூபிக்கப்பட்டதாக கூறியுள்ளது. எகிப்து சட்டத்தின்படி முஃப்தியின் மத ரீதியான ஒப்புதலை பெற்று இவர்களுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. சர்வதேச குழந்தை திருமண எதிர்ப்பு நாள் ஐநா சார்பில் நவம்பர் 27ஆம் தேதி கடைபிடிப்பதற்கான தீர்மானத்திற்கு இந்தியா ஆதரவு அளித்திருக்கிறது. ஐநா பொதுச்சபையில் நடைபெற்ற வாக்கெடுப்பில் ஒருமித்த கருத்துடன் இது தொடர்பான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. புதுச்சேரி பல்கலைக்கழகம் சார்பாக சுற்றுலா மற்றும் தொழில்துறையை இணைப்பதற்கான சர்வதேச மாநாடு நாளை தொடங்கி வரும் வெள்ளிக்கிழமை வரை நடைபெறவுள்ளது. லாட்வியா நாட்டைச் சேர்ந்த விக்ஸாமா பல்கலைக்கழகம், போர்ச்சுகல் நாட்டைச் சேர்ந்த டி செட்வால் கல்வி நிறுவனம், புதுச்சேரி பல்கலைக்கழகம், ஐதராபாத் டாக்டர் ஒய்எஸ்ஆர் சுற்றுலா கல்விக் கழகம் இணைந்து இந்த மாநாட்டுக்கு ஏற்பாடு செய்துள்ளது. புதுச்சேரி பல்கலைக்கழக துணைவேந்தர் பேராசிரியர் பிரகாஷ் பாபு தலைமையில் நடைபெறும் நிகழ்ச்சியில் கர்நாடக மத்திய பல்கலைக்கழக துணைவேந்தர் பேராசிரியர் பட்டு சத்யநாராயணா, புதுச்சேரி உயர்கல்வித்துறை அமைச்சர் செயலர் திரு முகமது அஃபீத் உள்ளிட்டோர் உரையாற்றுகின்றனர். தொடர் கனமழையால் தலைநகர் தில்லியில் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. இன்று காலை முதல் தில்லி மற்றும் தென்மேற்கு உத்தரப்பிரதேசத்தில் கனமழை பெய்து வருவதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. பஞ்சாப், ஹரியானா,

சண்டிகர், தில்லி, கிழக்கு ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ், உத்தரப்பிரதேஷ், உத்தராகண்ட் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் தெரிவித்துள்ளது. தில்லியின் பல்வேறு இடங்களில் மழை வெள்ளம் சூழ்ந்துள்ளதால் சாலை போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட இடங்களை முதலமைச்சர் ரேகா குப்தா நேரில் பார்வையிட்டார். உத்தரகாண்ட் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் தொடர் கனமழை பெய்து வருகிறது. ருத்ரபிரயாகில் கனமழை காரணமாக இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. அலக்நந்தா, மந்தாகினி ஆறுகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. தாழ்வான பகுதிகளில் இருந்து மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. நிலச்சரிவு தொடர்பாக தொடர்ந்து கண்காணித்து வருவதாக ருத்ரபிரயாக் மாவட்ட நிர்வாகம் கூறியுள்ளது. சிக்கிமில் மழை வெள்ளத்தால் ஏற்பட்ட நிலச்சரிவு காரணமாக நாகா தோசா சாலை போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. தேங் சுரங்கத்திற்கு அருகே நிலச்சரிவு ஏற்பட்டதால் தீஸ்தா, சைகாங் ஆறுகளில் பாறைகள் விழுந்து நீரோட்டம் பாதிக்கப்பட்டுள்ளது. இதனால் உயிர்ச்சேதமோ பொருள் சேதமோ ஏற்படவில்லை என மாங்கான் மாவட்டம் தெரிவித்துள்ளது. ஆற்றின் கரையோர மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சீனாவில் ஜியாங் நகரில் ஏற்பட்டுள்ள நிலச்சரிவில் 2 பேர் உயிரிழந்தனர். காணாமல் போன 10க்கும் மேற்பட்டோரை தேடும் பணியில் காவல்துறையினர் ஈடுபட்டுள்ளனர். சவுதால் சூறாவளியை தொடர்ந்து ஏற்பட்ட கனமழையால் ஜியாங்சி மாகாணத்தில் நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளது. 640க்கும் மேற்பட்டோர் ட்ரோன் உள்ளிட்ட நவீன எந்திரங்களுடன்

0: நாகாதோசா சாலை போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. தேங் சுரங்கத்திற்கு அருகே நிலச்சரிவு ஏற்பட்டதால் தீஸ்தா சைகாங் ஆறுகளில் பாறைகள் விழுந்து நீரோட்டம் பாதிக்கப்பட்டுள்ளது. இதனால் உயிர்ச்சேதமோ பொருள் சேதமோ ஏற்படவில்லை என மாங்கான் மாவட்டம் தெரிவித்துள்ளது. ஆற்றின் கரையோர மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சீனாவில் ஜியாங் நகரில் ஏற்பட்டுள்ள நிலச்சரிவில் 2 பேர் உயிரிழந்தனர். காணாமல் போன 10க்கும் மேற்பட்டோரை தேடும் பணியில் காவல்துறையினர் ஈடுபட்டுள்ளனர். சவுதால் சூறாவளியை தொடர்ந்து ஏற்பட்ட கனமழையால் ஜியாங்சி மாகாணத்தில் நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளது. 640க்கும் மேற்பட்டோர் ட்ரோன் உள்ளிட்ட நவீன எந்திரங்களுடன் மீட்புப் பணியில் ஈடுபட்டுள்ளனர். 5300க்கும் மேற்பட்டோர் பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். விளையாட்டுச் செய்திகள். இந்தோனேஷியா மாஸ்டர்ஸ் மகளிர் ஒற்றையர் இறுதி ஆட்டத்தில் இன்று இந்தியாவின் மான்சி சிங் சீனாவின் வெங் ஜாங் ஜூவை எதிர்கொள்கிறார். சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் ஆடவர் இரட்டையர் இறுதி ஆட்டத்தில் இன்று இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை சீனாவின் ஹீ ஜி திங் ரெங் ஜியாங் இணையை எதிர்கொள்கிறது. சிங்ஷானில் இப்போட்டி பிற்பகலில் நடைபெறுகிறது. ஆசிய கோப்பை ஜூனியர் மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா 11-1 என்ற கோல் கணக்கில் மலேசியாவை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஐரோப்பிய நாடுகளுக்கு டீசல் ஏற்றுமதி செய்யும் முன்னணி நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளது. நேபாள பெருவெள்ளத்தில் அனல் மின் நிலையங்களில் சிக்கியவர்களை மீட்க இந்திய சீன குழுக்கள் மும்முரமாக ஈடுபட்டுள்ளன. ஜார்க்கண்ட் நகர்ப்புற மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சுத்வியா குமார் சோனு இன்று மாரடைப்பால் காலமானார். நோர்முஸ் நீர்நிலை வழியாக சென்ற 3 எண்ணெய் கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தியதாக ஈரான் தெரிவித்துள்ளது. இந்தோனேஷியா மாஸ்டர்ஸ் மகளிர் ஒற்றையர் இறுதி ஆட்டத்தில் இன்று இந்தியாவின் மான்சி சிங் சீனாவின் வெங் ஜாங் ஜூவை எதிர்கொள்கிறார். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 12:15. ஆகாஷ்வாணி சென்னை மத்தியில் 720 கிலோஹெர்ட்ஸில் ஒலிபரப்பு. இன்றும் நாளையும் மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு ஏதுமில்லை. 8ஆம் தேதி முதல் 10ஆம் தேதி வரை பலத்த காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வலுத்து 65 கிலோமீட்டர் வேகத்திலும் தென் தமிழக கடலோர பகுதிகள் குமரி கடற்பரப்பை ஒட்டியுள்ள மன்னார் வளைகுடா பகுதிகளில் வீசக்கூடும்.
2: நேரம் 12:50. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.
3: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் பகல் 1:30 ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
4: தர்மபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
5: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம்.
6: திருச்சி மற்றும் சேலம் மங்களன்மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
7: ஒரு வாரமா வயிறு பிரச்சனையாவே இருக்கு, சாப்பிட ஜீரணம் ஆகுறது இல்ல, ஒரே தொந்தரவா இருக்கு. ஏபி மெடிக்கல் சென்டர் இருக்கும் போது கவலை எதுக்கு? அங்க தீராத வயிற்று வலி, ஜீரண கோளாறு, வயிற்றுப்புண், குடல்வால் மாதிரியான எல்லா பிரச்சனைகளுக்கும் சிறப்பான சிகிச்சையை கொடுக்கறாங்க.
8: ஏபி மெடிக்கல் சென்டர், சாரதா காலேஜ் ரோட், அழகாபுரம் போலீஸ் ஸ்டேஷன் அருகில், சேலம்.
9: சூழல் காப்போம்.
10: கோபு, கோபு
11: வாங்க பாபு.
10: எப்படி இருக்க கோபு?
11: ஏதோ இருக்கம் பாபு.
10: ஏப்பா, உன்னை பார்த்தாவே எனக்கு சந்தோஷமா இருக்கும், நீயே சோகமாக்குற.
11: ஏன்பா, உனக்கு எதுவும் தெரியாதா என்ன?
10: தெரியாதனாலதான் உன்னை கேக்குறேன்.
11: காலநிலை மாற்றத்தை பத்தி தான்ப்பா கொஞ்சம் கவலைப்பட்டு இருக்கேன்.
10: ஏப்பா, இருக்கிற கவலையில இது வேறையா? அப்படின்னா என்ன?
11: காலநிலை மாற்றம்னா நம்ம இருக்கிற பூமி முன்ன இருந்ததை விட இப்ப ரொம்ப அதிகமா சூடாயிட்டு இருக்கு. அதை நினைச்சுதான் எனக்கு கவலையா இருக்கு.
10: அது எப்படி சூடாகுது? பூமி யாராவது அடியில பத்த வச்சிருக்கிறாங்களா?
11: என்னப்பா காமெடி பண்றதா நினைப்பா? பூமியோட வெப்பநிலை நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே இருக்கு. இப்படி அதிகமாறதுனாலதான் காலநிலை மாற்றம் ஏற்படுது.
10: எனக்கு கொஞ்சம் புரியல, கொஞ்சம் தெளிவா சொல்றியா?
11: அதாவது பூமி சூடாகிறதுக்கு முக்கியமான காரணம்னா என்ன அப்படின்னா இந்த கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட்னு சொல்றாங்க.
10: இப்பதான் பூமி சூடாகுதுன்ற, இப்ப 2வது கிரீன் ஹவுஸ் இனி குழப்பறி எதுன்னு தெளிவா சொல்லு.
11: இது ஒண்ணும் புதுசு இல்ல பாபு, நாம இருக்கிற இந்த உலகத்துல அதிகமா கிரீன் ஹவுஸ் இருக்குப்பா, அதான்ப்பா இதுக்கு காரணம்.
10: சரி, இந்த கிரீன் ஹவுஸ்னால என்ன பாதிப்பு வரும்?

0: இப்ப நிறைய பேரு கிரீன் ஹவுஸ் தான் செடி வளர்க்கறாங்க. அதுவும் பெரும்பாலானவங்க கண்ணாடியில தான் இந்த கிரீன் ஹவுஸ் அமைப்பாங்க. அப்ப இருக்கும்போது என்ன ஆகும்னா, செடியில இருந்து வரக்கூடிய அந்த CO2 அதாவது கார்பன் டை ஆக்சைடு, மீத்தேன் வாயெல்லாம் அதிகமா வரும்.
1: சரி, இப்படி வந்தா என்ன பாதிப்பு வரும்?
0: அளவுக்கு அதிகமா சூரியன் கிட்ட இருந்து வரக்கூடிய வெப்பத்தை இந்த கார்பன் டை ஆக்சைடு, மீத்தேன் வாயு இந்த வெப்பத்தை தனக்குள்ளே வச்சுக்கும் போது பூமி இருக்க இருக்க ரொம்ப சூடாயிடும்பா. அதான்ப்பா என் கவலைய.
1: சரி, காலநிலை மாற்றம்ன்ற இதனால என்ன மாற்றம் வரும்?
0: அட என்ன பாபு, இப்பதானே சொன்னேன் காலநிலை மாற்றம் வரதே வந்து இந்த பூமி சூடாவதுனாலதான்.
1: வேற என்னென்ன பாதிப்பு வரும்?
0: கிரீன் ஹவுஸ் அதிகமா இருக்கிறதுனால வளிமண்டலத்துல இந்த கார்பன் டை ஆக்சைடு, மீத்தேன் வாயு எல்லாம் அதிகமாகுது. அது இல்லாம 30% இந்த தொழிற்சாலையிலிருந்து வரக்கூடிய புகையும், அதுக்கப்புறமா சர்ரு புரு நம்ம போறமே வாகனம், அந்த வாகனத்திலிருந்து வரக்கூடிய புகையும் இந்த கார்பன் டை ஆக்சைட அதிகமா கொண்டு வருதுப்பா.
1: சரி, வண்டி ஓட்டாம வேற ஒரு இடத்துக்கு எப்படி போறது? புகை வராம எப்படி அந்த வண்டி ஓட்டுறது?
0: அட என்னப்பா உனக்கு அவசரம், வாகனத்திலிருந்து வரக்கூடிய புகையோட அளவு அதுல 10% தான் கார்பன் டை ஆக்சைட வெளியே வருது. இதைத்தான் நாம வந்து கொஞ்சம் கம்மி பண்ணணும். அது மட்டும் இல்லாம தொழிற்சாலையிலயும் நம்ம வாகனத்திலயும் பயன்படுத்தக்கூடிய எரிபொருள் எல்லாம் இந்த புதை வடிவ எரிபொருள் சொல்றாங்க.
1: இந்த புதை வடிவ எரிபொருள் கொஞ்சம் சொல்லு.
0: புதை வடிவ எரிபொருள் அப்படின்னா என்னன்னா, இயற்கையா உருவானது. ஒரு 100-200 வருஷத்துக்கு முன்னாடி மரங்க அப்புறம் விலங்குகளோட கழிவுகள் நம்ம மண்ணுல நிலக்கரியாவும் ஆயிலாவும் இயற்கை எரிவாயுவும் இருக்கு. இதத்தான் எல்லாத்தையும் சேர்த்து நாம புதை வடிவ எரிபொருள் சொல்றோம்.
1: இயற்கைன்னு சொல்லிட்டு அதனால எப்படி பாதிப்பு வரும்?
0: புதை வடிவ எரிபொருள்ல முக்கியமானதுன்னு பார்த்தா நிலக்கரி. நிலக்கரியை நம்ம கப்பலுக்கும் மின்சாரம் தயாரிக்கிறதுக்கும், ஏன் இன்னும் நம்ம நாடு மட்டும் இல்லாம பல்வேறு நாடுகள்ல ரயிலுக்கும் வந்து நிலக்கரியை பயன்படுத்துறாங்க. இயற்கை எரிவாயு வீடுகளையும் நம்ம பயன்படுத்துறோம். இதனால அளவுக்கு அதிகமா கார்பன் டை ஆக்சைடு வெளிவருது. இதனால பூமி அதிகமா சூடாயிட்டே இருக்குப்பா.
1: சரி சரி சரிப்பா, இன்னும் சொன்னியே நம்ம மனிதர்களாக பாதிப்போருன்னு சொன்னியே, அது என்ன பாதிப்பு?
0: எல்லா பிரச்சனைக்கும் ஒரு வகையில நாம தான் 90% காரணம்பா.
1: அப்படியா?
0: ஆமா, தேவைக்கு அதிகமா மரத்தை வெட்டுறோம். மரங்கள் அதிகமா இருந்தாதானே கார்பன் டை ஆக்சைடு உள்ள வாங்கிட்டு நாம சுவாசிக்கிறதுக்கு சுத்தமான ஆக்சிஜனை தரும். இல்லனா நிறைய பாதிப்பு தானே வரும். பூமியும் சூடாயிட்டே தான் இருக்கும். பனிக்கட்டி எல்லாம் உருகும். பனிக்கட்டி எல்லாம் உருகுச்சுன்னா என்ன ஆகும்? கடலோட நீர் மட்டும் அதிகரிக்கும். இதுதான் என்னுடைய கவலைக்கும் சோகத்துக்கும் காரணம்.
1: ஓ அப்படியா? இத தடுக்கிறதுக்கு நம்மளான முயற்சிகள் என்ன பண்ண முடியும்?
0: பூமி சூடாவதுக்கு ஒரு சில வழிமுறைகள் இருக்கு. நம்ம வாகனம் ஓட்டுற நேரத்தை முடிஞ்ச அளவு குறைச்சிக்கணும். குறிப்பா மறுசுழற்சி முயற்சிகளை நம்ம அதிகரிக்கணும். நம்ம எந்த அளவுக்கு மரங்களை வெட்டுறோமோ அதை விட அதிகமான அளவுல மரங்களை நடவு செஞ்சு பராமரிக்கணுங்க. அது மட்டும் இல்லாம இந்த மின்சாரம் தயாரிக்க மிக குறைஞ்ச அளவுல எரிபொருள் எடுத்துக்கக்கூடிய சாதனங்களை நம்ம பயன்படுத்தணும். இன்னும் குறிப்பா ஒரு விஷயம், இப்ப வெயில் காலம் வேற வந்துருச்சு, அதுக்கு குறிப்பா நம்ம தண்ணீர் எல்லாம் சேமிச்சு வைக்கணும். இது மாதிரியான விஷயங்களை தொடர்ந்து நம்ம பண்ணோம் அப்படின்னா பூமி சூடாவத நம்மளால தடுக்க முடியும்.
1: சரி சரிப்பா, நீ சொன்னதெல்லாம் நான் கண்டிப்பா கடைபிடிக்கிறேன். என்னால முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கிட்ட சொல்லி ஒற்றுமையா இதை நான் இந்த பூமி சூடாகிறத தடுக்கிறதுக்கு முயற்சி பண்றேன்பா.
0: புவி வெப்பமய மாதலை தனி மனிதனால் தவிர்க்க இயலுமா என்று கேள்வி கேட்பதை விட்டுவிட்டு, ஒரு தனி மனிதனால் என்ன செய்ய இயலும் என்பதை அனைவரும் ஒற்றுமையாய் சேர்ந்து புவி வெப்பமயமாதலை தடுக்க அடுத்த தலைமுறைக்கு நல்ல பருவ காலநிலை மாற்றத்தை உருவாக்குவோம். பூமியை காப்போம்.
2: வணக்கம் நேயர்களே, இன்றைய அறிவிப்பு, மாற்றுத்திறனாளிகளுக்கான சிறப்பு குறைத்தீர்க்கும் நாள் கூட்டம் வருகிற 8/9/2026 அன்று புதிய மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் காலை 10:30 நடைபெறுகிறது. மாற்றுத்திறனாளிகள் அனைவரும் இக்கூட்டத்தில் அதிகளவில் கலந்து கொண்டு தங்களது கோரிக்கை மனுக்களை அளித்து பயன்பெறுமாறு மாவட்ட ஆட்சியர் அவர்கள் கேட்டுக்கொண்டுள்ளார்கள். தருமபுரி நேயர்களுக்கு அடுத்த அறிவிப்பு, கல்வி உதவித்தொகை பெற புதிய வழிமுறைகளில் மாற்றம். 2026-2027 கல்வியாண்டிற்கான தொகுப்பு நிதி கல்வி உதவித்தொகை பெறுவதற்கான விண்ணப்ப நடைமுறையில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. முக்கிய மாற்றங்களாவன, 2ஆம் ஆண்டு படிக்கும் மாணவர்கள் 1ஆம் ஆண்டு தேர்ச்சி பெற்ற போனோஃபைட் சான்று மற்றும் மதிப்பெண் பட்டியலுடன் 1ஆம் ஆண்டிற்கான தொகைக்கு விண்ணப்பிக்க வேண்டும். 2ஆம் ஆண்டு படிக்கும் மாணவர்கள் அனைத்து பாடங்களிலும் தேர்ச்சி பெற்று கன்சாலிடேட் மார்க்ஷீட் மற்றும் கோர்ஸ் கம்ப்ளீட்டேஷன் சர்டிபிகேட் உடன் விண்ணப்பிக்க வேண்டும். வேண்டும். கூடுதல் விவரங்களுக்கு தருமபுரி மாவட்ட முன்னாள் படை வீரர் நல அலுவலகத்தை நேரில் அணுக.

விண்ணப்பிக்கும் காலம் June 1 to November 30. இணையதளம் www.exwel.tn.gov.in என்ற இணையதளத்தில் சென்று தகவல்களை தெரிந்து கொள்ளலாம் என்று தருமபுரி மாவட்ட ஆட்சியர் அவர்கள் அறிவித்துள்ளார்கள். நேயர்களுக்கு வந்துள்ள அடுத்த அறிவிப்பு, சமூக நீதித்துறை சார்பாக மண்ணின் மகள் திட்டம் அறிவிப்பு. ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின மகளிரை நில உரிமையாளர்களாக உருவாக்கி அவர்களின் சமூக மற்றும் பொருளாதார முன்னேற்றத்தை உறுதி செய்யும் திட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளது. மானியமாக 50% மானியம், அதிகபட்சமாக ₹5,00,000 வரை அளிக்கப்படுகிறது. தகுதி: வயது 18 to 55 இருக்க வேண்டும். ஆண்டு வருமானம் ₹3,00,000 இருக்க வேண்டும். சொந்த விவசாய நிலம் இருக்கக்கூடாது. நிபந்தனைகளாக 2.5 acre நஞ்சை, 5 acre புஞ்சை நிலம் வாங்கலாம். முத்திரைத்தாள் மற்றும் பதிவு கட்டணத்திற்கு முழு விலக்கு அளிக்கப்படுகிறது. வாங்கிய நிலத்தை 50 ஆண்டுகள் விற்கக்கூடாது என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. அடுத்த அறிவிப்பு, பிரதம மந்திரி பயிர் காப்பீடு திட்டம் 2026-27 காரிப் மற்றும் சிறப்பு பருவம். தருமபுரி மாவட்டத்தில் நடப்பு 2026-27 காரிப் மற்றும் சிறப்பு பருவத்தில் பயிரிடப்பட்டுள்ள பயிர்களுக்கு பிரதம மந்திரி பயிர் காப்பீடு திட்டம் செயல்படுத்தப்பட்டுள்ளது. அதன்படி தருமபுரி மாவட்டத்தில் அறிவிக்கை செய்யப்பட்டுள்ள பிர்கா மற்றும் வருவாய் கிராமங்களில் சாகுபடி செய்யப்படும் அறிவிக்கை செய்யப்பட்ட பயிர்களுக்கு காப்பீடு செய்து விவசாயிகள் பயன்பெறலாம். திட்டத்தில் இணைவதற்கான தகுதிகளாவன, அனைத்து விவசாயிகளும் குறிப்பாக குத்தகைதாரர் உட்பட பயிர் காப்பீடு செய்யலாம். தேசிய மயமாக்கப்பட்ட வங்கிகள் மற்றும் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்களில் அறிவிக்கை செய்யப்பட்ட பயிர்களுக்கு பயிர்க்கடன் பெறும் விவசாயிகள் தங்கள் விருப்பத்தின் அடிப்படையில் பயிர் காப்பீடு திட்டத்தில் சேரலாம். காப்பீடு பதிவின் போது அளிக்கப்பட வேண்டிய ஆவணங்கள் முன்மொழிவு படிவம், பதிவு படிவம், பயிர் சாகுபடி அடங்கல் அறிக்கை, ஆதார் அட்டை நகல், வங்கி கணக்கு முதல் பக்க நகல், சிட்டா, பயிர் காப்பீடு கட்டணம் செலுத்தும் இடங்கள், அனைத்து தேசிய மயமாக்கப்பட்ட வங்கிகள், தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்கள், அனைத்து பொது சேவை மையங்களில் அளிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. பிரதம மந்திரி பயிர் காப்பீடு திட்டம் காரிப் மற்றும் சிறப்பு பருவம் பயிர் காப்பீடு விவசாயிகள் செலுத்த வேண்டிய பிரீமியம் தொகை விபரம். துவரை பயிரிடப்பட்டுள்ளவர்கள் பயிர் காப்பீட்டு தொகையாக ரூபாய் மற்றும் ஏக்கரில் 18,700, விவசாயிகள் செலுத்த வேண்டிய தொகை 374, காப்பீடு செய்ய கடைசி நாள் 16/9/2026. பருத்தி பயிரிட செய்யப்பட்டவர்கள் காப்பீட்டு தொகை 14,594, விவசாயிகள் செலுத்த வேண்டிய தொகை 651, காப்பீடு செய்ய கடைசி நாள் 30/9/2026. வாழை பயிர் செய்தவர்கள் பயிர் காப்பீட்டு தொகையாக 38,700, விவசாயிகள் செலுத்த வேண்டிய தொகை 1,935, காப்பீடு செய்ய கடைசி நாள் 15/9/2026. மஞ்சள் பயிர் செய்தவர்கள் பயிர் காப்பீட்டு தொகையாக 84,000, விவசாயிகள் செலுத்த வேண்டிய தொகை 4,200, காப்பீடு செய்ய கடைசி நாள் 15/9/2026. நெல்

வணக்கம் நேயர்களே, நண்பகல் நேரத்தில் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் 1:10.

0: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, குண்டலப்பட்டி, தருமபுரி. பிஇ பிடெக் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 2641. தொடர்புக்கு 9865754222. வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, குண்டலப்பட்டி.
2: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
3: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
4: தருமபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
5: நேயர்களை இனி தொடர்ந்து கேட்கலாம் நேயர் விருப்பம் நிகழ்ச்சியை. நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில் நீங்கள் உங்களுக்கு பிடித்த பாடலை கேட்க வேண்டுமா? அதற்கு நீங்கள் முதலில் செய்ய வேண்டியது, உங்களுக்கு பிடித்த படம் பாடலை ஒரு அஞ்சல் அட்டையில் எழுதி நிலைய இயக்குனர், அகில இந்திய வானொலி நிலையம், அதியமான்கோட்டை அஞ்சல், நல்லம்பள்ளி 636807 என்ற முகவரிக்கு எழுதி அனுப்புங்கள் நேயர்களே. இந்த நண்பகல் நேரத்தில் உங்களுக்கு பிடித்த பாடல்களை கேட்டு ரசிக்கலாம் நேயர்களே. அப்படி அஞ்சல் அட்டையில் எழுதியுள்ள நேயர் மதிகொன்பாளையத்தைச் சேர்ந்த மோகன் சுகுணா அவர்கள். அவர்கள் கேட்டிருக்கிறார்கள், இளையராஜா இசையில் பிரைசூடன் கங்கை அமரன் பாடல் வரிகளில் இசைஞானி இளையராஜா மற்றும் ஸ்வர்ணலதா குரல் வண்ணத்தில் கேப்டன் பிரபாகரன் திரைப்படத்திலிருந்து முதல் பாட்டலை கேட்டு மகிழலாம் நேயர்களே.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குபவர்கள்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
2: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
3: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
4: நான் எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் கடலை எண்ணெய் தான் வாங்குறேன். ஏன் தெரியுமா? கலப்படம் எதுவும் இல்லாத 100% கடலை எண்ணெய். சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும். சாதாரண ஆயில் 3 ஸ்பூனுக்கு பதிலா மிஸ்டர் கோல்ட் கடலெண்ணெய் 2 ஸ்பூன் ஊத்துனா போதும். நீங்க சொன்ன எல்லாமே கரெக்ட்.
5: மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய், எல்லாமே கரெக்ட்.
6: நேயர்களே, நண்பகல் 1:19 கேட்டு ரசித்துக் கொண்டு இருக்கிறோம். நேயர்களே, நேயருக்கு பிடித்த நேயர் விருப்ப நிகழ்ச்சி பாடல்களை நேயர்கள் எழுதி அனுப்பிய பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டு இருக்கிறோம். அடுத்து நாடோடி மன்னன் திரைப்படத்திலிருந்து பழக்கடை குருநாதன் அவர்கள் கேட்டிருக்கிறாங்க. எஸ் எம் சுப்பையா, என் எஸ் பாலகிருஷ்ணன் இசையில், சுரதா பட்டுக்கோட்டை பாடல் வரிகளில், டி எம் சவுந்தரராஜன் சிக்கி குரல் வண்ணத்தில் கேட்டு மகிழலாம். நேயர்களே, இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.

0: விபத்து, எலும்பு முறிவு மற்றும் மூட்டுமாற்று அறுவை சிகிச்சைக்கு அணுகவும்
1: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
2: தொடர்புக்கு 9500848820.
3: சேலத்தின் முன்னணி மருத்துவமனை, குறிஞ்சி மருத்துவமனை. ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் மூலம் துல்லியமான சிகிச்சை, மேம்பட்ட வசதிகள், அனுபவம் உள்ள டாக்டர்கள். குறிஞ்சி மருத்துவமனை, உங்கள் நலனில் புதிய முன்னேற்றம்.
4: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம்.
5: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
6: நண்பகல் 1:25 தெவிட்டாத தெல்லமதுமாய் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் நேயர்களை, நேயர் விருப்பம் நிகழ்ச்சியை. இந்த நண்பகல் நேரத்தில் நேயர்களுக்கு பிடித்தமான பாடலை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். மாளகப்பாடியிலிருந்து குமரேசன் அவர்கள் கேட்டிருக்கிறாங்க. இரு வல்லவர்கள் திரைப்படத்திலிருந்து வேதா இசையில கேட்டு ரசிக்கலாம் நேயர்களே. இது உங்கள் அபிமான தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.

0: வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, குண்டலப்பட்டி, தர்மபுரி. பிஇ பிடெக் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 2641. தொடர்புக்கு 9865754222.
1: நேயர்களே, இனி தொடர்ந்து கேட்கலாம் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும்.

0: தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும் இந்நிகழ்ச்சியினை உங்களுக்காக வழங்குபவர்கள் தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும் வழங்குகிறார் டாக்டர் ராஜேஷ் அவர்கள்.
1: தருமபுரி பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் எனது மதிய வணக்கங்கள். நான் உங்கள் மருத்துவர் ராஜேஷ். புரதங்கள் வந்து ஒரு நாளைக்கு யார் யார் எவ்வளோ எவ்வளோ எடுக்கலாம், செய்யலாம், பண்ணலாம், எவ்வளோ தேவைகள் அப்படின்றத வந்து எல்லாம் சொன்ன செஞ்சேன். இதில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு முட்டையில் 6 கிராம் வந்து புரதம் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நம்ம வந்து இது பண்ணுறது மஞ்சக்கரு வந்து ரொம்ப வந்து கெடுதல், மஞ்சக்கரு வந்து எடுத்துட்டு தான் நம்ம சாப்பிட்ணும், மஞ்சக்கரு வந்து ஃபுல்லாக வந்து ஃபேட்டு, அது வந்து கொலஸ்ட்ராலு அப்படின்னு வந்து நம்ம நினைக்கிறோம், சேரம் பண்ணுறோம். அப்படி கிடையாது, மஞ்சக்கருவில் இருக்கிறது வந்து நல்ல கொழுப்பு தான். இதில் என்னன்னாக்கா ஒரு எக்கு நீங்கள் எடுக்கிறீங்க செய்கிறீங்கனாக்கா வெறும் மஞ்சக்கரு 6 கிராம் சொன்ன இல்லையா, அதில் வந்து மஞ்சக்கரு எடுத்துகிட்டு வெறும் வெள்ளக்கரு மட்டும் சாப்பிட்டிங்கன்னா வெறும் 3 கிராம் தான் உங்களுக்கு புரதம் கிடைக்கும். மீனி 3 கிராம் புரதம் எதில் இருக்குது, நமக்கு வந்து மஞ்சக்கருவில் தான் இருக்கு செய்து பண்ணுது. அதனால் முழு முட்டையை சாப்பிட்டிங்கன்னா மட்டும்தான் 6 கிராம் வந்து புரதம் உங்களுக்கு கிடைக்கும். மஞ்சக்கரை எடுத்துகிட்டு தயவு செய்து சாப்பிடாதீங்க, அதில் வந்து ஒன்றும் பெரிய யூஸ் கிடையாது. அதனால் வந்து மறு வெள்ளக்கரு மட்டும் சாப்பிட்றதுனால ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. தயவு செய்து வந்து முழு முட்டையாக கன்சியூம் பண்ண பாருங்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா அதிக புரதம் நமக்கு வந்து இருக்கிறது செய்கிறது பார்த்தீங்கன்னாக்கா இந்த உப்புக்கடலை சொல்கிறோம் இல்லையா, இந்த பொறி கடையிலெல்லாம் விற்கும்ல உப்புக்கடலை, அதில் பார்த்தீங்கன்னாக்கா நல்லா இந்த உப்பெல்லாம் போட்டு இருக்கும் செய்யும் பண்ணோம், அதில் தான் வந்து ஒரு 100 கிராமில் வந்து 22 கிராம் புரதம் இருக்குது. அதில் தான் வந்து ஹையஸ்ட்டு புரதம் எனக்கு தெரிஞ்சு இந்த கடலை வெரைட்டியில் வந்து பார்த்திங்கன்னா பருப்பு கடலை வெரைட்டியில் ஹையஸ்ட்டு ப்ரோட்டீன் எதில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா வந்து இந்த உப்பு கடலில் தான் வந்து இருக்குது செய்து பண்ணுது. அதே மாதிரி அடுத்தது பார்த்திங்கன்னாக்கா இந்த கருப்பு கடலை இருக்குது இல்லையா, கருப்பு கடலை, பச்சைக்கடலை, பச்சைப்பருப்பு, கருப்பு பருப்பு கடலைன்ற பாருங்கள், பருப்பு வகைரா, அதில் பார்த்திங்கனாக்கா வந்து 100 கிராமில் வந்து கருப்பு பருப்பில் வந்து 20 கிராம் ப்ரோட்டீனும், இதில் வந்து பச்சை கடலையில் வந்து 14 கிராம் ப்ரோட்டீனும் இருக்குது. அதனால் இந்த பருப்போட இம்பார்ட்டன்ஸை தெரிஞ்சுக்கோங்க நீங்கள். நம்ம ஏன் வந்து பருப்பை வந்து நம்ம வந்து அதிகம் உடம்புல எடுத்துக்கிறோம் சேரம் பண்ணுறோம்னா இதுதான், அந்த வேணுங்கிற புரதம் எல்லாமே வந்து அதில் நிறைய இருக்குது செய்து பண்ணுது. ஆக ஒருத்தர் வந்து நார்மலாக வந்து இந்த இட்லி தோசையில் வந்து ஒரு சூப்பர் காம்பினேஷன் ஒன்று கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்கன்னாக்கா வந்து அரிசி பருப்பு இந்த வெரைட்டியில் தான் இருக்கும். இதில் ரெண்டுத்துலேயுமே வந்து புரதம் இருக்குது. இதில் என்னன்னாக்கா இந்த அரிசியில் வந்து இருக்கக்கூடிய புரதத்தில் இந்த சிஸ்டைன்ற ஒரு அமினோ ஆசிட் நமக்கு இருக்காது, பட் ஆனால் அந்த பருப்பில் வந்து அந்த சிஸ்டைன்ற அமினோ ஆசிட் இருக்கும். அதே மாதிரி லைசின் லூசின்ற வந்து அமினோ ஆசிட் வந்து பார்த்திங்கனாக்கா நமக்கு வந்து பருப்பில் கிடையாது, பட் ஆனால் அரிசியில் இருக்கும். அதனால தான் வந்து அதை வந்து கம்பைன் பண்ணி அரைச்சி செஞ்சு பண்ணுறதுனால தான் நமக்கு வந்து இந்த இட்லி தோசையில் வந்து பார்த்திங்கன்னா இட்லி தோசைலாம் வந்து ஏன் நமக்கு வந்து நல்லது அப்படின்னா அது வேறு வந்து புளிக்க வைக்கிறாங்க அந்த மாவில், அதனால் வந்து அந்த ப்ரோபயோட்டிக்கு அந்த மாதிரியான வெரைட்டிஸும் வந்து அதில் நல்லா சேர்ந்துடும். அதனால்

0: இட்லி தோசை வந்து எப்பயுமே ஆல்வேஸ் குட் ஃபார் ஹெல்த்து. நீங்கள் வந்து அதை வந்து ஒரு சாதாரண உணவாக தயவு செய்து நினைக்க வேண்டாம். ஒரு இட்லி தோசையில் ஒரு பருப்பு குழம்பு வச்சு அதுலேயும் வந்து அதில் வந்து ஒரு ரெண்டு மூணு காய்கறி கீரைகள்லாம் போட்டு ஒரு பருப்பு குழம்பு அடிச்சிங்கன்னா அது மாதிரி வந்து ஒரு பெஸ்ட்டு பேலன்ஸ்டு டயட் வந்து எதுவுமே கிடையாது. அதுக்கு தான் வந்து அந்த காம்பினேஷனை வச்சு நாம் வந்து பண்ணுறோம் செய்கிறோம் பண்ணுறோம். ஆக நமக்கு வந்து இந்த நான்வெஜ்ஜில் வந்து எவ்வளோ தூரம் வந்து ஒரு புரதங்களில் நம்மளால் எடுக்க முடியும் செய்ய முடியுமோ அதை வந்து நம்ம வெஜிடேரியன் டயட்டில் நாம் நார்மலாக சாப்பிட்ற சாப்பாட்டில் உணவு வகைகளில், அதாவது இட்லி தோசை, ஒரு பருப்பு சாம்பார் வைக்கிறோம், காய்கறியோடு போட்டு செஞ்சு பண்ணி ஒரு பருப்பு குழம்பு வைக்கிறோம் சேரம் பண்ணுறோம் அப்படின்னு, ஒரு பால் ஒரு 200 ml ஒரு பால்னா பால் ப்ராடக்ட்ஸு, தயிரோ மோரோ இல்லை பாலோ இந்த மாதிரியெல்லாம் வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் செஞ்சு பண்ணோம்னாவே புரதம் வந்து உடலுக்கு வேணுங்கிறது எல்லாமே வந்து கிடைச்சிரும்.
1: நேயர்கள், இதுவரை தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கிய ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும் கேட்டீர்கள். வழங்கினார் டாக்டர் ராஜேஷ் அவர்கள். இந்நிகழ்ச்சியினை உங்களுக்காக வழங்கியவர்கள் தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
2: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8 மணிக்கு இன்று 1 நன்று. இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
3: தருமபுரி அருவா ரத்த பரிசோதனை நிலையம், நேதாஜி பைபாஸ் ரோட், தருமபுரி.
4: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
5: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
6: நேயர்களே, காற்றலையில் 1:35 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் நேயர்களே நேயர் விருப்பம் நிகழ்ச்சியை. நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில அடுத்த பாடலை கேட்டிருக்கக்கூடிய நேயர் தாராபுரத்தில் இருந்து இளங்கோவன் ஜாகிர் உசேன் அவர்கள். எஸ் ஏ ராஜ்குமார் இசையில், முத்துலிங்கம் வாளி வரிகளில், மனோ கே எஸ் சித்ரா குரல் வண்ணத்தில், புது வசந்தம் திரைப்படத்தில் இருந்து கேட்டு மகிழலாம் நேயர்களே. இது உங்கள் அபிமான தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.

நண்பகல் 1:40 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் நேயர்களே, நேயர் விருப்பம் நிகழ்ச்சியை. நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில் அடுத்த பாடலை கேட்டிருக்கக்கூடிய நேயர் கர்நாடக மாநிலத்தைச் சேர்ந்த சின்ன திருப்பதி ஊரில் உள்ள ஷியாம்லா அஸ்வின் அவர்கள். இளையராஜா இசையில், கண்ணதாசன் பாடல் வரிகளில், எஸ்பிபி மற்றும் ஜானகி குரல் வண்ணத்தில் மீண்டும் கோகிலா திரைப்படத்தில் இருந்து கேட்டு மகிழலாம் நேயர்களே.

0: ஒழிக்கின்ற பாடலோடு நிறைவு பெறுகிறது நேயர் விருப்பம் நிகழ்ச்சி. நேயர்கள் இனி தொடர்ந்து கேட்கலாம் மாநில செய்திகள். சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய இன்னும் சில நொடிகளில்.
1: வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் பானுமதி ஸ்ரீனிவாசன். தலைப்புச் செய்திகள். நாட்டின் உள்கட்டமைப்பு மேம்பாட்டு திட்டங்கள் மிக விரைவாக செயல்படுத்தப்படுவதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். காவலர் நலத்திட்டங்கள் முன்னுரிமை அடிப்படையில் நிறைவேற்றப்படும் என முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அறிவித்துள்ளார். தமிழகத்தில் டெங்கு காய்ச்சல் தடுப்பு நடவடிக்கைகள் முழுவீச்சில் நடைபெறுவதாக அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் கூறியுள்ளார். தஞ்சை, திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை மாவட்ட பாசனத்திற்காக கல்லணையிலிருந்து இன்று தண்ணீர் திறக்கப்பட்டது. சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் ஆடவர் இரட்டையர் இறுதியாட்டத்தில் இந்தியாவின் ராங்கி ரெட்டி ஷிராக் ஷெட்டி இணை இன்று களமிறங்குகிறது. இனி விரிவான செய்திகள். நாட்டின் உள்கட்டமைப்பு மேம்பாட்டு திட்டங்கள் மிக விரைவாக செயல்படுத்தப்படுவதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். புதுடெல்லி ஸ்ரீராம் கல்லூரி நூற்றாண்டு விழா கொண்டாட்டங்களில் உரையாற்றிய அவர், குறிப்பாக ரயில்வே துறையை மின்மயமாக்கும் பணிகள் அதிவிரைவாக நடைபெறுவதாக கூறினார். அரசின் தெளிவான கொள்கை செயல் திட்டங்களால் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தங்கள் நிறைவேற்றப்பட்டு எண்ணற்ற இளையோருக்கு புதிய வாய்ப்புகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாகவும் பிரதமர் தெரிவித்தார். இந்தியாவில் தயாரிப்போம் திட்டத்தால் இறக்குமதி நாடு என்ற நிலையை தாண்டி அதிக அளவிலான ஏற்றுமதி செய்யும் நாடாக இந்தியா முன்னேறியுள்ளதாக சுட்டிக்காட்டிய பிரதமர், தற்போது 2.5 லட்சம் கோடி ரூபாய் அளவிற்கு ஸ்மார்ட் போன் ஏற்றுமதி நடைபெறுவதை எடுத்துரைத்தார். 2014 700 கோடி ரூபாயாக இருந்த பாதுகாப்பு தளவாட ஏற்றுமதி தற்போது 40,000 கோடி ரூபாய் அளவை எட்டியுள்ளதாகவும் பெருமிதம் தெரிவித்தார். சிறிய எளிய இலக்குகளை தாண்டி தேச வளர்ச்சிக்கான மிகப்பெரிய சாதனைகளை தமது அரசு எட்டி வருவதாக கூறிய பிரதமர், மேற்காசிய சூழல், உலகளாவிய வர்த்தக தேக்க நிலையின் போதும் இந்தியாவின் காலாண்டு பொருளாதார வளர்ச்சி 7.8% உள்ளதாக பெருமிதம் தெரிவித்துள்ளார். இந்தியா சவுதி அரேபியா இடையே மனிதவளம், திறன் மேம்பாடு, பருவநிலை மாற்ற செயல்பாடுகள் உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளில் பரஸ்பர ஒத்துழைப்பு வலுப்படுத்தப்படும் என மத்திய வெளியுறவுத்துறை இணையமைச்சர் டாக்டர் கீர்த்தி வர்தன் சிங் தெரிவித்துள்ளார். 4 நாள் பயணமாக சவுதி அரேபியா சென்றுள்ள அவர், இரு நாடுகளுக்கிடையே ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகள் குறித்த முக்கிய பேச்சுவார்த்தைகள் தமது இந்த பயணத்தின் போது மேற்கொள்ளப்படும் என்றார். சவுதி அரேபியாவில் பணிபுரியும் இந்திய தொழிலாளர்களின் நலன்களை பேணிகாக்க மத்திய அரசு உறுதிபூண்டுள்ள நிலையில் அங்கு பணியாற்றும் இந்திய தொழிலாளர்களுடனும் அமைச்சர் கலந்துரையாடுகிறார். பிரிக்ஸ் உச்சிமாநாட்டின் முன்னோடியாக புதுடெல்லியில் வரும் 12-13 தேதிகளில் பிரிக்ஸ் தொடக்க மாநாடு நடைபெறும் என மத்திய அரசு தெரிவித்துள்ளது. 500-க்கும் மேற்பட்ட முதலீட்டாளர்கள், உறுப்பு நாடுகளைச் சேர்ந்த நிதியமைச்சர்கள், வர்த்தக தலைவர்கள் பங்கேற்கும் இந்த 2 நாள் மாநாட்டில் முதலீட்டிற்கான வங்கி கட்டமைப்பு, ஒருங்கிணைப்பு, மின்னணு திறன், எரிசக்தி திட்டங்களை ஒருங்கிணைப்பது குறித்து விவாதிக்கப்படும். நேபாள பெருவெள்ளத்தில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 1,344 உயர்ந்துள்ளது. 590 வெளிநாட்டினர் உட்பட காணாமல் போன 5,000-க்கும் மேற்பட்டோரை தேடும் பணி முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது. இந்தியா சீனா மீட்புக் குழுவினர் இடிபாடுகளில் சிக்கியுள்ளோரை மீட்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர்.

பத்து நாட்களாக சேற்றில் புதைந்த 60 வயது பெண் உயிருடன் மீட்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. தமிழகத்தில் காவலர் நலத்திட்டங்கள் முன்னுரிமை அடிப்படையில் நிறைவேற்றப்படும் என முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அறிவித்துள்ளார். காவலர் நாள் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி அவர் வெளியிட்ட செய்தியில், அமைதியும் பாதுகாப்பும் நிறைந்த மாநிலத்தை உருவாக்க மக்கள் காவல்துறைக்கு உறுதுணையாக திகழ வேண்டும் என கேட்டுக் கொண்டார். காவல்துறையினரின் பணிச்சுமையை குறைக்க நவீன தொழில்நுட்ப வசதிகள் ஏற்படுத்தப்படும் என கூறிய முதலமைச்சர், ஆபத்து மற்றும் பேரிடர் காலங்களில் மக்களின் உயிர் உடைமை உரிமைகளை பாதுகாக்கும் காவல்துறையினரின் வீரமும் தியாகமும்

0: கடைபிடிக்கப்படுகிறது. தமிழகத்தில் கண் பார்வை இழப்பு தடுப்பிற்கான சிறப்பான முன்னெடுப்புகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில மருத்துவம் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். சென்னையில் கண்தான விழிப்புணர்வு பேரணியை தொடங்கி வைத்து பேசிய அவர், உடல் உறுப்பு தானத்தில் நாட்டிலேயே தமிழகம் முதன்மை மாநிலமாக திகழ்வதாக கூறினார். மாநிலத்தில் டெங்கு காய்ச்சல் தடுப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் முழுவீச்சில் நடைபெறுவதாகவும் கூறினார். தமிழகத்தில் தாவேக்கா அரசு பொறுப்பேற்ற கடந்த 100 நாட்களில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் ஒரு மாயையை ஏற்படுத்தி வருவதாகவும் அமைச்சர் குற்றம் சாட்டினார். சட்டப்பேரவையில் தமது வாய்ப்பை அவர் சரியாக பயன்படுத்தப்படவில்லை என்றும் கூறினார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடை இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: கல்லணையிலிருந்து தஞ்சை, திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை மாவட்ட பாசனத்திற்காக தண்ணீரை மாநில அமைச்சர்கள் திரு வினோத், திரு ஷாஜகான் இன்று திறந்து வைத்தனர். இதன் மூலம் சுமார் 3,12,000 ஏக்கர் நிலம் பாசன வசதி பெறுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: தஞ்சாவூர் மாவட்டம் கல்லணையிலிருந்து தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களின் பாசன தேவைக்காக தண்ணீர் திறக்கப்பட்டது. முதற்கட்டமாக காவிரி ஆற்றில் 1,000 கனஅடி தண்ணீரும், வெண்ணாற்றில் 1,000 கனஅடியும், கல்லணை கால்வாயில் 500 கனஅடியும், கொள்ளிடத்தில் 500 கனஅடி என மொத்தம் 3,000 கனஅடி தண்ணீர் திறக்கப்படுகிறது. தஞ்சாவூரிலிருந்து ஆர் நந்தகோபால்.
0: இதனிடையே மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 8,612 கனஅடியாக அதிகரித்துள்ளது. டெல்டா பாசனத்திற்காக 7,000 கனஅடி தண்ணீர் திறக்கப்படுகிறது. அணையின் நீர்மட்டம் 92.3 அடியாக உள்ளது. அத்தியாவசியப் பொருட்களின் விலையேற்றத்தை கட்டுப்படுத்த மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திரு தொல் திருமாவளவன் கேட்டுக் கொண்டுள்ளார். கோவை விமான நிலையத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மக்கள் பிரதிநிதிகள் சட்டப்பேரவையில் ஆக்கப்பூர்வமான விவாதங்களுக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்றார். மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கை நிலைநாட்ட உரிய முயற்சிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என கூறிய அவர், ஆணவ கொலை தடுப்பு மசோதா நடப்பு கூட்டத்தொடரில் வரையறுக்கப்படும் என்ற அறிவிப்பு மகிழ்ச்சி அளிப்பதாக கூறியுள்ளார். நாமக்கல் மாவட்டத்திற்குட்பட்ட நகராட்சிகளில் சாலையோர வியாபாரிகளுக்கான பிரதமரின் ஸ்வாநிதி திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: சாலையோர வியாபாரிகளான பெட்டிக்கடை, டிஃபன் கடை, காய்கறி கடை, பூக்கடை, பழக்கடை வைத்திருப்போர் தங்கள் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்கு மத்திய அரசு பிரதம மந்திரியின் ஸ்வநிதி திட்டம் மூலம் 15,000 ரூபாய் முதல் 50,000 ரூபாய் வரை தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளில் குறைந்த வட்டியில் கடன் வழங்குகிறது. இந்த கடனை பெற விரும்பும் சாலையோர வியாபாரிகள் உரிய ஆவணங்களுடன் ராசிபுரம் நகராட்சியில் உள்ள நகரமைப்பு பிரிவில் விண்ணப்பத்தை பெற்று வங்கியில் ஒப்படைத்து பயன்பெறலாம் என நகராட்சி நிர்வாகம் கேட்டுக் கொண்டுள்ளது. நாமக்கல்லிலிருந்து எஸ் கண்ணன்.
0: உதகையில் வார விடுமுறை நாளையொட்டி சுற்றுலாப் பயணிகளின் கூட்டம் அதிகரித்துள்ளது. முதுமலை காப்பகம், பைக்காரா படகு இல்லம், தொட்டபெட்டா சிகரம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களை ஏராளமானோர் கண்டு ரசித்து வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
4: உதகையில் உள்ள சுற்றுலா தலங்களில் வார விடுமுறை நாளான இன்று சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அதிகரித்து காணப்படுகிறது. குறிப்பாக உதகையில் உள்ள முக்கிய சுற்றுலா தலங்களில் ஒன்றான படகு இல்லத்தில் கேரளா, கர்நாடகா, ஆந்திரா மற்றும் சமவெளி பிரதேசங்களிலிருந்து சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அதிகரித்து காணப்படுகிறது. இங்கு நிலவும் மிதமான காலநிலையை அனுபவித்தவாறு படகு இல்லத்தில் மிதிப்படகு, மோட்டார் படகு, துடுப்பு படகுகளில் சவாரி செய்து வார விடுமுறையை சுற்றுலா பயணிகள் உற்சாகமாக கொண்டாடினர். உதகையிலிருந்து சரவணன்.
0: இதேபோல் சர்வதேச சுற்றுலா தலமான கன்னியாகுமரியில் முக்கடல் சங்கமம், திருவள்ளூர் சிலை, கண்ணாடி இழைக்குண்டு பாலம் உள்ளிட்ட இடங்களிலும் ஏராளமான சுற்றுலாப் பயணிகள் குவிந்துள்ளனர். திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் ஆவணி திருவிழாவின் 7 நாளான இன்று சண்முகநாதர் வெட்டிவேர் சப்பரத்தில் எழுந்தருளி ஏற்றம் காணும் நிகழ்ச்சி வெகு விமரிசையாக நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் இதில் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து இன்று மாலை சுவாமி சிவப்பு சாத்தி அலங்காரத்தில் வீதி உலா நடைபெற உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
5: திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் நடைபெற்று வரும் ஆவணி திருவிழாவின் 7 திருநாளான இன்று அதிகாலை சண்முக பெருமான் உருகு சட்டசேவை நிகழ்ச்சி நடைபெற்றது. தொடர்ந்து மேல கோவிலிலிருந்து சுவாமி குமரவிடங்க பெருமான் பல்லக்கில் எழுந்தருளி 8 திருவிதிகளிலும் வலம் வந்து மேல கோயிலை சேர்ந்துள்ளார். மாலை சுவாமி தங்க சப்பரத்தில் சிவப்பு சாத்தி கோலத்தில் எழுந்தருளி 8 திருவிதிகளிலும் உலா வந்து மேல கோயில் சேர நிகழ்ச்சியானது நடைபெற உள்ளது. தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் ஏ லக்ஷ்மணன்.
0: தேனி மாவட்டத்தில் முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு அவர்தம் இல்லங்களுக்கு சென்று குடிமைப் பொருள் வழங்கும் பணி நாளை நடைபெறவுள்ளது.

0: கிராமப்புற மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் தங்களது உரிமைகளுக்காக ஓடுவோம் என்பதை வலியுறுத்தும் வகையில் கனவு மெய்ப்பட வேண்டும் மாரத்தான் போட்டி ஈரோடில் இன்று நடைபெற்றது. சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் ஆடவர் இரட்டையர் இறுதி ஆட்டத்தில் இன்று இந்தியாவின் ராங்கி ரெட்டி ஷிராக் செட்டி இணை களமிறங்குகிறது. அரையிறுதியில் இந்த இணை மலேசிய இணையை 21-16, 18-21, 21-11 என்ற செட்களில் வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் உள்கட்டமைப்பு மேம்பாட்டு திட்டங்கள் மிக விரைவாக செயல்படுத்தப்படுவதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் காவலர் நலத்திட்டங்கள் முன்னுரிமை அடிப்படையில் நிறைவேற்றப்படும் என முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அறிவித்துள்ளார். டெங்கு காய்ச்சல் தடுப்பு நடவடிக்கைகள் தமிழகத்தில் முழுவீச்சில் நடைபெறுவதாக மாநில அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் கூறியுள்ளார். தஞ்சை, திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை மாவட்ட பாசனத்திற்காக கல்லணையிலிருந்து இன்று தண்ணீர் திறக்கப்பட்டது. சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் ஆடவர் இரட்டையர் இறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் ராங்கி ரெட்டி ஷிராக் ஷெட்டி இணை இன்று களமிறங்குகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
1: நிலையத்தில் நேரம் 1:55. நேயர்கள் இனி தொடர்ந்து கேட்கலாம் வானிலை அறிக்கை.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இனி கேட்கலாம் வானிலை அறிக்கை. கடந்த 24 மணி நேரத்திற்கான வானிலை அறிவிப்பு. தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவையிலும் மழை பெய்துள்ளது. காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவியது. பதிவான அதிகபட்ச மழையளவாக மதுரை பேரையூரில் 77.2 மில்லிமீட்டர் மழையளவு பதிவாகியுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகம் மற்றும் புதுவையில் அதிகபட்ச வெப்பநிலை ஒரு சில இடங்களில் 2-4 டிகிரி செல்சியஸ் வரை குறைந்துள்ளது. ஏனைய தமிழகம் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் பொதுவாக குறிப்பிடத்தக்க மாற்றம் ஏதுமில்லை. தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை ஒரு சில இடங்களில் இயல்பிலிருந்து 2-4 டிகிரி செல்சியஸ் வரை உயர்ந்தும் ஏனைய தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியும் இருந்தது. அதிகபட்ச வெப்பநிலையாக பாளையங்கோட்டையில் 40 டிகிரி செல்சியஸ் பதிவாகியுள்ளது. குறைந்தபட்ச வெப்பநிலையாக சமவெளி பகுதியான கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் 23.1 டிகிரி செல்சியஸும் மலைப்பகுதியான உதகமண்டலத்தில் 10.8 டிகிரி செல்சியஸும் பதிவாகியுள்ளது. அடுத்த 24 மணி நேரத்திற்கான வானிலை முன்னறிவிப்பு. சுமார் 7.6 கிலோமீட்டர் உயரத்தில் கடலோர தமிழகம் மற்றும் அதனை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது. சுமார் 0.9 கிலோமீட்டர் உயரத்தில் தெற்கு தெலுங்கானா மற்றும் மன்னார் வளைகுடா வரை ராயலசீமா மற்றும் தமிழக பகுதிகள் வழியாக ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. சிவகங்கை மற்றும் புதுக்கோட்டை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 40-50 கிலோமீட்டர் வேகத்தில் கூடிய கனமழை பெய்யக்கூடும். தேனி, திண்டுக்கல், மதுரை, விருதுநகர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், தஞ்சாவூர், திருவாரூர், நாமக்கல், கரூர், திருச்சிராப்பள்ளி, பெரம்பலூர் மற்றும் அரியலூர் மாவட்டங்களிலும் காரைக்கால் பகுதிகளிலும் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 40-50 கிலோமீட்டர் வேகத்தில் மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகம் மற்றும் புதுவையில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 40-50 கிலோமீட்டர் வேகத்தில் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை பற்றிய முன்னறிவிப்பு. கடலோர தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலையில் குறிப்பிடத்தக்க மாற்றத்திற்கான வாய்ப்பு குறைவு. எனினும் உள் தமிழகத்தில் சற்று உயரக்கூடும். உள் தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை ஒரு சில இடங்களில் 2-4 டிகிரி செல்சியஸ் இயல்பை விட அதிகமாகவும் கடலோர தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியும் இருக்கக்கூடும். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை அல்லது இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 36-37 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை 26-27 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை ஏதுமில்லை. வானிலை அறிக்கை கேட்டீர்கள். இந்த பாட்டை கேட்போம்.
1: புது வெள்ளை மழை இங்கு பொழிகின்றது, இந்த கொள்ளை நிலா உடல் அணைகின்றது.
0: இல்ல இல்ல, இந்த பாட்டை கேட்போம்.
1: சின்ன சின்ன ஆசை சிறகழிக்கும் ஆசை.
0: அட, அந்த படத்தை

எல்லா பாட்டுமே சூப்பரா இருக்குமே, எந்த பாட்டை தான் கேக்குறது அப்படிங்கிற குழப்பமே இனி வேண்டாங்க. ஒரே படத்துல இருக்கக்கூடிய அத்தனை பாடல்களையும் முழுமையாக கேட்டு ரசிக்கலாம். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் மதியம் 2:30 நமது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 ஒரு பட பாடல் நிகழ்ச்சி.

நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் 2 மணி. நேயர்களே, இனி தொடர்ந்து கேட்கலாம் இலக்கியம் பேசுவோம்.

0: பற்றியும் பேசுவோம். சீவக சிந்தாமணி காட்டும் பழந்தமிழர் வாழ்வியல். பங்கேற்பவர் முனைவர் ஜா திரிபுர சூடாமணி அவர்கள். உடன் உரையாடுபவர் பொன்சந்திரன் அவர்கள்.
1: நேயர்களே, இன்றைய இலக்கியம் பேசும் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் சென்னை பட்டாபிராம் தர்மமூர்த்தி ராவ் பகதூர் கலவல கண்ணன் செட்டி இந்து கல்லூரியில் உதவி பேராசிரியராக பணிபுரிந்து கொண்டிருக்கும் முனைவர் ஜா திரிபுர சூடாமணி அவர்கள். கடந்த 25 வருடங்களாக கல்வி பணியில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் பல புத்தகங்களை எழுதியுள்ளார். குறிப்பாக கவிஞர் மலர்மகன், 10 பாட்டில் ஒரு பயண நூல், ஓவியம் பேசும் காவியம், கலியன் கவிதைகள் பகுதி 2, அகத்தியர் சூடாமணி கயிறு சுத்திரம் ஆகியன. அது மட்டுமல்லாமல் பல விருதுகள் பெற்றுள்ளார். ஆராய்ச்சி கட்டுரைகள் பல வெளியிட்டுள்ளார். பன்னாட்டு கருத்தரங்குகள் பலவற்றிலும் பங்கேற்றுள்ளார். தொடர் சொற்பொழிவுகள் ஆற்றுவதிலும் திறம் படைத்தவர். இன்று அவர் நம்மோடு இணைந்திருப்பது சீவக சிந்தாமணி காட்டும் பழந்தமிழர் வாழ்வியல் என்ற தலைப்பில் உரையாடத்தான். மேடம் வணக்கம்.
2: வணக்கம்.
1: எங்களுடைய ஒளிப்பதிவு கூடத்திற்கு வந்ததுக்கு மிக்க நன்றி.
2: மகிழ்ச்சிங்க.
1: நம்மளுடைய முதல் கேள்வி மேடம், சீவக சிந்தாமணி பத்தி நீங்க பேச போறோம், இந்த நூல் குறித்து சொல்லுங்க.
2: சீவக சிந்தாமணி 50 காப்பியங்களில் 3வதாக திகழ்கிறது. இது தமிழில் எழுந்த முதல் விருத்த காப்பியம் என போற்றப்படுகிறது. இதற்கு முன்பாக காப்பியங்கள் அகவல் இலக்கியத்திலே படைக்கப்பட்டன. முதன்முறையாக திருத்தக்க தேவர் அதை விருத்தப்பாவிலே மிக அழகாக எடுத்துரைக்கின்றார். இதில் மொத்தம் 3145 பாடல்கள் உள்ளன. 13 இளம்பகங்களாக பிரிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த கதை தலைவன் சீவகன். இந்த கதையானது ஏமாங்கத நாட்டை ஆண்ட சச்சந்தன் விசயனுடைய மகன்தான் சீவகன். இவனுடைய கதை அவனுடைய பிறப்பு சுடுகாட்டிலிருந்து தொடங்குகிறது. இது புதுமையான ஒரு நிகழ்வாக இருக்கிறது. தன்னுடைய தந்தை சச்சந்தன் தன்னுடைய மனைவியை தவிர வேற யாரையும் நினைக்கவில்லை. ஆனாலும் கட்டியங்காரனுடைய சூழ்ச்சியினால் அவன் கொல்லப்பட்டு அவனுடைய நாடு கட்டியங்காரன் வசம் போய்விடுகிறது. ஆனால் சீவகன் 8 பெண்களை திருமணம் செய்து கொள்கிறான். ஆனாலும் தந்தை இழந்த நாட்டை இவன் மீட்டு நாட்டு மக்களுக்கு வேண்டிய நன்மையெல்லாம் செய்து நிறைவில் அவன் துறவு மேற்கொள்கின்றான். அதை சொல்லக்கூடியதுதான் இந்த சீவக சிந்தாமணி.
1: ஒரு சிறு குறிப்பாக கொடுத்துட்டீங்க, அருமை அருமை. சீவக சிந்தாமணி நூலில் பல விஷயங்கள், குறிப்பாக நம்முடைய இக்காலத்திய வாழ்வியலுக்கு தொடர்புடைய விஷயங்களும், பழந்தமிழர் என்ன வாழ்வியல் வாழ்ந்தாங்க அப்படின்றதும் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு. அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வந்து பல தகவல்கள் உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். இதில் முதலாவதாக சித்த மருத்துவம் பற்றி சீவக சிந்தாமணியில் என்னென்னலாம் குறிப்பிடப்பட்டிருக்கு, இயற்கை மூலிகைகள், மருத்துவ முறைகள் இதெல்லாம் குறிப்பிடப்பட்டிருக்கா? அது அப்படி இருந்துச்சுன்னா அது கொஞ்சம் சொல்லுங்கள்.
2: நிறைய இருக்குங்கய்யா. அதாவது சித்த மருத்துவம் என்ற பெயரிலே அதில் சொல்லப்படவில்லையே தவிர, கதை ஓட்டத்தில் மக்களுடைய வாழ்வியலோடு அவர்கள் அன்றாட நிகழ்வோடு தொடர்புடையதாக மருத்துவ குறிப்புகள் எல்லாம் நம்ம நிறைய பார்க்க முடியுது. கொரோனா காலத்தில் நமக்கு தெரியும், வெந்நீரில் வாய் கொப்பளிக்க வேண்டும், கிருமிகள் எல்லாம் தொண்டை வழியாக உள்ளே செல்லாமல் இருப்பதற்குரிய வழியாக உலகமெங்க

பக்கம் அந்த செயல்பாடு வலியுறுத்தப்பட்டது. ஆனால் மிக ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இது 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி எழுதப்பட்ட சிந்தாமணியில அந்த செய்தி சொல்லப்பட்டிருக்கு. வெந்நீர்ல வந்து வாய் கொப்பளிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அவங்க பல் துலக்குவதற்கு என்ன பயன்படுத்தினாங்கன்னா, கடுக்காய் சுட்டு அதை பொடி செய்து அதுல பல் தேய்ச்சிருக்காங்க. இன்று வரை சித்த மருத்துவத்திலையும் ஆயுர்வேத மருத்துவத்திலையும் கடுக்காய் பொடியானது மிகச்சிறந்த ஒரு மருந்தாக பயன்படுத்தப்படுகிறது. இது வாயிலிருந்து வயிறு வரை இருக்கக்கூடிய புண்களை உள்ளுக்குள்ளாகவும் சரி வெளியிலே போட்டாலும் சரி அது ஆறக்கூடிய தன்மையுடைய சிறப்புடையது கடுக்காய். இதை வைத்து பல் தேய்க்கும் போது சளி தொடர்பான பிரச்சனைகள், புண் தொடர்பான பிரச்சனைகள் இது எல்லாமே நீங்குவதை நமக்கு இன்னைக்கு கண் கூடாக நம்ம பார்க்க முடிகிறது. அப்போ அது அன்றைய காலை நேரத்தில் அவர்களுடைய பல் தேய்க்கக்கூடிய முறை இது இப்படியாக இருந்தது என்று அந்த கதை தலைவனை பற்றி சொல்லும்போது அதில் சொல்லியிருக்கிறாங்க. அதோடு மட்டுமல்ல, நாவழி அப்படின்ற ஒரு கருவியை பயன்படுத்தியிருக்காங்க. அது தங்கத்தினால் செய்யப்பட்டதாக இருக்குது. இன்றைக்கு டங் கிளீனர் என்று சொல்லக்கூடிய நிலையில பிளாஸ்டிக்லேயும் எவர் சில்வர்லேயும் எல்லாம் வருகிறது. ஆனால் அது தங்கத்திலே அவர்கள் பயன்படுத்தியிருக்கிறாங்க. அதற்கு அடுத்து பார்த்தோம்னா, மிகினும் குறையினும் நோய் செய்யும் என்று வள்ளுவர் சொல்வார். எல்லாருடைய உடலிலும் வாதம் பித்தம் கபம் என்ற மூன்று இருக்கின்றது. அந்த மூன்றில் ஒன்று குறைந்தாலும் அல்லது ஒன்று மிகுந்தாலும் நம்முடைய உடல்ல வியாதி ஏற்படும். அதுதான் சித்த மருத்துவத்தினுடைய ஒரு வேராக இருக்கின்றது. இது மூன்று அடிப்படையில் தான் வைத்தியம் செய்யப்படுகிறது. அதை வந்து இங்கே குறிப்பிட்டிருக்கிறாங்க. அது மட்டுமல்லாமல் குழந்தைகளுடைய மூளையினுடைய தூண்டுதலுக்கு வளர்ச்சிக்கு பிரம்மி என்ற ஒரு பூண்டு வகை, அதனுடைய சாரையும் நெய்யையும் அந்த காலத்துல கொடுத்து வளர்த்திருக்கிறாங்க. மூளையினுடைய செயல்பாட்டை துரிதப்படுத்துவதற்கு, நன்றாக சீராக இயங்குவதற்கு. ஆனால் இது போன்று மருத்துவ நிலையில் அதில் சொல்லப்படவில்லை. ஆனால் குழந்தை வளர்ப்பில் வந்து குழந்தைகளுக்கு இதெல்லாம் கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறத பதிவு பண்ணியிருக்கிறாங்க. இன்றைக்கு கூட கொஞ்சம் மூளை வளர்ச்சி குன்றிய குழந்தைகளுக்கு பிரம்மி நெய் என்று ஒன்று விற்பனை செய்யப்படுகிறது. எல்லாம் பார்க்கும்போது மக்கள் இயற்கையோடு எழுந்து வாழ்ந்திருக்கிறாங்க. அதற்கு அடுத்ததாக கடல் விலை அமுதம் உப்பு பற்றி சொல்லியிருக்கிறாங்க. அமுதம் என்பது நமக்கு உடலுக்கு ஆரோக்கியம் தரக்கூடியது. அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு என்று சொல்வார்கள். அப்போ உப்பு வந்து சத்து குறைபாடு இருந்தாலும் நமக்கு உடலில் பிரச்சனை வரும். அதே போல் உப்பு மிகுந்தாலும் பிரச்சனை வருவதை நம்மால் இன்றைக்கு பார்க்க முடிகிறது. அந்த அமுதம் வந்து நிச்சயமாக நம்முடைய உடலுக்கு தேவை என்பதை உணர்த்துவதாக அதை கடல் விலை அமுதம், கடலிலே விளையக்கூடிய அமுதம் என்று சொல்கிறாங்க. கடல் விலை அமுதம் ஐந்து, மலையிலே விளையக்கூடிய அமுதம், நாட்டில் விளையக்கூடிய அமுதம், காட்டில் விளையக்கூடிய அமுதம் அப்படின்லாம் வந்து ஒவ்வொரு பொருள்களை அவங்க சொல்லியிருப்பது மிகுந்த ஆச்சரியத்திற்குள்ளாக இருக்கிறது. அதற்கு அடுத்தது கப்பணம் என்ற ஒன்றை சொல்லியிருக்கிறாங்க. அந்த கப்பணம் என்பது வந்து ஆணை நெறிஞ்சில தான் கப்பணம்னு சொல்றாங்க. அந்த ஆணை நெறிஞ்சில பார்த்தா 4 திசைகளிலேயும் 4 முள் இருக்கும். சாதாரண தரையில் இருக்கக்கூடிய நெறிஞ்சிலானது முழுமையாக அதுல வந்து முள் இருக்கும். ஆனா ஆணை நெறிஞ்சில்ல 4 திசையிலையும் மிகச்சரியாக 4 முள் மட்டும்தான் இருக்கும். அது போன்ற ஆயுதத்தை வைத்து அவர்கள் பயன்படுத்தினார்கள்னு சொல்றாங்க. ஆணை நெறிஞ்சில் வந்து சிறுநீரக தொடர்பாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எல்லாம் தீர்க்கக்கூடியது. கிட்னியில இருக்கக்கூடிய கல்லை கூட கரைக்கக்கூடிய, முள்ளு தின்னா கல்லு கரையும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழமொழியே இருக்கின்றது. முள்ளு கீரை சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து சிறுநீரக பிரச்சனைகளை தீர்க்கக்கூடியது அப்படின்ட்டு. அதனால இது ஒவ்வொன்றும் வந்து உதாரணமாகவோ இல்லை அவங்கள் அன்றாட வாழ்வியல்ல அவர்கள் பயன்படுத்தக்கூடிய நிலையிலேயோ அதை சொல்லப்பட்டிருக்கு. அதற்கு அடுத்து அந்த விஷமுறிவு பற்றி சொல்லும்போது பாம்பினுடைய நிலைப்பாட்டை வந்து சொல்றாங்க. கதை தலைவியானவள் பந்து விளையாண்டுட்டு இருக்கிறா, பதுமை என்பவள். அவள் பந்து விளையாடும் போது பந்து ஒரு இடத்துல சென்று விழுந்து அதை தேடி செல்லும் போது அந்த இடத்துல இருந்த பாம்பு கடித்து விடுகிறது. அப்ப அவள் பிழைப்பாளா என்று சொல்லி அவர்களுடைய சகோதரர்களும் தந்தையும் வருத்தப்படும் போது அப்ப கதை தலைவன் அந்த பகுதியாக வர்றான். அவன் வந்த பிறகு அந்த பார்த்துட்டு என்ன வகையான பாம்பு, எந்த நேரத்துல கிடைக்கும், அதை பற்றிய குறிப்புகள் எல்லாம் அதுல ரொம்ப அற்புதமா சொல்ல, எந்த பல்ல பட்டா அது விஷம், எப்போது கடித்திருந்தால் பிழைக்க வைக்கலாம் அப்படின்னு அந்த குறிப்புகள் எல்லாம் அதுல நிறைய சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து புண்ணை வந்து சரிப்படுத்துவதற்காக அருவி நீரையும் சந்தனத்தையும் பயன்படுத்தியிருக்காங்க. இத கட்டழல் கதிய புண்ணில் கருவறை அருவி ஆரம் பட்டது, ஆரம்ன சந்தனம் என்று சொல்லியிருக்காங்க. அப்போ அருவி நீரும் சந்தனமும் வெப்பத்தினால் ஏற்படக்கூடிய, அதாவது நெருப்பு பட்டதினால் ஏற்படக்கூடிய புண்ணை ஆற்றுவதற்கு அதனை பயன்படுத்தியிருக்காங்க. நம்ம சாதாரணமாகவே நம்ம வந்து சந்தனம் வைத்துக் கொள்வதே நம்ம உடலுக்கு குளிர்ச்சியை தரக்கூடியதான். அப்போ வெப்பத்தை

0: நாள் வரக்கூடியதை குளிர்ச்சி கொடுக்கும்போது அது சரியாகுது அப்படின்னுட்டு. அது மட்டுமல்ல, அவங்களுக்கு போர்க்களத்தில் விழுப்பு பட்ட வீரர்களுக்கு நெய் என்று சொன்னாலே அந்த காலத்தில் எண்ணெய் தான் குறிக்கும். இப்போ நாம் சொல்லக்கூடிய கடலெண்ணெய், வேப்பெண்ணெய், விளக்கெண்ணெய் அப்படிங்கும்போது எல்லாத்துலேயும் நெய் என்று தான் முடிகிறது. அதனால் நெய் என்றால் எண்ணெய், இல்லை அது பசுநெய்யாக கூட இருக்கலாம். அந்த நெய் என்ற ஒரு தைலத்தை வைத்து தான் அவர்கள் வந்து புண்ணை ஆற்றுவதற்கு அதில் நினைத்து அந்த புண்ணுக்குள்ளாக வைத்திருக்கிறார்கள். இன்றும் நமக்கு காயம் ஏற்படும் போது தேங்காய் எண்ணெய் வை சரியாயிடும் என்ற நிலை வந்து இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. இது சாதாரணமாக இன்று நேற்று ஏற்பட்ட பழக்கம் கிடையாது. ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக நம்முடைய முன்னோர்கள் எப்படி பழகி வந்தார்களோ அதே போன்று தான் இன்றைக்கும் நாம் இருக்கிறோம் அப்படிங்கிற நினைக்கும் போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அப்புறம் புண்ணுக்கு வந்து மருந்து வச்சு துணியினால் கட்டியிருக்கிறாங்க. இந்த கதை தலைவன் வந்து ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு தலைவியை விட்டுட்டு போகும்போது அப்போ உதாரணமாக ஒரு வரி சொல்கிறாங்க, என்னென்னா புண்ணிலே கட்டப்பட்ட துணியை எப்படி நாம் தூக்கி வீசுவோமோ அந்த துணியை வீசும்போது அதுக்காக நம்ம வருத்தப்பட மாட்டோம். ஒரு அருவருக்கத்தக்க பொருளாக அதை தூக்கி வீசிடுவோம் இல்லையா. அதே போன்று தான் இந்த தலைவியை விட்டு இவன் பிரிந்து போகும்போது தெளிந்த மனநிலையுடன் சென்றான் அப்படிங்கிறதுக்காக அந்த உதாரணம் சொல்கிறாங்க. அப்போ தொக்கணம் அப்படின்னு சொல்கிறாங்க சித்த மருத்துவத்தில் கட்டுதல். புண்ணுக்கு வந்து எல்லா மருத்துவத்திலேயும் அந்த புண்ணை கட்டக்கூடிய நிலையை நம்ம பார்க்குறோம். அதை தினந்தோறும் ட்ரெஸ்ஸிங் பண்ணணும், தூய்மைப்படுத்திட்டு பெரிதாக மாற்றணும் அப்படின்ட்டு அந்த செய்தியும் அதில் குறிப்பிடப்பட்டிருக்குங்க. அல்ல, இது மாதிரி பார்க்கும்போது நிறைய மருத்துவ குறிப்புகள் அதில் சொல்லப்பட்டு இருப்பதை நம்மால் காண முடிகிறது.
1: ரொம்ப தெளிவாகவே சொன்னீங்க. நாம் ஒரு தொழிலை தொடங்கும் முன்பாகவோ இல்லை திருமணம் செய்வதற்கு முன்பாகவோ ஜோதிடம் பார்ப்பது நம்முடைய பண்பாட்டில் இருக்குது. இத்தகைய சிறப்பு வாய்ந்த ஜோதிடத்தை பற்றி ஏதாவது சொல்லியிருக்காங்களா?
0: ஜோதிடத்தை பற்றி நிறைய சொல்லியிருக்கிறாங்க. ஜோதிடத்தை பற்றியும் சொல்லியிருக்காங்க, கனவு பற்றியும் சொல்லியிருக்காங்க. கனவு எப்படி பலிக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறாங்க. நாளில் பார்க்கறதுல மிகச்சிறந்த தேர்ந்தவர்களாக இருந்திருக்கிறாங்க. வியாழஹோரை, வியாழஹோரை என்பது குருஹோரை. ஒரு நாளை 24 மணி நேரம் அப்படின்னம்னா அந்த 24 மணி நேரமும் வந்து 9 கிரகங்களுக்கு உரிய நிலையாக ஒரு மணி நேரம் ஒரு மணி நேரம் அப்படின்னு பிரித்து பார்ப்பாங்க. அதில் குருவுக்குரிய ஹோரை, அந்த ஹோரையில் குரு பார்க்க கோடி நன்மை என்று சொல்வார்கள். அதுபோல குரு ஹோரை பார்த்து ஒரு காரியத்தை தொடங்க வேண்டும் என்பதை இதிலே குறிப்பிட்டிருக்கிறாங்க. அதுக்கு சான்றாக ஒருவன் வந்து கடல் பயணத்துக்கு போகிறான். கடல் பயணத்துக்கு செல்லும்போது அப்போ வியாழஹோரை, வியாழனு குரு ஹோரை பார்த்து அந்த நேரம் பார்த்து போகிறாங்க. அப்போ போகும்போது அவர்களுக்கு மிகப்பெரிய அந்த புயலில் அந்த கலமே கவிழ்ந்து விடுகிறது. ஆனால் அவன் மட்டும் தப்பு வைக்கின்றான். அதற்கு பிறகு பல நிகழ்வுகள்லாம் நடந்து எல்லோரும் மீண்டு வந்து விடுகிறார்கள். இறைவனுடைய நம்பிக்கையில் நம்ம செல்லும்போது வழியில் எவ்வளவு இடர்பாடுகள் ஏற்பட்டாலும் அதிலிருந்து நாம் மீண்டு வந்து விடுவோம் என்றதை அது நமக்கு உணர்த்துகின்றது. அதே போல குழந்தை பிறந்த உடனே ஜாதகம் பார்க்கக்கூடிய நிலைப்பாடு பல இலம்பகங்களில் அதிலே சொல்லப்பட்டிருக்குது. காந்தர்வ லோகம் என்பது தேவலோகம். அங்கு பிறந்த பெண்ணானவள் காந்தர்வத்தத்தை. அவள் பிறந்த போது வந்து கணித்து சொல்லக்கூடிய நிமித்திகனை போய் பார்க்குறாங்க. கணி என்றால் கணித்து சொல்லக்கூடியது. அந்த வகையில் தான் தமிழில் வந்து கம்ப்யூட்டருக்கு கணினி என்ற பெயரும் வைத்திருக்கிறார்கள். அப்போ கணித்து சொல்லுகின்றான், இங்கு வந்து இவளுக்கு மறிய மணமகன் கிடையாது, நில உலகத்திலே ராசமாபுரத்தில் தான் இவனுக்குரிய தலைவன் இருக்கிறான் என்று அன்றே சொல்லிவிட்டார்கள். அதே போன்று தான் இங்கு கப்பல் கவிழ்ந்தது இல்லையா, அவனை வந்து தரன் என்பவன் வந்து அங்கே கந்தர்வ லோகத்துக்கு அழைத்து செல்கிறான். அங்கே அழைத்து சென்று காந்தர்வத்தத்தினுடைய தாய் தந்தையை பார்த்து பேசும்போது அப்போ முன்னோர்கள் வந்து நமக்கும் அவர்களுக்குமான தொடர்புலாம் அவன் வந்து குசலம் விசாரிக்கிறார்கள். விசாரித்துட்டு அப்போது தான் அவங்க சொல்கிறாங்க, தத்தையை நீங்கள் உங்களுடன் அழைத்து செல்ல வேண்டும், அங்குதான் அவளுக்கு மணமகன் இருக்கிறான் என்று சொல்லி அவளுக்கு வேண்டிய அத்தனையும் கொடுத்து அனுப்புகின்றான். அப்போ அங்கு பிறந்தபோது ஜாதக குறிப்பு பார்க்கக்கூடியது, அதுவே பிற்காலத்தில் நடக்கக்கூடியதாகவும் இதில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. கேமசரியார் இலம்பகத்திலேயும் அதே போல தான், பெண்களுக்குரிய நாணம் என்பது அவளுக்கு இல்லாமல் இருக்கும், இயல்பாக இருப்பாள். யாரை கண்டும் நாணம் அடைகிறாளோ அவள் தான் அவளுக்குரிய கணவன் என்று சொல்கிறாங்க. அதே போல நிறைய மணமகன்லாம் பார்க்கும்போதும் அவளுக்கு அந்த உணர்வு இல்லை. ஒரு முறை சீவகன் அந்த ஊருக்கு சென்று அங்கே அவர்கள் ஒரு மணியம் செஞ்சிட்ருக்கிறாங்க. அவங்க வைத்திருக்கக்கூடிய அந்த கடை வாசலில் வந்து அவன் நிற்கின்றான். அப்போது அவள் வந்து பெண்மை உணர்வு வருகிறது. எப்படி திருவிளையாடற் புராணத்தில் தடாதகை பிராட்டியார் சிவனை பார்த்த பிறகு அவள் நாணத்தினால் வெட்கி தலை குனிகிறாளோ அதே போன்ற வகையிலே இங்கும் நடைபெற்றது. அதோடு இன்னொன்று சொல்கிறாங்க, யார் வரும்போது வியாபாரம் அதிகமாக ஆகிறதோ

0: அவன்தான் உன்னுடைய மாப்பிள்ள அப்படின்னு மாதிரி சொல்றாங்க. அதனால இவன் வாசலுக்கு வரும்போது நிறைய வியாபாரம் எல்லாம் ஆனது. அதனால இவன்தான் மணமகன் என்று சொல்லி அவனுக்கு மணமுடித்து வைத்தார்கள். அல்ல, நிறைய இடங்கள்ல அது மாதிரி திருமணத்திற்காக ரோஹிணி நட்சத்திரத்தோடு கூடிய நிலையில சந்திரன் ரோஹிணியோடு உள்ள சுப வேளையில தான் வந்து திருமணம் நடைபெற்றது. இது அகநானூற்றிலே கூட சங்க இலக்கியத்துல பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அதே போல இங்கு சீவகனுக்கு திருமண நாள் நிச்சயிக்கும் போது கூட சந்திரன் ரோஹிணியோடு கூடிய நன்னாளில் தான் வந்து திருமணம் செய்விக்கப்பட்டிருக்கின்றது. இது போல நிறைய குறிப்புகள் அதிலே இருக்குங்கய்யா.
1: நிறைய ஜோதிடம் பற்றி என்னெல்லாம் சீவகசிந்தாமணியில் குறிப்பிடப்பட்டிருக்குன்னு சொன்னீங்க. நம்ம உணவு பழக்கங்கள் எல்லாமே வந்து நம்ம வாழ்கிற இடத்தை பொறுத்து தான் அமையும். இப்போ சூடான இடத்துல இருக்கிறவங்க குளிர்ச்சியான உணவுகள் சாப்பிடுவாங்க, குளிர்ச்சியான இடத்துல வந்து இருக்கிறவங்க சூடான உணவுகள் சாப்பிடுவாங்க. இது நம்மளுக்கு இப்போ அறிவியல் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் நம்மளுடைய பண்பாட்டிலையும் பழந்தமிழர்கள்லேருந்து இப்போ வரைக்கும் நம்ம அதை வந்து அந்த அறிவை உபயோகப்படுத்திட்டு இருக்கோம். நம்மளுடைய தாத்தா பாட்டிகளும் சொல்லுவாங்க, இந்த நேரத்தில் இது சாப்பிடு சாப்பிடாதுன்னா சொல்லுவாங்க. இதெல்லாம் யாரும் சொல்லி கொடுத்து வர்றதில்ல, இது மரபார்ந்து வர்றது. இது குறித்த ஏதாவது செய்திகள், அதாவது உணவு பழக்க வழக்கங்கள், இந்த மாதிரி இடத்துக்கு இந்த மாதிரி உணவுகள் சாப்பிடணும் அப்படின்ற மாதிரி வந்து குறிப்புகள் இருக்கா சீவக சிந்தாமணியில?
0: இருக்குங்கய்யா. காலநிலை கேற்ற உணவு உண்ணணும், நேரத்திற்கேற்ற உணவு உண்ணணும் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் அதில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. வேனில் காலத்தில் நெல்லிக்காயெல்லாம் வந்து அதிகம் பயன்படுத்தியிருக்காங்க. இளநீர், நெல்லிக்காய், இதெல்லாம் அந்த நெல்லிக்காயை உணவாக எடுத்துக்கிறதோடு மட்டுமல்லாமல் கூந்தல் வளர்ச்சிக்கும் அதனை சார் எடுத்து பயன்படுத்தியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இரவு நேரத்தில் உணவு வந்து பால் அமுதத்தை சாப்பிட்ருக்குறாங்க. அது வயதானவர்களுக்கு இரவு நேரத்தில் பால் உணவை சோற்றுடன் பாலை சேர்த்து அவர்கள் கொடுத்திருக்கின்றார்கள். எந்த அளவுக்குனா சிறிதளவு தான் சாப்பிடணும், இரவு நேரத்தில் செரிமான கோளாறுகள்லாம் வராமல் இருப்பதற்கு சிறிதளவு சாப்பிடணும் அப்படின்னு இருக்காங்க. அதே போல நம்முடைய தமிழர்களுடைய உணவு முறையே பார்த்தா அறுவகை சுவையுடைய உணவு தான். அந்த அறுவகை சுவையில ஏதாவது ஒன்று குறைந்தாலும், எப்படி வாதம் பித்தம் கபம் மூன்றும் குறைந்தாலும் நமக்கு உடல்ல பிரச்சனை ஏற்படுமோ, அதே போல அறுவகை சுவையையும் நாம வந்து மிகச்சரியாக எடுத்துக்கிட்டோம்னா நம்ம உடல்ல வியாதி என்பதே வராது. உதாரணத்திற்கு புண்ணை ஆற்றுவதற்கு துவர்ப்பான பொருள்களை எடுத்துக்கொள்ள வேண்டும். அதே மாதிரி சளி தொடர்பாக இருக்கக்கூடியதற்கு கொஞ்சம் கசப்பானதாக எடுத்துக்கொள்ள வேண்டும். இது போல ஒவ்வொரு விதமான வியாதிக்கும் நாம மருந்து சாப்பிடும் போதே சிலது கசக்கும், சிலது புளிக்கும், சிலது இனிக்கும். அப்ப அந்தந்த சுவை சரியாக இருந்தது அப்படின்னு அதுக்குன்னே தனியாகவே ஒரு புத்தகம் இருக்குதுங்கய்யா. ஆறு வகை சுவையும் நீங்கள் எவ்வளவு எடுத்துக்கணும், எப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு எப்படி நோய் இல்லாமல் வாழலாம் அப்படின்ற தனியான ஒரு இதுவே இருக்கு. இந்த உலகத்தில் எந்த நாட்டிலும் இந்த மாதிரியான உணவு பழக்கம் இல்லை என்பதை நம்ம சொல்லலாம். அந்த வகையில் சிந்தாமணியில் வந்து உதாரணமாக சொல்லும்போது நிலவு சுற்றி நட்சத்திரங்கள் இருப்பது போல நடுவிலே சோற்றை பிணத்திலே வைத்து அதை சுற்றிலும் நட்சத்திரங்கள் போல அந்த பதார்த்தங்களை எல்லாம் வைத்திருக்கிறார்கள் என்றெல்லாம் அதில் சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் இஞ்சி சாறு, எலுமிச்சம் சாறு இவை போன்றவை எல்லாவற்றையுமே அவர்கள் எடுத்திருக்கிறாங்க. பணியாரம் இவை போன்ற உணவுகளை எல்லாம் அவர்கள் ஆரோக்கியமான உணவாக எடுத்திருக்கிறாங்க. நெய்ச்சோறு, பருப்பு சேர்த்த உணவு இவையெல்லாம். அதில் வந்து புலால் உணவு இதில் மறுக்கப்பட்டு இருக்கின்றது. ஆனால் சாப்பிட்டாங்க அப்படின்னும் போதும் அதை சாப்பிடக்கூடாது என்பதை வந்து சொல்கிறாங்க. ஏன்னா இது சமண காப்பியமாக இருக்கிறதுனால சமணர்கள் வந்து உயிர்கொலை செய்யக்கூடாது என்ற கொள்கை உடையவர்கள். அதனால இதில் வந்து அசைவ உணவு தவிர்க்கப்பட்டிருக்கின்றது. அதே போல பழங்கள், காய்கறிகள் இவைகள் எல்லாவற்றையுமே அவர்கள் உணவு பச்சையை அப்படியே எடுத்துக்கொண்ட நிலையும் சொல்லியிருக்கிறாங்க. அப்போ இயற்கை உணவை அவர்கள் எடுத்துக்கொண்ட நிலையில் அவர் ஆரோக்கியத்தை தேடி போகாமல் உணவு முறையிலேயே அவர்கள் ஆரோக்கியத்தை பெற்றிருக்கின்றார்கள் என்பதை நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது ஐயா. அதோடு மட்டும் இல்லையா, நீங்கள் சொன்னது மிகச்சரியானது. அந்தந்த சூழ்நிலைக்கு ஏற்ற வகையில் உணவு உண்ணக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டு வட பகுதிகளில் கோதுமை அதிகமாக விளைகின்றது, தென் பகுதிகளில் நெல் அதிகமாக விளைகிறது. அதை நம்ம ஆங்கிலத்தில் சொல்லும்போது ரைஸ் என்று சொல்லுவோம், கோதுமையை வந்து வீட் என்று சொல்லுவோம். அதில் ஹீட்டாக வந்து இருக்கக்கூடியது வீட், டபிள்யூ எடுத்துட்டோம்னா ஹீட்டு. அதே போல ரைஸ்ல வந்து ஆறு எடுத்துட்டோம்னா ஐஸ். அப்ப நமக்கு வந்து குளிர்ச்சி தரக்கூடிய உணவு நாம சாப்பிடுறோம், அவர்களுக்கு வெப்பம் தரக்கூடியத சாப்பிடுறாங்க.
1: வார்த்தையிலே ஒரு விளையாட்டு விளையாடிட்டீங்க.
0: உலகமெங்குமே எந்த பகுதியில மக்கள் வாழ்கிறார்களோ, மக்கள் மட்டுமல்ல எந்த உயிரினங்களுக்கும் அந்தந்த உயிரினத்திற்கு ஏற்ற உணவு வகைகளை தான் இயற்கை நமக்கு கொடுத்திருக்கின்றது. நம்முடைய நாட்டிலே விளையக்கூடிய பொருள்களை நாம் உண்டாலே நாம் ஆரோக்கியமாக இருக்கலாம். அந்த நாட்டிலிருந்து வந்த பழம், இந்த நாட்டிலிருந்து வந்த பழம் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கெல்லாம் முக்கிய

0: முக்கியத்துவம் கொடுக்காம ஒரு நாளைக்கு வந்து ஒரு ஆப்பிள் சாப்பிட்டா மருத்துவரிடம் செல்ல வேண்டாம் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. அதற்கு இணையாக இருக்கக்கூடியது வந்து நெல்லிக்கனி. அந்த நெல்லிக்கனி வந்து அதனுடைய சிறப்பு ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேங்க ஐயா. சங்க இலக்கியத்தில் வந்து ஔவையாருக்கு அதியமான் நெல்லிக்கனியை கொடுத்தார். சாதல் நீங்க எமக்கு ஈந்தனையே என்று சொல்லுவாங்க. அது எதற்காக சொல்கிறாங்கன்னா, நம்முடைய உணவு முறையை வந்து எப்படி நாம் எடுத்துக்கணும், அதில் எவ்வளவோ பழங்கள் இருக்குது, காய்கள் இருக்குது, அந்த நெல்லிக்கனிக்கு எப்படி அவ்வளோ சிறப்பு என்று சொன்னால், நாம் எப்படி உண்ண வேண்டுமோ என்ற முறை அந்த நெல்லிக்கனியை சாப்பிடும்போது மட்டும்தான் நம்மளால உணர முடியும். எல்லா பழத்தையும் நம்ம கடிச்சு சாப்பிட்டுடலாம், இல்லை வந்து காயை கூட ரெண்டு மூணு முறை கடிச்சிட்டு சாப்பிட்டுலாம். ஆனால் அந்த நெல்லிக்கனியை மட்டும் நன்றாக சுவைத்தால் ஒழிய நம்மால் விழுங்க முடியாது. நன்கு சுவைத்து அரைத்து அதுக்கு பிறகுதான் விழுங்க முடியும். அப்படியே கடிச்சு முழுங்க முடியாது. அது வந்து நொறுங்க தின்றால் 100 வயது வாழலாம் என்று சொல்வார்கள். நம்ம வாயில் இருக்கக்கூடிய 32 பற்கள், 32 முறை ஒரு உணவை நாம மென்று சாப்பிடணும். பாதி செரிமானம் நம்முடைய வாயிலேயே முடிந்து விட வேண்டும். ஏன்னா அதில் நம்ம வாயில் சுரக்கக்கூடிய அந்த உமிழ்நீரானது மிகச்சிறந்த மருத்துவ நிலையில இருக்கக்கூடியது. நிறைய பேருக்கு வாயில புண்ணு வராது, மற்ற இடங்கள்ல புண்ணு வரும். சிறு வயதாக இருக்கும் போது பார்த்திருக்கிறேன், சில பிள்ளைகளுக்கு புண்ணு வந்ததுன்னா டக்குன்னு எச்ச தொட்டு அதுல வைப்பாங்க. அது எப்படி அந்த பழக்கம் வந்தது அப்படிங்கிறது தெரியல. ஆனா அதுலேயும் மருத்துவ இது இருக்குது. நம்முடைய செரிமானம் வந்து பாதி நம்ம வாயிலேயே முடிஞ்சிடணும். அதுக்கு பிறகுதான் நம்ம வந்து விழுங்க வேண்டும். அப்ப அந்த செயல்பாடு உடைய கனி நெல்லிக்கனி. அது போன்று நம்ம மற்ற உணவுகளை சாப்பிட்டோம்னா நம்ம உடலுக்கு ஆரோக்கியத்தை தரும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதற்காக தான் அந்த காலத்துல நெல்லிக்கனியை வந்து சாதல் நீங்க எமக்கு இந்தனே என்று சொன்னதனுடைய உள்ளார்ந்த பொருள் அதுவாகத்தான் இருக்க முடியும் என நினைக்கின்றேன். அந்த வகையில் இதுல நெல்லிக்கனியை வந்து நிறைய இடங்கள்ல சொல்லியிருக்கிறாங்க. அது கூந்தல் வளர்ச்சிக்கும் பயன்பட்டிருக்கின்றது, உடல் ஆரோக்கியத்திற்கும் சொல்லப்பட்டிருக்கின்றது. அது தினந்தோறும் ஒரு நெல்லிக்கனியை நாம் சாப்பிட்டோமானால் சர்க்கரை வியாதி மற்ற பிரச்சனைகள் இதெல்லாம் வராமல் இருப்பதற்கு அது மிகுந்த உறுதுணையாக இருப்பதை நம்மளால காண முடிகிறது. அது நிறைய இடங்கள்ல இதுல சொல்லப்பட்டிருக்கின்றதையா.
1: இந்த அவசர கால உலகத்துல 10 நிமிடத்துல 15 நிமிடத்துல சாப்பிட்டு போறாங்க, 32 முறை ஒரு வாய் அவங்க வந்து மென்றார்கள் என்றால் எப்படி இருக்கும்னு அவங்களுக்கு தெரியல.
0: அதோடு மட்டும் இல்லைங்க, அப்படி நாம் மென்று சாப்பிடும் போது நாம் சாப்பிடக்கூடிய உணவு வந்து அளவு குறையும், வயிறு நிறைவாக இருக்கும். ரொம்ப பசிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கவளம் கவளமாக எடுத்து விழுங்கும் போது
1: நம்மளுக்கே தெரியாம
0: நிறைய உண்டு விடுவோம். நாம மென்று சாப்பிடும் பொழுது நாம் குறைவாக சாப்பிட்டு நிறைவாக இருப்பதை நம்ம அவ்வளவு உணர முடியுங்க. அது பழக்கத்தில் வரும்போது மிகச்சிறந்த ஒரு பயிற்சியாக நம்ம உடல் ஆரோக்கியத்திற்குரிய நிலையாக நம்ம பார்க்கலாங்க.
1: அதே மாதிரி நாம சாப்பிட்டு முடிச்ச ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் தான் நம்ம வயிறே உணருமா, நம்ம ஃபுல்லாயிடுச்சு இல்ல ஃபுல் ஆகல அப்படின்னு. வேக வேகமா சாப்பிடும்போது அந்த உணர்வே தெரியாது இல்ல, நம்ம வேகமா சாப்பிட்டுருவோம், அதுக்கப்புறம் வயிறு ரொம்ப ஃபுல்லானப்பதான் உணர்வோம் ஐயோ நம்ம அதிகமா சாப்பிட்டோம்.
0: பசியவே கூட பல உணர்வுகள் சொல்லுவாங்க, கண்ணுக்குரிய பசி, மூக்குக்குரிய பசி, வாய்க்குரிய பசி, அது மாதிரி பசி சொல்லுவாங்க. பார்த்த உடனே நம்ம சாப்பிடணும். நம்ம ஃபுல்லா சாப்பிட்டுருந்தா கூட நமக்கு பிடித்த உணவா இருந்ததுன்னா டக்குன்னு நம்ம ஒண்ணு வாயில போடணும்னு நினைப்போம். அதே போல அந்த ஸ்மெல் பார்க்கும்போது நல்ல பிரியாணி ஸ்மெல் வருது, நல்ல வடை ஸ்மெல் வருது, இப்ப சாப்பிடலாமே அப்படின்னு டக்குன்னு அதை நோக்கி நாம செல்வோம். அப்புறம் நாக்கில் எச்சில் ஊறக்கூடிய நிலை,
1: அதான் சிகப்பு நிறத்தில் உள்ள உணவுகள்லாம் நம்மள ரொம்ப வந்து சாப்பிட தூண்டுமா. இன்னைக்கு நம்மளுக்கு ரொம்ப பிடிச்ச உணவுன்னு பார்த்தா நல்ல சிகப்பு கலர்லயோ இல்ல வந்து நல்ல மஞ்சள் கலர்ல இருந்தா மட்டும்தான் நம்ம வந்து சாப்பாடு நல்ல டேஸ்டா இருக்குன்னு நினைச்சு நம்ம சாப்பிட போறோம். கரெக்ட் தான்.
0: நிறங்களுக்கு பயன்கள் உண்டுங்க. சிகப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய காயா இருக்கட்டும் பழமா இருக்கட்டும், அது நமக்கு ரத்தத்தை கொடுக்கக்கூடியதாக, ரத்தத்தை தூய்மைப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. உதாரணத்திற்கு கேரட்டு, பீட்ரூட்டு, அதே மாதிரி பழங்கள்ல வந்து மாதுளை இதெல்லாம் வந்து, அதே போல வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடியது நமக்கு கால்சியத்தை கொடுப்பதாக இருக்கின்றது, முள்ளங்கி இவையெல்லாம். அதனால நிறத்திற்கு ஏற்ற வகையில அது பச்சை நிறம் எல்லாம் நமக்கு உடலுக்கு ஆரோக்கியத்தை தரும். தினம் தினம் ஒவ்வொரு நிறத்தில் இருக்கக்கூடியதை நாம் எடுத்துக்கொண்டோம்னா அது மிகச்சிறந்த பயனுடையதாக இருக்குங்க.
1: அருமையா சொன்னீங்க. இலக்கியம் பேசும் நிகழ்ச்சியில் நாம் முனைவர் ஜா திரிபுர சூடாமணி அவர்களுடன் சீவக சிந்தாமணி காட்டும் பழந்தமிழர் வாழ்வியல் என்ற தலைப்பில் உரையாடி கொண்டிருக்கிறோம். அடுத்து மனித உறவுகள் அப்படின்னு பார்க்கும்போது பல உறவுகள் இருக்கு. ஒரு காப்பியம்னு வந்து அதுல வந்து எல்லா விதமான மனித உறவுகளும் வரும், காதல் வரும், கணவன் மனைவி, அதுக்கப்புறம் நட்பு இப்படின்னு பல உறவுகள் அதுல வந்து கையாளப்படும். அந்த மாதிரி இருவருக்கிடையே இருக்கிற ஒரு உறவு முறையில நட்புன்ற உறவு முறை தான் வந்து நம்ம பிரதிபலன் பாராம நிறைய இடத்துல இருக்கும். அப்படியே இருக்கிற

0: நட்பை பத்தி, நட்பின் இலக்கணம் பத்தி சேவக சிந்தாமணியில் என்ன சொல்லப்பட்டிருக்கு?
1: நட்பின் இலக்கணமாகவே வாழ்ந்திருக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். நம்ம ஆங்கிலத்தில் ஃப்ரெண்டு என்று சொல்லுவோம். ஃப்ரெண்டில் வந்து கடைசி மூன்று எழுத்து வந்து எண்டுன்னு முடியும். இப்போ எண்டு வரை யார் கூட வர்றாங்களோ அவங்க தான் ஃப்ரெண்டு என்று. தமிழில் சொல்லும்போது உயிர்காப்பான் தோழன் என்று சொல்லுவோம். மற்ற உறவுகள் எல்லாமே வந்து கொண்டு வந்தாலும் கொண்டு வரவில்லை என்றாலும் தாய், கொண்டு வந்தால்தான் தந்தை, உயிர்காப்பான் தோழன், கொலையும் செய்வாள் பத்தினி என்று சொல்வார்கள். தாய் கூட குழந்தைக்கு பால் கொடுக்கின்றாள் என்று சொன்னால், அவளுக்கு பால் கொடுக்கவில்லை என்று சொன்னால் அவளுக்கு உடல் உபாதை ஏற்பட்டுவிடும். அதனால் கூட அவள் கொடுக்கலாம். அதனால் தான் இறைவனை சொல்லும்போது தாயினும் சால பறிந்து என்று மாணிக்க வாசகர் குறிப்பிடுவார். அதே போல பல அடியார்களும் அதே போல சொல்லுவாங்க, தாயை விட சிறந்தவன் இறைவன் என்று சொல்வார்கள். அந்த வகையில் இப்போ கணவன் மனைவி மகன் மகள் இவர்கள் எல்லாம் நம்ம இப்போ நல்லா பார்த்துக்கிட்டோமா, பிற்காலத்தில் நமக்கு வயசான காலத்தில் பார்த்துக்குவாங்க என்ற அந்த ஒரு உணர்வு இருக்கும். ஆனால் நட்பு என்பது முழுமையாக எந்த பலனும் எதிர்பார்க்காமல் இருக்கக்கூடிய நட்பு எல்லா உறவை விட மிகச்சிறந்ததாக இருக்கின்றது. அந்த நிமிடத்தில் நம்முடைய தோழனுக்கோ தோழிக்கோ வரக்கூடிய துன்பத்தை துடைக்கக்கூடியது எந்த உறவிலேயோ அதுதான் மிக சிறந்த புனித உறவாக நாம் கருதணும். உண்மையும் அதுதான். அந்த வகையில் பார்த்தா சுதஞ்சனனுக்கும் சீவகனுக்கும் காப்பிய தலைவனுக்குமான அந்த நட்புறவு வந்து மிக சிறப்பானதாக இருக்கும். ஒரு இடத்துல ஒரு அந்தனர்கள் வந்து உணவு போட்டுட்டு இருக்கிறாங்க. அந்த இடத்துல வந்து ஒரு நாய் வந்து வாய்ச்சிருது. உடனே அந்த நாயை வந்து அடிக்கிறாங்க. அடித்த பிறகு அது அந்த காட்சியை வந்து சீவகன் பார்க்கிறான். பார்த்துட்டு நாய் வந்து இறந்து விட போகிறது என்று சொல்லி அதை போய் பாதுகாப்பாக அதற்கு உதவி செய்கின்றான். அப்புறம் பார்த்தா அந்த நாயானது ஒரு தேவனாக மாறி போய்விட்டது. நான் வந்து போன பிறவியில வந்து செய்த தீவினையின் காரணமாக இந்த பிறப்பை நான் எடுத்தேன். இப்போ உன்னுடைய மந்திரத்தினுடைய ஒளியினால நான் என்னுடைய பழைய பிறவிக்கே நான் சென்று விட்டேன். எனக்கு மிக மகிழ்ச்சி, அந்த வினை தீர்ந்து விட்டது என்று சொல்லி எப்போது உனக்கு தேவையோ அப்போது நான் உனக்கு உதவி செய்வேன் என்று சொல்கின்றான். சீவகனுக்கு பல்வேறு இடர்பாடுகள் வந்த போதும் அவன் அவனுடைய நாடவில்லை. அதற்கு பிறகு ஒரு கட்டத்தில் அவனுடைய உயிர் பாதுகாப்புக்காக சுதஞ்சனன் என்ற அவனை நினைக்கின்றான். அந்த நேரத்தில் உடனடியாக அவன் வந்து உதவி செய்கின்றான். உதவி செய்யும் போது அவனுக்கு மூன்று விதமான ஒரு கலையை கற்றுக் கொடுக்கின்றான். ஒன்று, இவன் விரும்பிய தோற்றம் எடுத்துக்கொள்ளலாம். இரண்டாவது, நல்ல இசை ஞானத்தை கொடுக்கின்றான். மூன்றாவது, அந்த விஷத்தை எல்லாம் எடுக்கக்கூடிய தன்மையை, அந்த மருத்துவத்தை கற்றுக் கொடுக்கின்றான். இந்த மூன்றையும் அவனுக்கு கற்றுக் கொடுக்கின்றான். இது உனக்கு தேவையான போது பயன்தரும் என்று சொல்கிறான். அந்த வகையில தான் வந்து அந்த பதுமையினுடைய பாம்பு கடியினுடைய விஷத்தை இவன் வந்து நீக்குகின்றான். அது ஒரு இடத்துல பயன் தருகின்றது. அப்ப இவனை அழைக்கும் போது இதை மூன்று இதை கொடுத்துட்றான். பல நேரங்களில் வந்து இந்த மூன்றும் வந்து மூன்று சந்தர்ப்பத்தில் அவனுக்கு பயன் தருகின்றது. எட்டு பெண்களை மணந்து கொண்டு நாட்டை கட்டியங்காரனிடமிருந்து இவன் மீட்டு கொண்டு வருகின்றான். மீட்டு கொண்டு வந்த பிறகு அப்போது சுதஞ்சனனுடைய உதவிகள் எல்லாவற்றையும், அவனுடைய வரலாற்றை முழுமையாக ஒரு நாடகம் ஆக்கம் செய்து அந்த நாடகத்தை மக்கள் அனைவரும் பார்க்கும்படியாக அவன் செய்கின்றான். அது நட்புக்கு செய்த மிகப்பெரிய ஒரு நன்றி கடன் என்று சொல்லலாம். அதே மாதிரி இந்த உறவு முறைகள்ல தனக்கு யாரெல்லாம் உதவி செய்தார்களோ, இரத்த சொந்தமாக இருக்கலாம் அல்லது வந்த சொந்தமாக இருக்கலாம், அவர்களுடைய பெயரை தன்னுடைய குழந்தைகளுக்கு வைத்து அழகு பார்த்தவன் சீவகன். சச்சந்தன் வந்து காந்தர்வ தத்தையார் தான் முதல் மனைவி. அவளுடைய மகனுக்கு தன்னுடைய தந்தை பெயரை வைத்திருக்கின்றான். அதே போல எட்டு பெண்களுக்கும் எட்டு மகன்கள் என்றுதான். அதுல மகள்கள் சொல்லப்படவில்லை. அதாவது மகன் தான் வந்து முதன்மையான நிலையிலே எல்லா காலத்திலும் சொல்லப்பட்டிருக்கின்றது.
0: இந்த இடத்துல ஒரே ஒரு
1: குறிப்பு மட்டும், ஐங்குறுநூறுல தவமிருந்து பெற்ற மகள் என்ற ஒரு குறிப்பு வருகின்றது. அதை தவிர வேற எந்த இடத்திலையும் வந்து மகள் பிறப்பதற்காக தவம் செய்தோம் என்ற ஒரு செய்தி வரப்படவில்லை. வள்ளுவர் கூட சொல்லும் போது சான்றோன் என கேட்ட தாயின், அந்த சான்றோன்னு சொல்லும் போது அங்க வந்து பெண்ணை பற்றி வரவில்லை. ஆனால் பெண்ணுக்குரிய முக்கியத்துவங்கள் எல்லாம் இதுல நிறைய கொடுத்துருக்கிறாங்க. அதே போல அந்த தன்னுடைய மனைவியினுடைய சகோதரனுடைய பெயரை ஒரு மகனுக்கு வைத்திருக்கின்றான். இன்னொன்று வந்து கந்துக்கடனால் தான் வளர்க்கப்பட்டான் சீவகன். வளர்ப்பு தந்தையினுடைய பெயரை கந்துக்கடன் என்று ஒரு மகனுக்கு பெயர் வைத்திருக்கின்றான். அதற்கடுத்தது கோவிந்தன் என்பவனுடைய மகள் வந்து இலக்கணை. கோவிந்தன் வந்து இவனுடைய தாய்மாமன். தாய்மாமன் மகளை தான் நிறைவாக எட்டாவது பெண்ணாக திருமணம் செய்து கொள்கிறான். அப்ப கல்யாணம் செஞ்சு அவர்களுக்கு பிறந்த குழந்தைக்கு தன்னுடைய மாமனார் பெயரை மகனுக்கு வைக்கின்றான். கோவிந்தன் என்று ஒரு பெயர் வைக்கின்றான். அதனால இப்போ உறவு பெயர்கள் வந்து

0: முன்னோர்கள் நமக்கு உதவி செய்தவர்கள், இவர்களுடைய பெயரை தன்னுடைய வாரிசுகளுக்கு வைக்கக்கூடிய மரபானது இன்று வரை நாம பார்க்க முடிகின்றது. நண்பன் பெயரை வைப்பது, அப்பாவினுடைய பெயரை வைக்கிறது, மாமனாருடைய பெயரை வைப்பது, நமக்கு அதிக உதவி செய்தவர்களுடைய பெயரை வைப்பது, மச்சானுடைய பெயரை வைப்பது, அது எல்லாமே வந்து இன்று வரை இருக்கிறத நம்மளால பார்க்க முடிகின்றது. அன்று இருக்கக்கூடிய பழக்கத்தை இன்று வரை அது தெரிந்தோ தெரியாமலோ நாம் அதை கடைபிடித்து வருகிறோம். அதே போல மாமியாரும் மருமகள்களுடைய உறவு எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் அதில் சொல்லியிருக்காங்க. சீவகன் வந்து ஒவ்வொரு பெண்ணையும் திருமணம் செய்து கொண்டு ஒரு 2 நாட்களிலேயோ 2 மாதத்திலேயோ விட்டு விட்டு வந்து கொண்டு இருக்கின்றான். அப்படி விட்டு வரும்போது அவர்கள் வந்து ரொம்ப துன்பத்தில் ஆழ்ந்திருப்பாங்க. சீவகனை தன்னுடைய தாய் மாமன் உதவியோடு எந்த நிலையிலேயும் வந்து தனித்து போய் நீ போராடக்கூடாதுன்னு, ஏன்னா வயது கொஞ்சம் வளர்ந்த பிறகுதான், எப்படி கண்ணன் குழந்தையாக இருந்து யசோதையினால வளர்க்கப்பட்டாரோ அதே போல இவன் சுடுகாட்டில் பிறந்தபோது கந்துக்கடன் என்பவனால இவன் வளர்க்கப்பட்டான். வளர்ந்த நிலையில்தான் வந்து விசையை வந்து தன்னுடைய மகனை பார்க்கின்றான். காலை பருவத்துல தான் பார்க்கறான். பார்க்கும்போது ஆலோசனை சொல்றான், நீ தனித்து போய் நின்று போராடாதே, உனக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அரசர்களை எல்லாருடைய பலத்தோடு, உன்னுடைய தாய் மாமன் பலத்தோடு நீ சென்று கட்டியங்காரனை வெல்ல வேண்டும் என்று சொல்லி அவளை உனக்கு ஆலோசனை சொல்றான். எப்படி பொறுநானூற்றிலே நீன்று புறந்தெழுதல் எண்தலை கடனே என்று சொல்லி சான்றோன் ஆக்குதலும் தாய்க்கு கடனே என்ற வகையில இவள் தந்தை இல்லாத இடத்துல இவள் அவனுக்கு ஆலோசனை எல்லாம் சொல்றா. சொல்லும் போது மிக அற்புதமான ஆலோசனை அதெல்லாம். மிகப்பெரிய யானையானது மிகச்சிறிய கஞ்சனக்கோளினால் ஆற்ற ஒண்ணாத, கஞ்சனக்கோள் என்பது மை தீட்டக்கூடிய கோள், அந்த மை தீட்டக்கூடிய குச்சியினால் கூட அடிக்க முடியாது அளவு சின்ன நாகம் இருக்குது. அந்த நாகம் கடித்து விட்டால் மிகப்பெரிய மலை மாதிரி இருக்கக்கூடிய யானை கூட விழுந்து விடும். அதனால பகை சின்னதுன்னு நீ நினைக்காத எந்த இடத்துலயும், அதனால ரொம்ப கவனமா நீ கையாளணும் என்று சொல்லி எப்படியெல்லாம் இந்த நாட்டை வந்து ஒற்ற நிலை எப்படி பார்க்கணும், எவ்வளவு பெரிய கப்பலாக இருந்தாலும் சிறிய ஓட்டை இருந்தால் அதன் வழியாக நீர் சென்று கப்பலையே கவிழ்த்து விடுமோ அதே போன்ற நிலையில மிகச்சிறிய பாம்பாக இருந்தாலும் அது மிகப்பெரிய விலங்காகிய யானையை கடித்தால் யானை எப்படி இறந்து விடுமோ அது போல சிறிய பகையா இருந்தாலும் அதையெல்லாம் நீ மனதிலே கொண்டு நீ கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் என்ற ஆலோசனைகளை எல்லாம் சொல்கின்றான். சொல்லி அதுக்கு பிறகு தன்னுடைய தாய் மாமன் உதவியும் பெற்று கட்டியங்காரனை வெல்கின்றான்.
1: ஒரு களஞ்சிய மாதிரி சொல்லியிருக்கீங்க, அருமையா இருந்துச்சு.
2: இலக்கியம் பேசுவோம் கேட்டீர்கள். சீவக சிந்தாமணி காட்டும் பழந்தமிழர் வாழ்வியல். பங்கேற்றவர் முனைவர் ஜ. திருப்புர சூடாமணி அவர்கள். உடன் உரையாடியவர் பொன்சந்திரன் அவர்கள்.
3: அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு, அடல் பென்ஷன் யோஜனா மோதிஜியின் தீர்மானம்.
4: யோஜனா உன் நௌஜவானோ கே லியே ஹை, தாக்கி ஆப் ஜப் 60 சால் கே ஹோங்கே ஆப்கோ கபி கிசி கே சஹாரே கி ஜரூரத் நா படே, ஆப் அப்னா புடாபா பி கௌரவ் கே சாத் பிதா சகோ.
3: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 9 கோடி 50 லட்சம் பயனாளர்கள் இணைந்துள்ளனர். நீங்களும் 18 லிருந்து 40 வயதுக்கு உட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அடல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கி கிளையை அணுகவும்.
5: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
6: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
7: நேயர்களே, காற்றலையில் 2:32 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இனி தொடர்ந்து கேட்கலாம் ஒருபட பாடல் நிகழ்ச்சி. நேயர்களே, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் பிற்பகல் 2:30 ஒருபட பாடல் நிகழ்ச்சியை கேட்கலாம். இன்று ஒருபட பாடல் நிகழ்ச்சியில் வளம் வரும் பாடல் படம் என்னாசை மச்சான் திரைப்படத்தில் இருந்து. இத்திரைப்படம் 1994 ஆர். சுந்தரராஜன் இயக்கத்தில் வெளிவந்துள்ள திரைப்படம். தேவா இசையில் வாளி கங்கையமரன் காளிதாசன் பாடல் வரிகளில் பாடல்கள் வளம் வர இருக்கின்றன. முதல் பாடலாக கே. எச். சித்ரா குரல் வண்ணத்தில் கேட்டு மகிழலாம். நேயர்களே, இது உங்கள் அபிமான தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.

0: கட்டாயமால் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
1: முத்தாயமால் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
2: நேயர்களே, பிற்பகல் நேரத்தில் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் நேயர்களே ஒருபட பாடல் நிகழ்ச்சியே. ஒருபடல் பாடல் நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக விளம்பர இருக்கிறது தேவா இசையில் வாளி கங்கை அமரன் பாடல் வரிகளில் KS சித்ரா குரல் வண்ணத்தில். கேட்டு மகிழலாம் நேயர்களே என்னாசை மச்சான் திரைப்படத்தில் இருந்து.

நேயர்களே, எப்போதும் தவிட்டாத தேன் சிந்தும் தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். நேயர்களே, என்னாசை மச்சான் திரைப்படத்தில் உள்ள பாடல்களை. இத்தகைய ஒரு பட பாடல் நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக ஒழிக்க வருகிறது SPB மற்றும் KS சித்ரா குரல் வண்ணத்தில். கேட்டு மகிழலாம் நேயர்களே.

நேயர்களே, தேன் சிந்தும் காற்றலையில் கேட்டு ரசித்து கொண்டிருக்கிறோம். நேயர்களே, ஒருபட பாடல் நிகழ்ச்சியை தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இன்றைய ஒருபட பாடல் நிகழ்ச்சியாக வளம் வந்து கொண்டிருக்கிறது என்னாசை மச்சான் திரைப்படத்தில் இருந்து. அடுத்த பாடலாக SPB மற்றும் KS சித்ரா குரல் வண்ணத்தில் தேவா இசையில் வாளி அவர்களின் பாடல் வரிகளில் கேட்டு மகிழலாம் நேயர்களே.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்ஸ்.
1: நேயர்களே, 2:55 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் நேயர்களே ஒருபட பாடல் நிகழ்ச்சியை. ஒருபட பாடல் நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக ஒலிக்க வருகிறது SPB மற்றும் KS சித்ரா குரல் வண்ணத்தில் தேவா இசையில் என்னாசை மச்சான் திரைப்படத்தில் இருந்து கேட்டு மகிழலாம் நேயர்களே. இது உங்கள் அபிமான தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7.

ஒலித்த பாடலுடன் நிறைவு பெற்றது ஒருபட பாடல் நிகழ்ச்சி. நேயர்களுக்கு பாடல்களை வழங்கிய நிறைவோடு விடைபெறுகிறேன். அறிவிப்பாளர் லக்ஷ்மன்.

நேரம் பிற்பகல் 3 மணி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. பிற்பகல் நேரம், மதிய நேரம், அதுவும் சண்டே, அதுமா நல்லா நம்ம சாப்பிட்டோமா, ஒரு 2 மணி 1 மணி போல நல்லா ஒரு சிக்கனோ ஒரு மட்டனோ ஒரு பிரியாணியோ ஏதோ ஒன்று நல்லா எடுத்து வீட்டில் நல்லா சமைக்க சொல்லி சாப்பிட்டோமா, அடுத்து ஒரு 2 மணி நேரம் நல்ல தூக்கத்தை போட்டு ஒரு 5 மணிக்கு எந்திரிச்சு ஒரு டீயை குடிப்போம்ப்பா, அப்பா இதை விட என்ன ஒரு வாழ்க்கை அப்படின்லாம் யோசிப்போம். ஆனாலும் ஒரு சில பேரால் வேலை இருக்குப்பா, எங்களால் தூங்கினா வேலை கெட்டு போயிடும் அப்படிலாம் நினைப்போம். இந்த பிற்பகல் நேரம் அப்படிங்கிறது உண்மையாகவே வந்து நம்மளுடைய மைண்டே கொஞ்சம் ரெஃப்ரெஷ்மெண்ட் வேணும், ஒரு ரிலாக்ஸேஷன் வேணும் அப்படின்னு கேட்கக்கூடிய நேரம்னு சொல்லலாம். இந்த டைமில் நம்ம பாட்டு கேட்டுகிட்டே நம்மளுடைய வேலை செய்யும்போது கண்டிப்பாக அந்த ரெஃப்ரெஷ்மெண்ட் கண்டிப்பாக கிடைக்கும். அந்த வகையில் இன்றைக்கி கட்சவியில் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில் நீங்களும் உங்களுக்கு பிடிச்ச பாட்டை கேட்டுட்டு உங்களுடைய வேலைகளை செய்யலாம். 0043 42 24 40 30 இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுக்கு விருப்பமான பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படம், உங்கள் பெயர், உங்களுடைய ஊர் பெயரை அனுப்புங்க. டைப் பண்ணி எங்களுக்கு அனுப்புங்க. உங்களுடைய விருப்ப பாடல் நிகழ்ச்சியில் கிளம்பறோம். அந்த வகையில் நிகழ்ச்சியில் பாடலை கேட்டிருக்காங்க. ஜோடி திரைப்படத்திற்காக அறந்தாங்கியிலிருந்து ஐயப்பன் கேட்டிருக்காரு, அவருக்காக ஜோடி திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: ஹெட் இன்ஜுரி, பக்கவாதம், மூளையில் கட்டி, ரத்த கசிவு மற்றும் தண்டுவட பிரச்சனைகளுக்கு அனுபவம் வாய்ந்த நியூரோ டீம் மூலம் 24 மணி நேரமும் உடனடி சிகிச்சைக்கு அணுகவும்.
2: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தர்மபுரி.
3: தொடர்புக்கு 9500848420.
4: வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, குண்டலப்பட்டி, தருமபுரி. பிஇ பிடெக் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 2641. தொடர்புக்கு 9865754222. வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, குண்டலப்பட்டி.
5: காவேரிப்பட்டினம் தேர்ப்பட்டியில் குழந்தைகள் நலம், சர்க்கரை நோய், மகப்பேறு மருத்துவம், இருதய நோய் ஆகியவற்றிற்கு 24 மணி நேரம் அவசர சிகிச்சைக்கு சிறப்பு மருத்துவமனை புதிய பொலிவிடம் ஸ்ரீ பத்மினி மருத்துவமனை உதயமாகி உள்ளது.
6: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள். இப்படி சொல்லி போகலாம்.
7: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
8: போலீஸ்,
9: மிஸ் சீமா?
8: ஆமாங்க.
9: இப்பவே போலீஸ் ஸ்டேஷன் வாங்க. இல்லங்க, இல்லனா வீட்டுக்கு வந்துருவோம்.
8: நான் என்ன பண்ணேன்?
9: தனியா பக்கத்து ரூமுக்கு போங்க. உங்க பையன் எங்க கஸ்டடியில இருக்கான்? அதோட நீங்க டிஜிட்டல் அரெஸ்ட்ல இருக்கீங்க.
8: டிஜிட்டல் அரெஸ்டா?
9: 1 லட்சம் கொடுங்க, தப்பிக்கலாம்.
8: இவ்ளோ பணமா?
9: சொல்ற மாதிரி பண்ணுங்க. ஒரு லிங்க் அனுப்பி இருக்கேன், இப்ப ப்ராசஸிங்காக 30,000 கொடுங்க, இல்லனா பையன் ஜெயிலுக்கு போயிடுவான்.
8: ஜெயிலுக்கு நீ தான் போவ. உன் மூஞ்சிய நான் ரெக்கார்ட் பண்ணிட்டேன்.
9: என்ன
8: டிஜிட்டல் அரெஸ்ட்னு எதுவுமே இல்ல, இதெல்லாம் ஃப்ராட். அதனால பயப்பட வேண்டாம். போலீஸ், பேங்க், RBI இந்த மாதிரி பேர்ல உங்களுக்கு சைபர் குற்றவாளிகள்ட்ட இருந்து போன் அல்லது வீடியோ கால் வந்தா எச்சரிக்கையா இருங்க. அவங்களுக்கு பணம் அனுப்பாதீங்க, அதோட உடனே போலீஸ்க்கு ரிப்போர்ட் பண்ணுங்க.
10: ஹலோ மம்மா.
8: ஹாய்.
11: RBI சொல்கிறது,
8: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
1: சிறுநீரக கற்கள், சிறுநீர் தேக்கம், டயாலிசிஸ் மற்றும் கிட்னி பிரச்சனைகளுக்கு அணுகவும்
2: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தர்மபுரி.
3: தொடர்புக்கு 9500848420.
12: கட்சியில் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியை கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். சாலையில் பயணம் செய்யக்கூடிய உங்களுடைய பயணம் இனிமையாக இருக்கட்டும். இருசக்கர வாகனத்தில் போகும்போது ஹெல்மெட் போட்டு போங்க. 4 சக்கர வாகனத்தில் போகும்போது மறக்காம சீட் பெல்ட் போட்டு போங்க. ரோட்ல எப்பவுமே சேஃப்டி இருக்கட்டும், லைஃப்ல எப்பவுமே கிளாரிட்டி இருக்கட்டும். கச்சேரியில் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடலை கேட்டிருக்காங்க. சேலம் மாவட்டம் எடப்பாடியிலிருந்து கார்த்திக் கேட்டிருக்காரு, துல்லாத மனமும் தொல்லும் திரைப்படத்திற்காக அவர் கேட்டுக்கூடிய அந்த பாடல்.

0: வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, குண்டலப்பட்டி, தர்மபுரி. பிஇ பிடெக் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 2641. தொடர்புக்கு 9865754222.
1: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:30 சிந்தனை சிறகுகள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: ஸ்ரீ மகாலட்சுமி
3: ஆறுமுக ஆட்டாரி தெரு மற்றும் டி கே சீனிவாசராவ் தெரு,
2: தருமபுரி.
4: இரைப்பை, குடல், கல்லீரல் மற்றும் கணைய பிரச்சனைகள், செரிமான கோளாறு, வயிற்றில் கட்டி, பித்தப்பை கற்கள், குடலிறக்கம், ஒட்டுக்குடல் மற்றும் பைல்ஸ் பிரச்சனைகளுக்கு அணுகவும்
5: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, தருமபுரி.
6: தொடர்புக்கு 9500848420.

கட்சியில் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சி கேட்டிருக்கோம். நேயர்கள் உங்களுக்கு விருப்பமான பாடலை கேட்கலாம். 0043424430 இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுக்கு உங்களுடைய வாட்ஸ்அப்ல இருந்து உங்களுக்கு விருப்பமான பாடல் பாடலிடப்பட்ட திரைப்படம் உங்க பெயர் உங்க ஊர் பெயரை டைப் பண்ணி எங்களுக்கு அனுப்புங்க. நிகழ்ச்சியில அந்த வகையில பாடலை கேட்டிருக்காங்க. புளியம்பட்டியிலிருந்து மாதையன் கேட்டுக்காரு, சங்கமம் திரைப்படத்துக்காக அவர் கேட்டுக்கிட்டே

0: குழந்தைகளுக்கான தீவிர சிகிச்சை பிரிவு PICU நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்பட்டு வருகிறது. அனுபவம் வாய்ந்த பீடியாட்ரிக் இன்டென்சிவிஸ்ட் மூலம் கடுமையான காய்ச்சல், தீவிர டெங்கு, மூச்சு திணறல், ஆஸ்துமா, நிமோனியா போன்ற நோய் தொற்றுகளுக்கு வெண்டிலேட்டர் வசதியுடன் 24 மணி நேரமும் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, பைசுவள்ளி, தருமபுரி.
1: தொடர்புக்கு 9500848820.
2: ரத்த மற்றும் ரத்த புற்றுநோய்க்கான சிறப்பு மருத்துவமனை தருமபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டங்களிலேயே முதல் முறையாக நமது போச்சம்பள்ளியில். புதிய உதயம் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், சந்தூர் ரோட், போச்சம்பள்ளி.
3: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
4: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
5: எலும்பு முறிவு, மூட்டு தேய்மானம் மற்றும் சவ பிரச்சனைகளுக்கான நுண்துளை சிறப்பு அறுவை சிகிச்சை மையம் கொண்ட மருத்துவமனை நமது ஆராதயா மருத்துவமனை, ராயப்ப முதலி ஸ்ட்ரீட், போலீஸ் குவார்டர்ஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
6: நாட்டு சக்கரை போட்டு டீ காபி குடிக்கும் போது அதுல மண்ணு தூசி இருக்கும், அதுக்கு தான் இந்த வடிகட்டி. வீட்லயும் அப்படிதான். என்ன மண்ணு தூசி இல்லாம சுத்தமா இருக்கு? நாட்டு சக்கரை போடலையா?
7: நான் குலாஸ் நாட்டு சக்கரைக்கு மாறிட்டேன். மலிவான நாட்டு சக்கரையில தான் மண் தூசி இருக்கும். இது 100% சுத்தமானது. செக் பண்ணி பாருங்க.
8: மண் தூசி இல்லாத குலாஸ் நாட்டு சக்கரை.
9: தர்மபுரி மாவட்டம் அரியகுளம் என்கின்ற கிருஷ்ணாபுரத்தில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ லட்சுமி நாராயண பெருமாள் சுவாமி திருக்கோவிலில் மகா கும்பாபிஷேக விழா வருகின்ற திங்கட்கிழமை நடைபெறுகிறது. அனைவரும் வருக, பெருமாள் அருள் பெருக.
10: வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, குண்டலப்பட்டி, தர்மபுரி. BE, BTech அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 2641. தொடர்புக்கு 9865754222.
11: ஒரு மணி நேரத்துல ரயில் இருக்கு மேடம்.
12: இவ்வளவு சீக்கிரம் எதுக்கு? நீங்க முதல்ல ஜோக் கேளுங்க.
11: ரயில் போயிடும் தெரியும், அப்படி இருந்தா லேட் பண்றியா?
12: ஆமா, ஏன்னா நீங்க டைம்ல HIV டெஸ்டுக்கு என்ன கூட்டிட்டு போற நினைப்பு வரட்டும்னு, நம்ம குழந்தையோட பாதுகாப்பு வண்டி போயிடாம இருக்கட்டும்னு.
13: கர்ப்பமான 3 மாசத்துக்குள்ள முடிஞ்சவரை சீக்கிரமா HIV, சிபிலிஸ் மற்றும் ஹெப்படைட்டிஸ் B பரிசோதனையை கண்டிப்பா செஞ்சுக்கோங்க. ஏன்னா பிறக்க போற குழந்தைய HIV, சிபிலிஸ் மற்றும் ஹெப்படைட்டிஸ் B நோய் தொற்றிலிருந்து பாதுகாத்து தாயும் செய்யும் நல்ல ஆரோக்கியத்தோட நீண்ட நாள் வாழ செய்யலாம்.
12: சரியான நேரத்தில் கண்டறிவோம், HIV-யை கண்ட்ரோல் செய்வோம்.
14: இது தமிழ்நாடு மாநில எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கத்தின் HIV மற்றும் வாழ்வினை நோய் குறித்த தீவிர விழிப்புணர்வு பிரச்சாரம். இன்டென்சிஃபைட் IEC கேம்பெயின் 3.0 from 12th August to 12th October.
15: அரசு பணி உங்கள் கனவா? TNPSC, TNUSRB, SSSC, RRB, TRB, TET. TNPSC Group 1 மற்றும் Group 2 முதன்மை தேர்வுகளில் மாநில அளவில் 3, 4, 10, 16 மற்றும் 25 இடங்களை பெற்ற மாணவர்கள், பல அதிகாரிகளை உருவாக்கிய கல்வி நிறுவனம். இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் 8072566641. கார்த்திக் அகாடமி, ஊத்தங்கரை.

தர்மபுரி பைசோலி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் கற்சவையில் கலக்கல் பாடல்கள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தர்மபுரி பைசோலி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. உங்கள் ஆரோக்கியம்

0: எங்கள் பொறுப்பு. நேரம் சரியா 3:30 கேட்டு ரசிச்சிருக்கோம் கட்சவியில் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில அடுத்ததாக வாட்ஸ்அப் மூலமாக பாடலை கேட்டிருக்காங்க. தர்மபுரியில இருந்து பால்ராஜ் கௌசல்யா ராஜகுமாரன் திரைப்படத்திற்காக அவங்க கேட்டக்கூடிய அந்த பாடல்.
1: என்னன்னு சொல்ல
2: யோசிக்கிறியா?
1: எப்படி சொல்ல?

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குபவர்கள்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 கேட்டு ரசித்திருக்கோம். இது கட் சபையில் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் அடுத்ததாக கிருஷ்ணகிரி மாவட்டம் அனுமந்தபுரத்திலிருந்து பாடல் கேட்டிருக்காங்க சிவகுமார் சத்யா. பாண்டவர் பூமி திரைப்படத்திற்காக அவங்க கேட்டுக்கூடிய அந்த பாடல்

0: தருமபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
2: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
3: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
4: முழங்கால வலியா, மூட்டு பிரச்சனையா? சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை இப்போ ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சிகிச்சை, விரைவான நலம், பாதுகாப்பான சிகிச்சை. குறிஞ்சி மருத்துவமனை, நம்பிக்கையின் பெயர்.
5: தர்மபுரி மாவட்டம் காரிமங்கலம் மந்தி வீதியில் அமைந்துள்ள மகாசக்தி மாரியம்மன் திருவிழா வருகின்ற 10ஆம் தேதி வியாழக்கிழமை காலை 10 மணியளவில் அம்மனுக்கு மாவிளக்கு எடுத்தலும், 11ஆம் தேதி வெள்ளிக்கிழமை ராமசாமி கோவிலுக்கு மாவிளக்கு எடுத்தலும் நடைபெறும்.
6: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9 மணிக்கு இனிய சொல்லமுது. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
7: தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ், அதியமான் அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி அருகில், நேதாஜி பைபாஸ் ரோடு, தர்மபுரி.
8: கட்சியில் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியை கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். நிகழ்ச்சியில அடுத்ததாக நாமக்கல்ல இருந்து ஆயிஷா பாத்திமா கேட்டிருக்காங்க உயிரை திரைப்படத்திற்காக, அவங்க கேட்டக்கூடிய அந்த பாடல்.

0: தர்மபுரி பைசோலி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் கட்சவியல் கலக்கல் பாடல்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தர்மபுரி பைசோலி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
1: வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி குண்டலப்பட்டி தருமபுரி. பிஇ பிடெக் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 2641. தொடர்புக்கு 9865754222. வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி குண்டலப்பட்டி.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
2: விபத்து, எலும்பு முறிவு மற்றும் மூட்டுமாற்று அறுவை சிகிச்சைக்கு அணுகவும்
3: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
4: தொடர்புக்கு 9500848420.
0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 100

0: போதும்.
1: நேரம் சரியா 3:50 ஆயிட்டு கேட்டு ரசிச்சிட்டு இருக்கோம். இது கட்சவையில் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில நிறைய நேர்கள் அவங்களுடைய விருப்ப பாடலை கேட்டு ரசிச்சிட்டு இருக்காங்க. அந்த வகையில் அடுத்ததாக கடலூர் மாவட்டம் விளக்கப்பாடியிலிருந்து பாடல் கேட்டிருக்காரு செந்தில் முருகன். கேட்டிருக்காரு கடலூர் விளக்கப்பாடியிலிருந்து. அவர் உள்ளத்தை அளித்த திரைப்படத்திற்காக அவர் கேட்டுக்கூடிய அந்த பாடல்

0: வருகின்ற 13 தேதி முதல் 3 நாட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லாமல் காமாட்சி விளக்கு, குத்துவிளக்கு, கால் கொலுசு, அரைஞான் கொடி, மெட்டி, மோதிரம் போன்ற வெள்ளி சம்பந்தப்பட்ட அனைத்து பொருட்களையும் ஒரே இடத்தில் ஹோல்சேல் விலையில் வாங்கிட வெங்கடேசன் வெள்ளிக்கடை புதிய பேருந்து நிலையம் எதிரில் பாப்பாரப்பட்டி.
1: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
2: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
3: ஏபி மெடிக்கல் சென்டரில் மகளிர் மற்றும் மகப்பேறு மருத்துவம், மகளிருக்கான பொது மருத்துவம், கர்ப்பப்பை அகற்றுதல், புற்றுநோய் சிகிச்சை, குழந்தை இல்லா தம்பதிக்கு சிறப்பு சிகிச்சை என அனைத்து விதமான சிகிச்சைகளும் சிறந்த முறையில் அளிக்கப்படுகிறது.
4: ஏபி மெடிக்கல் சென்டர், சாரதா காலேஜ் ரோட், அழகாபுரம் போலீஸ் ஸ்டேஷன் அருகில், சேலம்.
5: காவேரிப்பட்டினம் தேர்ப்பட்டியில் குழந்தைகள் நலம், சர்க்கரை நோய், மகப்பேறு மருத்துவம், இருதய நோய் ஆகியவற்றிற்கு 24 மணி நேரமும் அவசர சிகிச்சைக்கு சிறப்பு மருத்துவமனை புதிய பொலிவிடம் ஸ்ரீ பத்மினி மருத்துவமனை உதயமாகி உள்ளது.
6: கட்சியில் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில் நிறைவு பாடலை பாலக்கோட்டிலிருந்து மாரியப்பன் கேட்டுக்காரு ஊரு விட்டு ஊர் வந்து திரைப்படத்திற்காக.

நிறைவுக்கு வருகிறது இன்றைய கட்சவியில் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சி. தர்மபுரி பைசோலி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கிய கட்சவியில் கலக்கல் பாடல்கள். இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தர்மபுரி பைசோலி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. உங்கள் ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு. நிகழ்ச்சி கேட்டிருந்த நேயர்களுக்கும் நிகழ்ச்சியில் பங்கு பெற்று பாடலை கேட்ட அனைத்து நேயர்களுக்கும் நன்றிகள். பண்பலையில் தொடர்ந்து கேட்கலாம் நாடகம் சென்னை அஞ்சலாக.

0: நேரம் 4 மணி.
1: ஆகாஷ்வாணி நேயர்கள் கேட்கவிருப்பது கால கண்ணாடி நாடகம். எழுதியவர் ஆர்

0: விசேஷ் நாடகத்தில் பங்கு பெறுவோர் ரவியாக யு அண்ணாதுரை, மனைவி லக்ஷ்மியாக லாவண்யா, மகள் மீனாவாக ஜே எம் நிகிலேஸ்வரி, நண்பன் சரவணனாக டி பிரகாஷ்ராஜ், ஆசிரியராக எஸ் எம் முத்துகிருஷ்ணன், விஞ்ஞானி நாராயணனாக எஸ் கார்த்திகை தீபன், நூலகராக ஏ விக்னேஷ், கணேசனாக எல்என்ஜி ரவிசங்கர் ஆகியோர். நாடக அமைப்பு எஸ் கார்த்திகை தீபன். இதோ கால கண்ணாடி நாடகம்.
1: அம்மா நான் கிளம்புறேன், பஸ் மிஸ் ஆயிர போது.
2: ஏய் சாப்பிடாம ஓடாதடி, ரெண்டு இட்லியாவது சாப்பிட்டு போ.
1: லேட் ஆகுதுமா, ஸ்கூல்ல டெஸ்ட் வேற இருக்கு.
2: தினமும் அதே டயலாகா. சரி இந்த டப்பாவை எடுத்துக்கோ, மதியத்துக்கு முழுசா சாப்பிடணும்.
1: சரிமா.
3: மீனா.
1: என்னப்பா?
3: இன்னைக்கு சாயங்காலம் நான் வேலை முடிஞ்சு கொஞ்சம் லேட்டா வருவேன், நீ நேரா வீட்டுக்கு வந்துரு, எங்கேயும் சுத்தாத.
1: சரிப்பா, நான் லைப்ரரிக்கு மட்டும் போயிட்டு வந்துடுறேன்.
3: சரி, கேர்ஃபுல்லா போயிட்டு வா.
1: பாய் பா.
4: ஏய் மீனா.
1: டேய் ஏன்டா கத்துற, என்னாச்சு?
4: ஹிஸ்டரி ஹோம்வொர்க் கொண்டு வந்தியா?
1: கொண்டு வந்தேன். ஏன் நீ மறந்துட்டியா?
4: நேத்து கரண்ட் போயிடுச்சு, எழுதவே முடியல.
1: போடா, உனக்கு இதே வேலை, ஒவ்வொரு தடவையும் புதுசு புதுசா காரணம் சொல்ற சரவணாணி.
4: உண்மையாதான் சொல்றேன்.
1: சரி சரி, இந்தா டீச்சர் வரதுக்கு முன்னாடி பார்த்து எழுதி முடிச்சிரு.
4: நீ இல்லனா நான் காலி.
1: ஆமா, எல்லாரும் அதான் சொல்லுவாங்க.
0: குட் மார்னிங் ஸ்டூடண்ட்ஸ்.
5: குட் மார்னிங் சார்.
0: உட்காருங்க உட்காருங்க. இன்னைக்கு டெஸ்ட் இருக்குன்னு தெரியும்ல?
1: தெரியும் சார்.
0: நல்லா எழுதி பாருங்க. மார்க் மட்டும் ரொம்ப முக்கியம் கிடையாது, நீங்க புரிஞ்சுக்கிட்டு எழுதுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, ரெடியா? டைம் ஸ்டார்ட் நவ்.
4: மொதல் கேள்வி கஷ்டமா இருக்கு.
0: பேசாம எழுதுங்க, அப்புறம் பேப்பரை பிடிங்கிறே பாத்துக்கங்க.
1: அப்பா இன்னும் வரலையே. பேசாம அப்பாட்ட சொன்ன மாதிரி லைப்ரரிக்கு போயிட்டு வந்துருவோமா?
6: வாமா மீனா, என்ன புத்தகம் வேணும்
1: சார்? பழைய கதைகள் இருக்கா?
6: அந்த மூணாவது அலமாரியில் பாரு, நிறைய பழைய புத்தகங்கள்லாம் அங்கே இருக்குது.
1: சரிங்க சார்.
6: கவனமாயிடுமா, ரொம்ப பழசு.
1: சார், இந்த அலமாரிக்கு பின்னாடி ஒரு சின்ன கதவு இருக்கு போல.
6: அதையா பார்த்த? பல வருஷமா அந்த கதவை யாருமே திறக்கல.
1: உள்ள என்ன சார் இருக்கு?
6: பழைய பொறுக்க, உடஞ்ச நாற்காலி, கடிகாரம், யாருக்கும் தேவைப்படாத சாமான் எல்லாமே அங்கே தான் கிடக்கு.
1: சார், நான் ஒரு தடவை அதை பார்க்கலாமா?
6: சரி, ஆனால் எதையும் வெளியே எடுக்கக்கூடாது.
1: சரிங்க சார்.
6: இந்தா சாவி.
7: அப்பா, எவ்வளோ தூசி!
1: இதெல்லாம் ரொம்ப பழைய பொருளா இருக்கே. அங்க ஒரு கண்ணாடி இருக்கு. ஆஹா, அழகா இருக்கே. ஆனா யாரோ அதை மறைச்சு வச்ச மாதிரி இருக்கு. கொஞ்சம் தொடச்சு பார்ப்போம். என்னது இது? இந்த கண்ணாடியில என் முகமே தெரியல. என்ன இது? என் முகமே தெரியல. என்ன வேற ஏதோ தெரியுது. அப்பா, இது நம்ம வீட்டு ஹால் மாதிரி இருக்கே.
3: லட்சுமி, நான் கிளம்புறேன். இன்னைக்கு என்னமோ மழை வர்ற மாதிரி இருக்க.
2: கொடைய எடுத்துட்டு போங்க, நேத்தும் நனைஞ்சு வந்தீங்க.
3: சரி சரி. ஆமா, மீனா எங்க?
2: இன்னும் தூங்கிட்டு இருப்பா, எழுப்பி ஸ்கூலுக்கு அனுப்புறேன்.
3: ஐயோ, பிரேக் பிடிக்கலையே.
1: அப்பா,
0: என்னப்பா பாத்துட்டு
3: இருக்கீங்க?
0: ஆம்புலன்ஸ் கூப்பிடுங்க.
1: இல்ல இல்ல.
6: மீனா, என்னமா இங்க இருக்க?
1: சார், அந்த கண்ணாடி
6: என்னாச்சு? ஏன் முகம்லாம் அரண்டு போன மாதிரி இருக்குது?

0: இல்லை சார், கொஞ்சம் கொஞ்சம் தலை சுற்றுற மாதிரி இருக்கு.
1: வெளியே வா, தூசி இங்கே ரொம்ப அதிகமாக இருக்குது.
0: சரி சார்.
1: முத இந்த கதவை பூட்டுறேன்.
0: சார் சார், இந்த கண்ணாடி பற்றி ஏதாவது தெரியுமா சார்?
1: 40 வருஷத்துக்கு முன்னாடி இந்த லைப்ரரியில் இருந்த ஒரு டீச்சரோடது.
0: அப்புறம் சார்?
1: அவர் ஏதோ திடீர்னு காணாமல் போயிட்டாராம். அதுக்கு மேலே யாரும் பேசலை.
0: அந்த டீச்சரோட பேர் என்ன சார்?
1: ஏதோ அருணாச்சலம்னு சொன்னாங்க.
2: மீனா, ஏன் இவ்வளவு லேட்டு? லைப்ரரியில் தானே இருந்த? என்னடா என்ன, ஏன் அமைதியாக இருக்க?
0: ஆமாம்மா, லைப்ரரியில் தான் இருந்தேன். அம்மா நாளைக்கு அப்பா பைக்கில் போகக்கூடாது.
2: ஏம்மா, ஏன் பைக்கில் போகக்கூடாதுன்னு சொல்கிற?
0: சும்மா பஸ்ல போக சொல்லுங்க.
2: கனவு ஏதாவது கண்டியா மீனா?
0: அம்மா, நான் சொல்றத அப்பாட்ட சொல்லுங்கம்மா.
3: என்ன என்ன இங்க மீட்டிங்?
2: ஏங்க, நாளைக்கு ஆபீஸ்க்கு நீங்க பைக்ல போவேனானு மீனா சொல்றா. பஸ்ல போவீங்களாம்.
3: என்னது, பைக்ல போவேனாமா? ஏதாவது ரீசன் சொல்லுமா?
0: ஆமா டாடி, எனக்கு பயமா இருக்கு டாடி.
3: என்னம்மா இது? சரி, உனக்காக நாளைக்கு பஸ்ல போறேன்.
0: அப்படியா, நிஜமாவா?
3: ஆமா ஆமா. எங்க சிரிச்சிரு பாப்போம்.
0: தேங்க்ஸ் பா, என் செல்ல டாடி.
2: மீனா, நேரம் ஆயிடுச்சு, எழுந்தியுமா? 7 மணி ஆயிடுச்சு பாரு.
0: அம்மா அம்மா அம்மா, அப்பா ஆபீஸ் கிளம்பிட்டாரா?
2: இல்லடா, இப்பதான் கிளம்பிட்டு இருக்காங்க.
0: அப்பா நீங்க பைக் எடுக்காதீங்க.
3: சரிம்மா, நேற்றே சொல்லிட்டல.
0: ஆமாம்மா, மறந்துடுவீங்களோன்னு பயந்துட்டேன்.
3: உனக்காக இன்னைக்கு பஸ்ஸில் போகிறேன்.
2: இந்தாங்க கூட, வெளியே மேகம் கருக்குது.
3: சரிம்மா, நான் கிளம்புறேன், ஈவினிங் சீக்கிரமாக வந்துடுறேன்.
0: பார்த்து போயிட்டு வாங்கப்பா.
4: ஏ மீனா, இன்னைக்கு ரொம்ப சீக்கிரம் வந்துட்டியே.
0: எல்லாம் உன்னைய பார்க்க தான்.
4: என்ன விஷயம்?
0: இன்னைக்கு ஈவினிங் லைப்ரரிக்கு நம்ம போவோமா?
4: லைப்ரரியா?
0: சிரிக்காத, முக்கியமான விஷயம் இருக்கு.
4: நீ ஏன் கூப்பிடுறது அதிசயம்? சரி வரேன். மீனா, என்ன உன் முகமே சரியில்லை?
0: இல்லை இல்லை, ஒன்றும் இல்லையே.
4: பொய் சொல்லாத, ஏதோ இருக்கு.
0: சரி சரி, ஈவினிங் சொல்கிறேன் உனக்கு.
1: வாமா மீனா. இது யாரு, உன் ஃப்ரெண்டா?
0: ஆ ஆமா சார், என் ஃப்ரெண்டு தான், பேர் சரவணன்.
1: சரி சரி, கவனமாக இருங்க, அந்த பழைய அறையில் எதையும் போட்டு உடச்சிடாதீங்க.
4: ஆ சரி சார். அட்டடா, இவ்வளோ தூசியா.
0: சரவணா, அங்கே பாரு, அதான் நான் சொன்ன கண்ணாடி.
4: இதுதான் நீ சொன்ன அந்த கண்ணாடியா?
0: ஆமாடா.
4: சாதாரண கண்ணாடி தானே இது?
0: நீ அதில் பாரு.
4: என் முகம் தானே தெரியுது.
0: என்னது?
4: ஏன், உனக்கு என்ன தெரியுது?
0: எனக்கு எதிர்காலம் தெரியும்.
4: சும்மா ஏதாவது லூசு மாதிரி பேசாத.
0: நேற்று நான் பார்த்ததால தான் அப்பா பஸ்ஸில் போனார்.
4: அப்படின்னா?
0: ஒரு நிமிஷம், இப்போ இந்த கண்ணாடியை நான் பார்க்குறேன். ஐயோ ஐயோ ஐயோ,
4: என்னாச்சு என்னாச்சு மீனா? என்ன சொல்ற நீ மீனா, விளையாடுது?
0: ஏ நான் விளையாடல, கண்ணாடி இப்பதான் பார்த்தேன்.
4: ஃபயர் ஆக்சிடென்ட்னா பெரிய விஷயம்.
0: நம்ம சயின்ஸ் லேப்ரா புகை முழுக்க பரவி இருக்கு, எல்லாரும் வெளியே ஓடுறாங்க.
4: டீச்சர்ட்ட சொல்லிடலாமா?
0: நம்புவாங்களா?
4: நம்பலனாலும் பரவாயில்ல, சொல்லணும்.
0: சரி சரி வா, இப்பயே போலாம்.
5: நீங்க ரெண்டு பேரும் லைப்ரரியிலிருந்து நேராக இங்க?
0: சார் சார், ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் சார்.
5: சொல்லுமா?
0: நாளைக்கு சயின்ஸ் லேப்ல தீ பிடிச்சிரும் சார்.
5: ஏய், என்ன அடிப்படையில் சொல்ற நீ?
0: சார் சார், நான்
4: சார், அவ ரொம்ப சீரியஸா சொல்றா.
5: கனவா?
0: கனவு இல்லை சார்.
5: சரி, காரணம் தெரியலனாலும் நான் லேபு முழுசும் செக் பண்ண சொல்றேன், ஓகேவா?
0: தேங்க் யூ சார்.
6: சார், இந்த வயர் முழுக்க உருகிருக்கு சார்.
5: உடனே மெயின் சுவிட்ச் ஆஃப் பண்ணுங்க
6: சார். இன்னும் கொஞ்சம் நேரம் லேட்டாக இருந்துச்சுக்கோங்களேன், சர்க்கியூட் ஸ்டார்ட் ஆயிருக்கும் சார், ஃபயர் ஆயிருக்கும் கண்டிப்பாக.

0: நீ சொன்னது
1: எனக்கும் கூட நம்ப முடியல.
2: மீனா சரவணன், நீங்க ரெண்டு பேரும் என் ரூமுக்கு வாங்க.
3: சரி
1: ஓகே சார்.
2: உண்மையை சொல்லு மீனா, இதை எப்படி முன்னாடியே நீ கண்டுபிடிச்ச?
1: சார் அது இப்போ சொல்ல முடியாது சார்.
2: சரி, ஆனால் இனிமேல் ஏதாவது ஆபத்து தெரிஞ்சால் மறைக்கக்கூடாது.
1: கண்டிப்பாக சார்.
2: மீனா, நேற்று நடந்த விஷயத்தை பற்றி யோசித்தேன். நீ சொன்னது அப்படியே நடந்துச்சு. அது சாதாரண விஷயம் கிடையாது மீனா.
1: ஆமாம் சார், எனக்கும் பயமாக தான் இருக்குது.
2: நீ பயப்படாத, ஆனால் அந்த கண்ணாடியை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கணும்.
1: சார் சார், நீங்கள் அந்த கண்ணாடியை பார்த்துருக்கீங்களா?
2: நான் பார்த்துருக்கேன், ஆனால் அது இப்படி எதிர்காலத்தை காட்டும்னு எனக்கு தெரியாது.
1: அப்படின்னா உங்களுக்கு அந்த கண்ணாடி பற்றி வேற ஏதாவது தெரியுமா சார்?
2: கொஞ்சம் தெரியும் மீனா. அந்த கண்ணாடி நம்ம ஸ்கூலுக்கு வந்த கதை, ரொம்ப பழையது
3: சார். அந்த அருணாச்சலம் சார் பத்தி தானது?
2: ஆமா ஆமா, அந்த பேரு உனக்கு எப்படி தெரியும் சார்?
3: மீனா சொன்னா சார்.
2: சரி, அருணாச்சலம் சாரு அவர் ஒரு வரலாற்று ஆசிரியர். அந்த பழைய பொருட்கள், பழைய சம்பவங்கள், எதிர்காலத்தை பத்திய விஷயங்கள், இதெல்லாம் அவருக்கு ரொம்ப ரொம்ப ஆர்வம்.
1: ஓகே சார். அதுக்கப்புறம் அவர் என்ன ஆனாரு சார்?
2: அதுதான் யாருக்கும் தெரியாத ஒரு விஷயம்.
1: அவரு காணாம போயிட்டதா சுந்தரம் சார் சொன்னாரு.
2: ஆமா, ஆனா அவர் காணாம போனதுக்கு முன்னாடி ஒரு டைரி எழுதிக்கிட்டு இருந்தாராம்
3: சார். அந்த டைரி இப்ப எங்க இருக்கு?
2: அதுதான் பிரச்சனை, அந்த டைரி கிடைக்கவே இல்லை சரவணா.
1: சார், ஒருவேளை அந்த கண்ணாடி இருக்கிற இடத்துல அந்த டைரி இருக்குமோ?
2: ஓ, இருக்கலாம். அதனாலதான் நாம அவசரப்படக்கூடாது.
3: அப்போ இப்போ என்ன செய்ய போகிறோம்?
2: முதல்ல அந்த கண்ணாடியை யாருக்கும் தெரியாமல் பாதுகாப்பாக வைக்கணும்.
1: சார், இதில் இன்னொரு விஷயம் இருக்குது சார்.
2: என்ன விஷயம் இருக்குது
1: சார்? நேற்று கண்ணாடியில் லேபில் ஃபயர் ஆக்சிடென்ட் நடக்கிறத பார்த்தேன். ஆனால் அதுக்கும் முன்னாடி எங்கள் அப்பாவுக்கு ஆக்சிடென்ட் நடக்கிறதையும் பார்த்தேன் சார்.
2: அதாவது கண்ணாடி பல நாட்களுடைய விஷயங்களை காட்டுமா?
1: அதான் தெரியல சார்.
2: சரி, இன்னைக்கு சாயந்தரம் நீ மட்டும் அந்த கண்ணாடியை பார்க்கக்கூடாது.
1: ஏன் சார் அப்படி சொல்கிறீங்க?
2: ஏன்னா எதிர்காலத்தை தெரிஞ்சுக்கணும்னு தொடர்ந்து முயற்சி பண்ணினா நாம் பயத்திலேயே வாழ ஆரம்பிச்சிருவோம்.
3: ஆ, அது உண்மைதான் சார்.
1: ஆனால் ஆபத்து வரப்போகிறதுன்னு தெரிஞ்சால் அதை தடுக்க வேணாமா சார்?
2: தடுக்கணும், ஆனால் ஒவ்வொரு விஷயத்தையும் மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணக்கூடாது.
1: அது ஏன் சார்?
2: சில நேரம் சில விஷயத்த மாற்ற முயற்சி பண்ணுறதால இன்னொரு ஒரு பெரிய பிரச்சனை உருவாகும்
3: சார். அதுதான் இப்போ நடக்க போகுதா?
2: அதுதான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய விஷயம் சார்.
1: சார், கண்ணாடி இல்லாமலே எதிர்காலத்தை சரியாக தெரிஞ்சுக்க முடியுமா?
2: முடியாது.
1: அப்போ அது நம்ம கையில் இல்லைன்னா?
2: அது நல்லது
3: தான். ஏன் சார்?
2: ஏன்னா சில ரகசியங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக இல்லை, புரிஞ்சுக்கிறதுக்காக.
1: சார், நீங்கள் ஏதோ மறைக்கிறீங்க சார்.
2: ஆமாம்.
1: என்ன சார் அது?
2: அந்த கண்ணாடியை பற்றி எனக்கு தெரிஞ்சது நீங்கள் நினைக்கிற அளவுக்கு கொஞ்சம் இல்லை.
3: அப்போ முழுசாக சொல்லுங்கள் சார்.
2: சொல்கிறேன், ஆனால் முதல்ல நீங்கள் ரெண்டு பேரும் எனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுக்கணும்.
3: என்ன ப்ராமிஸ் சார்?
2: இந்த கண்ணாடியை பற்றி யார்கிட்டையும் சொல்லக்கூடாது.
1: ஓகே சார்.
2: ஏன்னா நாளைக்கு அந்த கண்ணாடி நம்ம மூணு பேரோட வாழ்க்கையை மாற்ற போகுது.
3: சார், நீங்கள் கடைசியில் சொன்ன வார்த்தை தான் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. நம்ம மூணு பேரோட வாழ்க்கையை மாற்ற போகுதுன்னு சொல்கிறீங்க, அப்படின்னா என்ன நடக்க போகுது?
2: அதைத்தான் நாம் இப்போ அவசரப்படாமல் தெரிஞ்சுக்கணும்.
1: சார், நீங்கள் எதையாவது முன்னாடியே பார்த்துருக்கீங்களா?
2: பார்த்துருக்கேன்.
1: எப்போ பார்த்தீங்க சார்?
2: நான் இந்த ஸ்கூலுக்கு புதுசாக வந்த காலத்தில் அப்போ இந்த கண்ணாடி லைப்ரரியிலே இருந்துச்சு. ஒரு நாள் சுத்தம் பண்ணும்போது அது என்னோட கண்ணில் பட்டுச்சு.
3: அப்போ நீங்களும் அதில் பார்த்தீங்களா?
2: ஆமாம், முதல்ல என்னோட பிரதிபலிப்பு தெரியலை. அதுக்கு பதிலாக ஒரு பழைய வகுப்பறை தான் அதில் தெரிஞ்சிச்சு.
1: அங்கே என்ன நடந்துச்சு?
2: ஒரு ஆசிரியர் தனியாக உட்காந்து ஏதோ எழுதிக்கிட்டு இருந்தார். அவரை நான் சரியாக அடையாளம் காண முடியல. அடுத்த நாள் பள்ளியில் அதே அறையை பார்த்தேன். அங்கே ஒரு பழைய

0: மேஜை இருந்துச்சு. அந்த மேஜைக்குள்ள ஒரு கடிதமும் இருந்துச்சு.
1: சார், அந்த லெட்டர் என்ன இருந்துச்சு?
0: அருணாச்சலம் சார் எழுதின கடிதம் அது.
2: அதில் அவர் என்ன எழுதியிருந்தாரு சார்?
0: நான் இல்லாத நாளில் இந்த கண்ணாடியை யாராவது கண்டுபிடிச்சா அதை உடனே பயன்படுத்தாதீங்க அப்படின்னு எழுதிருந்துச்சு.
1: அப்புறம்
0: அதுக்கு கீழே ஒரு வரி இருந்துச்சு, அதுதான் இன்னும் எனக்கு அப்படியே நினைவில் இருக்கு.
2: அது என்ன வரி சார்?
0: எதிர்காலத்தை பார்ப்பது சுலபம், அதை ஏற்றுக்கொள்வதுதான் கஷ்டம்.
2: இதுக்கு என்ன சார் அர்த்தம்?
0: நாம நாளைக்கு என்ன நடக்கும்னு தெரிஞ்சுக்கிட்டா நம்ம மனசு இன்னைக்கே அந்த நாளைக்குள்ள வாழ ஆரம்பிச்சிடும். அப்போ இன்னைக்கு நடக்கிற நல்ல விஷயங்களை கூட நாம கவனிக்க மாட்டோம்ல.
1: ஆனால் அது ஆபத்துன்னு தெரிஞ்சா?
0: ஆபத்தை தடுக்க முயற்சி செய்யலாம், ஆனால் எல்லாத்தையும் மாற்ற முடியும்னு நினைக்கக்கூடாது.
2: சார், இந்த கண்ணாடி என்கிட்ட ஏன் சார் வந்துச்சு?
0: அதாம்மா எனக்கும் தெரியல.
2: ஏதாவது காரணம் இருக்கணுமே.
0: இருக்கலாம்.
1: என்ன காரணம்?
0: ஒருவேளை நீ ஏதாவது தெரிஞ்சுக்க வேண்டிய நேரம் வந்திருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன்.
2: அப்படி என்ன சார் தெரிஞ்சுக்கணும்?
0: அதை கண்ணாடி தான் சொல்லணும்.
1: அப்படின்னா இன்னைக்கு அதை திரும்ப போய் பார்க்கலாமா சார்?
0: வேண்டாம் வேண்டாம் சார். வேண்டாம்ப்பா. மீனா, நான் சொல்றதை கேளு. நீ தொடர்ந்து எதிர்காலத்தை பார்க்க ஆரம்பிச்சா ஒரு கட்டத்தில் நீ எதை பார்த்தாலும் அதை மாற்றணும்னு நினப்ப.
2: அப்போ நான் என்ன தான் சார் செய்யணும்?
0: இப்போதைக்கு சாதாரணமாக இரு.
1: அது முடியுமா?
0: முயற்சி பண்ணணும்.
2: சரி சார்.
0: இன்னொரு விஷயம், இன்னைக்கு ராத்திரி வீட்டுக்கு போனோடனே உன்னோட அப்பாட்ட நாளைக்கு வெளியே போக வேண்டாம்னு எதுவும் சொல்லக்கூடாது, சரியா?
2: ஏன் சார் அப்படி சொல்கிறீங்க?
0: ஏன்னா இப்போது உன் அப்பாவுக்கு எந்த ஆபத்தும் இருக்கிறதா இல்லையா எனக்கு தெரியாது.
2: ஆனால் நான் முன்னாடி பார்த்த விஷயம்
0: அது நடந்திருக்க வேண்டிய நாளே மாறி இருக்கலாம்ல.
1: அதாவது
0: நீ உன் அப்பாவை பைக்கில் போக விடாமல் தடுத்ததால் கண்ணாடியில் பார்த்த அந்த எதிர்காலம் மாறி இருக்கலாம்னு சொல்ல வர்றேன்.
2: அப்படின்னா எதிர்காலத்தை மாற்ற முடியுமா சார்?
0: ஒருவேளை.
2: அப்போ கண்ணாடி காட்டுறது கண்டிப்பாக நடக்கணும்னு இல்லையா சார்?
0: அதுதான் நமக்கு தெரியாத ஒரு ரகசியம்
1: சார். அப்படின்னா அந்த கண்ணாடி காட்டுறது நடக்க போகும் எதிர்காலமா இல்லை நடக்கக்கூடிய எதிர்காலமா?
0: அதுதான் நாம கண்டுபிடிக்க போறோமே.
2: எப்போ சார்?
0: நாளைக்கு காலையில்.
1: நாளைக்கு என்ன நடக்க போகுது?
0: நாளை அருணாச்சலம் சார் விட்டு சென்ற அந்த ரகசியத்தின் முதல் கதவு திறக்க போகுது.
2: சார், அது என்ன கதவு?
0: அது உண்மையான கதவு கிடையாது, ஒரு தகவல். அந்த தகவல் கிடைச்சா அருணாச்சலம் சார் ஏன் அந்த கண்ணாடியை விட்டுட்டு போனாருன்னு நமக்கு புரியும்.
1: அந்த தகவல் எங்க கிடைக்கும்?
0: பழைய ரெக்கார்ட் ரூம்ல.
2: ஸ்கூலோட பழைய ரெக்கார்ட் ரூமா சார்?
0: ஆமா, பல வருஷங்களா யாரும் சரியா திறக்காத ரூம் அது.
1: அங்க போனா தூசியில நம்ம காணாம போயிடுவோம் சார்.
0: உனக்கு எப்பவும் ஜோக் தாண்டா சார். அவனா
1: பயத்தை மறைக்கதான் சார்.
2: சார், அந்த அறையில என்ன தேடணும்?
0: 1986 அந்த வருடத்தோட ஆசிரியர் பதிவுகள்.
1: என்னது, 1986?
0: நான் இங்கிலீஷ்ல சொன்னேன், நீ தமிழ்ல சொல்ற, ஜோக்கா
2: சார்? அதுல அருணாச்சலம் சார் பேர் இருக்குமா?
0: இருக்கணும்
1: சார். அப்படின்னா இவ்வளோ நாளா அந்த பதிவை யாருமே பார்க்கலையா?
0: யாருக்கு தேவை இருந்துச்சு? பழைய பேர்கள், அப்புறம் பழைய சம்பள பதிவுகள், பழைய வருகை புத்தகங்கள் எல்லாம் அப்படியே கிடக்குது.
2: சரி சார், நாளைக்கு நம்ம பார்க்கலாமா?
0: நானும் கூட வருவேன்.
1: சரி சார், சரி சார்.
2: இப்ப வீட்டுக்கு போலாமா சார்?
0: ஓகே. ஆனா கண்ணாடியை பத்தி வீட்டுல யார்கிட்டையும் எதுவும் சொல்லக்கூடாது.
2: சரி சார்.
1: மீனா.
2: என்னடா,
1: நீ உண்மையாவே பயப்படுறியா?
2: ஆமா,
1: எனக்கு கொஞ்சம் பயம்தான். ஆனா நீ தனியா இதை சமாளிக்க வேணாம்.
2: தேங்க்ஸ்டா, ரொம்ப தேங்க்ஸ்ரா.
1: நண்பன் இருக்க பயமே.
2: ஆனா நாளைக்கு என்ன நடக்கும் தான் தெரியலையே.
1: தெரியாதுதான் வாழ்க்கை மீனா.
2: ஏய், நீ இப்படி பேசுறது ஆச்சரியமா இருக்கே.
1: நான் சில நேரம் அறிவாளி தான்.
2: சரி சரி, போடா.
1: நாளைக்கு பார்ப்போம்.
2: ஓகேடா, டாடா
1: பாய்.

0: வாமா மீனா, வந்துட்டியா?
1: ஆமாம்மா.
0: ஏன்டா முகம் ஒரு மாதிரி இருக்கு?
1: கொஞ்சம் டயர்டா இருக்குமா.
0: ஏதாவது சாப்பிட்றியா?
1: கொஞ்ச நேரம் கழிச்சு. அம்மா அப்பா எங்க போயிருக்காரு?
0: கடைக்கு போயிருக்காருமா, சீக்கிரம் வந்துருவாரு. ஏன் கேக்குற?
1: இல்ல இல்ல, ஒன்னும் இல்லம்மா, சும்மா தான் கேட்டேன்.
0: ஏண்டா ஏதாவது கவலையா இருக்கியா?
1: இல்ல.

0: சொன்னாங்க
1: ஊருக்குள்ள கூட நிறைய பேச்சு இந்த மாதிரி இருக்குமா.
0: என்ன பேச்சு?
1: சில பேர் அவர் ஊரை விட்டு போயிட்டாருன்னு சொல்றாங்க, சில பேர் வேற மாதிரியா கூட சொல்றாங்க.
0: வேற மாதிரினா?
1: அது பழைய கதை, இப்ப ஏன்டா கேக்குற?
0: சும்மாதாம்மா.
1: நீ சும்மாலாம் கேட்க மாட்டியே. சரி விடு விடு, ஆனா அந்த பழைய விஷயத்துக்குள்ள எல்லாம் போக கூடாது, சரியா?
0: ஏமா,
1: சில பழைய கதைகள்லாம் முடிவு தெரியாம இருக்கிறதே நல்லதுமா.
0: அம்மா, உங்களுக்கு அந்த கண்ணாடியை பத்தி ஏதாவது தெரியுமா?
1: எந்த கண்ணாடி?
0: இல்ல, ஒண்ணும் இல்ல.
1: ஏய், நீ ஏதோ மறைக்கிற.
0: இல்லம்மா, இல்ல இல்ல.
2: என்ன அம்மா மகளும் பேசிட்டு இருக்கீங்க?
1: வாங்க.
0: அப்பா,
2: என்னம்மா?
0: நாளைக்கு எங்கேயும் போகாதீங்கப்பா.
2: ஐயோ கடவுளே, மறுபடியுமா?
0: எனக்கு ஏதோ பயமாவே இருக்குப்பா.
2: சரிம்மா, நாளைக்கு நான் வீட்டுல இருக்கேன்.
0: நிஜமாவா?
2: ஆமா ஆமா. ஆனா ஒரு விஷயம் கேக்கணுமா, அருணாச்சல சார் பெயரை நீ எங்க கேட்ட?
0: அப்பா, உங்களுக்கும் அவரை தெரியுமா?
2: தெரியுமா.
0: எப்படி?
2: அவர் காணாம போன நாள்ல நான் அங்கதான் இருந்தேன்.
0: என்ன?
2: ஆமாமா, அந்த நாள்ல நான் பார்த்த கடைசி மனிதர் அவர் தான்.
0: அப்பா, நீங்க அருணாச்சல சார எப்ப கடைசியா பாத்தீங்க?
2: நான் அப்போ சின்ன வயசு, உன் வயசுக்கு குறைவுதான் பாத்துக்கேன். ஸ்கூல் பக்கத்துல எங்க அப்பாவோட கடை இருந்துச்சு. ஒரு நாள் சாயங்காலம் போல அருணாச்சல சார் வேகமா ஸ்கூலுக்குள்ள போனதை பார்த்தேன்.
0: அதுக்கப்புறம்ப்பா?
2: அப்புறமா கொஞ்ச நேரம் கழிச்சு அவர் வெளியே வந்தாரு. அவர் கையில ஒரு பெரிய கவர் இருந்துச்சு.
0: அந்த கவர்ல என்ன இருந்துச்சுப்பா?
2: தெரியாதுமா, ஆனா அவர் ரொம்ப டென்ஷனா இருந்தாரு.
0: அவர் எங்க போயிட்டு இருந்தாரு?
2: ஸ்கூலுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு பழைய கட்டடத்துக்கு போனாரு. அதுக்கப்புறம் அவர் திரும்பி வரவே இல்லை.
0: அப்பா, நீங்க ஏன் இதை இவ்வளோ நாளா சொல்லல?
2: யாரும் கேட்கல, நானும் அதை மறந்துட்டேன்னு நினைச்சேன்.
0: உண்மையாவே மறந்துட்டீங்களா?
2: சில விஷயங்களை மறந்துடணும்னு நினைச்சாலும் மனசு மறக்காதுமா.
0: அப்பா, அந்த பழைய கட்டடம் இன்னும் இருக்காப்பா?
2: இருக்குமா, ஆனா ரொம்ப வருஷமா பூட்டியே இருக்கு.
0: நாளைக்கு நான் அங்க போகணும்.
2: நீ போக கூடாது.
0: ஏன்?
2: அந்த இடத்துலதான் அருணாச்சல சாரோட கடைசி தடையுமே கிடைச்சிச்சு.
0: அப்பா, அதனாலதான்ப்பா போகணும்னு சொல்றேன்.
2: மீனா, சொல்றது கேளுமா, எல்லா ரகசியத்தையும் நாம தேடி போக வேண்டிய அவசியமே இல்ல.
0: ஆனா அப்பா, அந்த ரகசியம் தான் இப்ப என்னைய தேடி வந்திருக்கு.
3: ரவி, நீ சொன்ன விஷயம் ரொம்ப முக்கியம்.
2: அதனாலதான் இப்ப உங்களுக்கு சொல்றேன்.
3: அந்த பழைய கட்டிடத்துக்குள்ள போயிருக்கீங்களா ரவி? அருணாச்சல சார் கையில இருந்த கவரு,
2: அது மட்டும் எனக்கு சரியா ஞாபகத்துல இருக்கு.
0: சார், அந்த கவரை நம்ம கண்டுபிடிக்க முடியுமா?
3: நம்பிக்கை இருக்கணும், ஆனா அவசரம் வேண்டாம்.
4: சார், இந்த கண்ணாடி ஏன் எல்லாத்தையும் முன்னாடியே காட்டுது?
3: அதுக்கான பதில் நம்மகிட்ட இல்ல.
0: கண்ணாடி எனக்கு மட்டும் ஏன் காட்டுது?
3: அது இன்னும் பெரிய கேள்வி.
4: அப்படின்னா கண்ணாடி யாரை வேணும்னாலும் தேர்ந்தெடுக்குமா?
3: ஒருவேளை இருக்கலாம்.
0: அப்போ அருணாச்சல சாரியே தேர்ந்தெடுத்துருக்குமா?
3: அதுதான் என்னோட சந்தேகம்.
2: அவர் கண்ணாடியை பயன்படுத்தினாரா?
3: ஆமா.
0: உங்களுக்கு எப்படி சார் தெரியும்?
3: அவர் எழுதின பழைய குறிப்புல ஒரு வரி இருந்துச்சு.
0: என்ன வரி?
3: நான் பார்த்ததை யாரும் பார்க்க கூடாது.
4: அது இன்னும் பயமா இருக்கு சார்.
3: பயப்பட வேணா சரவணா, உண்மையை புரிஞ்சுக்கணும்.
0: சார், நாளைக்கு கண்ணாடியில என்ன பார்க்க போறேன்னே தெரியலையே சார்.
3: அதனால நாளைக்கு நீ தனியா பார்க்க கூடாது.
0: ஓகே சார். சார், இங்கதான் அந்த பழைய கட்டடம் இருக்கா சார்?
3: ஆமா.
4: கதவு முழுக்க துருப்பிடிச்சு கிடக்கே,
2: இதுக்குள்ள போக கூடாது. சரி, கதவை மெதுவா தரங்க.
4: சார், இங்க எல்லாமே பழைய ஜாமானா தான் கிடக்கு.
0: சார், அந்த மேஜை பாருங்க.
3: எந்த மேஜா?
0: ஜன்னல் பக்கத்துல இருக்கு அது.
3: இது தூசியா இருக்கு, ரொம்ப பழைய மேஜா.
4: சார், இது ஒரு சின்ன பெட்டி,
0: தொடர்ந்து பாடுறா.
4: பூட்டி இருக்கு அடுக்கு.
3: இங்க பாரு சரவணா, ஒரு சாவி இருக்கு பாரு
0: சார். இது பொருந்துமா?
3: முயற்சி பண்ணி பார்ப்போம்.

0: சார் திறந்துடுச்சு சார்.
1: உள்ள என்ன இருக்கு?
0: ஒரு பழைய கவர் கிடக்கே.
2: அதான் அதான்
1: இதுதான் அப்பா சொன்ன கவரா?
3: எனக்கும் அதே மாதிரி தான் தெரியுது.
2: சரி இப்போ யார் இதை திறக்கணும்?
1: ஏன் சார்?
2: எல்லாரும் இருக்கும்போது திறப்போம்.
0: சார் நீங்கள் இங்கே பாருங்க, இன்னொரு பொருள் கிடைக்க பாருங்க.
1: என்னது
0: சார்? இது ஒரு ஃபோட்டோ.
3: அந்த ஃபோட்டோவை என்கிட்ட கொடு.
1: அப்பா நீங்க ஏன் அதிர்ச்சியா பாக்குறீங்க?
3: போட்டோல இருக்கிறவரு அருணாச்சலம் சார் மட்டும் இல்ல, அவருக்கு பக்கத்தில் நிற்கிறவர் எங்க அப்பா.
0: அங்கிள், உங்க அப்பாவுக்கும் அருணாச்சலம் சாருக்கும் என்ன தொடர்பு?
3: எனக்கு தெரியாதுப்பா.
2: இந்த போட்டோ இன்னும் நிறைய கேள்விகளை உருவாக்குது.
0: பின்னாடி ஏதாவது எழுதியிருக்கான்னு பாருங்களேன்.
1: இரு நான் பாக்குறேன். 1986 கடைசி நாள்.
3: கடைசி நாள்.
2: இதுதான் நம்ம தேடிய அந்த தடயம்.
1: சார் இந்த கவர் இப்ப திறக்கலாமா?
2: இப்ப தர.
1: உள்ள ஒரு லெட்டர் இருக்கு.
3: யார் எழுதுனது?
1: இது எழுதியிருக்கிறது அருணாச்சலம் சார்.
2: அப்படியா, படி.
1: இந்த கண்ணாடியை பார்த்தவன் நான் சொல்ல போகும் விஷயத்தை நம்ப மாட்டான், ஆனா ஒரு நாள் அவனே அதை புரிஞ்சுப்பான்.
0: அடுத்து,
1: கண்ணாடி எதிர்காலத்தை காட்டுவதில்லை.
3: என்ன?
1: அது மனிதர்கள் எடுக்கும் முடிவுகளின் விளைவை காட்டுகிறது.
0: அதாவது நம்ம என்ன முடிவு எடுக்கிறோமோ அதை பொறுத்து எதிர்காலம் மாறுமா?
2: ஆமா.
1: அப்போ நான் அப்பாவோட விபத்தை தடுத்தது சரியான முடிவா சார்?
2: அதெல்லாம் தெரியாது.
1: தெரியாதா?
2: இங்க பாருங்க, ஒரு விஷயத்த நாம மாத்தினா அதனால இன்னொரு விஷயம் மாறி இருக்கலாம்.
1: என்ன விஷயம் சார்?
2: அத கண்ணாடி தான் சொல்லும்.
1: ஓகே, நான் திரும்பவும் கண்ணாடிய பார்க்கணும்.
2: மீனா இப்ப வேண்டாம்.
1: ஏன் சார்?
2: இப்ப நமக்கு கிடைச்ச தகவல் இதுவரைக்கும் போதுமானது
0: சார். ஆனா மீனா பார்க்கணும்னு நினைக்கிறா
1: சார். நான் பயந்து ஓட போறது இல்ல.
2: அதுவும் எனக்கு தெரியும். அதனாலதான் உன்ன நிறுத்துறேன்.
1: என்னையே சார் நிறுத்துறீங்க?
2: நீ கண்ணாடிய பார்த்த பின்னால உன் மனசு மாறிடும்.
1: ஏற்கனவே மாறிடுச்சு சார்.
0: மீனா
1: என்ன,
0: எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்காத.
1: நீயும் இப்ப நம்ம சார் மாதிரி பேசுறியடா.
0: உனக்கு ஏதாவது ஆகக்கூடாதுன்னு தானே
1: சொல்றோம். எனக்கு ஒன்னும் ஆகாது.
2: அந்த நம்பிக்கை நல்லது, ஆனா கவனமும் இருக்கணும்.
3: சரி வீட்டுக்கு போலாம், நைட் ஆகுது.
1: சரிங்கப்பா.
3: இந்த கடிதத்தை நான் எடுத்துக்கிறேன்.
2: வேணா ரவி, அது ஸ்கூலோட பழைய பதிவு.
3: சரி
1: சார். இந்த லெட்டர்ல இன்னொரு பக்கமும் இருக்கே.
2: என்ன இருக்கு?
1: கடைசி பக்கத்துல ஒரு டேட் மட்டும் இருக்கு சார்.
0: அது என்ன தேதி?
1: நாளைக்கு டேட்டு.
2: என்ன சொல்ற?
1: ஆமா சார், நாளைக்கு என்ன நடக்கும்னு அருணாச்சலம் சார் அன்னைக்கே எழுதிட்டு போயிருக்காரு.
2: அந்த லெட்டர் என்கிட்ட கொடு.
1: இந்தாங்க சார்.
2: இங்க ஒரு வரிதான் இருக்குது.
0: என்ன?
2: கண்ணாடி மீண்டும் ஒருவரை தேர்ந்தெடுக்கும் நாள்.
1: அதுக்கு கீழே சார்
2: ஒண்ணும் இல்லையே.
3: அப்படின்னா நாளைக்கு என்ன நடக்க போகுது?
2: அதான் நம்ம கவலையே.
1: கண்ணாடி என்ன தேர்ந்தெடுத்துருச்சே சார்.
2: ஆமா.
0: இன்னொருத்தரையும் தேர்ந்தெடுக்குமா?
2: வாய்ப்பு இருக்கு.
1: யார?
2: தெரியாது.
3: சரி வீட்டுக்கு போலாம்.
4: இன்னும் தூங்கலையா மீனா?
1: தூக்க வரலமா.
4: தூங்காம அப்படி என்ன யோசிக்கிற?
1: நாளைக்கு என்ன நடக்கும்னு யோசிச்சுட்டு இருக்கேன்.
4: நாளைய பத்தி இவ்வளவு யோசிச்சா இன்னைக்கு நாள் போயிடும்.
1: அம்மா, உங்களுக்கு ஒரு நாள் எதிர்காலம் தெரிஞ்சிருந்தா என்ன பண்ணுவீங்க?
4: நல்ல விஷயம்னா சந்தோஷப்படுவேன், கெட்ட விஷயம்னா அதை எப்படி தடுக்கலான்னு முயற்சி செய்வேன்.
1: அப்போ தடுக்க முடியலனா?
4: அப்போ அதை கடந்து போக முயற்சி செய்வேன்.
1: பரவாயில்லம்மா, நல்ல தத்துவம்லாம் பேசுறீங்க.
4: சரி சரி, எதையும் யோசிக்காம போய் தூங்கு.
1: சரிம்மா, குட் நைட். ஆனா நாளைக்கு நான் கண்டிப்பா அந்த கண்ணாடிய பார்த்தே தீருவேன்.
0: மீனா சீக்கிரம் வா.
1: என்னடா
0: சார் கூப்பிடுறாரு?
1: எதுக்கு?
0: லைப்ரரிக்கு வர சொன்னார்ல.
1: சரி வா போ.
2: மீனா, நேத்து ராத்திரி கண்ணாடி இருந்த ரூம நான் பூட்டினேன். ஆனா இன்னைக்கு காலையில கதவு திறந்துருந்துச்சு
0: சார். யாராவது உள்ள போயிருக்காங்களா?
2: தெரியாது சருணா.
1: உள்ள கண்ணாடி இருக்கா சார்?
2: இருக்கு.
1: அப்போ பிரச்சனை இல்லை.
2: கண்ணாடியில இப்போ என் முகமும் தெரியல.
1: என்னது சார்?
0: அப்ப அது யாரை காட்டுது?
2: மீனாவதா?
1: என்னையாவா சார்?
2: ஆமா.
1: நான் பார்க்கவே இல்லையே.
2: நீ பார்க்காமலேயே அது உன்னை காட்டுது.
0: அப்படின்னா
2: இப்போ கண்ணாடி மீனாவை தேடி வந்திருக்குது.
1: இங்க என்ன சார் நடக்குது?

0: அதான் இப்ப தெரிய போகுது.
1: கண்ணாடியில என்ன தெரியுது?
0: மெதுவா பாரு.
2: நம்ம ஸ்கூல் தெரியுது.
1: நம்ம ஸ்கூலா?
2: ஆமா.
0: எந்த இடம்?
2: லைப்ரரி சார்.
1: அங்க யாரு?
2: ஒரு பெரியவர்.
0: அவர் முகம் தெரியுதா?
2: தெரியல.
1: அவர் என்ன பண்றாரு?
2: கண்ணாடி தெரிட்டு இருக்காரு.
0: இன்னும் நல்லா பாரு.
2: அவர் கண்ணாடி எடுத்துட்டாரு சார்.
1: அப்புறம்
2: அவர் திரும்பி பாக்குறாரு.
0: ஓகே, இப்ப அவர் யார பாக்குறாரு?
2: என்னைய பாக்குறாரு சார்.
1: ஒண்ணு எப்படி பாக்க முடியுமினா?
2: தெரியலையே.
0: கண்ணாடியில ஒண்ணு பாக்குறாரா?
2: ஆமாமா.
0: அப்போ நம்மட்ட இன்னொரு பிரச்சனை இருக்கு.
2: என்னது சார்?
0: கண்ணாடி நம்ம எதிர்காலத்தை காட்டுறது மட்டும் இல்ல, அதை யாரோ இன்னொருவரும் பயன்படுத்த போறாங்க.
1: அவர் யாரு?
2: தெரியலையே.
0: தெரிஞ்சுக்கணும்.
2: எப்படி சார்?
0: ஓகே மீனா, அந்த மனிதர் கண்ணாடியை எடுத்துட்டு எங்க போறாருன்னு பாரு.
2: அவர் ஸ்கூலுக்கு பின்னாடி போயிட்டு இருக்காரு சார்.
1: எங்க? அந்த ஓல்டு பில்டிங்கா?
2: ஆமாமா.
0: இதுதான் நம்ம அடுத்த தடயம்
2: சார். அவர் திரும்பி பாக்குறாரு சார்.
1: என்னாச்சு?
2: அவர் முகம் தெரியுது.
0: யாரு யாரு
2: சார்? என் அப்பா. அப்பா, நீங்க அந்த நாள்ல என்ன பாத்தீங்கப்பா?
3: அருணாச்சலம் சாரு யாரோ ஒருத்தரோட பேசிக்கிட்டு இருந்தாரு.
2: யாரு?
3: முகம் சரியா தெரியலம்மா.
1: அவர் ஆண் தானா?
3: ஆமா ஆமா.
1: உயரம் எவ்வளவு இருக்கும்?
3: உயரம் என்ன விட கொஞ்சம் உயரம். கருப்பு சட்டை போட்டிருந்தாரு.
1: வேற ஏதாவது நினைவு இருக்குதா?
3: அவர் கையில ஒரு பழைய பொட்டி ஒண்ணு இருந்துச்சு.
2: அந்த பெட்டியில என்ன இருந்துச்சு
3: தெரியாதுமா.
1: அந்த பெட்டி இப்ப எங்க இருக்கு
3: அதுவும் தெரியாது.
0: இப்ப நாம அந்த பெட்டியை தேடணும்.
2: ஏன் சார் அதை தேடணும்?
0: கண்ணாடியோட ரகசியத்துக்கான அடுத்த தடயம் அதுல இருக்கலாம்
1: சார். அந்த பழைய கட்டடத்துல இன்னும் தேடலாமா?
0: தேடலாம்.
2: நானும் கூட வரேன், வாங்க போலாம்.
3: நீ வெளியே இருமா.
2: அப்பா, இவ்வளவு நாள் நீங்க மறைச்ச விஷயத்த இப்ப நான் தெரிஞ்சிட்டு இருக்கேன். இனிமே என்னை நீங்க இதுல இருந்து வெளியே வைக்க முடியாது.
3: மீனா, உன் ஆபத்துல சிக்க வைக்க நான் விரும்பல.
2: நான் ஏற்கனவே ஆபத்துல சிக்கிட்டேனே.
0: ரவி, இங்க பாரு, மீனாவை தடுக்காத. ஆனா நம்ம எல்லாரும் கூடவே சேர்ந்துருப்போம்.
3: சரிப்பா.
1: மீனா, இது ஒரு பழைய அலமாரி மாதிரி இருக்கே.
2: திறப்போம் வாங்க.
0: திறப்பா.
1: உள்ள ஒரு பெட்டி கிடக்கு.
3: அதுதான், அதே பெட்டி தான்.
2: அப்பா, இதுதான் நீங்க பார்த்த பெட்டியா?
3: ஆமா ஆமா ஆமா.
0: இதை திறக்கணும்.
2: சாவி எங்க இருக்கு?
1: இந்தா இருக்கு.
0: ஓகே ஓகே, தர.
2: உள்ள ஒரே ஒரு கண்ணாடி துண்டு மட்டும் இருக்கு.
3: என்னது, கண்ணாடி துண்டா?
0: இது சாதாரண துண்டு இல்ல.
2: இதுல என் முகம் தெரியுது.
1: எனக்கும் தெரியுது.
0: என்ன தெரியுது?
2: எதுவும் இல்ல,
1: ஒரு வார்த்தை மட்டும் இருக்கு.
0: என்ன வார்த்தை இருக்குது?
1: முடிவு.
2: முடிவுனா என்ன?
0: நமக்கு முன்னாடி ஒரு முடிவு எடுக்க வேண்டி இருக்கலாம்.
3: ஒருவேளை அந்த முடிவு தவறா இருந்தா?
0: அதனாலதான் கண்ணாடி நம்ம எச்சரிக்குது.
2: இந்த துண்டை நம்ம பழைய கண்ணாடியோட சேர்த்தா?
0: அதுக்கெல்லாம் முயற்சி பண்ணவே கூடாது.
2: ஏன் சார்?
0: அருணாச்சலம் சாரு அதை ஏன் பிரிச்சு வச்சாரு அப்படிங்கறத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும்.
1: சார் சார், இங்க பாருங்க, இன்னொரு லெட்டர் இருக்கு சார்.
2: படியாத.
1: கண்ணாடி முழுமையாக இருக்கும் போது அது நாளையை காட்டும். கண்ணாடி உடைந்தால் அது மனிதர்களின் கடந்த காலத்தை காட்டும்.
2: அப்ப இந்த துண்டு நமக்கு கடந்த காலத்தை காட்டுமா?
0: ஆமா.
3: அப்படின்னா அருணாச்சல சாருக்கு என்ன நடந்ததுன்னு நாம பாக்க முடியுமா?
0: வாய்ப்பு இருக்கு.
2: நான் பாக்குறேன்.
0: தனியா வேண்டாம் மீனா.
2: சரி, எல்லாரும் சேர்ந்து பாக்கலாம். இப்போ ஒரு பழைய ரூம் தெரியுது.
3: அது 1986 இருந்த ரூம்.
0: அப்படியே கவனமா பாருங்க.
2: இதுல அருணாச்சலம் சார் அங்க இருக்காரு.
1: அவரோட யார் இருக்காங்க?
2: யாரோ ஒருத்தர்
3: கருப்பு சட்டையா போட்டிருக்காரு.
2: ஆமா ஆமா,
3: அவர் தான்.
2: அவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க.
0: அப்படியா? ஏன்?
2: அந்த ஆள் கண்ணாடி எடுத்துக்கணும்னு சொல்றாரு.
1: அருணாச்சலம் சார் கொடுக்கறாரா?
2: இல்லையே.
3: அப்புறம்
2: அந்த ஆள் கோவமா வெளியே போறாரு.
0: சரி சரி, அடுத்து என்ன இருக்கு?
2: அருணாச்சலம் சார் கண்ணாடி எடுத்துட்டு கீழே கிடக்குற இந்த துண்டை பாக்குறாரு.
3: அதான் நம்ம கையில இருக்கே.
2: அத அவரு இந்த பெட்டிக்குள்ள வைக்கிறாரு போல.
1: அப்புறம்
2: அப்புறமா ஒரு கடிதம் எழுதுறாரு.
0: என்ன எழுதுறாரு?

0: நாளை நான் இருக்க மாட்டேன்.
1: என்னது?
0: அதுக்கப்புறம் அவர் வெளியே போயிடுறாரு.
1: சரி, அந்த மனிதர் திருப்பி வர்றாரா?
0: ஆமா.
2: மீனா, இப்ப அவரு கண்ணாடியை எடுக்கிறாரான்னு பாரு.
0: இல்ல சார்.
1: அப்ப அருணாச்சல சார் எங்க போனாரு?
0: அதுதான் தெரியலையே.
2: எல்லாம் நல்லா கேட்டுக்கங்க. இப்ப நமக்கு ரெண்டு விஷயம் தெரியும். அருணாச்சலம் சாரு தானாகவே கண்ணாடியை மறைச்சிருக்கிறாரு. இன்னொரு மனிதர் அதை தேடிக்கிட்டு இருக்காரு. சரியா?
0: அந்த மனுஷர் இப்பயும் இருக்காரா சார்?
1: இருக்கலாம். அவருக்கு எதுக்கு கண்ணாடி தேவைப்படுது?
2: அதுதான் பெரிய கேள்வி
0: சார். ஒருவேளை அவரு எதிர்காலத்தை மாத்தணும்னு நினைக்கிறாரோ?
2: இருக்கலாம்.
1: அப்படின்னா அவர் இன்னும் கண்ணாடியை தேடிக்கிட்டு இருக்கலாம். அப்ப நம்மளை தேடி வருவாரா?
2: வாய்ப்பு இருக்கு சார்.
0: எனக்கு பயம் இல்லை.
1: நீ பயப்படணும்.
0: ஏன்பா?
1: பயம் நம்ம கவனமா இருக்க வைக்கும்.
2: ரவி சொல்றது சரியா
0: சார். அந்த ஆளை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது?
2: 1986 ஸ்கூல்ல வேலை பார்த்தவங்களோட பட்டியல் முதல் நமக்கு வேணும்.
3: இந்தாங்க, இதுதான் அந்த பழைய ரிஜிஸ்டர்.
0: நிறைய பேர் இருக்கு இதுல.
2: ஆமா. சரி, இப்ப இதுல 1986 தேடி பாருங்க.
0: அருணாச்சலம் சார். இன்னொரு பேரும் இருக்கு சார்.
3: என்ன பேரு?
0: கணேசன்.
1: கணேசனா?
2: ரவி, உனக்கு தெரியுமா?
1: ஆமா, ஸ்கூலுக்கு பக்கத்துல ஒரு பழைய கடை வச்சிருந்தாரு.
0: அவர் இப்ப எங்கப்பா?
1: இப்ப எனக்கு தெரியாதுமா.
3: அப்ப அவர் தான் அந்த ஆளா?
2: இருக்கலாம்.
0: கணேசன் சார் எங்க இருக்காருன்னு கண்டுபிடிக்கணும்.
1: நான் பழைய தெருவில் கேட்டு பாக்குறேன்.
2: ஓகே ரவி.
3: மீனா, மீனா, அந்த கண்ணாடி துண்டு ஒன்றதா இருக்கா?
0: இருக்குடா.
3: அதை கவனமா வச்சிரு.
0: ஏன்டா அப்படி சொல்ற?
3: அது நம்ம கடந்த காலத்தை காட்டுது.
0: ஒருவேளை நம்ம எதிர்காலத்தையும் காட்டலாம்.
3: அதை பார்க்காத?
0: சரிடா, ஓகே, பார்க்கல.
2: மீனா, நீ ஏதோ பார்த்த மாதிரி இருக்குது.
0: இல்லையே சார்.
2: உண்மையாக சொல்ற?
0: கொஞ்சம் பார்த்தேன் சார்.
2: என்ன அது சொல்லு.
0: கண்ணாடி துண்டில் ஒரு வீடு தெரிஞ்சிச்சு.
3: எந்த வீடு?
0: அது தெரியல.
2: சரி சரி, திரும்பவும் அந்த வீட்டை பார்க்க நீ முயற்சி பண்ணாத.
0: ஏன் சார்?
2: ஒருவேளை அது அடுத்த பிரச்சனை இருக்கும் இடமா இருக்கலாம்.
1: கணேசனை பத்தி தெரிஞ்சுக்கிட்டேன்.
0: எங்க இருக்காருப்பா அவரு?
1: நம்ம ஊர்ல இருந்து கொஞ்சம் தூரத்துல தனியா இருக்காராம்.
2: ஓகே ரவி, முத அவரை நம்ம சந்திக்கணும்.
1: போகலாம் போகலாம்.
3: சார் சார், நானும் வரேன் சார்.
2: வா சரவணா.
0: நானும் வரேன் சார்.
2: வாங்க.
1: சரி சரி.
0: இந்த வீடு தானா?
1: ஆமா.
2: கதவு திறந்திருக்குது
3: சார். உள்ள யாரும் இல்லையே.
0: அந்த மேஜையில ஒரு போட்டோ இருக்கு.
1: அந்த போட்டோவை கொடுமா. இந்த போட்டோல யார் யார் இருக்காங்க? அட, எங்க அப்பா அருணாச்சலம் சாரு, கணேசன்.
0: என்னப்பா, உங்க அப்பாவா?
1: ஆமாமா.
3: இது சாதாரண சம்பவம் இல்ல.
2: இல்ல இல்ல, மூணு குடும்பங்களுக்கும் இந்த கண்ணாடிக்கும் ஏதோ தொடர்பு இருக்கு. இப்ப அத நம்ம தெரிஞ்சுக்கணும்.
3: அங்கிள், உங்க அப்பாவுக்கும் அருணாச்சலம் சாருக்கும் என்ன தொடர்பு?
1: நான் அதை பத்தி கேட்டது இல்லப்பா.
0: ஏன்பா?
1: சில விஷயங்களை வீட்டில் பேசக்கூடாதுன்னு அவர் சொல்லுவாரு.
0: அதுதான் இப்போ நம்ம பிரச்சனை.
1: எனக்கு தெரியும்.
2: சரி, இங்கே இன்னொரு லெட்டர் இருக்கு.
3: இது யாருக்கு?
2: ரவின்னு எழுதியிருக்குது.
1: எனக்கா?
0: திறந்து பாருங்க.
1: உன் அப்பா உண்மையை உன்னிடம் சொல்லவில்லை.
0: அப்புறம்?
1: ஆனால் உன் மகள் ஒரு நாள் அதை கண்டுபிடிப்பாள்.
0: என்னது இது?
1: இது எப்படி சாத்தியமாகும்?
2: அருணாச்சலம் சார் எதிர்காலத்தை பத்தி ஏதோ உன்னை தெரிஞ்சிருக்கிறாரு.
1: என் மகளை பத்தியா?
0: அப்பா,
1: இனிமேல் இந்த விஷயத்திலிருந்து விலகணும்.
0: முடியாதுப்பா.
1: ஏன்?
0: ஏன்னா இது என் லைஃப் சம்பந்தப்பட்டது.
3: மீனா, நீ ரெஸ்டே இல்லாம இத பத்தியே யோசிச்சுட்டு இருக்க.
0: வேற என்ன பண்றதுரா?
3: கொஞ்சம் படிப்பையும் பாரு மீனா.
0: இந்த பிரச்சனை முடிஞ்சா நான் படிக்கிறேன் சரவணா.
3: அது எப்ப முடியறது?
0: அதான் தெரியலையே.
3: அதனாலதான் சொல்றேன், எல்லா பிரச்சனைக்கும் நடுவுல நம்ம வாழ்க்கையை முற்றக்கூடாது. நல்லா படி மீனா.
0: சரிடா, ஓகே, நீயும் படி நல்லா.
3: நான் ஏற்கனவே படிச்சிட்டேன்.
0: பொய்.
3: சரி, இன்னும் படிக்கல
0: சார். கண்ணாடியை பத்தி இன்னொரு விஷயம் புரிஞ்சிருக்கு.
2: என்ன விஷயம்?
0: அது எதிர்காலத்தை மாத்த முடியும்னு காட்டுது.
2: எப்படி மீனா?
0: நான் அப்பாவை பைக்ல போக விடல, சோ ஆக்சிடென்ட் நடக்கல.
2: சரி,
0: லேப் ஃபயரையும் நம்ம தடுத்துட்டோம்.
2: ஆமா.
0: அப்படின்னா கண்ணாடி நம்மள எச்சரிக்கை பண்ணதான் வந்திருக்கு.
2: ஒருவேளை இருக்கலாம்.
0: அப்ப அது கெட்டது இல்லையில சார்?
2: கண்ணாடி நல்லதோ கெட்டதோ இல்ல, அதை பயன்படுத்துகிற மனிதன் தான் அதை பற்றி முடிவு செய்யறான்.
0: அப்போது

0: கணேசன் சார் அதை தவறாக பயன்படுத்தியிருப்பாரா?
1: தெரியலையே.
2: ஒருவேளை அவர் ஒரு பெரிய விஷயத்தை மாற்றுறதுக்கு முயற்சி செஞ்சுருக்கலான்னு நினைக்கிறேன்.
1: அதுதான் எனக்கும் சந்தேகமாக இருக்குது சரவணா.
3: மீனா, கணேசன் கிடச்சிட்டாரு.
0: எங்கப்பா?
3: நாளைக்கு நம்மளை சந்திக்க வர்றாராம்.
1: அப்படியா? அவர் வர சம்மதிச்சிட்டாரா?
3: ஆமாம் ஆமாம்.
2: அப்போ உண்மை நாளைக்கு தெரிய போகுது.
0: ஐ எம் வெயிட்டிங்.
3: எந்த முடிவையும் அவசரமாக எடுக்காத.
0: ஓகேப்பா.
4: வீட்டுக்கு வந்ததுமே ஆரம்பிக்கணுமா? கொஞ்சம் அமைதியா இருக்க முடியாதா?
0: ட்ரை பண்றேமா.
4: நீ எப்பவும் ஏதோ ஒரு பெரிய விஷயம் செய்யணும்னு நினைக்கிற.
0: அம்மா, சில விஷயங்கள் நம்மளையே தேடி வந்தா நம்ம என்னதான் பண்றது?
4: உண்மையா இருந்தா ஏத்துக்கோ, பயமா இருந்தாலும் விட்டுறாத, நம்பிக்கையோட போராடு.
0: சரிம்மா.
5: ரவி,
3: வா கணேசா.
0: நீங்க தான் கணேசன் சாரா?
5: ஆமா.
1: அருணாச்சலம் சாரை பத்தி உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்.
5: அந்த பேரை மட்டும் மறுபடியும் கேட்க வேணாம்னு நினைச்சேன்.
0: ஏன் சார்?
5: அவருக்கு நான் துரோகம் பண்ணிட்டேன்.
3: என்ன சொல்ற கணேசா?
5: கண்ணாடிய எனக்கு கொடுக்க சொன்னேன்.
1: சரி, ஏன் அப்படி சொன்னீங்க?
5: என் மகனை பத்தின ஒரு விஷயம் எதிர்காலத்துல நடக்க போகுதுன்னு தெரிஞ்சது.
0: அப்ப அதை மாத்தணும்னு நினைச்சீங்களா?
5: ஆமா.
2: மாத்தினீங்களா?
5: முயற்சி பண்ணேன். ஆனா இன்னொரு பிரச்சனை புதுசா வந்துருச்சு.
0: என்ன பிரச்சனை?
5: அதுதான் இந்த கண்ணாடியோட உண்மையான ஆபத்து.
1: கணேசன், கொஞ்சம் தெளிவா சொல்லுங்களேன்.
5: அதாவது, ஒரு எதிர்காலத்தை மாத்தினா அதனால உருவாகக்கூடிய புதிய எதிர்காலத்தை நாம கட்டுப்படுத்த முடியாது.
0: அப்படின்னா?
5: அன்னைக்கு நடந்த சம்பவத்துல ஒரு நாளைக்கு முன்னாடி நான் என் மகனை ஒரு இடத்துக்கு போக விடல, அதனால அவன் உயிர் தப்பிச்சான்.
3: ஓ, அப்படியா? அப்ப நல்லது தானே.
5: இல்ல இல்ல, அவன் தப்பிச்சதால இன்னொருத்தர் ஆபத்துல சிக்கினாரு.
0: அப்படியா?
5: அப்பதான் அருணாச்சலம் சார் கண்ணாடிய உடைச்சாரு.
1: அதனாலதான் இந்த துண்டு.
0: அப்போ கண்ணாடிய திரும்ப ஒண்ணு சேர்க்க கூடாதா?
5: ஒருபோதும் செய்யவே கூடாது.
2: ஆனா இப்போ இந்த முழு கண்ணாடி நம்ம கிட்ட இருக்கு.
5: என்ன, முழு கண்ணாடி இருக்கா?
0: ஆமா சார்.
5: அப்ப உடனே அதை மறைச்சிருங்க.
1: எங்க?
5: அருணாச்சலம் சார் கடைசியா போன இடத்துலயே.
0: அது எங்க சார்?
5: அது அந்த பள்ளிக்கூடத்துல கீழே இருக்கிற அந்த பழைய அறையில, அங்க மறைக்கணும்.
0: ஸ்கூலுக்கு கீழ ரூம் இருக்கா?
1: பழைய கட்டடத்துல கீழே ஒரு ரூம் இருக்கிறத நானும் கேள்விப்பட்டிருக்கேன்.
3: நான் அதை பார்த்தது இல்லையே.
5: அந்த இடம் யாருமே போகாத இடம் அது.
2: அப்ப அங்கதான் இந்த கண்ணாடியை வைக்கணுமா?
5: ஆமா, அங்கதான் வைக்கணும்.
0: ஏன் சார்?
5: அங்கதான் அருணாச்சலம் சார் கடைசி அதை மறைச்சாரு.
1: ஓ, அப்ப அவர் அங்கதான் இருந்தாரா?
5: இல்ல இல்ல,
0: அப்போ
5: அவரு வெளியே போனாரு, ஆனா திரும்பி வரல.
3: அப்போ அவர் உயிரோடு இருக்காரா?
5: ரவி, அது எனக்கு தெரியாது.
0: நாம அந்த அறைய திறக்கணும்.
3: சரி.
1: சரி சரி, எல்லாரும் சேர்ந்து போவோம்.
2: அந்த கதவு எங்க இருக்கு?
5: இந்தா அந்த செவத்துக்கு பின்னாடி கதவு இருக்கு.
0: இங்க ஒண்ணும் தெரியலையே.
5: அந்த பழைய அலமாரி இருக்குல்ல, அத நகத்துங்க.
2: இந்தங்க, நகத்திட்டேன்.
0: இதோ கதவு.
1: சாவி?
5: அருணாச்சலம் சார் எப்பவுமே ஒரு சின்ன சாவி வச்சிருப்பாரு.
3: அது எங்க இருக்கு?
5: அது தெரியாது.
0: என்கிட்ட ஒரு சாவி இருக்கு.
2: என்ன?
0: ஆமா, அந்த கண்ணாடி இருந்த ரூம்ல இருந்துச்சு இது.
1: ஓகே. திறக்கறதுக்கு முயற்சி பண்ணு.
0: திறந்துருச்சே.
2: உள்ள ரொம்ப இருட்டா இருக்கு.
0: சார், இங்க ஒரு சேர் இருக்கு.
3: இன்னொரு மேஜையும் இருக்கு.
5: இதோ இதுதான், இதுதான் அது.
1: சரி சரி, எல்லாம் அமைதியாருங்க. ஏதோ எழுதி இருக்குது.
0: உண்மையை தேடுபவன் முதலில் தன்னையே தேட வேண்டும்.
2: இதுக்கு என்ன அர்த்தம்?
1: நம்முடைய பயம், ஆசை, முடிவு, இது எல்லாம் நம்ம எதிர்காலத்தை உருவாக்கும்.
0: அப்போ கண்ணாடி காட்டுறது நம்ம மனசோட எதிர்காலமா?
5: அதுவும் ஒரு வகையில.
0: நான் இப்போ கண்ணாடியை பார்த்தா?
5: நீ எதை பார்க்கணும்னு நினைக்கிறியோ அதையே பார்க்க வாய்ப்பு அதிகம்.
0: அதாவது,
5: நீ பயந்துகிட்டு இருந்தா பயம்தான் தெரியும்.
2: அப்போ கண்ணாடி உண்மையை காட்டுமா?
5: உண்மையையும் காட்டும், நம்ம மனசையும் காட்டும்.
0: அப்படின்னா நான் பார்த்த விபத்து?
5: அது நடக்கக்கூடிய ஒரு எதிர்காலம்.
0: நான் பார்த்த ஸ்கூல் ஃபயர்?
5: அதுவும் தான்.
1: சரி, இப்போ நமக்கு முக்கியமானது அந்த எதிர்காலங்களை மாத்துறது கிடையாது, அது ஏன் உருவாகுச்சு அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறதுல தான் இருக்குது
0: சார். கண்ணாடி

0: இங்க வச்சிடலாமா?
1: வைக்கலாம்.
2: இல்ல இல்ல, இன்னும் ஒரு விஷயம் இருக்கு இதுல.
0: என்னது?
2: கண்ணாடி முழுமையா இருந்தா அதை பூட்ட முடியாது.
0: ஏன்?
2: அது ஒருவரை தேர்ந்தெடுத்ததும் அந்த நபர் ஒரு முடிவு எடுக்கிற வரைக்கும் கண்ணாடி அமைதியா இருக்காது.
0: அப்படின்னா என்ன முடிவு?
2: அது உனக்கு தான் தெரியும்.
0: எனக்கா?
2: ஆமா.
0: நான் என்ன செய்யணும் இப்போ?
2: நீ கடைசியா கண்ணாடியில என்ன பார்த்த?
0: என் அப்பா கண்ணாடி எடுத்துட்டு போறத பார்த்தேன்.
2: அதுதான் உன் முடிவு.
0: அப்படின்னா கண்ணாடி இப்ப சரியாயிடுச்சு. இதுல ஏன் முகம் தெரியுது?
3: உண்மையாவா?
1: இதுதான் நாம எதிர்பார்த்தது.
4: என் மக என்ன நம்பினதாளா?
2: ஆமா.
0: அப்போ கண்ணாடி எல்லாம் முடிஞ்சா?
2: இல்ல இல்ல,
0: இன்னும் என்ன இருக்கு?
2: அருணாச்சலம் சார் விட்டுட்டு போன கடைசி செய்தி.
1: எங்க?
2: இந்த ரூம்ல.
3: எங்க தேடுறது?
0: அந்த சுவரை பாருங்க,
4: அங்க ஒரு சின்ன பெட்டி இருக்கு.
1: ஓகே ரவி சார், இப்ப நம்ம அதை திறக்கலாம்.
0: உள்ள ஒரு பழைய போட்டோ இருக்கு.
2: எங்க? அதை கொடு என்கிட்ட.
0: இந்தாங்க சார்.
2: இந்த போட்டோல இருக்கிற குழந்தை ஏன் பையன்?
1: அப்படின்னா அருணாச்சலம் சார் கண்ணாடிய ஓ மகனுக்காக தான் பயன்படுத்தினாரா கணேசா?
2: ஆமா.
1: ஓகே கணேசா, அதை பத்தி கொஞ்சம் தெளிவா சொல்லுங்களே.
2: என் மகனுக்கு ஒரு விபத்து நடக்க போகுதுன்னு அருணாச்சலம் சார் கண்ணாடியில பார்த்தாரு.
0: அதனால உங்களை எச்சரிச்சாரா?
2: ஆமா.
4: அப்போ நீங்க அவரை தடுத்தீங்க?
2: தடுத்தேன்.
1: அப்புறம்
2: அவன் உயிர் தப்பிச்சான். ஆனா அதே நாள்ல இன்னொருத்தர் அந்த விபத்துல சிக்கினாரு.
0: அதுதான் உங்களுக்கு புரிய வச்சுச்சா?
2: ஆமாமா. அப்போ அருணாச்சலம் சார் சொன்னாரு, எதிர்காலத்தை நாம வெல்ல முடியாது, நம்ம முடிவுகளோட விளைவுகளை மட்டும் ஏத்துக்கொள்ள முடியும்.
0: அவர் அப்புறம் எங்க போனாரு?
2: அவர் எல்லாத்தையும் விட்டுட்டு போனாரு.
4: ஏன்?
2: இந்த கண்ணாடி யாரோட கையிலையும் இருக்க கூடாதுன்னு நினைச்சாரு.
0: அப்போ கண்ணாடிய என்ன பண்றது?
1: அதை அழிக்கணுமா?
2: அது முடியவே முடியாது.
3: ஏன்?
2: ஏன்னா அது கண்ணாடி மட்டும் இல்ல, அது ஒரு பழைய அறிவியல் கருவி.
0: அறிவியல் கருவியா?
2: ஆமா.
1: அருணாச்சலம் சாருக்கு அது எப்படி கிடைச்சிச்சு?
2: அவரு ஒரு விஞ்ஞானி கிட்ட இருந்து இதை வாங்கினாரு.
0: அந்த விஞ்ஞானி யாரு?
2: அவர் பேரு டாக்டர் நாராயணன்.
4: அவர் இப்போ
2: உயிரோட இருக்காரா இல்லையான்னு எனக்கு தெரியாது ரவி.
1: ஓகே, இப்போ நாம அவரை தேடியே ஆகணும்.
0: அப்பதான் அந்த கண்ணாடியோட முழு உண்மை நமக்கு தெரியும்.
3: அப்ப மீண்டும் ஒரு தேடல் ஆரம்பமா?
0: ஆமா.
1: டாக்டர் நாராயணன் பத்தின பழைய பதிவுகள் இப்ப நமக்கு கிடைச்சிருக்குது.
0: எங்க சார்?
1: சென்னையில ஒரு பழைய ஆராய்ச்சி நிலையத்துல வேலை பார்த்திருக்காரு.
4: அவரு இன்னும் அங்கதான் இருக்காரா?
1: இல்ல.
3: அப்போ எங்க இருக்காரு?
1: ஒரு அட்ரஸ் கிடைச்சிருக்குது,
0: அங்க போகலாமா?
4: சரி, நாளைக்கு நாம டாக்டர் நாராயணன் தேடி போகலாம்.
1: ஓகே, நானும் வர்றேன். வணக்கம் டாக்டர்.
5: வணக்கம். யார் நீங்க?
1: டாக்டர், நாங்க அருணாச்சலம் சாரை பத்தி பேச வந்திருக்கிறோம்.
5: அருணாச்சலம்? அந்த பேரை யார் சொன்னது?
0: அவர் விட்டுட்டு போன கண்ணாடி கிடைச்சிருக்கு சார் எங்களுக்கு.
5: கண்ணாடியா? கண்ணாடியா?
0: ஆமா சார்.
5: கண்ணாடி அது இன்னுமா இருக்கு?
0: இருக்கு.
5: அப்படின்னா அருணாச்சலம் சார் தோத்து போகல.
4: இது நீங்க சொல்றதுக்கு என்ன அர்த்தம்?
5: அவர் சொன்னாரு அந்த கண்ணாடி ஒரு நாள் சரியான ஆள்கிட்ட போய் சேரும்னு.
0: அப்ப அது நான் தானா?
5: ஒருவேளை இருக்கலாம்
0: சார். கண்ணாடி எப்படி வேலை செய்யுது?
5: கண்ணாடி அது முழுமையான எதிர்காலத்தை காட்டாது.
1: அப்படின்னா?
5: சாத்தியமான எதிர்காலத்தை மட்டும்தான் அந்த கண்ணாடி காட்டும்.
0: அத நீங்க தான் உருவாக்குனீங்களா?
5: ஆமா, நான் தான் உருவாக்குனேன்.
3: அதை ஏன் நீங்க உருவாக்குனீங்க?
5: சொன்னா கொஞ்சம் குழப்பமா தான் இருக்கும். மனுஷங்க எடுக்கக்கூடிய முடிவுகளோட விளைவுகளை புரிஞ்சுக்கணும்னு தான்.
0: அது ஆபத்தானது இல்லையா சார்?
5: அறிவு ஆபத்தானது கிடையாது, அதை எப்படி பயன்படுத்துறோம் அதுதான் முக்கியம்.
4: அருணாச்சலம் சார் அதையே மறைச்சாரு.
5: அவரு மனுஷங்களை நம்பினாரு, ஆனா பயத்தை நம்பல.
0: அதாவது
5: எதிர்காலத்தை பார்த்த உடனேயே சில பேர் பயப்படுவாங்க.

0: பயந்தவங்க தவறான முடிவுகளை எடுப்பாங்க.
1: நான் என்ன செய்யணும்?
0: கண்ணாடியை விட உங்களோட அறிவை நம்புங்க.
2: அதான் அருணாச்சல சார் சொல்ல வந்த செய்தியா சார்?
0: கண்டிப்பா.
1: அப்ப அந்த கண்ணாடி என்ன ஏன் தேர்ந்தெடுத்துச்சு?
0: அது உன்னை தேர்ந்தெடுக்கல.
1: அப்போ
0: நீதான் அதை தேடி இருக்க.
1: நான் தேடவே இல்லையே.
0: ஒன்னு புரிஞ்சுக்கணும், நாம சில நேரம் நமக்கு தெரியாமலேயே நாம சில விஷயங்களை தேடிக்கிட்டு இருப்போம்.
3: இதெல்லாம் கொஞ்சம் குழப்பமா இருக்கு.
0: குழப்பம்தான் வாழ்க்கையும் அப்படித்தான்.
1: கடைசியா நான் என்ன சார் செய்யணும்?
0: கண்ணாடிய அழிச்சிட வேண்டாம், ஆனா அதை மீண்டும் பயன்படுத்தவும் வேண்டாம்.
4: அப்படின்னா

0: நான் தேடவே இல்லையே.
1: ஒன்னு புரிஞ்சுக்கணும், நாம சில நேரம் நமக்கு தெரியாமலேயே நாம சில விஷயங்களை தேடிக்கிட்டு இருப்போம்.
2: இதெல்லாம் கொஞ்சம் குழப்பமா இருக்கு.
1: குழப்பம்தான், வாழ்க்கையும் அப்படித்தான்.
0: கடைசியா நான் என்ன சார் செய்யணும்?
1: கண்ணாடிய அழிச்சிட வேண்டாம், ஆனா அதை மீண்டும் பயன்படுத்தவும் வேண்டாம்.
3: அப்படின்னா அதை எங்க வைக்கணும்?
1: அது எங்க இருந்துச்சோ அந்த இடத்துலயே.
4: ஸ்கூல் லைப்ரரியா?
1: ஆமா, அங்கேயே தான்.
0: ஓகே சார், அங்கேயே வச்சிடறோம்.
5: எல்லாரும் வந்துட்டீங்களா?
0: ஆமாமா.
5: எல்லாம் முடிஞ்சதா?
0: ஆமா.
5: அந்த கண்ணாடி?
0: அது லைப்ரரியில இருக்கு.
5: இனிமே நீ பார்க்க மாட்டியே?
0: இல்லவே இல்ல.
5: ஏன் இந்த திடீர் மாற்றம்?
0: என் எதிர்காலத்தை நானே உருவாக்கணும்.
5: அதுதான் என் பொண்ணு.
3: மீனா, இன்னைக்கு ரொம்ப அமைதியா இருக்க.
0: மனசு லைட்டா இருக்குப்பா.
3: ரொம்ப சந்தோஷமா.
0: அப்பா.
3: என்னம்மா?
0: நீங்க அந்த நாள்ல என்னை நம்பினீங்க, ரொம்ப நன்றி.
3: நீ ஏன் பொண்ணுமா, உன்னை நம்பாம நான் யார நம்புறது?
2: ஏ மீனா, நாளைக்கு மேக்ஸ் டெஸ்ட்.
0: தெரியும்டா.
2: படிச்சியா?
0: உண்மையாவா? இந்த தடவை உண்மையா.
2: அப்படின்னா நாளைக்கு மாஸ் பண்ண போற.
0: நீயும் முயற்சி பண்ணு.
2: நான் எப்பயுமே முயற்சி செய்யறேன்.
0: அதனாலதான் மார்க் வரல.
2: ஏய், என்ன கிண்டல் பண்றியா?
0: கொஞ்சம்.
2: சரி, வீட்டுக்கு போய் படிக்கிறேன்.
0: நானும்.
2: அந்த கண்ணாடி நினைவுக்கு வந்துச்சா?
0: சில சமயம்.
2: பயமா?
0: இல்ல இல்ல.
2: ஏன்?
0: நாளைக்கு என்னன்னு தெரியாம இருக்கிறதுலயே ஒரு அழகு இருக்கு.
2: பாரியா.
4: மீனா, உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்.
0: என்னது சார்?
4: கண்ணாடிய ரூம நான் நேத்து பூட்டுறப்ப ஒரு கடிதம் கிடைச்சிச்சு.
0: திரும்பவும் லெட்டரா?
4: ஆமா மீனா.
0: அதுல என்ன இருந்துச்சு சார்?
4: கண்ணாடியை பயன்படுத்தாதேன்னு அது மட்டும் தான் அதுல எழுதிருந்துச்சு.
0: அது அருணாச்சல சார் தான் எழுதியிருக்காரா?
4: இல்ல.
0: அப்ப யாரு?
4: அதுவும் தெரியல.
0: வேற யாராவது இன்னும் கண்ணாடியை பத்தி தெரிஞ்சிருப்பாங்களோ?
4: அதான் எனக்கு பயமா இருக்கு
0: சார். நம்ம கண்ணாடியை பாதுகாப்பா வைக்கணும் சார்.
4: அதைத்தானே செய்ய போறோம்.
2: மீனா, இன்னைக்கு லைப்ரரிக்கு போறியா?
0: வேண்டாண்டா.
2: ஏன்?
0: கண்ணாடி விஷயம் முடிஞ்சிருச்சு.
2: அப்பாடா, நல்லது.
0: ஆனா ஒரு விஷயம் மட்டும் டவுட்டா இருக்கு.
2: அடுத்து என்ன?
0: அந்த லெட்டர் யார் எழுதினது?
2: ஒருவேளை அந்த நாராயண் சாரா இருக்குமோ?
0: இல்ல, அவர் அப்படி எழுத மாட்டாரு.
2: அப்ப அந்த கணேசனா இருக்குமோ?
0: தெரியலையே.
2: அப்படின்னா
0: ஒருவேளை அருணாச்சலம் சாரே உயிரோட இருந்தார்னா?
2: என்ன சொல்ற?
0: அவரு எங்க இருந்தோ இருந்து நம்மள கவனிச்சிட்டு இருந்தாருனா?
2: இதெல்லாம் சாத்தியமா மீனா?
0: தெரியலையே, ஆனா இருக்கவும் வாய்ப்பு இருக்கு.
2: அப்படின்னா இன்னொரு ரகசியம் இருக்கு.
3: மீனா, உனக்காக ஒரு பழைய பெட்டி ஒண்ணு கொண்டு வந்திருக்கேன்.
0: அப்படியா? என்ன பெட்டி?
3: என் அப்பாவோட பழைய பொருட்கள் இருந்த பெட்டி.
0: இதுல என்ன இருக்கு?
3: தெரியாது.
0: திறக்கலாமாப்பா?
3: திறந்தா பாருமா.
0: பழைய லெட்டர்ஸ்.
3: கவனமா பாரு.
0: அப்பா, இங்க அருணாச்சல சாரோட பேர் இருக்கே.
3: அப்படியா? என்ன எழுதியிருக்காரு?
0: ரவி வளர்ந்த பிறகு உண்மையை சொல்ல வேண்டும் எழுதியிருக்காரு. இன்னொரு கடிதம் இருக்கு.
3: படிமா, படிமா.
0: கண்ணாடி ஒரு நாள் மீண்டும் அவன் குடும்பத்திடம் திரும்பும்.
3: அதனாலதான் அது உங்ககிட்ட வந்திருக்கா?
0: அப்பா, நம்ம குடும்பத்துக்கும் கண்ணாடிக்கும் இவ்வளோ சம்பந்தமா?
3: எனக்கு இப்பதான் புரியுது.
0: அப்பா, அருணாச்சல சாருக்கு என்னைய முன்னாடியே தெரியுமா?
3: நீ பிறக்கிறதுக்கு முன்னாடியே உன்னை பத்தி அவர் எழுதினாருன்னு தெரியுது.
0: எப்படிப்பா?
3: உன் தாத்தா கிட்ட அவர் ஒரு தடவை சொன்னாராம், ஒரு நாள் உன் குடும்பத்துல ஒரு குழந்தை இந்த கண்ணாடியை பார்க்கும், அந்த குழந்தை தான் இதை முடிக்கும்னு.
0: நான் தான் அந்த குழந்தையா?
3: ஒருவேளை இருக்கலாம்.
0: நான் என்ன முடிக்கணும்?
3: கண்ணாடியோட பயத்தை.
0: அதாவது
3: மக்கள் நாளைய நாளை பார்த்து பயப்படாம இன்றைய நாளை சரியா வாழணும்னு புரிய வைக்கணும்.
0: அது பெரிய விஷயம்பா.
3: ஆனா அது நீ செய்ய முடியுமா?

0: மினா, நாளைக்கு ஸ்கூல்ல ஒரு ப்ரோக்ராம் இருக்கு.
1: என்ன ப்ரோக்ராம் சார்?
0: நம்ம முடிவு, நம்ம எதிர்காலம்னு.
2: அதுல நாம பேசணுமா?
0: ஆமா,
1: நான் அதுல பேசலாமா சார்?
0: பேசலாம் மினா, பேசலாம்.
1: நான் அந்த கண்ணாடியை பத்தி அதுல சொல்லலாமா சார்?
0: உண்மையான கண்ணாடியை பத்தி சொல்ல வேணாம், அதனோட அர்த்தத்தை பத்தி சொல்லலாம்.
1: ஓகே ஓகே சார்.
2: மீனா, நீ என்ன சொல்ல போற?
1: நாளை நமக்கு தெரியாது, ஆனா இன்று நாம எடுக்கும் முடிவு நாளைய உருவாக்கும்.
0: வெரி குட். அத்யா,
3: மீனா, உன் பேச்சு இன்னைக்கு ரொம்ப நல்லா இருந்தது.
1: தேங்க்ஸ் மா.
3: இனிமே அந்த கண்ணாடி பத்தி சிந்திக்கவே வேண்டாம்.
1: ஆமாமா, வேணாம்.
4: அது மீண்டும் பார்க்கணும்னு தோணுதே உனக்கு?
1: தோணுதுதான்.
4: அப்போ
1: தெரிஞ்சுக்கணும்னு தோணினாலும் தெரியாம இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன்.
4: ஏன்?
1: ஏன்னா என் நாளைய நான் பயத்தோட பார்க்க விரும்பல.
0: மீனா, கடைசியா ஒரு தடவை மட்டும் அந்த கண்ணாடியை பார்க்கணும்னு உனக்கு தோணுதா?
1: இல்ல சார்.
0: உறுதியா?
1: ஆமா சார், உறுதியா சொல்றேன்.
2: மீனா, நீ மாறிட்ட. மீனா,
1: எப்படி சொல்ற?
2: இதுக்கு முன்னாடி நாளைய தெரிஞ்சுக்கணும்னு ஓடுன, இப்போ நாளைக்கு நம்ம உருவாக்கணும்னு சொல்ற, அவ்வளவுதான்.
1: அதுதான் அந்த கண்ணாடி எனக்கு கத்து கொடுத்துருக்கு.
3: அப்படினா கண்ணாடியின் கதை முடிஞ்சு?
1: இல்லம்மா.
3: இன்ன என்ன மீனா?
1: கண்ணாடியோட கதை வேணா முடிஞ்சிருக்கலாம்மா, ஆனா நம்முடைய நாளை அது இப்போதான் ஆரம்பம்.
5: நேயர்கள் இதுவரை கேட்டது கால கண்ணாடி நாடகம். எழுதியவர் ஆர் பி விசேஷ். நாடகத்தில் பங்கு பெற்றோர் ரவியாக யு அண்ணாதுரை, மனைவி லக்ஷ்மியாக லாவண்யா, மகள் மீனாவாக ஜே எம் நிகிலேஸ்வரி, நண்பன் சரவணனாக டி பிரகாஷ்ராஜ், ஆசிரியராக எஸ் எம் முத்துகிருஷ்ணன், விஞ்ஞானி நாராயணனாக எஸ், கார்த்திகை தீபன், நூலகராக ஏ விக்னேஷ், கணேசனாக எல்என்ஜி ரவிசங்கர் ஆகியோர். ஒளிப்பதிவு மற்றும் தொகுப்பு எம் ஜெயப்ரியா. நாடக வடிவம் அமைப்பில் உதவி எஸ் எம் முத்துகிருஷ்ணன். நாடக அமைப்பு எஸ் கார்த்திகை தீபன். படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை.

இனிய மாலை வணக்கம் நேர்களே. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிகழ்ச்சியில் உங்களோடு நான் ஆர்த்தி.

வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் மாலை தென்றல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். நடையிலும் உடையிலும் வைக்கிங் தான். நேரம் சரியா மாலை 5 மணி. மாலை நேரம் மனதை மயக்கும் பாடல்களை கேட்க போறோம் மாலை தென்றலாக. கண்டிப்பாக வந்து மாலை 5 மணி அப்படிங்கிறது வந்து, அதுவும் சண்டே அதுமா 5 மணி அப்படிங்கிறது எல்லாருக்குமே வந்து ஒரு ரிலாக்ஸிங்கான டைம் அப்படின்னு சொல்லலாம். நிறைய பேர் வந்து வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிருப்பீங்க, அப்படி இல்லையா தூங்கி எழுந்திரிச்சு ஒரு டீ குடிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்ருப்பீங்க. கண்டிப்பாக இந்த 5 மணி அப்படிங்கிறது நம்மளுடைய மீ டைம் அப்படின்னு சொல்லலாம். அந்த மீ டைமில் நமக்கு பிடிச்ச மாதிரி டீயோ காஃபியோ, என்ன உங்களுக்கு ஃபேவரட், என்னவோ சாப்பிட்டுட்டே அப்படியே நம்ம காதுகளுக்கு இதமான பாடல்களை கேட்கும்போது சொல்லவா வேணும். அந்த வகையில் மாலை தென்றல் அமைச்சிருக்கு. மாலை தென்றலில் ஒலிக்க வருகிறது முதல் பாடல், பிரியங்கா திரைப்படத்திற்காக SPE பாலசுப்ரமணியம் குரலில்.

0: Viking Bunions and Briefs.
1: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் மாலை 6 மணிக்கு தினம் ஒரு திருக்கோவில். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: உறவுகளின் தொடக்கம் ராதே கிருஷ்ணா, தி வெட்டிங் பாரடைஸ், டி ஆர் சுந்தரம் ரோடு, வாசன் ஐ கேர் அருகில், தருமபுரி.
1: தருமபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
4: கேட்டிருக்கோம் மாலை தின்றல் நிகழ்ச்சி. சாலையில் பயணம் செய்யக்கூடிய உங்களுடைய பயணம் இனிமையாக இருக்கட்டும். மக்கள் கூட்ட நெரிசலான பகுதிகள், நகர பகுதிகளில் பயணிக்கும் போது கண்டிப்பாக 2 சக்கர வாகனமாக இருந்தாலும் 4 சக்கர வாகனமாக இருந்தாலும் சரி விகித சரியான குறைந்த வேகத்தில் போங்க. மலை தின்றல் அடுத்ததாக பாண்டியன் திரைப்படத்திற்காக

0: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
1: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
2: தர்மபுரி மாவட்டம் பாலக்கோடு வட்டம் கீழ்கொள்ளுப்பட்டி கிராமத்தில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ ஊர் மாரியம்மன் மற்றும் ஸ்ரீ விநாயகர் கோயில் மகா கும்பாபிஷேக விழா வருகின்ற 16ஆம் தேதி நடைபெறுகிறது. அனைவரும் வருக, இறைவன் அருள் பெறுக.
3: வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, குண்டலப்பட்டி, தருமபுரி. பிஇ பிடெக் அனைத்து பாட பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 2641. தொடர்புக்கு 9865754222. வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, குண்டலப்பட்டி.
4: வருகின்ற 13ஆம் தேதி முதல் 3 நாட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லாமல் காமாட்சி விளக்கு, குத்து விளக்கு, கால் கொலுசு, அரைஞான் கொடி, மெட்டி, மோதிரம் போன்ற வெள்ளி சம்பந்தப்பட்ட அனைத்து பொருட்களையும் ஒரே இடத்தில் ஹோல்சேல் விலையில் வாங்கிட வெங்கடேசன் வெள்ளிக்கடை, புதிய பேருந்து நிலையம் எதிரில் பாப்பரப்பட்டி.

0: Viking Bunions and Briefs.
1: மச்சான், ரெடியா இருக்கியா? விளையாட போலாமா?
2: விளையாட்டா? என்ன விளையாட்டு விளையாடுறது
1: மச்சான்? இந்த விளையாட்டை குழந்தைகள் இருந்து பெரியவங்க வரையும் சூப்பரா விளையாடலாம், தெரியுமா உனக்கு?
2: என்னது, எல்லாரும் விளையாடலாமா? அப்படி என்ன விளையாட்டு? எங்க போய் மாமா விளையாட போறோம்?
1: இங்கதான் மாப்பிள்ள விளையாட போறோம்.
2: மாமா, எனக்கு ஒன்னும் புரியலையே. கிரிக்கெட்டா, கபடியா, இல்ல கேரம் போர்டா?
1: மச்சான், இங்கதான் விளையாட போறோம். நம்ம தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7
3: வித்தியாசமான விளையாட்டு நிகழ்ச்சியில தான் நாம இப்ப விளையாட போறோம்.
2: அப்படி சொல்லுமாமா, என்ன நிகழ்ச்சியில, அதுல எப்படி விளையாட போறோம்?
1: மச்சான், வாரத்துல எல்லா நாளும் ஜாலியா விளையாடலாம். ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு விதமான விளையாட்டு போட்டி, போர் அடிக்காம விளையாடலாம். குறிப்பா நம்ம ஜெயிச்சா உடனே பரிசா பாட்டையும் வாங்கிக்கலாம், தெரியுமா?
2: அட, அட்டகாசமா இருக்கே மாமா. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விளையாட்டா?
1: ஆமா மச்சான், திங்கக்கிழமை தோறும் சொல்லுக வெள்ளுக, செவ்வாய்க்கிழமை தோறும் ஏன் பாட்டு எசப்பாட்டு, புதன்கிழமை தோறும் விளையாட்டு வினாடி வினா, வியாழக்கிழமை தோறும் சினிமா சினிமா, வெள்ளிக்கிழமை தோறும் சொல்லோடு விளையாடு, சனிக்கிழமை தோறும் தமிழ் பேசுங்க, ஞாயிற்றுக்கிழமை தோறும் விடுகதைகள். இப்படி கலக்கலான விளையாட்ட தினமும் நம்ம விளையாட போறோம். என்ன, இந்த விளையாட்டெல்லாம் விளையாட நீ ரெடியா இருக்கியா?
2: நான் விளையாடவும் ரெடி, ஜெயிச்சா பரிசு பாட்டு கேட்கவும் ரெடி.
4: நமது தர்மபுரி பண்பலை 102.5 MHz, ஏற்காடு பண்பலை 103.7 MHz தினமும் இரவு 8 மணிக்கு இளந்தென்றல் நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.

0: Viking Bunions and Briefs.
1: Viking Bunions and Briefs வழங்கும் மாலை தென்றல். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் Viking Bunions and Briefs. ஐந்து மணி 15 நிமிடத்தில் கேட்டு ரசித்திருக்கோம். தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 100.

0: குழந்தைகளுக்கான தீவிர சிகிச்சை பிரிவு PICU நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்பட்டு வருகிறது. அனுபவம் பாய்ந்த பீடியாட்ரிக் இன்டென்சிவிஸ்ட் மூலம் கடுமையான காய்ச்சல், தீவிர டெங்கு, மூச்சு திணறல், ஆஸ்துமா, நிமோனியா போன்ற நோய் தொற்றுகளுக்கு வென்டிலேட்டர் வசதியுடன் 24 மணி நேரமும் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, தருமபுரி.
1: தொடர்புக்கு 9500848482.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: வலியில்லா வாழ்க்கைக்கு இன்று தொடக்கம். சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை, ஆர்த்தோபெடிக்ஸ் அண்ட் ரோபோட்டிக்ஸ் சர்ஜரி நிபுணர்கள். உங்கள் நலன் எங்கள் முன்னுரிமை. குறிஞ்சி மருத்துவமனை, சேலம்.
2: மலைத்தன்றல் நிகழ்ச்சியில் அடுத்ததாக சூரிய நமஸ்காரம் திரைப்படத்திலிருந்து. எஸ்பி பாலசுப்ரமணியம், கே எஸ் சித்ரா குரல்களில்.

0: ஏ பூஞ்சோலை, அடி ஏ பூஞ்சோலை, இந்தா என் போன்ல ஒரு மசாஜ் வந்திருக்கு பாரு, என்னன்னு பார்த்து சொல்லு பிள்ளை.
1: பாஞ்சால, அது மசாஜ் இல்லடி, மெசேஜ். நல்லா சொன்னப்போ
0: படிச்சிட்டேன்னு ரொம்ப அல்ட்டிக்காத. சரி சரி, அந்த மெசேஜ்ல என்ன போட்டிருக்குன்னு பார்த்து சொல்லு.
1: அடியாத்தி, உன் அக்கவுண்ட்டுக்கு 10 லட்சம் பணம் போட போறாங்களாமே.
0: என்னது 10 லட்சமா? எங்க வரணும், எப்ப வரணும், சீக்கிரம் கேட்டு சொல்லுப்ல.
1: அடியே பாஞ்சால, நீ பாட்டுக்கு விவரம் புரியாம அப்படி இப்படி போயிட போற, அது ஒரு தப்பான மெசேஜ். இப்படிதான் பல பேருக்கு அனுப்பி பல பேரு ஆண்டி ஆயி போய் உக்காந்துருக்காங்க.
0: அம்மாடி, இப்படி எல்லாமா ஏமாத்துறாங்க?
1: அட ஆமா பாஞ்சால, இந்த ஓடிபி, பேங்க் டீடைல்ஸ் இதெல்லாம் யாரு கேட்டாலும் கொடுக்க கூடாது. நம்ம தான் உசாரா இருக்கணும். புரிஞ்சதா?
0: நல்லாவே புரிஞ்சது. இனிமே நான் போய் ஏமாறுவனா? விழிப்புடன் இருப்போம்.
1: பொது நலன் கருதி
0: தர்ம புரிப்பான்பலை 102.5.
2: உங்கட்டி இஎம்ஐ வாடகை எப்படி சமாளிக்கிறது?
3: ஒரு ஐடியா இருக்கு, நிறைய பணம் கிடைக்கும்.
2: எப்படி?
3: உன் பேங்க் விவரத்தை கொடு, சிலர் பணம் அனுப்புவாங்க, அப்புறம் அவங்க சொல்ற அக்கவுண்ட்டுக்கு அதை டிரான்ஸ்ஃபர் பண்ணு, கமிஷன் கிடைக்கும்.
2: இவ்வளவு ஈஸியா?
4: என்ன ஈசி? இது மணிமியூல். சட்டவிரோதமா கிடைச்ச பணத்தை இன்னொருத்தர் அக்கவுண்ட்ல போட்டு எடுத்துப்பாங்க. இது குற்றம், ஜெயிலுக்கு போக வேண்டியிருக்கும்.
5: வேணாம்ப்பா வேணாம்.
6: உங்கள் பேங்க் அக்கவுண்டை பாதுகாப்பாக வையுங்கள், யாரையும் பயன்படுத்த விடாதீர்கள். RBI சொல்கிறது.
7: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: அண்ணாச்சி, நம்ம கம்பெனி கடலை நினைக்கும், கொஞ்சம் ஆர்டர் போட்டு விடுங்க.
2: உங்களுக்கு மிஸ்டர் கோல்ட் மாதிரி 100% கடலையா இல்ல அப்படி இப்படி எதுவும் கலப்படம் இருக்கா?
1: அதை விடுங்க அண்ணாச்சி, நம்ம ஆயில வித்தாதான் உங்களுக்கு லாபம் அதிகம். நீங்க எதை கொடுத்தாலும் வாங்குவாங்க அண்ணாச்சி.
2: அப்ப நான் நல்லது தானே கொடுக்கணும், அதனாலதான் மிஸ்டர் கோல்ட். தரத்திலையும் அளவுலயும் நோ காம்ப்ரமைஸ்,
3: மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய்.
4: தர்மபுரி மாவட்டம் அரியகுளம் என்கின்ற கிருஷ்ணாபுரத்தில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ லட்சுமி நாராயண பெருமாள் சுவாமி திருக்கோவிலில் மகா கும்பாபிஷேக விழா வருகின்ற திங்கட்கிழமை நடைபெறுகிறது. அனைவரும் வருக, பெருமாள் அருள் பெறுக.

0: Viking Bunions and Briefs.
1: Viking Bunions and Briefs வழங்கும் மாலை தின்றல். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் Viking Bunions and Briefs, நடையிலும் உடையிலும் வைக்கிங் தான்.
2: நேரம் 5:30. இது சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகையை வழங்கும் மாலை தென்றல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் பவுனுக்கு 1,200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மாலை தென்றல் அடுத்ததாக வண்ண வண்ண பூக்கள் திரைப்படத்திற்காக இளையராஜா இசையில் அடுத்த பாடல்.

0: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
2: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.

0: 3 தேதி முதல் 3 நாட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லாமல் காமாட்சி விளக்கு, குத்துவிளக்கு, கால்கொலுசு, அரைஞான் கொடி, மெட்டி, மோதிரம் போன்ற வெள்ளி சம்பந்தப்பட்ட அனைத்து பொருட்களையும் ஒரே இடத்தில் ஹோல்சேல் விலையில் வாங்கிட வெங்கடேசன் வெள்ளிக்கடை புதிய பேருந்து நிலையம் எதிரில் பாப்பரப்பட்டி.
1: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். இன்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. வீட்டு உபயோகப் பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
2: தர்மபுரி மாவட்டம் பாலக்கோடு வட்டம் கீழ்கொள்ளுப்பட்டி கிராமத்தில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ ஊர் மாரியம்மன் மற்றும் ஸ்ரீ விநாயகர் கோயில் மகா கும்பாபிஷேக விழா வருகின்ற 16 தேதி நடைபெறுகிறது. அனைவரும் வருக, இறைவன் அருள் பெறுக.
3: மனதை மயக்கும் பாடல்கள் மாலை தென்றலாக கேட்டு ரசிச்சிட்ருக்கோம். தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. மாலை தென்றல் அடுத்ததாக ஆண் பாவம் திரைப்படத்திற்காக இளையராஜா இசையில் மலேசியா வாசுதேவன், சித்ரா குரல்களில்.

0: வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, குண்டலப்பட்டி, தர்மபுரி. பிஇ பிடெக் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 2641. தொடர்புக்கு 9865754222.
1: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில், பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
4: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
5: சிறுநீரக கற்கள், சிறுநீர் தேக்கம், டயாலிசிஸ் மற்றும் கிட்னி பிரச்சனைகளுக்கு அணுகவும்
6: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, மைசூவள்ளி, தர்மபுரி.
7: தொடர்புக்கு 9500848420.
8: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் மாலை 6:55 நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
9: கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ், கடை வீதி மற்றும் புதிய பேருந்து நிலையம் அருகில் சேலம்.
10: ஒரு வாரமா வயிறு பிரச்சனையாவே இருக்கு, சாப்பிட ஜீரணம் ஆகுறது இல்ல, ஒரே தொந்தரவா இருக்கு. ஏபி மெடிக்கல் சென்டர் இருக்கும் போது கவலை எதுக்கு? அங்க தீராத வயிற்று வலி, ஜீரண கோளாறு, வயிற்றுப்புண், குடல்வால் மாதிரியான எல்லா பிரச்சனைகளுக்கும் சிறப்பான சிகிச்சையை கொடுக்கறாங்க.
11: ஏபி மெடிக்கல் சென்டர், சாரதா காலேஜ் ரோட், அழகாபுரம் போலீஸ் ஸ்டேஷன் அருகில், சேலம்.
8: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
12: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அன்கோ.
13: சரி சரி.
14: வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, குண்டலப்பட்டி, தருமபுரி. பிஇ பிடெக் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 2641. தொடர்புக்கு 9865754222. வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, குண்டலப்பட்டி.
15: வயலோரம் வானுயரை பார்த்து வானிலை நிலவரம் அறிந்து காலத்திற்கு தகுந்தபடி பயிர் செய்து நஞ்சில்லா உணவை தரும் வேளாண் பெருமக்களின் அனுபவங்களை அறிந்து கொள்ள வேண்டுமா? கேளுங்கள் வயல்வெளி நிகழ்ச்சியினை. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினந்தோறும் இரவு 7:25 வயல்வெளி நிகழ்ச்சி.

0: நேரமாலை 5:45. கேட்டுக்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களின் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் மாலை தேன்றல் இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களின் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. மாலை தேன்றலில் அடுத்ததாக அதிசய பிறவி திரைப்படத்திலிருந்து
1: என்னாச்சு உனக்கு? இங்க பாரு,

0: விரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
1: இருக்காதா? பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
0: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
3: தருமபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
4: தருமபுரி மாவட்டம் அரியகுளம் என்கின்ற கிருஷ்ணாபுரத்தில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ லட்சுமி நாராயண பெருமாள்

0: சுவாமி திருக்கோவிலில் மகா கும்பாபிஷேக விழா வருகின்ற திங்கட்கிழமை நடைபெறுகிறது. அனைவரும் வருக, பெருமாள் அருள் பெருக.
1: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குபவர்கள்
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.

0: மூட்டு மாற்று சிகிச்சைக்கு பிறகு விரைவா குணமடையணும்னா நீங்க சூஸ் பண்ண வேண்டிய மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. இங்க ரோபோட்டிக் சர்ஜரி மற்றும் குறிஞ்சி ப்ளூம்ஸ் டிரான்சிஷனல் கேர் மூலம் விரைவா குணமடையலாம். குறிஞ்சி மருத்துவமனை, சேலம்.
1: புற்றுநோய் கதிர்வீச்சு சிகிச்சை, ரேடியோ தெரப்பி, கீமோ தெரப்பி மற்றும் புற்றுநோய் அறுவை சிகிச்சை அனைத்தும் ஒரே இடத்தில் நம்ம ஊரில். அணுகவும் விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
2: தொடர்புக்கு 9500848820.
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் No.1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.

0: மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
1: மாலைத்தஞ்சல் நிகழ்ச்சியுடைய நிறைவு பாடலாக ஒருவர் வாழும் ஆலயம் திரைப்படத்திற்காக

நிறைவுக்கு வருகிறது. சேலம் மற்றும் திருச்சி மங்களின் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கிய மாலை தென்றால் இந்நிகழ்ச்சி இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களின் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை தங்க நகைகள் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. நிகழ்ச்சியை கேட்டு அனைத்து நேர்களுக்கும் நன்றிகள். மீண்டும் ஒரு நாள் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி நேர்களே.

0: நேரம் மாலை 6 மணியினை தொடர்ந்து கேட்கலாம்.
1: தர்மபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ் வழங்கும் தினம் ஒரு திருக்கோவில். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ்.
2: உறவுகளின் தொடக்கம் ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ். பாரம்பரிய பட்டு சங்கமிக்கும் முதல் தளத்தில் 40% வரை ஸ்பெஷல் தள்ளுபடி. வீட்டு உபயோக பொருட்களுக்கான 2nd தளத்தில் அனைத்து பொருட்களுக்கும் 10% தள்ளுபடி. உறவுகளின் தொடக்கம் ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ், TR சுந்தரம் ரோடு, வாசன் ஐ கேர் அருகில், தருமபுரி.
1: தருமபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ் வழங்கும் தினம் ஒரு திருக்கோவில்.
3: நேர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைய தினம் ஒரு திருக்கோவில் நிகழ்ச்சியில் நேற்றைய நிகழ்ச்சியின் தொடக்கமாக இன்று ஸ்ரீவில்லிபுத்தூர் திருக்கோவிலின் சிறப்புகளை அறிந்து கொள்ளலாம். ஸ்ரீ என்றால் லக்ஷ்மி, இவளே ஆண்டாளாக அவதாரம் எடுத்தாள். வில்லி என்பது இவ்வூரை ஆண்ட மன்னன் பெயர். பாம்பு புற்று நிறைந்திருந்த பகுதியாக இருந்தது என்பதால் புத்தூர் என்றும் பெயர் வந்தது. பிற்காலத்தில் இவற்றை மொத்தமாக தொகுத்து ஸ்ரீவில்லிபுத்தூர் என பெயர் பெற்றது. தமிழகத்திலேயே பெரியாழ்வார், பெரிய கோவில், பெரிய குளம், பெரிய பெருமாள், பெரிய கோபுரம், பெரிய விமானம் ஆகியவற்றை கொண்ட ஸ்தலம். திருப்பாவை என்னும் தெய்வீக தமிழ் இலக்கிய

0: சுகத்தை தமிழ் மக்களுக்கு அளித்தது இந்த கோவில் நகரம்தான். இந்த கோவில் கோபுரம் 196 அடி உயரமும் 11 நிலைகளையும் 11 கலசங்களையும் கொண்டது. இந்த கோபுரத்தில் சிலைகள் ஏதும் கிடையாது. தமிழக அரசின் சின்னமாக இந்த கோவிலின் கோபுரம் விளங்குகிறது. பெருமாள் கோவில்களில் வேறு எங்கும் காண முடியாத ஓர் அதிசயத்தை இங்கு காணலாம். பொதுவாக தாயார் சன்னதி தனியாக இருக்கும். ஸ்ரீவில்லிபுத்தூரில் மட்டும்தான் பெருமாளுடன் தாயாரும் ஒரே சன்னதியில் இருப்பார்கள். எல்லா பெருமாள் கோவில்களிலும் கருடாழ்வார் பெருமாளுக்கு எதிர்புறம் இருப்பார். இங்கு பெருமாள், தாயார், கருடாழ்வார் மூவருமாக இருக்கிறார்கள். பரமாத்மாவும் ஜீவாத்மாவும் ஒன்றே என்ற தத்துவத்தின் அடிப்படையாக இது பார்க்கப்படுகிறது. இங்குள்ள ஆண்டாள் கிளி மிகவும் விசேஷமானது. ஆண்டாள் ரங்கனை மணப்பதற்காக 3 பேரை தனித்தனியாக தூது அனுப்புகிறார். முதலில் மழையை தூதாக அனுப்புகிறார். மழை பெருமாளின் பேரழகை பார்த்ததும் பொழிந்து சொல்ல வந்த விஷயத்தை மறந்துவிடுகிறது. அடுத்ததாக வண்டை தூது அனுப்புகிறார். வண்டு பெருமாளின் மாலையில் இருக்கும் தேனை அருந்திவிட்டு அங்கேயே மயங்கி கிடந்து விடுகிறது. அடுத்ததாகத்தான் கிளியை தூது அனுப்புகிறார். சொன்னதை சொல்லுமாம் கிளி. கிளி தவறாமல் ஆண்டாள் சொன்னதை சொல்ல ரங்கமன்னர் ஆண்டாளின் கோரிக்கையை நிறைவேற்றி வைக்கிறார். அதனால்தான் இங்குள்ள ஆண்டாள் கிளி மிகவும் விசேஷம். மதுரை மீனாட்சிக்கு வலத்தோளில் கிளி இருக்கும். ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாளுக்கு இடத்தோளில் கிளி இருக்கும். ஆண்டாளின் இடது கையில் உள்ள கிளி கல்யாண கிளி என்று அழைக்கப்படுகின்றது. இந்த கிளி தினமும் புதிதாக செய்யப்படுகிறது. கிளி மூக்கு மாதுளம் பூ, மரவள்ளி இலை கிளியின் உடல், இறக்கைகள் நந்தியாவட்டை இலையும் பனை ஓலையும், கிளியின் வால் பகுதிக்கு வெள்ளை அரளி மற்றும் செவ்வரளி மொட்டுக்கள், கிளியின் கண்களுக்கு காக்காய் பொன் என்று சொல்லப்படும் பொருளை பயன்படுத்துவார்கள். இவற்றை பயன்படுத்தி கிளியை உருவாக்குகின்றனர். காதலுக்கு தூது சென்றதால் அந்த கிளிக்கு கல்யாண கிளி என்றும் பெயரும் உண்டு. பக்தர்கள் தங்களின் கோரிக்கைகளை கூறும் பொழுது அதை கேட்கும் கிளியும் அடிக்கடி ஞாபகப்படுத்தி ஆண்டாளிடம் பிரார்த்தனையை நினைவுபடுத்துமாம். பக்தர்கள் ஒரு கோரிக்கை வைத்தால் அதனை கல்யாண கிளி செய்து முடிக்குமாம். ஸ்ரீ வாராக அவதாரம் நிகழ்ந்த தலமாக ஸ்ரீவில்லிபுத்தூர் கருதப்படுவதால் இதை வாராக சைத்திரம் என்பர். இதையொட்டி இங்கு ஸ்ரீ வாராக சன்னதி திகழ்கிறது. வைணவ திவ்ய தேசங்கள் 108 முதலாவது ஸ்ரீரங்கம். இது ஆண்டாளின் புகுந்த வீடு. கடைசி தலம் ஸ்ரீவில்லிபுத்தூர். இது அவளது தாய் வீடு. எனவே 108 திவ்ய தேசங்களையும் மாலையாக அணிந்தவள் என்ற பெருமை ஆண்டாளுக்கு உண்டு. வாய்ப்பு கிடைக்கும் போது ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் திருக்கோவிலை தரிசனம் செய்யுங்கள்.
1: நேயர்கள், இதுவரை தர்மபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ் வழங்கிய தினம் ஒரு திருக்கோவில் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் தர்மபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ்.
2: நேயர்கள், இனி தொடர்ந்து கேட்கலாம் ஆங்கிலத்தில் செய்திகள் இன்னும் சில நொடிகளில்.

0: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: தர்மபுரி மாவட்டம் பாலக்கோடு வட்டம் கீழ்கொள்ளுப்பட்டி கிராமத்தில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ ஊர் மாரியம்மன் மற்றும் ஸ்ரீ விநாயகர் கோயில் மகா கும்பாபிஷேக விழா வருகின்ற 16ஆம் தேதி நடைபெறுகிறது. அனைவரும் வருக, இறைவன் அருள் பெறுக.
2: நேயர்களே, எழில் பொங்கும் மாலை நேரத்தில் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் இசை மின்னல் நிகழ்ச்சி. இசை மின்னல் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் தென்றலாக வந்து தீண்ட போகிறது. இளையராஜா இசையில் வாளி வரிகளில் இளையராஜா எஸ் ஜானகி குரல் வண்ணத்தில் அவதாரம் திரைப்படத்தில் இருந்து கேட்டு மகிழலாம் நேயர்களே. இது உங்கள் அபிமான தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.

0: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
1: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
2: மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
3: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 6:55 மழலை மொழி இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
4: ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட், சின்னசாமி நாயுடு தெரு, தர்மபுரி, மற்றும் புதிய பஸ் நிலையம் எதிரே பாலக்கோடு.
5: வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, குண்டலப்பட்டி, தர்மபுரி. பிஇ, பிடெக் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 2641. தொடர்புக்கு 9865754222.
6: தர்மபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
7: நேயர்களே, மாலை 6:23 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் இசை மின்னல் நிகழ்ச்சியை. இசை மின்னல் நிகழ்ச்சியில் துள்ளாத மனங்களும் துள்ளும். இந்த மாலை நேரத்தில் இயற்கையையும் கற்பனையையும் ரசித்து பார்க்கும்போது மின்னலும் தென்றலும் மேகமாய் வந்து போகும் இல்லையா? அடுத்த பாடல் எஸ் ஏ ராஜகுமார் இசையில், வைரமுத்து வரிகளில், ராஜேஷ் கிருஷ்ணன் குரல் வண்ணத்தில். துள்ளாத மனமும் துள்ளும் திரைப்படத்தில் இருந்து கேட்டு மகிழலாம் நேயர்களே.

0: Less premium, more bonus. Most suitable for your loved ones. RP Alive. Nothing better than this.
1: Give your family a secure life with Rural Post Life Insurance. RPLI Life Insurance Policies. Contact your nearest post office today or log on to indiapost.gov.in.
2: பாதி ராத்திரியில SMS ஆ?
3: KYC அப்டேட் செய்யவில்லை என்றால் உங்கள் அக்கவுண்ட் பிளாக் ஆகிவிடும்.
2: பிளாக் ஆக கூடாது, லிங்க கிளிக் பண்றேன்.
4: இருங்க, செக் பண்ணீங்களா? லிங்க் பாதுகாப்பானதா? அனுப்பியது உங்க பேங்க் தானா?
3: KYC அப்டேட்டுக்காக முன்பின் தெரியாத லிங்கை தொட்டா திருடங்களுக்கு உங்க அக்கவுண்ட் கதவை திறக்கிற மாதிரி. அவசரத்தில் மோசடியில் சிக்காதீர்கள். போலி KYC அப்டேட் லிங்கை தவிருங்கள். RBI சொல்கிறது.
5: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
6: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். உயர்கல்வியில் பெண்கள் சாதனை படைத்து வருவது பாராட்டுதலுக்குரியது என்று குடியரசு துணைத் தலைவர் திரு CP ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். போதையில்லா இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். பூம்புகாரில் கடலடி அகழாய்வு பணிகள் தொடங்கப்பட்டுள்ளதாக மாநில அமைச்சர் திரு ராஜ்மோகன் கூறியுள்ளார். குளறுபடிகளுக்கு இடம் தராமல் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை திமுக வலியுறுத்தியுள்ளது. உலகக்கோப்பை பிக்கிள்பால் சாம்பியன் போட்டியில் இந்தியா ஒரு தங்கம், ஒரு வெள்ளி, 2 வெண்கலப் பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். மாணவர்களை பொறுப்புள்ள குடிமக்களாக மாற்ற வேண்டிய கடமையும் கல்வி நிறுவனங்களுக்கு உள்ளதாக குடியரசு துணைத் தலைவர் திரு CP ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். குவஹாத்தியில் கல்லூரி ஒன்றின் பொன்விழா கொண்டாட்டங்களில் பங்கேற்று அவர் பேசினார். நாட்டின் வளர்ச்சியில் தரமான கல்வி, ஆராய்ச்சி மற்றும் நற்பண்புகள் முக்கிய பங்கு வகிப்பதாக அவர் குறிப்பிட்டார். உயர்கல்வியில் பெண்கள் சாதனை படைத்து வருவது பாராட்டுதலுக்குரியது என்றும் அவர் தெரிவித்தார். மாணவர்கள் போதைப்பொருள் பயன்பாட்டினை தவிர்த்து ஆரோக்கியமான வளமான இந்தியா

0: இந்தியாவை உருவாக்க பங்களிக்க வேண்டும் என்றும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கேட்டுக்கொண்டார். போதையில்லா இந்தியாவை அடுத்த 3 ஆண்டுகளுக்குள் உருவாக்க வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். கோவாவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நாடு முழுவதும் போதைப் பொருள் ஒழிப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக கூறினார். கடந்த 10 ஆண்டுகளில் 189,000 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டு அழிக்கப்பட்டதாகவும் திரு அமித்ஷா தெரிவித்தார். சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு புபேந்தர் யாதவ் கூறியுள்ளார். இன்று சண்டிகரில் மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேச பல்லுயிர் பெருக்க வாரியங்களின் தேசிய அளவிலான 2 நாள் கூட்டத்தில் கலந்து கொண்டு அவர் பேசினார். சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்காக மத்திய அரசு செயல்படுத்தி வரும் திட்டங்களையும் அவர் பட்டியலிட்டார். தேசிய அளவில் அறிவிக்கப்பட்ட நெறிமுறைகளை மாநில பல்லுயிர் பெருக்க வாரியங்கள் முழுமையாக செயல்படுத்த வேண்டும் என்றும் திரு புபேந்தர் யாதவ் கேட்டுக்கொண்டார். பூம்புகார் கடல் பகுதியில் 3 கிலோமீட்டர் தொலைவில் கடலுக்குள் புதைந்துள்ள வரலாற்று சிறப்புமிக்க பொக்கிஷங்களை கண்டறியும் வகையில் கடலடி அகழாய்வுப் பணிகள் தொடரும் என்று மாநில அமைச்சர் திரு ராஜ்மோகன் கூறியுள்ளார். பூம்புகாரில் 3ஆம் கட்ட அகழாய்வுப் பணிகளை தொடங்கி வைத்த பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார்.
1: அகழ்வாராய்ச்சி தொடங்கி வச்ச அந்த பீரியட்ல பார்க்கும் பொழுது இந்த பானை ஓடுகள் வந்து நிறைய தென்பட்டது. இந்த பானை ஓடுகள்ங்கிறது எர்த்வார்ம்னு சொல்லுவோம். அது 2-3 வகையா இருக்கு. அதெல்லாம் எடுத்து நாங்க ஆராய்ச்சியில அந்த இது டேட்டிங்ல அனுப்ப போறோம். ஒன்னு நம்ம ஊர்ல கிடைக்கக்கூடிய பானை ஓடுகள், அது வந்து அதோடைய வடிவம் நிறத்தை பார்க்கும் பொழுது கட்டாயமாக அது ஒரு சங்க காலத்தை சேர்ந்ததா இருக்கலாம். 2 பல நாடுகள் பல நகரங்களிலிருந்து வந்த பானை ஓடுகள்லாம் கிடைக்குது. அப்ப இது ஒரு வணிக நகரம், இது பல நாடுகளின் பண்பாட்டு நகரம், இது ஒரு கலை நகரம், இது ஒரு மாபெரும் பொக்கிஷமான ஒரு நகரம் என்பது தெரிய வருகிறது. ஒருவேளை அது கப்பல்ல இருந்து கூட கீழே விழுந்திருக்கலாமே. அந்த இடத்துல மனிதர்கள் வாழ்ந்துருக்கிறதுக்கு என்ன ஆதாரம் நம்ம பார்க்கிற பொழுது பானை விடலாம். ஆனா அங்க போகும் பொழுது கல் செக்ஷன்ஸ் இடங்கள்ல தென்பட்ட ஆதாரங்களையும் நம்ம வந்து எடுத்து இது பண்ணிருக்கிறோம். பூம்புகாரில் கடல் அகழ்வாராய்ச்சி தொடரும், புதிய சரித்திரம் உச்சத்தை தொடும். மீண்டும் மீண்டும் தமிழர்கள் இந்த உலகத்திற்கே நாகரிகத்தின் தாய்மொழியாக இருந்தார்கள் என்பத உண்மை விழுகிறோம்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். குளறுபடிகளுக்கு இடம் தராமல் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இதர பிற்படுத்தப்பட்டோரின் உரிமையை காக்க சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் என்றும் கூறியுள்ளார். இந்த பணிகள் குறித்து மாநில அரசுகளுடன் கலந்தாலோசித்து சாதிகளின் பட்டியலை பெற்று அதன் அடிப்படையில் அவற்றில் ஒன்றை தேர்வு செய்யும் வாய்ப்பை மக்களுக்கு வழங்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். இதற்கு மாறாக பொதுமக்கள் கூறும் சாதியின் பெயரை பதிவேற்றுவது குழப்பங்களுக்கு வழிவகுக்கும் என்றும் திரு மு க ஸ்டாலின் அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார். சென்னைக்கான புதிய விமான நிலையத்திற்கு செய்யூர் அல்லது கும்மிடிப்பூண்டியை தேர்வு செய்வதை விட பரந்துரையே மறுபரிசீலனை செய்யுமாறு பிஜேபி மூத்த தலைவர்களில் ஒருவரான திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் வலியுறுத்தியுள்ளார். திருவள்ளூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு முறையாக பராமரிக்கப்படுவதை முதலமைச்சர் உறுதி செய்ய வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். அஇஅதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இன்று சென்னையில் நடைபெற்றது. முன்னாள் முதலமைச்சர் சி என் அண்ணாதுரையின் பிறந்த நாள் கொண்டாட்டங்கள் குறித்தும் கட்சியின் வளர்ச்சிப் பணிகள் குறித்தும் இக்கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்பட்டது. கர்நாடகம் தமிழகத்திற்கு தண்ணீர் வழங்க வாய்ப்பு இல்லாததன் காரணமாக காவிரி டெல்டா விவசாயிகள் சம்பா சாகுபடியை தொடங்கலாமா என்பது குறித்து தமிழக அரசு தெளிவுபடுத்த வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இக்கோரிக்கையை விடுத்துள்ள அவர், கல்லணையிலிருந்து திறக்கப்படும் நீர் கடைமடை பாசன பகுதிகளை சென்றடைவதற்கு எவ்வித உத்தரவாதமும் இல்லாத சூழல் நிலவுவதாக குறிப்பிட்டுள்ளார். இதன் காரணமாக

0: காவிரியில் தடையின்றி தண்ணீர் வழங்குவதற்கு மாற்று திட்டங்கள் உள்ளதா என்பது குறித்தும் தமிழக அரசு அறிவிக்க வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கோரியுள்ளார். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் மழையில் நனைந்து வீணாகும் நெல் மணிகளை பாதுகாக்க தவைக்க அரசு உடனடியாக நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று தேமுதிக பொதுச்செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் வலியுறுத்தியுள்ளார். இதுதொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பல்வேறு பகுதிகளில் கொள்முதல் செய்யப்பட்ட நெல் சாலையோரங்களிலும் திறந்த வெளியிலும் குவித்து வைக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். திருவாரூர் மாவட்டத்தில் பெய்த மழை காரணமாக நெற்பயிர்கள் முழுவதுமாக வீணாகி உள்ளதாகவும் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உரிய இழப்பீடு மற்றும் நிவாரண உதவிகளை தவேக அரசு வழங்க வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். திறந்த வெளியில் வைக்கப்பட்டுள்ள நெல் மூட்டைகளை பாதுகாப்பான கிடங்குகளுக்கு உடனடியாக மாற்ற வேண்டும் என்றும் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் கேட்டுக் கொண்டுள்ளார். மாவட்ட செய்திகள். மதுரை மீனாட்சியம்மன் கோவிலின் மகா கும்பாபிஷேக விழா வரும் 17ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் அதற்கான பூர்வாங்க பூஜைகள் இன்று தொடங்கின. நாகை மாவட்டம் சிக்கல் செல்லமுத்து மாரியம்மன் கோவில் திரு தேரோட்டம் இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. வார விடுமுறையையொட்டி குற்றால அருவிகளில் சுற்றுலாப் பயணிகள் இன்று குவிந்தனர். சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் இதுவரை 60,000-க்கும் மேற்பட்ட தெரு நாய்களுக்கு தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளதாக ஆணையர் திரு சமீரன் தெரிவித்துள்ளார். விளையாட்டுச் செய்திகள். உலகக்கோப்பை பிக்கிள் பால் சாம்பியன் போட்டியில் இந்தியா ஒரு தங்கம், ஒரு வெள்ளி, 2 வெண்கலப் பதக்கம் வென்றது. வியட்நாமில் நடைபெற்ற இப்போட்டியின் 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆடவர் பிரிவில் பூர்வன்ஷ் பட்டேல் தங்கப்பதக்கம் வென்றார். சிறார் குழு பிரிவில் இந்தியாவிற்கு வெள்ளிப்பதக்கம் கிடைத்தது. 14 வயதுக்குட்பட்டோருக்கான ஆடவர் ஒற்றையர் பிரிவில் வீர் அர்பித் ஷாவும், 18 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் இரட்டையர் பிரிவில் தியா மட்டிப்பட்டி, தத்லா ஆஷிர்தா ராஜு இணையும் வெண்கலப் பதக்கம் வென்றனர். இந்தோனேஷியா மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் மான்சி சிங் வெள்ளிப்பதக்கம் வென்றார். மகளிர் ஒற்றையர் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். அல்மாட்டி டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சுதிர்தா முகர்ஜி, சிண்ட்ரெல்லா தாஸ் இணை வெள்ளிப்பதக்கம் வென்றது. மகளிர் இரட்டையர் பிரிவில் இந்த இணை இப்பதக்கத்தை கைப்பற்றியது. சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ், சிராக் ஷெட்டி இணை பட்டம் வென்றது. ஆடவர் இரட்டையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்த இணை 11-21, 21-13, 21-17 என்ற செட் கணக்கில் சீனாவின் ஜியாங் யூ, ஜி டிங் இணையை வென்றது. ஆசிய கோப்பை ஜூனியர் ஹாக்கி போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா ஜப்பான் இடையேயான ஆட்டம் டிராவில் முடிவடைந்தது. சீனாவில் நடைபெற்ற இப்போட்டியில் இரு அணிகளும் தலா 3 கோல் அடித்தன. மகளிர் பிரிவில் இந்தியா 11-1 என்ற கோல் கணக்கில் மலேசியாவை வென்றது. பாலி சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் கரண் சிங் பட்டம் வென்றார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு இறுதியாட்டத்தில் அவர் 7-5, 7-6 என்ற செட் கணக்கில் நியூசிலாந்தின் ஐசக் பெக்ராஃப்டை வென்றார். போலந்தில் நடைபெற்ற 19 வயதுக்குட்பட்டோருக்கான சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் யஷஸ் ரெட்டி பட்டம் வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். உயர்கல்வியில் பெண்கள் சாதனை படைத்து வருவது பாராட்டுதலுக்குரியது என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். போதையில்லா இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். பூம்புகாரில் கடலடி அகழாய்வு பணிகள் தொடங்கப்பட்டுள்ளதாக மாநில அமைச்சர் திரு ராஜ்மோகன் கூறியுள்ளார். குளறுபடிகளுக்கு இடம் தராமல் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை திமுக வலியுறுத்தியுள்ளது. உலகக்கோப்பை பிக்கிள் பால் சாம்பியன் போட்டியில் இந்தியா ஒரு தங்கம், ஒரு வெள்ளி, 2 வெண்கலப் பதக்கம் வென்றது. செய்தியறிக்கை நிறைவடைகிறது.
1: இனி விளம்பரம்.
2: சீக்கிரம் டிஃபன் பேக் பண்ணுங்க ராஜு, மொபைல வை.
3: அக்கா, பேங்கோட நம்பர் வேணும், ரீஃபண்ட் வரல. கிடைச்சிருச்சு, இப்பவே கால் பண்றேன்.
2: நம்பரை சரி பார்க்காமலையா? மோசடிக்காரங்க பெரும்பாலும் பேங்கோட போலி வெப்சைட், போலி நம்பர் மூலம் பணத்தை ஏமாத்தி பறிக்கறாங்க.
3: அப்ப சரியான நம்பர்
2: பேங்கோட ஆபீஷியல் வெப்சைட் அல்லது கார்டுல இருக்கும்.
3: அக்கா, நீங்க காப்பாத்திட்டீங்க.
2: வேலையில இருந்து இல்ல.
3: ஆமா, ஆர்பிஐ சொல்கிறது
4: சரியான நிதி நடைமுறைகள் உங்களை பாதுகாக்கும்.
1: ஆகாஷ்வாணி, நேரம் 6 மணி.
5: நிலையத்தில் நேரம் 6:41. நேயர்களிடையே கேட்கலாம்.
6: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
7: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
8: தருமபுரி பண்பலை 102.5 மெகாஹெர்ட்ஸ், ஏற்காடு பண்பலை 103.7. நேயர்களினை கேட்கவிருப்பது வேலை காத்திருக்கு.

நிகழ்ச்சி தொடங்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு அறிவிப்பு. நோட்டு அல்லது ஒரு தாள் எடுத்துக்கோங்க, ஒரு பேனாவோ ஒரு பென்சிலோ எடுத்துக்கோங்க. ஏன்னா இப்போ சொல்லக்கூடிய அறிவிப்பு உங்கள் வீட்டில் உள்ள இளைஞர்களுக்கோ இல்லது உங்களுக்கு தெரிந்த நண்பர்களுக்கோ கண்டிப்பாக உபயோகப்படும். குறிப்புகளை எடுத்து வச்சுக்கோங்க. நிகழ்ச்சியில் முதல் வேலைவாய்ப்பு அறிவிப்பாக, இந்திய ரயில்வேயில் காலியாக உள்ள பணியிடங்களுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது. ஜூனியர் இன்ஜினியர் பதவிக்கான அறிவிப்பு இது. எலக்ட்ரிக்கல், சிவில், மெக்கானிக்கல், வெல்டர், இன்ஸ்ட்ருமெண்டேஷன் பிரிவில் 3993 இடங்கள் காலியாக உள்ளது. இதற்கான கல்வி தகுதி டிப்ளமோ பிஎஸ்சி முடித்திருக்க வேண்டும். இதற்கான வயது வரம்பு 1/1/2027 அடிப்படையில் 18 வயது முதல் 33 வயது வரை இருக்க வேண்டும். தேர்ச்சி முறையானது ஆன்லைனின் மூலமாக தேர்வு செய்யப்பட உள்ளனர். சான்றிதழ் சரிபார்ப்பு, மருத்துவ பரிசோதனை ஆகிய 3 கட்டங்களாக விண்ணப்பதாரர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளனர். விண்ணப்பிக்கும் முறையானது ஆன்லைனில் மட்டுமே விண்ணப்பிக்க வேண்டும். ஆர்ஆர்பி ஏபிபி எல்ஒய் .gov.in என்ற இணையதளம் மூலமாக விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிக்க வேண்டிய நிறைவு நாள் 13/9/2026 ஆகும். விண்ணப்ப கட்டணமாக ₹500 கட்டணம் செலுத்த வேண்டும். பெண்கள் எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு ₹250 விண்ணப்ப கட்டணமாக செலுத்த வேண்டும். மீண்டும் உங்கள் நினைவிற்கு, இந்திய ரயில்வே துறையில் 3993 இன்ஜினியர் காலி பணியிடங்களுக்கான அறிவிப்பு இது. இப்பணிக்கு விண்ணப்பிக்க 13/9/2026 நிறைவு நாளாகும். விண்ணப்பங்களை ஆன்லைனில் பதிய ஆர்ஆர்பி ஏபிபி எல்ஒய் .gov.in என்ற இணையதளம் மூலம் விண்ணப்பிக்கலாம். ஆர்ஆர்பி அப்ளை .gov.in என்ற இணையதளம் ஆகும். நிகழ்ச்சியில் அடுத்த வேலைவாய்ப்பு அறிவிப்பாக, இந்திய தபால் துறையிலிருந்து வந்துள்ள ஓர் அறிவிப்பு. தமிழகத்தில் இந்திய தபால் துறையில் தமிழகத்தில் உள்ள தபால் நிலையங்களில் GDS என்ற கிராம தபால் பணியாளர், கிரமின் தக் சேவா என்ற பணியிடத்திற்கு கிளை போஸ்ட் மாஸ்டர், உதவி போஸ்ட் மாஸ்டர் பணிக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது. சென்னை, செங்கல்பட்டு, கடலூர், கோவை, மதுரை, திருநெல்வேலி ஆகிய பகுதிகளில் 2095 பணியிடங்களுக்கு விண்ணப்பங்கள் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிக்க கல்வி தகுதியானது 10ஆம் வகுப்பு முடித்திருந்தால் போதுமானது. வயது வரம்பு 18 முதல் 40 வரை இருக்க வேண்டும். விண்ணப்பதாரர்கள் 21/9/2026 படி 18 வயது நிறைவடைந்தும் 40 வயதிற்கு மிகாமலும் இருக்க வேண்டும். தேர்ச்சி முறையானது சான்றிதழ் சரிபார்ப்பு மூலமாக மட்டுமே தேர்ந்தெடுக்கப்பட உள்ளனர். விண்ணப்பிக்கும் முறையானது ஆன்லைனில் மட்டுமே விண்ணப்பிக்க வேண்டும். இந்தியன் போஸ்ட் .gov.gds ஆன்லைன் எங்கேஜ்மெண்ட் என்ற இணையதள முகவரி மூலம் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிக்க நிறைவு நாளாக 21/9/2026 ஆகும். இம்மாதம் 21ஆம் தேதி நிறைவு நாளாகும். தமிழகத்தில் உள்ள தபால் நிலையங்களில் கிராம தபால் பணியாளர் பிரிவில் கிளை போஸ்ட் மாஸ்டர், உதவி போஸ்ட் மாஸ்டர் பணியிடத்திற்கு விண்ணப்பிக்க indiapost.gov.in/gds/onlineengagemment என்ற இணையதளம் மூலம், அதாவது indiapost.gov.in/gds/online-engagement என்ற இணையதள முகவரியில் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிக்கும் நேயர்கள், தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இருங்கள், தொடர்ந்து பயிற்சி செய்து கொண்டே இருங்கள். வெற்றி உங்களதே. நன்றி நேயர்களே. தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 மெகாஹெர்ட்ஸ் ஒளிபரப்பில் நேயர்கள் இனி கேட்கவிருப்பது வானிலை அறிக்கை. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசான மழை பெய்துள்ளது. மேலூர், மதுரை பகுதியில் 120 மில்லிமீட்டர் மழையளவு பதிவாகியுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகம் மற்றும் புதுவையில் அதிகபட்ச வெப்பநிலையாக ஒரு சில இடங்களில் 2 டிகிரி செல்சியஸ் முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை உயர்ந்துள்ளது. ஏனைய தமிழகம் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் பொதுவாக குறிப்பிடத்தக்க மாற்றம் ஏதுமில்லை. தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை ஒரு சில இடங்களில் இயல்பில் இருந்து 2 டிகிரி செல்சியஸ் முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை உயர்ந்தும், ஏனைய தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியும் இருந்தது. அதிகபட்ச வெப்பநிலையாக திருச்சிராப்பள்ளி விமான நிலைய பகுதியில் 40.7 டிகிரி செல்சியஸாக பதிவாகி இருந்தது. குறைந்தபட்ச வெப்பநிலையாக மதுரை நகரத்தில் 22.4 டிகிரி

0: செல்சியஸாக பதிவாகியிருந்தது. மலைப்பகுதிகளில் உதகமண்டலத்தில் 11.8 டிகிரி செல்சியஸாக பதிவாகியிருந்தது. சென்னை, கடலூர், ஈரோடு, சேலம், திருப்பத்தூர், திருச்சிராப்பள்ளி, திருவள்ளூர், நீலகிரி மாவட்டங்கள் மற்றும் புதுவையில் கணிசமாக 2 டிகிரி செல்சியஸ் முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலையானது அதிகரித்து காணப்பட்டது. இயல்பை விட 5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்து கரூர் மற்றும் நீலகிரி மாவட்டங்களில் அதிகரித்து காணப்பட்டது. 3 டிகிரி செல்சியஸ் முதல் 5 டிகிரி செல்சியஸ் வரை தருமபுரி, ஈரோடு, திருநெல்வேலி, சேலம், திருப்பத்தூர், திருச்சிராப்பள்ளி, கோயம்புத்தூர் மற்றும் வேலூர் மாவட்டங்களில் பதிவாகி இருந்தது. அடுத்த 7 தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. சுமார் 0.9 கிலோமீட்டர் உயரத்தில் தெற்கு தெலுங்கானா முதல் மன்னார் வளைகுடா வரை ராயலசீமா மற்றும் தமிழக பகுதிகளின் வழியாக ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதனால் இன்று தேனி, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை மற்றும் விருதுநகர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர், நாமக்கல், கரூர், திருச்சிராப்பள்ளி, பெரம்பலூர், அரியலூர், புதுக்கோட்டை, தஞ்சாவூர், ராமநாதபுரம், தூத்துக்குடி மாவட்டங்களிலும் மற்றும் புதுவையிலும் ஓரிரு இடங்களில் இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் 40 கிலோமீட்டர் முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகம் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். நாளை மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி, மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடி, மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். 9ஆம் தேதி பொறுத்தவரை மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி, மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகம் மற்றும் புதுவை காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும். 10ஆம் தேதி, 11ஆம் தேதி, 12ஆம் தேதி பொறுத்தவரை மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். வட கடலோர தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடி, மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை பற்றிய ஒரு முன்னறிவிப்பு. இன்று, நாளை உள் தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை 2 டிகிரி செல்சியஸ் முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை உயரக்கூடும். கடலோர தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை குறிப்பிடத்தக்க மாற்றத்துக்கான வாய்ப்பு குறைவாக உள்ளது. 8ஆம் தேதி முதல் 10ஆம் தேதி வரை தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலையில் குறிப்பிடத்தக்க மாற்றத்துக்கான வாய்ப்பு குறைவாகவே உள்ளது. நேர்கள் இதுவரை கேட்டது வானிலை அறிக்கை.
1: அறிவிப்பு, மாற்றுத்திறனாளிகளுக்கான சிறப்பு குறைத்தீர்க்கும் நாள் கூட்டம் வருகிற 8/9/2026 அன்று புதிய மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் காலை 10:30 மணிக்கு நடைபெறுகிறது. மாற்றுத்திறனாளிகள் அனைவரும் இக்கூட்டத்தில் அதிகளவில் கலந்து கொண்டு தங்களது கோரிக்கை மனுக்களை அளித்து பயன்பெறுமாறு மாவட்ட ஆட்சியர் அவர்கள் கேட்டுக்கொண்டுள்ளார்கள். தருமபுரி நேயர்களுக்கு அடுத்த அறிவிப்பு, கல்வி உதவித்தொகை பெற புதிய வழிமுறைகளில் மாற்றம். 2026/2027 கல்வியாண்டிற்கான தொகுப்பு நிதி கல்வி உதவித்தொகை பெறுவதற்கான விண்ணப்ப நடைமுறையில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. முக்கிய மாற்றங்களாவன, 2ஆம் ஆண்டு படிக்கும் மாணவர்கள் 1ஆம் ஆண்டு தேர்ச்சி பெற்ற போனோஃபைட் சான்று மற்றும் மதிப்பெண் பட்டியலுடன் 1ஆம் ஆண்டிற்கான தொகைக்கு விண்ணப்பிக்க வேண்டும். 2ஆம் ஆண்டு படிக்கும் மாணவர்கள் அனைத்து பாடங்களிலும் தேர்ச்சி பெற்று கன்சாலிடேட் மார்க்ஷீட் மற்றும் கோர்ஸ் கம்ப்ளீட்டேஷன் சர்டிபிகேட் உடன் விண்ணப்பிக்க வேண்டும். கூடுதல் விவரங்களுக்கு தருமபுரி மாவட்ட முன்னாள் படை வீரர் நல அலுவலகத்தை நேரில் அணுகவும். விண்ணப்பிக்கும் காலம் June 1 முதல் November 30 வரை. இணையதளம் www.exwel.tn.gov.in என்ற இணையதளத்தில் சென்று தகவல்களை தெரிந்து கொள்ளலாம் என்று தருமபுரி மாவட்ட ஆட்சியர் அவர்கள் அறிவித்துள்ளார்கள். நேயர்களுக்கு வந்துள்ள அடுத்த அறிவிப்பு, சமூக நீதித்துறை சார்பாக மண்ணின் மகள் திட்டம் அறிவிப்பு. ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின மகளிரை நில உரிமையாளர்களாக உருவாக்கி அவர்களின் சமூக மற்றும் பொருளாதார முன்னேற்றத்தை உறுதி செய்யும் திட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளது. மானியமாக 50% மானியம், அதிகபட்சமாக ₹5 லட்சம் வரை அளிக்கப்படுகிறது. தகுதி, வயது 18 முதல் 55 வயதுக்குள் இருக்க வேண்டும். ஆண்டு

வருமானம் ரூபாய் 3 லட்சத்துக்குள் இருக்க வேண்டும். சொந்த விவசாய நிலம் இருக்கக்கூடாது. நிபந்தனைகளாக 2.5 ஏக்கர் நஞ்சை, 5 ஏக்கர் புஞ்சை நிலம் வாங்கலாம். முத்திரைத்தாள் மற்றும் பதிவு கட்டணத்திற்கு முழு விலக்களிக்கப்படுகிறது. வாங்கிய நிலத்தை 50 ஆண்டுகள் விற்கக்கூடாது என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. அடுத்த அறிவிப்பு, பிரதம மந்திரி பயிர் காப்பீடு திட்டம் 2026-27 ஆண்டிற்கான காரிப் மற்றும் சிறப்பு பருவம். தருமபுரி மாவட்டத்தில் நடப்பு 2026-27 ஆண்டுக்கான காரிப் மற்றும் சிறப்பு பருவத்தில் பயிரிடப்பட்டுள்ள

0: 2026-2027 ஆண்டிற்கான காரிப் மற்றும் சிறப்பு பருவம். தருமபுரி மாவட்டத்தில் நடப்பு 2026-2027 ஆண்டுக்கான காரிப் மற்றும் சிறப்பு பருவத்தில் பயிரிடப்பட்டுள்ள பயிர்களுக்கு பிரதம மந்திரி பயிர்காப்பீடு திட்டம் செயல்படுத்தப்பட்டுள்ளது. அதன்படி தருமபுரி மாவட்டத்தில் அறிவிக்கை செய்யப்பட்டுள்ள பிற்கா மற்றும் வருவாய் கிராமங்களில் சாகுபடி செய்யப்படும் அறிவிக்கை செய்யப்பட்ட பயிர்களுக்கு காப்பீடு செய்து விவசாயிகள் பயன்பெறலாம். திட்டத்தில் இணைவதற்கான தகுதிகளாவன அனைத்து விவசாயிகளும் குறிப்பாக கொத்தகைதாரர் உட்பட பயிர்காப்பீடு செய்யலாம். தேசிய மயமாக்கப்பட்ட வங்கிகள் மற்றும் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்களில் அறிவிக்கை செய்யப்பட்ட பயிர்களுக்கு பயிர்க்கடன் பெறும் விவசாயிகள் தங்கள் விருப்பத்தின் அடிப்படையில் பயிர்காப்பீடு திட்டத்தில் சேரலாம். காப்பீடு பதிவின் போது அளிக்கப்பட வேண்டிய ஆவணங்கள் முன்மொழிவு படிவம், பதிவு படிவம், பயிர் சாகுபடி அடங்கல் அறிக்கை, ஆதார் அட்டை நகல், வங்கி கணக்கு முதல் பக்க நகல், சிட்டா, பயிர்காப்பீடு கட்டணம் செலுத்தும் இடங்கள், அனைத்து தேசிய மயமாக்கப்பட்ட வங்கிகள், தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்கள், அனைத்து பொது சேவை மையங்களில் அளிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. பிரதம மந்திரி பயிர்காப்பீடு திட்டம் காரிப் மற்றும் சிறப்பு பருவம் பயிர்காப்பீடு விவசாயிகள் செலுத்த வேண்டிய பிரீமியம் தொகை விபரம். துவரை பயிரிடப்பட்டுள்ளவர்கள் பயிர்காப்பீட்டு தொகையாக ரூபாய் மற்றும் ஏக்கரில் 18,700, விவசாயிகள் செலுத்த வேண்டிய தொகை 374, காப்பீடு செய்ய கடைசி நாள் 16/9/2026. பருத்தி பயிரிட செய்யப்பட்டவர்கள் காப்பீட்டு தொகை 14,594, விவசாயிகள் செலுத்த வேண்டிய தொகை 651, காப்பீடு செய்ய கடைசி நாள் 30/9/2026. வாழை பயிர் செய்தவர்கள் பயிர்காப்பீட்டு தொகையாக 38,700, விவசாயிகள் செலுத்த வேண்டிய தொகை 1,935, காப்பீடு செய்ய கடைசி நாள் 15/9/2026. மஞ்சள் பயிர் செய்தவர்கள் பயிர்காப்பீட்டு தொகையாக 84,000, விவசாயிகள் செலுத்த வேண்டிய தொகை 4,200, காப்பீடு செய்ய கடைசி நாள் 15/9/2026. நெல் ரகம் 2 பயிர் செய்தவர்கள் பயிர்காப்பீட்டு தொகை 39,100, விவசாயிகள் செலுத்த வேண்டிய தொகை 587, காப்பீடு செய்ய கடைசி நாள் 15/11/2026. கூடுதல் விவரங்களுக்கு மற்றும் விரைவான சேவைகளுக்கு தங்கள் வட்டார வேளாண்மை உதவி இயக்குநர் அலுவலகத்தை அணுக வேண்டும் என்று தருமபுரி வேளாண்மை இயக்குநர் அவர்கள் அறிவித்துள்ளார்கள். அடுத்த அறிவிப்பு, தமிழ்நாடு சுற்றுலா விருதுகளுக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்களின் நல் வழிகாட்டுதலின்படி தமிழ்நாடு சுற்றுலாத்துறை சார்பில் அனைத்து சுற்றுலா ஏற்பாட்டாளர்கள், சுற்றுலா தொழில் முனைவோர்கள் மற்றும் ஓட்டல் முகவர்களுக்கு தமிழ்நாடு சுற்றுலா விருதுகள் வழங்கப்பட உள்ளன என்று செய்தி மக்கள் தொடர்பு துறை இயக்குநர் அவர்கள் அறிவித்துள்ளார்கள். நிறைவுக்கு வருகிறது தற்போதைய அறிவிப்புகள். நன்றி நேயர்களே.
1: சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸின் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: நமக்கான கௌரவம் இங்கிருந்தே தொடங்கும். கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ் கடைவீதி மற்றும் புதிய பேருந்து நிலையம் அருகில் சேலம்.
1: சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸின் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள் வழங்குகிறார் பேராசிரியர் கு ஞானசம்பந்தன் அவர்கள்.
3: இப்ப நீங்க எவ்வளவு நல்ல விஷயத்தை கொண்டு கொடுத்தாலும் கூட, அந்த வைரக்கற்களே எடுத்துக்கொண்டு போய் ஒருத்தர் கொடுத்தாலும் கூட அவர் வாங்கி பார்த்துட்டு இல்லையே கொஞ்சம் பெரிய சைஸ் இருந்தால் பார்த்துருக்கலாமே அப்படிம்பாங்க. பெரிய சைஸாக கொண்டு கொடுத்தீங்கனால அது கொஞ்சம் சின்ன சைஸ் இருக்கலாமே அப்படின்னு. இப்போ இந்த மாதிரியான சிலர் வந்து குறை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. இன்னும் சில பேர் எப்போதும் பாராட்டிக்கிட்டே இருப்பாங்க. இந்த ரெண்டு விஷயத்தையும் பாருங்களேன். குறை சொல்லுகிற போது என்ன அப்படின்னா, கண்டுபிடிக்கணுமே அப்படிங்கிறதுக்கு அவர் கண்டுபிடிச்சாரா இல்லையா நமக்கு தெரியாது, ஆனால் சொன்ன உடனே சிலர் ஏற்றுக்கொள்வாங்க, சிலர் முகம் சுருங்கி போகுங்க. அப்போ குறையே சொல்லக்கூடாதா? இல்லை, அப்படி இல்லை. குறை வந்தால் சொல்லத்தான் வேணும். ஆனால் நீங்கள் நிறைய சொல்லிவிட்டு ஒரு குறை சொல்லுங்களேன், அது தெரியாதுங்க. எப்படி அப்படின்னா, இப்போ எங்கள் வீட்டுக்கு ஒருத்தர் வருவார் கிராமத்துலேருந்து. அவர் வந்த உடனே எங்கள் குடும்பமே அவரை பாராட்டி வரவேற்கும். என்ன காரணம் அப்படின்னா, அவர் பணக்காரரா? இல்லை. பெரிய அதிகாரியா? கிடையாது. ஒன்றும் இல்லைங்க, சாதாரண ஏழை, சாதாரண விவசாயி, எங்களுக்கு சொந்தக்காரன் வச்சுக்கங்களேன். வருவார், சாப்பிட சொல்லுவாங்க. இலை போட்ட உடனே முத வார்த்தை சொல்வார், அற்புதமான இலைங்க, எங்கே கிடைக்குது அப்படிம்பார். தண்ணி ஊற்றுக்குவாங்க, அதில் ஏசா அப்படி குடிச்சு பார்த்துட்டு, அமுதம் அப்படிம்பார். எனக்கு தெரியும், அது ஒரு வாரத்துக்கு முந்தி வந்த கார்பரேஷன் வாட்டர்னு. ஒன்றும் சொல்ல மாட்டேன் நான். அடுத்தது என்ன, சாப்பாடு வைப்பாங்க. இட்லியை தொட்டு பார்த்துட்டு, மல்லிகைப்பூ, சாதிப்பூ, பிச்சிப்பூன்னு அடித்து நொறுக்குவார். சொல்லி சொல்லி சாப்பிட்டுட்டு ஆஹா ஓஹோன்னு இது நடந்துகிட்டே இருக்கும். சுற்றி நின்று எல்லாரும் அதை அவர் சாப்பிட்றத ரசித்து கேட்டு பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. எல்லாம் முடிஞ்சு ஒரு வாரம் கழித்து அவர் போகிறப்ப குடும்பமே போய் அவர் பின்னாடி நின்று, அடுத்து எப்போ வருவீங்க? இத்தனைக்கு அவர் ஒன்றும் வாங்கிட்டு வந்ததில் எனக்கு தெரியும். ஆனால் என்ன தெரியுங்களா, அவர் போகிற போது என்னுடைய

0: துணைவியார் என்கிட்ட சொல்லுவாங்க, பார்த்தீங்களா எப்படி பாராட்டுறார், நீங்கள் இருக்கீங்களே அப்படிம்பாங்க. நான் ஒன்றும் சொல்லுவேன், அவர் பாராட்டிட்டு போயிடுறாருல, நான் இங்கே தானே இருக்கேன், அதே செய்ய முடியுமா அப்படின்னு கேட்பேன். ஆனால் என்ன தெரியுங்களா, நான் கண்டுபிடிச்சேன், அவர் எல்லா பொருளையும் நல்ல விஷயத்தை பார்க்குறாருங்க. தண்ணீரா குளிர்ச்சி பொருந்தியது தான், ஆனால் அது தருபவர்களை பொறுத்து இனிமையாக மாறுகிறது. சரி, அடுத்தது என்ன, உணவு எல்லாருக்கும் உணவு தாங்க. இப்போ ஹோட்டலில் போய் சாப்பிட்டுட்டு நம்ம பாராட்டிக்கிட்டு இருக்க மாட்டோம், பாராட்டினாலும் அவங்க வந்து பில்லை குறைக்க போகிறதில்ல. ஆனால் வீட்டில் தருபவரை பொறுத்து அது வந்து இனிமையாக மாறுகிறது. எங்கள் அம்மா கையில் வாங்கி சாப்பிட்ற சாப்பாடு மாதிரி வராதுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை இருக்குமானால் பொருள் இல்லைங்க அங்கே, அங்கே வந்து அந்த இனிமை தான். இந்த பாராட்ட கற்றுக்கொள்ளுதல் என்பது எவ்வளவு நல்ல விஷயமோ, அதுபோல் இந்த குறை சொல்லுகிற போது என்ன ஆகும்னா மன சுருக்கம் ஏற்பட்டு விட்டுருங்க. இந்த சுருக்கத்தை எல்லாம் போக்கிக் கொள்றதுக்காக தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஆசிரியர்களாக இருக்கவங்க பிழை திருத்தி கொடுக்குறப்ப நான் பார்த்துருக்குறேன், சிலர் வந்து ஏன் சார் உங்கள் கல்ல பிழையாக தான் படுமா அப்படின்னு கேட்பாங்க. இல்லைங்க, பிழை திருத்துறதுக்காக தான் நாங்கள் இருக்கிறோம், எல்லாமே நான் டிக்கெட் சிக்கிட்டே இருந்தேன் வச்சுங்க, டிக்கெடிக்கிறதுக்காக ஒரு வாத்தியாரன்னு ரெண்டு பேர் கேட்க மாட்டாங்களா, பிழையை சுட்டி காட்டணும், அதை நம்ம வந்து சரி பண்ணிக்கிறதுக்கான முயற்சி எடுக்கணும் அப்படிம்பாங்க. இப்போ இதை நான் சொல்லுவேன், இந்த மாதிரி இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. குறை காணுதல் என்கின்ற அந்த விஷயத்தை பார்க்குற போது இளம்பறை பற்றி சொல்லுகிற போது, இளம்பறையே வருந்தாதே உனக்குள்ளே தானே பௌர்ணமி சந்திரன் இருக்கிறான் என்று கவிதை வரியை கேட்டவுடனே எனக்கு என்ன மகிழ்ச்சியாக இருந்தது, அது தேய்ந்து போன நிலாவாக இருக்கிறதே என்று கவலைப்படாமல் பூர்ண நிலவே இதற்குள் தானே இருக்கிறது என்று பார்க்க கற்றுக்கொண்டோம் என்றால் எவ்வளோ நல்லா இருக்குங்க. அதுதான் உண்மையும் கூட. ஏன்னா பரபரப்பான வாழ்க்கையில் நெரிசல் மிகுந்த இந்த நகரங்களில் பயணப்படுறது போது மனம் சஞ்சலப்பட்டுக்கிட்டே இருக்கும். அப்போ யாரையாவது கோவப்பட்டு யாரையாவது வஞ்சி எதையாவது ஒன்று சொல்வதை காட்டிலும் அந்த நேரத்தில் ஏதாவது ஒரு சின்ன விஷயத்தை மனசில் வச்சுக்கிட்டு உதாரணமாக சிவபுராணமாக சொல்லி பார்க்கலாம், ஒரு பைபிள் வாசகமாக நினச்சி பார்க்கலாம், ஒரு குர்ஆன் சிந்தனையாக மனசுக்குள்ளே யோசிச்சுட்டு இருக்கலாம், அதுக்குள்ளே அந்த மற்ற இது மாறிடும். அப்போ கவனத்தை ஒரு நிமிஷம் நம்ம மாற்றிக்கிட்டு ஒரு விஷயத்தை ரசிக்க ஆரம்பிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், காரில் உட்காந்துருக்குறோம், இந்த கண்ணாடிக்கு பின்னாடி யாராவது நின்று ஒரு சின்ன பையனையோ ஒரு சின்ன குழந்தையோ ஆர்ட்டியோ பேசிகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு இருந்தோம்னா ஒரு வினாடி இந்த சிக்னலுக்கு முன்னாடி மனசு ஒரு டக்குன்னு ஒரு மாறு மாறுங்க. இப்போ பார்த்தீங்களா, குறை காணுதல் என்பதை காட்டிலும் நிறை காணுகிற போது கிடைக்கிற பலன் என்ன என்பதை பார்க்குறோம். குறை காணுகிற போது இருக்கின்ற அந்த சின்ன விஷயத்தை கூட மாற்றிக்கொள்ள முடியுமானால் ரொம்ப நல்லாதான் இருக்குங்க. குறை காண வேணான்னு சொல்லலை, குறையே காணுதல் தான் தப்பாக நமக்கு தோன்றுகிறது. எனவே நிறைவாக எதையும் செய்கிற போது நமக்கு எப்போதும் இனிமை ஏற்படும்.
1: நேர்கள் இதுவரை கேட்டது சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸின் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். வழங்கினார் பேராசிரியர் கு ஞானசம்பந்தன் அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ்.
2: நமக்கான கௌரவம் இங்கிருந்தே தொடங்கும். கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ் கடைவீதி மற்றும் புதிய பேருந்து நிலையம் அருகில் சேலம்.
3: நேர்களினை தொடர்ந்து கேட்கலாம் சட்டப்பேரவையின் வாராந்திர விமர்சனம். அதனைத் தொடர்ந்து மாவட்ட செய்தி மலர், தமிழ் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாக.
4: ஆகாஷ்வாணி தமிழ்நாடு சட்டமன்ற நடவடிக்கைகள் குறித்த வாராந்திர விமர்சனம் கேட்கலாம். எழுதியவர் துரை கருணாநிதி, வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம்.
5: தமிழக சட்டப்பேரவையில் இந்த வாரம் திங்கள் முதல் வியாழன் வரை நடைபெற்ற பேரவை நடவடிக்கைகளின் போது முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் வெளியிட்ட புதிய தலைமைச் செயலகம் அமைவது உள்ளிட்ட பல்வேறு முக்கிய அறிவிப்புகளும், காவல்துறை, உள்துறை, வேளாண்மை, பால்வளம், கால்நடை பராமரிப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகளுக்கான மானிய கோரிக்கைகள் மீது நடைபெற்ற விவாதமும், துறை அமைச்சர்கள் வெளியிட்ட அறிவிப்புகளும் பிரதானமாக அமைந்தன. திங்கட்கிழமையன்று பேரவையில் விதி 110 கீழ் அறிவிப்பு ஒன்றை வெளியிட்ட முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் பால் கொள்முதல் விலையை ஏற்கனவே உயர்த்தி அறிவித்திருந்த 41 ரூபாயிலிருந்து மேலும் 3 ரூபாய் உயர்த்தி 44 ரூபாயாக வழங்க அரசு முடிவு செய்துள்ளது என்று கூறினார். காஞ்சிபுரம் மாவட்டம் மதுரமங்கலம் கிராமத்தில் செமி கண்டக்டர் மற்றும் மின்சாதன உற்பத்தி பூங்கா 175 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சிப்காட் நிறுவனத்தின் மூலம் அமைக்கப்படும் என்றும் முதலமைச்சர் தெரிவித்தார். தமிழ்நாடு தொழில் வளர்ச்சி நிறுவனத்தின் மூலம் கோயம்புத்தூர் நகரில் டிஜிட்டல் நிதி மையம் ஒன்று பொது மற்றும் தனியார் பங்களிப்புடன் 400 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஏற்படுத்தப்படும் என்றும் அவர் கூறினார். மேலும் திருச்சி மண்டலத்தில் பன்முனை சரக்கு போக்குவரத்து மையம் ஒன்றும் அமைக்கப்படும் என்றும் 33,066 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தமிழ்நாடு மின் தொடர் அமைப்பு கட்டமைப்பு மேம்பாட்டு திட்டத்தை அரசு செயல்படுத்த உள்ளதாகவும் தெரிவித்த முதலமைச்சர் இந்த திட்டத்தின் கீழ் 196 புதிய துணைமின் நிலையங்கள் மற்றும் அவற்றுடன் தொடர்புடைய 15 கிலோமீட்டர் நீளத்திற்கான புதிய மின்பாதைகள் அமைக்கப்படும் என்றார். மேலும் தூத்துக்குடி அனல் மின் நிலைய வளாகத்தில் 20,800 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தலா 800 மெகாவாட் திறன் கொண்ட நியூ சூப்பர் கிரிட்டிக்கல் தெர்மல் பவர் ஸ்டேஷன் நிறுவப்படும் என்றும் முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் தெரிவித்தார்.

வைத்தார். பேரவையில் அன்றைய தினம் எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த பொதுப்பணி மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா, தமிழ்நாட்டில் விரைவில் 10 ஒலிம்பிக் மையங்கள் உலகத்தரத்தில் உருவாக்கப்படும் என்று தெரிவித்தார். சட்டப்பேரவையில் நீக்கப்பட்ட தகவல்களை பலர் தொடர்ந்து ரீல்ஸாக வெளியிடுகிறார்கள் என்று திமுக சட்டப்பேரவை உறுப்பினர்கள் குறிப்பிட்டதற்கு பதிலளித்த பேரவைத் தலைவர் திரு ஜே சி வி பிரபாகர், இதுகுறித்து விரைவில் நல்ல முடிவு எடுக்கப்படும் என்றார். தொடர்ந்து பேசிய அவர், அவை குறிப்பிலிருந்து நீக்க வேண்டிய அளவிற்கான கருத்துக்களை பேசுவதை உறுப்பினர்கள் தவிர்க்க வேண்டும் என்றும், அவையின் மரபு, விதி மற்றும் கண்ணியத்தை காக்கும் வகையில் நாம் நடந்து கொள்ள வேண்டும் என்றும் தெரிவித்தார். பேரவையில் திங்களன்று மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை, சமூக நலத்துறை, மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வை, வேளாண்மை ஆகிய துறைகளுக்கான மானிய கோரிக்கைகள் மீது விவாதம் நடைபெற்றது. இந்த விவாதத்தில் ஆளும் கட்சி மற்றும் எதிர்க்கட்சிகளைச் சேர்ந்த 12 உறுப்பினர்கள் பங்கேற்று பல்வேறு கருத்துக்களை தெரிவித்தனர். விவாதங்களுக்கு இந்த துறைகளுக்கான அமைச்சர்கள் திருமதி ஜெகதீஸ்வரி, திரு விக்னேஷ், திரு வினோத் ஆகியோர் பதிலளித்து பல்வேறு புதிய அறிவிப்புகளை வெளியிட்டனர். செவ்வாய்க்கிழமையன்று ஒவ்வொரு மாவட்டத்திலும் தரமான விளையாட்டு கட்டமைப்பை உருவாக்குவது, நியாய விலை கடைகளில் குறைந்த விலையில் வெங்காயம் விற்பனை செய்வது, தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் அதிக கட்டணம் வசூல் செய்வதை தடுப்பது உள்ளிட்ட அறிவிப்புகள் வெளியிடப்பட்டன. திருவண்ணாமலையில் மலையடிவாரத்தில் குடியிருக்கும் 1535 குடியிருப்புகளை காலி செய்ய வருவாய்த்துறை நோட்டீஸ் அனுப்பியுள்ளது தொடர்பான கவன ஈர்ப்பு தீர்மானத்தை திமுக கொறடா திரு ஏவ வேலு மற்றும் அஇஅதிமுக கொறடா திரு அக்ரி கிருஷ்ணமூர்த்தி ஆகியோர் கொண்டு வந்து பேசினர். அந்த பகுதியில் குடியிருக்கும் மக்களை காலி செய்யாமல் முறைப்படி அவர்களுக்கு அரசு பட்டா வழங்க வேண்டும் என்றும், வீடுகளை காலி செய்வதற்கு நீதிமன்றம் உத்தரவிட்டதற்கு எதிராக அரசு மேல்முறையீடு செய்ய வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தி பேசினர். இதற்கு பதிலளித்து பேசிய வருவாய்த்துறை அமைச்சரும் அவை முன்னவருமான திரு கே ஏ செங்கோட்டையன், அங்கு குடியிருக்கும் மக்களுக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படாத வகையில் அரசு உரிய நடவடிக்கை மேற்கொள்ளும் என்றும், விரைவில் நீதிமன்றத்தில் சீராய்வு மனு தாக்கல் செய்வதுடன் நீதிமன்ற உத்தரவுக்கு பிறகு அங்கு வசிக்கும் மக்களுக்கு விரைந்து பட்டா வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கூறினார். அன்றைய தினம் விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்துவது தொடர்பாக உணவு பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு வெங்கட்ரமணன் பேசுகையில், விலை கண்காணிப்பு குழு அமைக்கப்பட்டு அந்த குழுவினர் அத்தியாவசிய பொருட்களின் விலையை கட்டுப்படுத்துவதற்கு உரிய தொடர் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவித்தார். ஈரான் போர் மற்றும் வாகன எரிபொருள் விலையேற்றத்தால் அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்ந்து வருவதாக தெரிவித்த அவர், மக்களுக்கு தேவையான உணவுப் பொருட்களை நியாய விலை கடைகள் மூலம் குறைந்த விலையில் வழங்க அரசு முடிவெடுத்துள்ளதாகவும், இந்த வகையில் முதல்கட்டமாக 1000 மெட்ரிக் டன் வெங்காயத்தை கொள்முதல் செய்து நகரப் பகுதிகளில் குடும்ப அட்டை ஒன்றுக்கு 1 கிலோ வெங்காயம் 35 ரூபாய் என்ற விலையில் வழங்கப்படும் என்றும் கூறினார். செவ்வாய் என்று பேரவையில் வீட்டு வசதித்துறை, கைத்தறி மற்றும் கதர்துறை, தொழிலாளர் நலத்துறை, சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை ஆகிய துறைகளுக்கான மானிய கோரிக்கைகளை அமைச்சர்கள் திரு ராஜ்குமார், திரு விஜய் பாலாஜி, திரு முகமது பர்வேஸ், திரு மதன் ராஜா ஆகியோர் தாக்கல் செய்து அவரவர் துறை தொடர்பான பல்வேறு முக்கிய அறிவிப்புகளை வெளியிட்டனர். புதன்கிழமையன்று விதி 110 கீழ் அறிக்கை வெளியிட்ட முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய், சென்னை அடுத்த மீஞ்சூர் பகுதியில் நாள் ஒன்றுக்கு 400 மில்லியன் லிட்டர் கடல் நீரை குடிநீராக்கும் திட்டம் 4800 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் செயல்படுத்தப்படும் என்று கூறினார். ஆவடி மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் 24 மணி நேரமும் குடிநீர் வழங்கும் வகையில் 500 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய திட்டம் செயல்படுத்தப்படும் என்றும் முதலமைச்சர் தெரிவித்தார். மதுரை, கடலூர் மாநகராட்சிகள், 9 நகராட்சிகள் மற்றும் 20 பேரூராட்சிகளின் குடிநீர் வசதியை மேம்படுத்துவதற்காக 1000 கோடி ரூபாயும் ஒதுக்கப்படும் என்றும் திரு ஜோசப் விஜய் கூறினார். சென்னை கீழ்ப்பாக்கம் குடிநீர் சுத்திகரிப்பு நிலையத்தின் திறனை அதிகரிக்க 419 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய திட்டம் செயல்படுத்தப்படும் என்றும், மதுரை மாநகராட்சி பகுதியில் உள்ள 40 ஆண்டுகள் பழமையான பாதாள சாக்கடை அமைப்பை சீரமைக்க முதல்கட்டமாக 2400 கோடி ரூபாய் ஒதுக்கியிருப்பதாகவும், இதற்கான பணிகள் நடப்பாண்டிலேயே மேற்கொள்ளப்படும் என்றும் முதலமைச்சர் தெரிவித்தார். நாகர்கோவில் பகுதிகளிலும், சென்னை அடுத்த குன்றத்தூர் மற்றும் நந்திவரம் கூடுவாஞ்சேரி நகராட்சிகளிலும் 960 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய பாதாள சாக்கடை திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என்றும், சென்னை பெரம்பூர், கொளத்தூர், வில்லிவாக்கம், எழும்பூர் உள்ளிட்ட பகுதிகளில் குடிநீர் மற்றும் கழிவுநீர் அமைப்புகளை மேம்படுத்த 236 கோடி ரூபாய் செலவிடப்படும் என்றும் அவர் கூறினார். ஓட்டுநர் உரிமம் மற்றும் வாகன பதிவு சான்றிதழ் ஆகியவற்றை டிஜிட்டல் முறையில் பொதுமக்கள் தாங்களே பதிவிறக்கம் செய்து கொள்ளும் வசதி ஏற்படுத்தப்பட்டிருப்பதாக அன்றைய தினம் தெரிவித்த முதலமைச்சர், கடந்த 2021 முதல் நடப்பாண்டு மே மாதம் வரையிலும் முந்தைய ஆட்சியின் போது விவசாயிகள் மற்றும் ஆசிரியர்கள் மீது போடப்பட்ட வழக்குகளை திரும்ப பெறுவதற்கான அறிவிப்பை வெளியிட்டபோது ஆளுங்கட்சி உறுப்பினர்கள் பலமாக மேசையை தட்டி வரவேற்றனர். புதனன்று பேரவையில் பால்வளம்

0: மீன்வளம், கால்நடை பராமரிப்பு துறை ஆகிய துறைகளுக்கான மானிய கோரிக்கைகளை அமைச்சர்கள் திருமதி விஜயலட்சுமி, திரு ஸ்ரீநாத், திருமதி கமலி ஆகியோர் தாக்கல் செய்து பல்வேறு புதிய அறிவிப்புகளையும் வெளியிட்டனர். அன்றைய தினம் மானிய கோரிக்கை மீதான விவாதம் நடைபெற்றுக் கொண்டிருந்த நேரத்தில் மாற்று தலைவரான திருமதி சத்யபாமா பேரவைத் தலைவருக்கான இருக்கையில் அமர்ந்து அவையை நடத்தி கொண்டிருந்த நேரத்தில் திமுக உறுப்பினர் திரு தங்கம் தென்னரசு எழுந்து லேடி வெலிங்டன் மகாராணி அளித்த பாரம்பரியமிக்க இந்த பேரவைத் தலைவரின் இருக்கையில் ஒரு பெண் தலைவர் அமர்ந்து அவையை நடத்துவது பெருமைக்குரிய செயல் என்று கூறிய போது அமைச்சர்கள் உள்ளிட்ட அவை உறுப்பினர்கள் அனைவரும் மேசையை தட்டி வரவேற்றனர். அந்த நேரத்தில் பேரவைக்குள் வந்து தலைவர் இருக்கையில் அமர்ந்த திரு ஜே சி டி பிரபாகரும் திருமதி சத்யபாமா மாற்றுத் தலைவராக சிறப்பாக செயல்பட்டார் என்று கூறி அவருக்கு வாழ்த்து தெரிவித்ததுடன் இனி அடிக்கடி பேரவையில் மாற்றுத் தலைவர்கள் அமர வைக்கப்படுவார்கள் என்றார். வியாழக்கிழமையன்று விதி 110 கீழ் முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் வெளியிட்ட பல்வேறு முக்கிய அறிவிப்புகளும் சென்னை உயர்நீதிமன்றத்தின் வழக்காடு மொழியாக தமிழ் மொழி இருக்க வேண்டும் என்று வலியுறுத்தி அவர் கொண்டு வந்த தனி தீர்மானமும் அன்றைய தினம் பேரவையில் சுமார் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக ஆளும் கட்சி மற்றும் எதிர்க்கட்சியினரிடையே நடைபெற்ற காரசார விவாதமும் கருத்து மோதல்களும் அதன் விளைவாக அவ்வப்போது எழுந்த சலசலப்பு, கூச்சல், குழப்பம், அமளியும் பேரவை நடவடிக்கைகளை சூடாக்கியது. சென்னையில் உலகத்தரம் வாய்ந்த தமிழ்நாடு ஒலிம்பிக் நகரம் அமைக்கப்படும், புதிய மோட்டார் ஸ்போர்ட்ஸ் நகரம் உருவாக்கப்படும், 1200 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 20 லட்சம் சதுர அடி பரப்பளவில் நவீன வசதிகளுடன் கூடிய சட்டப்பேரவை மற்றும் தலைமைச் செயலகம் அடங்கிய புதிய வளாகம் அமைக்கப்படும் என்பது உள்ளிட்ட அறிவிப்புகள் அன்றைய தினம் முக்கிய இடம்பெற்றன. அரசினர் தனி தீர்மானம் ஒன்றை வியாழனன்று அறிமுகப்படுத்தி பேசிய முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் தமிழ் மொழியை மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்தின் முதன்மையான நீதிமன்ற மொழியாக அங்கீகரிப்பதற்கு மத்திய அரசு உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தினார். இது தொடர்பாக மாநில சட்டப்பேரவையில் ஏற்கனவே நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தையும் அவர் சுட்டிக்காட்டினார். முதலமைச்சர் கொண்டு வந்த இந்த தனி தீர்மானத்தை பிரதான எதிர்க்கட்சியான திமுக உள்ளிட்ட அனைத்து கட்சியினரும் வரவேற்று பேசியதையடுத்து குரல் வாக்கெடுப்பு மூலம் இந்த தீர்மானம் ஒருமனதாக நிறைவேறியது. அன்றைய தினம் பேரவையில் காவல்துறை, தீயணைப்புத்துறை மற்றும் மீட்புப் பணிகள் துறைக்கான மானிய கோரிக்கைகளை முதலமைச்சர் தாக்கல் செய்து 59 புதிய அறிவிப்புகளை வெளியிட்டார். இந்த மானிய கோரிக்கை மீதான விவாதத்தை எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் தொடங்கி வைத்து பேசுகையில் அவையின் நடவடிக்கைகள் சூடேற தொடங்கின. திரு உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்த பல்வேறு குற்றச்சாட்டுகளுக்கு அமைச்சர்கள் திரு ஆனந்த், ராதவர்ஜுனா, திரு ராஜ்மோகன், திரு நிர்மல்குமார், திருமதி கமலி, அவை முன்னவர் திரு கே ஏ செங்கோட்டையன் ஆகியோர் அடிக்கடி எழுந்து உரிய பதில்களையும் விளக்கங்களையும் தெரிவித்தனர். இந்த நேரத்தில் அரசியல் ரீதியிலான சில விமர்சனங்களை ஆளும் கட்சி மற்றும் எதிர்க்கட்சிகள் தரப்பில் முன்வைத்த போது இரு தரப்பினரும் அவ்வப்போது எழுந்து ஒருவரை நோக்கி ஒருவர் ஆவேசமாக குரல் எழுப்பியதால் அவையில் கூச்சல் குழப்பம் அமளி நிலவியது. மொத்தத்தில் இந்த வார அவை நடவடிக்கைகளில் இடையிடையே சலசலப்பும் கூச்சல் குழப்பமும் நிலவிய போதிலும் ஆரோக்கியமான விவாதங்களும் காரசாரமான கருத்து மோதல்களும் இடம்பெற்றன.
1: தமிழ்நாடு சட்டமன்ற நடவடிக்கைகள் குறித்த வாராந்திர விமர்சனம் கேட்டோம். எழுதியவர் துரை கருணாநிதி, வாசித்தவர் சுமித்ரா ரத்னம். நேரம் 7:15 ஆகாஷ்வாணி. இன்றைக்கு இடம்பெறுவது காஞ்சிபுரம் மாவட்ட செய்திகள். எழுதியவர் பி ஆர் சிவகுமார்.
2: மாநில வெளிநாடு வாழ் தமிழர்கள் நலத்துறை அமைச்சர் எஸ் பி கே தென்னரசு தலைமையில் காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாக மக்கள் நல்லுரிமைய கூட்டரங்கில் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் சார்பில் 2026 மாவட்ட வாழ்விட மேம்பாட்டு குழு கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் திருமதி சினேகா, மாவட்ட வருவாய் அலுவலர் திவ்யஸ்ரீ, தமிழ்நாடு வாழ்விட மேம்பாட்டு வாரிய செயற்பொறியாளர் மதிவேலன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் ஊராட்சி ஒன்றியத்துக்குட்பட்ட ஊராட்சிகளில் வீடு வீடாக சென்று வீட்டு பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பு பணி மேற்கொள்ளப்படுவதை மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி சினேகா பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். முத்தியால்பேட்டை ஊராட்சியில் இயங்கி வரும் நியாய விலை கடையை மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி சினேகா பார்வையிட்டு பொதுமக்களுக்கு வழங்கப்படும் அத்தியாவசிய பொருள்களின் இருப்பு நிலை குறித்து கேட்டறிந்தார். மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாக மக்கள் நல்லுரிமைய கூட்டரங்கில் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை சார்பில் எதிர்வரும் வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்வது தொடர்பான அனைத்து துறை அலுவலர்களுடன் ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் மாவட்ட ஆட்சியர் திருமதி சினேகா தலைமையில் நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்டம் உங்களுக்கிடையே உங்கள் ஊரில் திட்டத்தின் கீழ் மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி சினேகா தலைமையில் அனைத்து துறை அலுவலர்கள் அரசின் திட்டப்பணிகளை ஆய்வு மேற்கொண்டு பொதுமக்களிடம் மனுக்களை பெற்று குறைகளை கேட்டறிந்தார்கள். இதனைத் தொடர்ந்து அருகில் இருந்த குடியிருப்புகளுக்கு ஊராட்சியில் மேல்நிலை தண்ணீர் தொட்டியில் இருந்து

0: தினசரி விநியோகிக்கப்படும் குடிநீரில் குளோரின் கலந்து முறையாக வழங்கப்படுகிறதா என்பதை, வீட்டில் உள்ள தண்ணீரினை குளோரின் பரிசோதனை செய்து தண்ணீரின் தரத்தினை உறுதி செய்தார். தொடர்ந்து அங்கிருந்த பொதுமக்கள் பிரச்சனைகள் தீர்க்க வேண்டி கோரிக்கை மனுக்களை மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் வழங்கினர். காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜபாத் அரசு மருத்துவமனை மற்றும் நத்தாநல்லூர் ஊராட்சியில் செயல்பட்டு வரும் நேரடி நெல் கொள்முதல் மையத்தை மாவட்ட ஆட்சியர் திருமதி சினேகா பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். வாலாஜாபாத் பேரூராட்சியில் சட்டமன்ற தொகுதி மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் ரூபாய் 45 லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்டு செயல்படுத்தப்பட்டு வரும் ஆயுஷ் சுகாதார மற்றும் நலவாழ்வு மையம் மற்றும் அரசு சித்த மருத்துவமனையை பார்வையிட்டு மருத்துவரிடம் மையத்தில் சிகிச்சை வருபவர்களுக்கு மேற்கொள்ளப்படும் சிகிச்சையின் முறைகளை கேட்டறிந்தார். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் மற்றும் உத்தரமேரூர் வட்டத்துக்குட்பட்ட கருவேப்பம்புண்டி, திணையாம்புண்டி மற்றும் களியாம்புண்டி ஊராட்சிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சி திட்டப் பணிகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி சினேகா பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். உத்தரமேரூர் கருவேப்பம்புண்டி ஊராட்சியில் ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி திட்டத்தின் கீழ் செயல்பட்டு வரும் அங்கன்வாடி மையத்தை பார்வையிட்டு மையத்தில் பராமரிக்கப்பட்டு வரும் குழந்தைகளின் வருகை பதிவேட்டினை ஆய்வு மேற்கொண்டு குழந்தைகளின் பராமரிப்பு பணிகள் குறித்து கேட்டறிந்து குழந்தைகளின் எடை, உயரம், ஊட்டச்சத்து குறைபாடுடைய குழந்தைகளின் விவரங்கள் கேட்டறிந்தார். மேலும் கிராமத்தில் ஊட்டச்சத்து பிரச்சனைகள் கொண்ட கர்ப்பிணி தாய்மார்கள், வளர் இளம் பெண்கள் விவரங்கள், அவர்களை கண்காணித்து எடுக்கப்படும் நடவடிக்கைகள் குறித்து கேட்டார். இவ்விவரங்களை தினசரி கைபேசி செயலில் பதிவு இருக்கிறதா என்பதையும் பார்வையிட்டார். காஞ்சிபுரம் காரப்பேட்டையில் உள்ள அரசு அறிஞர் அண்ணா நினைவு புற்றுநோய் மருத்துவமனையை மாவட்ட ஆட்சித்தலைவர் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். காஞ்சிபுரம் இந்தியன் வங்கி சுய வேலைவாய்ப்பு பயிற்சி மையத்தில் இலவசமாக எம்பிராய்டரி பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது. இது குறித்து இம்மையத்தின் இயக்குநர் கருப்பசாமி கூறுகையில்,
1: காஞ்சிபுரத்தில் எங்க பயிற்சி நிறுவனத்தில் 39 வகையான பயிற்சி கொடுத்துட்டு இருக்கோம். இந்த பயிற்சியில பயனடைந்தவங்க மட்டும் இதுவரைக்குமே 10,236 பேர் பயனடைஞ்சிருக்காங்க. இந்த பயிற்சியில எல்லா வகையான பயிற்சி கொடுக்கிறோம். காஞ்சிபுரம் சுற்றுப்புற ஊரக கிராம பகுதியிலிருந்து நிறைய பெண்கள், ஆண்கள் எல்லாரும் வந்து இந்த பயிற்சியில கலந்து பயனடைஞ்சிருக்காங்க. இதற்கு வந்து மத்திய அரசும் இந்தியன் வங்கி ஊரக சுயவளர்ப்பு பயிற்சி நிறுவனமும் முக்கிய காரணம்.
0: இது குறித்து பயனாளிகள் தெரிவிக்கையில்,
2: என்னுடைய பேர் கோமதி, நான் காஞ்சிபுரம் சின்னயங்குளம் கிராமத்துல இருந்து வரேன். இந்தியன் பேங்க்ல வந்து சுயதொழில் நிறுவனம் சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. இங்க ஆரி சொல்லி தராங்க. ஆரியில ஹேண்ட் எம்ப்ராய்டரி, ஸ்டிச்சஸ் இருந்து ஸ்டார்ட் பண்ணி ஃபேப்ரிக் பெயிண்டிங் அந்த மாதிரிலாம் சொல்லி தராங்க. இது வந்து எல்லாருக்கும் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்தியன் வங்கிக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். மத்திய அரசுக்கும் மிகவும் நன்றி.
3: என் பேர் வந்து சசிகலா. நான் வந்து இந்தியன் வங்கி தொழில் முயற்சி நிலையத்துல பயிற்சி கத்துக்கிறதுக்காக வந்திருக்கேன். இது வந்து இலவச பயிற்சி. இதுல வந்து ஒரு தையல் தைச்ச பிளவுஸ்ல வந்து எப்படி ஹேண்ட் எம்ப்ராய்டிங் பண்றது, பிளவுஸ் டிசைன் எப்படி பண்றது ஆரியில அப்படின்றதெல்லாம் வந்து கத்துக் கொடுத்துருக்காங்க.
4: இதுவரை இடம்பெற்றது காஞ்சிபுரம் மாவட்ட செய்திகள். எழுதியவர் பி ஆர் சிவகுமார். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழ் செய்தி அறிக்கை.
5: ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். இந்தியா சவுதி அரேபியா இடையேயான ஒத்துழைப்பை வலுப்படுத்த இரு நாடுகளும் முடிவு செய்துள்ளன. புதுதில்லியில் 5 மாடி கட்டடம் இடிந்து விழுந்த விபத்தில் ஒருவர் உயிரிழந்தார், 6 பேர் மீட்கப்பட்டுள்ளனர். மணிப்பூரில் பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட நடவடிக்கையின் போது 2 தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். ரஷ்யா யுக்ரைன் தாக்குதல்களை முடிவுக்கு கொண்டு வருவது குறித்து பேச்சுக்கள் நடத்த அமெரிக்க சிறப்பு பிரதிநிதிகள் கியூ நகருக்கு சென்றுள்ளனர். சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை பட்டம் வென்றது. இனி விரிவான செய்திகள். தொழிலாளர் நலன் மற்றும் மனிதவள மேம்பாட்டுத் துறைகளில் இந்தியா சவுதி அரேபியா இடையேயான ஒத்துழைப்பை வலுப்படுத்த இரு நாடுகளும் முடிவு செய்துள்ளன. அரசுமுறை பயணமாக சவுதி அரேபியா சென்றுள்ள வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு கீர்த்தி வர்தன் சிங் ரியாத்தில் இன்று அந்நாட்டு அமைச்சர் திரு அகமது பின் சுலைமான் அல் ரஜியுடன் நடத்திய பேச்சுக்களின் போது இந்த முடிவு செய்யப்பட்டதாக வெளியுறவுத்துறை தெரிவித்துள்ளது. மேலும் திறன் மேம்பாடு, சுற்றுச்சூழல் உள்ளிட்ட துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்தும் அமைச்சர் அந்நாட்டு உயர் அதிகாரிகளுடன் விவாதிக்க உள்ளார். சவுதி அரேபியாவில் பணியாற்றும் இந்திய தொழிலாளர்கள், இந்திய வம்சாவளியினர் மற்றும் தொழிலதிபர்களையும் திரு கீர்த்தி வர்தன் சிங் சந்தித்து பேச உள்ளதாக வெளியுறவுத்துறை தெரிவித்துள்ளது. புதுதில்லியில் 5 மாடி கட்டடம் இடிந்து விழுந்த விபத்தில் ஒருவர் உயிரிழந்தார், 6 பேர் மீட்கப்பட்டுள்ளனர். மாணவர்கள் அதிக அளவில் தங்கியிருந்ததாக கருதப்படும் இக்கட்டடத்தின் இடிபாடுகளில் சிக்கியுள்ள எஞ்சியவர்களை மீட்கும் பணியில் 18 தீயணைப்பு வண்டிகள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன.

0: தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து தில்லி துணைநிலை ஆளுநர் திரு தரண்ஜித் சிங் சாந்து வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் சம்பந்தப்பட்ட அனைத்து துறையினரும் ஒருங்கிணைந்து மீட்பு பணியை விரைந்து மேற்கொள்ளுமாறு அறிவுறுத்தியுள்ளார். நிலைமை உன்னிப்பாக கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும் மீட்பு பணிக்கு தேவையான அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். தில்லி முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இடிபாடுகளில் சிக்கியிருப்போரை பத்திரமாக மீட்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறியுள்ளார். முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அருகில் உள்ள கட்டடங்களில் வசிக்கும் மக்களும் அங்கிருந்து வெளியேற்றப்பட்டு வேறு இடங்களில் தங்க வைக்கப்பட்டிருப்பதாக திருமதி ரேகா குப்தா தெரிவித்துள்ளார். மணிப்பூரில் பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட நடவடிக்கையின்போது இரண்டு தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். இருவர் காயமடைந்தனர். அம்மாநிலத்தின் சுராசந்த்பூர் மாவட்டத்தில் தீவிரவாதிகள் பதுங்கியிருப்பதாக கிடைத்த தகவலின் பேரில் ராணுவம் மற்றும் அசாம் ரைபிள்ஸ் படைப்பிரிவினர் கூட்டாக மேற்கொண்ட சோதனையின்போது ஐக்கிய குக்கி தேசிய படையைச் சேர்ந்த தீவிரவாதிகள் கொல்லப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அப்பகுதியில் இருந்த முகாம்களில் நடத்தப்பட்ட சோதனையின்போது AK-56 ரக துப்பாக்கிகள், தோட்டாக்கள், கையெறி குண்டுகள், சீருடைகள், தகவல் ஒலிபரப்பு சாதனங்கள் உள்ளிட்டவை கைப்பற்றப்பட்டுள்ளது. அப்பகுதியில் மேலும் தீவிரவாதிகள் பதுங்கியுள்ளனரா என்பதை கண்டறிய மலையடிவார கிராமங்களில் தொடர்ந்து தேடுதல் வேட்டை நடைபெற்று வருவதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். பஞ்சாப் மாநிலத்தில் உள்ள மின் உற்பத்தி நிலையங்களுக்கு தேவையான நிலக்கரி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக நிலக்கரி அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மத்திய அரசு போதிய நிலக்கரி ஒதுக்கீடு செய்யாததால் அம்மாநிலத்தில் மின் உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளதாக ஊடகங்களில் வெளியான செய்தியை மறுத்துள்ளது. பஞ்சாபில் உள்ள மின் உற்பத்தி நிலையங்களுக்கு தாமதமின்றி நிலக்கரி எடுத்துச் செல்லும் வகையில் பல்வேறு கட்டுப்பாடுகளிலிருந்து தளர்வுகள் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. பஞ்சாப் உட்பட நாடு முழுவதும் தடையற்ற மின் உற்பத்தி செய்ய ஏதுவாக போதிய நிலக்கரி ஒதுக்கீடு செய்ய கோல் இந்தியா நிறுவனம் உறுதி பூண்டுள்ளதாகவும் நிலக்கரி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஆந்திர மாநிலத்தில் உள்ள நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளில் மேயர், நகரமன்ற தலைவர் பதவிகளுக்கு நேரடி தேர்தல் நடத்த அம்மாநில அரசு முடிவு செய்துள்ளது. இதற்கான நெறிமுறைகளையும் அம்மாநில அரசு வெளியிட்டுள்ளது. இதன்படி மாநகராட்சி மேயர், நகரமன்ற தலைவர், நகர பஞ்சாயத்து தலைவர் மற்றும் வார்டு கவுன்சிலர் பதவிகளுக்கு நேரடி தேர்தலும், துணை மேயர், நகரமன்ற துணைத் தலைவர் பதவிகளுக்கு மறைமுக தேர்தலும் நடத்தப்படும். இவர்களது பதவிக்காலம் 5 ஆண்டுகளாகும். இந்த உள்ளாட்சி அமைப்புகளில் ஷெட்யூல் வகுப்பினர், பழங்குடியினர், பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் மற்றும் பெண்களுக்கு இடஒதுக்கீடு அளிக்க ஏதுவாக வரும் 8ஆம் தேதி முதல் 21ஆம் தேதி வரை இந்த பிரிவுகளைச் சேர்ந்த வாக்காளர் எண்ணிக்கையை கணக்கெடுக்கும் பணி மேற்கொள்ளப்படும் என்றும் ஆந்திர அரசு தெரிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: குஜராத்தை போதைப்பொருள் பயன்பாடு இல்லாத மாநிலமாக மாற்றும் வகையில் அனைத்து மாவட்டங்கள் மற்றும் மாநகரங்களிலும் 7 நாட்களுக்குள் போதைப்பொருள் தடுப்பு சிறப்பு பிரிவுகளை அமைக்க அம்மாநில காவல்துறை முடிவு செய்துள்ளது. இதற்கான உத்தரவை குஜராத் காவல்துறை தலைமை இயக்குநர் திரு ஞானேந்திர சிங் மாலிக் பிறப்பித்துள்ளார். இதன் மூலம் போதைப்பொருள் கடத்தல் விற்பனை தொடர்பான குற்ற வழக்குகளை இந்த பிரத்யேக பிரிவினர் விரைந்து விசாரிக்க முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இம்மாநிலத்தில் போதைப் பொருட்களுக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்டு வரும் கடும் நடவடிக்கை காரணமாக கடந்த 5 ஆண்டுகளில் 3700 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு 5346 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் குஜராத் காவல்துறை தெரிவித்துள்ளது. மத்திய பிரதேசத்தில் விஷச்சாராயம் அருந்தி உயிரிழந்தோர் எண்ணிக்கை 11 அதிகரித்துள்ளது. பாதிக்கப்பட்ட மேலும் பலர் பந்தல்கன் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மற்றும் சாகர் மாவட்ட மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இம்மாநிலத்தின் சாகர் மாவட்டம் பந்தா தாலுகாவில் நிகழ்ந்த இச்சம்பவம் குறித்து விரிவான விசாரணைக்கு உத்தரவிட்டுள்ள முதலமைச்சர் திரு மோகன் யாதவ், இதற்கு காரணமானவர்கள்

0: மீது கடும் நடவடிக்கை எடுக்கவும் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். இதையடுத்து மாவட்ட ஆட்சியர், காவல்துறை கண்காணிப்பாளர் உள்ளிட்ட உயரதிகாரிகள் சம்பவ இடத்தை பார்வையிட்டு விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இப்பகுதியில் செயல்பட்டு வந்த 6 மதுபான கடைகளுக்கு சீல் வைக்கப்பட்டுள்ளதுடன் அங்கு விற்பனைக்கு வைக்கப்பட்டிருந்த மதுபானங்களும் ஆய்வுக்கு அனுப்பப்பட்டுள்ளது. ரஷ்யா யுக்ரைன் தாக்குதல்களை முடிவுக்கு கொண்டு வருவது குறித்து பேச்சுக்கள் நடத்த அமெரிக்க சிறப்பு பிரதிநிதிகள் இன்று கீவ் நகருக்கு சென்றுள்ளனர். அமெரிக்க பிரதிநிதிகள் ஸ்டீவ் விட்காஃப் மற்றும் ஜேரட் குஷ்னர் ஆகியோர் மாஸ்கோவில் நேற்று நடத்திய பேச்சுவார்த்தையை தொடர்ந்து யுக்ரைன் மீதான தாக்குதல்களை 3 நாட்களுக்கு நிறுத்தி வைக்க ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புதின் உத்தரவிட்டுள்ளார். அதேபோன்று ரஷ்யாவுக்கு எதிரான தாக்குதல்களை 3 நாட்களுக்கு நிறுத்தி வைக்க தயார் என்று யுக்ரைன் அதிபர் திரு விளாடிமிர் செலன்ஸ்கியும் அறிவித்துள்ளார். உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான், பஞ்சாப், ஹரியானா மற்றும் சண்டிகரில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தில்லியில் மிதமானது முதல் கனமழை வரை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய பிரதேசம், மேற்குவங்கம், பீகார், உத்தராகண்ட் மற்றும் வடகிழக்கு மாநிலங்களிலும் நாளை வரை இதே நிலை நீடிக்கக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஜம்மு காஷ்மீர், ஜார்க்கண்ட் மற்றும் சத்தீஸ்கட்டில் நாளை வரை இடியுடன் கூடிய மழை தொடரும் என்றும் அந்த மையம் தெரிவித்துள்ளது. சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ், சிராக் ஷெட்டி இணை பட்டம் வென்றது. ஆடவர் இரட்டையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்த இணை 11-21, 21-13, 21-17 என்ற செட் கணக்கில் சீனாவின் சியாங் யூ ஜீட்டிங் இணையை வென்றது. டாஷ்கண்டில் நடைபெற்று வரும் 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கால்பந்து தகுதிச்சுற்று போட்டியில் இன்று இந்தியா 3-0 என்ற கோல் கணக்கில் பங்களாதேஷை வென்றது. போலந்தில் நடைபெற்ற 19 வயதுக்குட்பட்டோருக்கான சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஏஷா ஷெட்டி பட்டம் வென்றார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் அவர் 21-11, 21-12 என்ற செட் கணக்கில் போலந்தின் ஜாகப் மசூரக்கை வென்றார். அகமதாபாத்தில் நடைபெற்று வரும் உலக பாரா வில்வித்தை போட்டியின் தகுதிச் சுற்றில் இந்தியாவின் ஷீதல் தேவி முதலிடத்தை பிடித்தார். இந்தோனேஷிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் மான்சே சிங் வெள்ளிப்பதக்கம் வென்றார். மகளிர் ஒற்றையர் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். அல்மாட்டி டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சுதீர்த்தா முகர்ஜி சிண்ட்ரெல்லா தாஸ் இணை வெள்ளிப்பதக்கம் வென்றது. மகளிர் இரட்டையர் பிரிவில் இந்த இணை இப்பதக்கத்தை கைப்பற்றியது. உலகக்கோப்பை பிக்கில் பால் சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம், 1 வெள்ளி, 2 வெண்கலப் பதக்கம் வென்றது. ஆசிய கோப்பை ஜூனியர் ஹாக்கி போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா ஜப்பான் இடையேயான ஆட்டம் டிராவில் முடிவடைந்தது. சீனாவில் நடைபெற்ற இப்போட்டியில் இரு அணிகளும் தலா 3 கோல் அடித்தன. மகளிர் பிரிவில் இந்தியா 11-1 என்ற கோல் கணக்கில் மலேசியாவை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா சவுதி அரேபியா இடையேயான ஒத்துழைப்பை வலுப்படுத்த இரு நாடுகளும் முடிவு செய்துள்ளன. புதுதில்லியில் 5 மாடி கட்டடம் இடிந்து விழுந்த விபத்தில் ஒருவர் உயிரிழந்தார், 6 பேர் மீட்கப்பட்டுள்ளனர். மணிப்பூரில் பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட நடவடிக்கையின் போது 2 தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். ரஷ்யா யுக்ரைன் தாக்குதல்களை முடிவுக்கு கொண்டு வருவது குறித்து பேச்சுக்கள் நடத்த அமெரிக்க சிறப்பு பிரதிநிதிகள் கீவ் நகருக்கு சென்றுள்ளனர். சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ், சிராக் ஷெட்டி இணை பட்டம் வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: தருமபுரி பண்பலை 102.5 MHz ஒளிபரப்பு, ஏற்காடு பண்பலை 103.7 MHz ஒளிபரப்பில் நேர்களினை கேட்க இருப்பது வயல்வெளி.
2: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
3: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
4: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 6:35 உழவர்களுக்காக இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
5: சங்கர் பயோடெக், நகராட்சி அலுவலகம் அருகில் ஓசூர்.
6: அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு, அடல் பென்ஷன் யோஜனா, மோடிஜியின் தீர்மானம்.
7: யோஜனா உன் நௌஜவானோ கே லியே ஹை தாக்கி ஆப் ஜப் 60 சால் கே ஹோங்கே ஆப்கோ கபி கிசீ கே சஹாரே கி ஜரூரத் நா படே, ஆப் அப்னா புடாபா பி கௌரவ கே சாத் பிதா சகோ.
6: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 9.5 கோடி பயனாளர்கள் இணைந்துள்ளனர். நீங்களும் 18 to 40 வயதுக்கு உட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அடல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கி கிளையை அணுகவும்.
8: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இன்று இரவு 8:30 ஆரோக்கியம் அனைவருக்கும் நிகழ்ச்சி கேட்கலாம்.

அதன் மதிப்பு கூட்டலும் குறித்து தெரிந்து கொள்வோம். சிறுதானியங்களை மானாவாரி பயிராக சாகுபடி செய்யலாம். பூச்சி கட்டுப்பாடு, நோய் கட்டுப்பாடு அதிகம் தேவைப்படாது. சிறுதானியங்களின் சத்துக்கள் நாம் அறிந்ததே. இன்றைய காலகட்டத்தின் அதிக தேவைக்கேற்ப சிறுதானியங்களை சிறந்த முறையில் சாகுபடி செய்து பொருளாதாரம் ஈட்டுவது விவசாயிகளுக்கு ஏற்புடையதாக இருந்தாலும், சாகுபடி செய்த சிறுதானியங்களை தொழில் முனைவோர் மதிப்பு கூட்டி நல்ல முறையில் வியாபாரம் செய்து வருவது வரவேற்கத்தக்கது. அந்த வகையில் நம் வேளாண் அறிவியல் நிலையங்களும் வேளாண்மை கல்லூரிகளும் சிறுதானியங்களில் மதிப்பு கூட்டல் குறித்த பல பயிற்சிகளை நடத்தி வருகின்றது. இந்த பயிற்சி பெற்றவர்கள் வாழ்க்கையில் முன்னேறுவது உறுதி. இப்படி சிறுதானியங்களும் அதன் மதிப்பு கூட்டலும் குறித்து மதுரை வேளாண் கல்லூரி வேளாண்மை விரிவாக்கத்துறை பேராசிரியர் முனைவர் எல் நிர்மலா அவர்கள் வழங்கும் தகவல்களை கேட்டு

0: இப்ப மக்கள் எல்லாருமே வந்து டயட்டு டயட்டுன்னு ஒரு பேச்சு பேசுறாங்க. பல வகையான டயட்டு யார் வாயில இருந்தனாலும் அந்த வார்த்தை வருது டெய்லி பாக்குறவங்கக்கிட்ட. அப்ப டயட்னா என்ன, எதுக்காக அவங்க டயட்டு டயட்டுன்னு சொல்றாங்க, டயட்ல அவங்க என்ன மாற்றம் பண்ணிருக்காங்கன்னு கேட்க போனா, தினை நான் சாப்பிட்றேன்னு சொல்றாங்க, வரகு சொல்கிறாங்க, கேழ்வரகு சொல்கிறாங்க, தென் சாமை சொல்கிறாங்க. ஏன்னா எல்லாருக்குமே ஒரு விழிப்புணர்வு, முக்கியமாக எடை குறைப்பு சம்பந்தமாக சொல்கிறாங்க. புதுசு புதுசாக வர வேண்டிய நோய்கள்னால கொஞ்சம் உணவு முறையை நம்ம மாற்றி அமைச்சுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. அப்படிங்கும்போது நம்ம காலங்காலமாக 50-60 வருஷமாக நம்ம அரிசியை ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணுறோம். நெல்லில் வந்து நிறைய வகைகள் வருது, அதை யூஸ் பண்ண ஆரம்பித்தோம். அப்புறம் வட இந்தியர்களோட உணவுன்னு பண்ணும்போது கோதுமை, அப்புறம் பிரெட்டு, இப்படி அதில் மதிப்பு கூட்டல் ரொம்ப அதிகம். நீங்கள் அரிசின்னு எடுத்துக்கிட்டாலே வந்து பொரி, அவல், அரிசி மாவு, அப்புறம் அதில் நம்ம செய்யக்கூடிய பொருட்கள் நிறைய, இடியாப்பம், கொழுக்கட்டை அப்படி வரலாம். இங்கே சப்பாத்தி போக மல்டிகிரெயின் பிரெட் இருக்கும், வீட் பிரெட் இது மாதிரி இருக்கும்போது அப்போ சிறுதானியங்களும் அதில் என்னென்ன டிசைனான உணவுப் பொருட்கள் வருது, குழந்தைகளுக்கு ஏற்றது, வயதானவர்களுக்கு ஏற்றது, நோயாளிகளுக்கு ஏற்றது அதில் இருக்குது. அதில் உள்ள சத்துக்கள் நிறைய விதமான அதிசயங்களை நம்ம உடம்புல ஏற்படுத்துறதுனால தான் அதை விரும்பி சாப்பிட ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க. இன்னொன்று, சிறுதானியங்கள் நிறைய பேருக்கு வாழ்க்கை கொடுக்குது, ஹெல்த் கொடுக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் வாழ்க்கை என்ன வாழ்க்கையை கொடுக்குதுன்னா வியாபாரம் செய்ய தூண்டுகிறது. இப்போ அரிசி எல்லா இடத்துலயுமே காமனா கிடைக்குது, கோதுமை கிடைக்குது, ஆனா சிறுதானியம் எல்லா கடையிலயும் நீங்க கிடைக்குமானா, ஒரு சில கடைகள், அதுவும் இப்ப எப்படி இவங்க அதை வரையறைப்படுத்தி வச்சிருக்காங்கன்னு சொன்னாங்க அப்படின்னா, ஆர்கானிக் இயற்கை அங்காடிகள், ஆர்கானிக் முறையில் தயாரிக்கப்பட்டது. வேளாண்மை அறிவியல் நிலையங்கள், விவசாய கல்லூரிகள், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் எல்லாமே அறிவுறுத்துறது விஞ்ஞானிகள்
1: தொழில்
0: பண்ணும் போது வேளாண்மை அறிவியல் நிலையத்திலையும் சரி, மதுரையில் இருக்கிற வேளாண்மை கல்லூரிகளில் வந்து இந்த சிறுதானிய ட்ரைனிங்கை வந்து எடுத்துக்கிறாங்க பயிற்சியை. அது நாங்கள் எப்படி தரோம்னா, மதுரை வேளாண்மை அறிவியல் நிலையம் ஒத்தக்கடையில் இருக்குது, மதுரை வேளாண்மை கல்லூரி சில பயிற்சிகள் ஒரு நாள் கொடுப்பாங்க. சில பயிற்சிகள் நீங்க அந்த சிறுதானியத்தை வச்சு தயாரிக்கிற பொருளுக்கு ஏற்றவாறு 3 நாட்கள், சில பயிற்சிகள் 5 நாட்கள், இந்த மாதிரி பண்ணிட்டே இருக்கும். அப்ப அதுல எதெல்லாம் செய்யலாம், ஸ்கூலுக்கு போயிட்டு குழந்தைங்க வீட்டுக்கு வர்றாங்க அப்படின்னா அவங்க சாப்பிட்றதுக்கு உடனே என்ன தேடுறாங்க அப்படின்னு சொல்லும்போது குக்கீஸ், பிஸ்கட் அப்படி வரும். அப்போ அதில் சிறுதானியத்தை கலந்து தயாரிக்கும் போது அந்த குழந்தைகளுக்கு அந்த சிறுதானியம் உடம்புல சேருது, அது ஆரோக்கியத்திற்கு நல்லது. ஸோ இந்த மாதிரி எல்லாம் விழிப்புணர்வு வரும்போது இப்போ நிறைய பேர்

இம்மாவட்டத்துல இருந்தும் மதுரைக்கு வந்து பயிற்சி எடுத்துட்டு போறாங்க. முக்கியமா இளைஞர்கள், அதுவும் பெண்களுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு. வர்றாங்க, அவங்களே தயாரிப்பாங்க, தயாரிச்சு அதை மறுபடியும் எங்கள்கிட்ட கொண்டு வந்து காமிப்பாங்க. அப்புறம் ப்ராப்பரா அதுக்கு லேபிள் பண்ணுவாங்க. இப்ப மதுரை வேளாண்மை அறிவியல் நிலையத்துல ஒரு பெண்மணி இந்த இது தயாரிக்க கத்துட்டு, அவங்க ஒரு 5 பேர் சேர்ந்த குழுவா ஆளுக்கு ஒரு பொருளா இந்த சிறுதானியத்துல தயாரிச்சு தனியாவே அவுட்லெட்டு கடை மாதிரி வச்சுட்டாங்க. ஒருத்தர் குக்கீஸ் தயாரிக்கிறீங்களா, ஒருத்தர் அல்வா தயாரிக்கிறீங்களா, ஒருத்தர் நூடுல்ஸ் தயாரிக்கிறீங்களா, ஒருத்தர் பிஸ்கட் தயாரிக்கிறீங்களா, நீங்க கொண்டு வாங்க, இந்த அவுட்லெட்ல இந்த கடையில வச்சு நம்ம சேல்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஒற்றுமை உணர்வும் இது கொண்டு வருது, பிஸ்னஸ் முயற்சியும் கொண்டு வருது இந்த சிறுதானியம். இப்போ சிறுதானியம் எதுக்காக விவசாயிகளின் நண்பன் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா, செலவு கம்மி. பெரும்பாலும் சிறுதானியங்கள் அனைத்துமே மானாவாரி பயிர் தான். கேழ்வரகு, கம்பு, சோளம், திணை எல்லாமே. ஸோ அப்படின்னாலே உங்களுக்கு லாபம் தானே. ஏன்னா விவசாயிகள் பாருங்கள், உங்களுக்கு சாகுபடி செலவு தான் அதிகம். அதனால தான் விவசாயிகள் சில பயிர்களுக்கு நோய் கட்டுப்பாடு, பூச்சி கட்டுப்பாடு, அப்புறம் மண்ணில் வந்து சத்து இருக்காது, உர மேலாண்மை, இது எல்லாத்துக்குமே செலவு பண்ணுவாங்க மற்ற பயிர்களுக்கு. ஆனால் பாருங்கள், நீங்கள் சிறுதானியங்கள்னு வரும்போது மானாவாரி பயிர் அதுவாக வளரும். நம்ம அறுவடை பண்ணணும், கொஞ்சம் கலை மேலாண்மை மட்டும் பார்த்துக்கணும். மானாவாரின்னு வரும்போது அதுவும் பிரமாதமாக ஒன்றும் வராது. ஸோ அப்படிங்கும்போது செலவு குறைஞ்சாலே உங்களுக்கு தன்னைப்போல் ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய லாபம் கிடைக்குது, உங்களுக்கு நிச்சயமான லாபம் கிடைக்குது. ஸோ அதை வந்து இப்போ எப்படின்னா, இந்த டிமாண்ட், சிறுதானியத்தில் மதிப்பு கூட்ட பொருள் தயாரிக்கிறோம், அதுக்கு லேபிள் பண்ணுறோம், சில இது பவுச்சில் போட்டு விற்கிறோம், சில இது டப்பா கண்டெய்னரில் போட்டு டேப்பெல்லாம் போட்டு ஒட்டி ஸ்டிக்கரெல்லாம் போட்டு விற்கிறோம். ஸோ அப்போ அது உடனே விற்றுருது. உங்களுக்கு பேக்கரியில் பார்த்தீங்கன்னா திணை குக்கீஸ் இருக்கும், அப்புறம் வரகுல இருக்கும். அதே மாதிரி இப்போ கல்யாண வீடு, செமினார், கான்ஃபரன்ஸ், இந்த விருந்து ஃபங்க்ஷனில் உங்களுக்கு கம்பு தயிர் சாதம் ஒரு கல்யாணத்தில் வச்சுருப்பாங்க. ஒரு கல்யாணத்தில் பாருங்கள் குதிரவாளி தயிர் சாதம். ஸோ இதெல்லாம் இப்போ வந்து ட்ரெண்டிங். ஸோ இப்படி வரும்போது என்ன ஆகுதுன்னா, நாம் சாகுபடி பண்ணுறது போதுமான அளவில் இல்லை. ஸோ அப்படிங்கும்போது விவசாயிகள் நிலத்தை வந்து சும்மா போட்டு வைக்காம மானாவாரியாக குதிரவாளி, சாமை, வரகு, அப்புறம் கேழ்வரகு, இது எல்லாமே போடுறதுக்கு ஒரு வாய்ப்பு. சிறுதானியங்களின் சாகுபடி பரப்பும் அதிகரிக்கப்படுகிறது. ஸோ இத டிமாண்டு எவ்வளோ தூரத்துக்கு தேவை, எவ்வளோ தூரத்துக்கு கஸ்டமர்ஸ் விரும்புகிறாங்க, இந்த பொருட்கள் செய்வறதுக்கு கிலோ கணக்கிலையா இல்லை டன் கணக்கில் வாங்குறாங்களா அப்படின்னு பார்த்துட்டு அதோட பரப்பளவு கூடுவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதுதான் அரசாங்கமும் நம்மக்கிட்டேருந்து விவசாயிகள்கிட்டேருந்து எதிர்பார்க்கறது, விவசாயிகளுக்கு அறிவுறுத்துவது. ஏன்னா பயிற்சிகள் இது சம்மந்தமாக நடந்துகிட்டே இருக்குது. சிறுதானிய வருடமாகவே கொண்டாடினாங்க. இன்னொன்று விழிப்புணர்வு, தயிர் சாதத்தில் ஆரம்பித்து தென் ஹல்வா. ஹல்வா வந்து ரொம்ப ஃபேமஸ் எல்லா இடத்துலையும், அதுவும் சிறுதானியம் கலந்து. ஹல்வா மட்டும் கிடையாது பாருங்கள், சிறுதானியத்தில் ஐஸ்கிரீம்ஸும் இருக்குது. ஸோ ஏதாவது ஒரு வகையில் இது நம்ம உடம்புல சேரணும், ஆரோக்கியத்துக்கு நல்லது அப்படின்னு சொல்லி அந்த பயிற்சிகள் கொடுத்துட்டே இருப்போம். இந்த வேளாண்மை அறிவியல் நிலையத்தில் அதுக்குன்னே சென்டர் இருக்கும், தொழில் முனைவோர் பயிற்சி மையம். அந்த நிலையத்தில் எல்லா கருவிகளும் இருக்கும். சிறுதானியங்களுக்கு முதல் பிரச்சனை அறுவடை. ஒரு சில பயிர் உயரமாக இருக்கும், ஒரு சில பயிர் ரொம்ப உயரம் குறைவாக இருக்கும். அப்போது இந்த விவசாயிகளுக்கு என்ன பிரச்சனை வரும்னா, ஒன்று வந்து ரொம்ப குனிஞ்சு அதை அறுவடை பண்ணணும், இன்னொன்று கொஞ்சம் ஹைட் அதிகமாக இருக்கும். இது நாங்கள் கேள்விப்படுற பிரச்சனை ஒன்று. ஸோ அப்போ வந்து அதை சால்வ் பண்ணுறதுக்கு என்ன கருவிகள், அது ஒரு சைடு வேணும் நமக்கு. அடுத்தது அதை பதப்படுத்துறதுக்கு, இந்த சிறுதானியங்கள் அறுவடை பண்ணதும் அதை காய வைக்கிற இடத்துலேருந்து அதில் கல் இருக்கும், அப்போ கல் நீக்கிறது. அடுத்தது அதில் மேலே உள்ள அந்த தோல், அந்த பாலிஷ் போடுறதுக்காக உமி நீக்குதல், இந்த கருவிகள் எல்லாம் இருக்கும். இதெல்லாம் நாங்கள் சொல்லி கொடுப்போம். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த கருவிகளால் இந்த சிறுதானியங்கள் விளைவித்ததும் நாம் இதை ஈஸியாக க்ளீன் பண்ணிக்கலாம், கல் இல்லாமல் ஆக்கிக்கலாம், உமி இல்லாமல் ஆக்கிக்கலாம், அடுத்து அதை சமையலுக்கு பயன்படுத்தலாம், பிஸ்கட் செய்ய பயன்படுத்தலான்னு ஒரு தைரியம் வந்துருச்சு, ஒரு மன உறுதி கொடுத்துட்டோம்னா அந்த பயிற்சியில் அவங்க மெஷினை வாடகைக்கு எடுக்கவும் செய்வாங்க, மிஷினை வாங்கவும் செய்வாங்க, அந்த பிஸ்னஸ் வந்து அவங்களுக்கு நல்லா வரும். ஒரு சைடு விவசாயிகள் பார்த்தாங்கன்னா, சரி ஏன் நம்ம தயங்கணும், நம்ம ஏக்கர் கணக்கில் குதிரவாளி பண்ணலாமே, அதான் இந்த மெஷினரிஸில் இது சுத்தப்படுத்தலாமே. இது வந்து மதுரை விவசாய கல்லூரி, மதுரை வேளாண்மை அறிவியல் நிலையத்தில் மட்டும் கிடையாது, தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் கோயம்புத்தூர்லேயுமே எல்லா கருவிகளும் இருக்குது விவசாயிகளுக்கு பயன்படுற வகையில். அப்படிங்கும்போது அடுத்து மதிப்பு கூட்டல், அப்போ குக்கீஸ் செய்கிற மிஷின், நூடுல்ஸ் செய்கிற மிஷின்,
அப்புறம் வந்து ட்ரையர், எதுவுமே ஒரு தண்ணி விட்டு அதை பிசைஞ்சு பண்ணும்போது நாள் கணக்கிலலாம் அந்த காலம் மாதிரி வெயிட் பண்ணி காய வைக்க முடியாது. இதில் வந்து மிஷின் ட்ரையரும் இருக்கும், ஸ்ப்ரே ட்ரையர்னு சொல்லுவாங்க. அடுத்தது சோலார் ட்ரையர், ஸோ அது வழியாக ஈஸியாக காய வச்சுக்கலாம் நீங்கள். ஸோ இந்த மாதிரியெல்லாம் எளிமையான வழி இருக்கும்போது எங்களுக்கு பயிற்சிக்கு வர்ற பெண்கள் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டாக ரொம்ப சந்தோஷமாக பயிற்சி எடுத்துகிட்டு போவாங்க. கொஞ்ச நாள்லேயே பிஸ்னஸ் ஆரம்பித்து தனக்குன்னு ஒரு பெயர் ஆன்லைன்லேயும் ட்ரேட் பண்ணுவாங்க, ஆன்லைன்ல பண்ணுவாங்க, நேரடியாக வைப்பாங்க குழுக்கள், அப்புறம் அவங்க ஒரு 10 பேருக்கு பயிற்சி கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இந்த மாதிரி லைவ்லிஹுட், அதாவது பிழைப்புக்காகவும் இந்த தொழில் பயன்படுத்தப்படுகிறது. இப்போ இது செய்யறவங்களுக்கு நான் என்ன கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொன்னேன்னா, இப்போ என்னுடைய அந்த பயிற்சி அனுபவத்தில், வேளாண்மை அறிவியல் நிலையம், வேளாண்மை கல்லூரிகள் இதில் பணியாற்ற அனுபவத்தில், இந்த குக்கீஸ் தயாரிக்கிற அந்த தொழில் முனைவோருக்காக நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னால், இதில் ஒரு கம்ப்ளைண்ட் என்ன வரும் அப்படின்னு சொன்னால், எந்த சிறுதானியமுமே அது ஒரு பொருளாக மாற்றும் போது அதில் ஒரு லேசாக ஒரு கசப்பு தட்டும். நீங்கள் வந்து அந்த தொழில்நுட்பத்தை தெரிஞ்சு அதுக்கு ஒரு ப்ராசஸிங் முறை, பதப்படுத்தும் முறை இருக்கும் இல்லையா, அறுவடையிலிருந்து அது பிஸ்கட் ஆகிற வரைக்கும் என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்கோ அது ஒரு ஸ்டெப் வந்து இந்த கசப்பு தன்மையை நீக்கும், கசப்பு தன்மையை கரெக்ட் பண்ணும். எதுக்காக நம்ம கசப்பு தன்மையை நீக்கணும்னு சொன்னால், பெரியவங்கன்னா சாப்பிட்டுக்குவாங்க, வயசானவங்கன்னா சாப்பிட்டுக்குவாங்க, ஓகே இது இப்படி தான் இருக்கணும். ஆனால் குழந்தைங்க வந்து கசப்பு இருந்ததுன்னா சாப்பிட மாட்டாங்க, அது உங்களுக்கு பிஸ்னஸ் வந்து பாதிக்கும். செயல்முறை விளக்கத்தை ஸ்டெப்பு மாறாமல், ட்ரைனிங்கில் சொல்லி கொடுக்குற முறையை வந்து நீங்கள் ஸ்டெப்பு மாறாமல் இதுக்கடுத்து இது இதுக்கடுத்துன்னா அப்படியே ஃபாலோ பண்ணும். இளைஞர்களோ தொழில் முனைவர்கள் பெண்கள் எல்லாருக்குமே தான் நான் சொல்கிறேன். ஸோ அவங்க சொல்லிக் கொடுத்ததில் ஏதாவது ஒரு ஸ்டெப்பு நீங்கள் மிஸ் பண்ணினாலும், இந்த ஜென்ரல் கம்ப்ளைண்ட், எதை ஒன்று வாயில் போட்டு நம்ம சுவைச்சாலும் சிறுதானியத்தில் செஞ்சது அந்த கசப்புங்கிறது வந்து இல்லைன்னா ரொம்ப நல்லா இருக்குன்னு வாங்க, உங்களுக்கு ஆர்டர்ஸ் வந்து நிறைய வரும். ஸோ சிறுதானியம் விழிப்புணர்வு வர வர அதோட டிமாண்ட் அதிகமாயிட்டே இருக்கும், அப்போ அந்த பிஸ்னஸும் நல்லா வரும்.

கொண்டிருப்பது சிறுதானியங்களும் அதன் மதிப்பு கூட்டலும் குறித்து மதுரை வேளாண் கல்லூரி வேளாண்மை விரிவாக்கத்துறை பேராசிரியர் முனைவர்

0: எல் நிர்மலா அவர்கள் வழங்கும் தகவல்கள்.
1: கேட்டரிங்கில் என்னென்னவோ புதுசு புதுசாக வருது, எல்லாத்துலேயுமே புதுசு இருந்தால் தான் உங்களுக்கு வந்து அது எடுபடும், நம்ம ஃபீல்டில் நிற்க முடியும். இப்போ பாருங்கள், எப்போ பார்த்தாலும் அந்த காலத்துலேருந்து விளம்பரம் பார்த்துருக்கோம் நம்ம டிவியில், நியூ நயாங்கிற வார்த்தையோட தான் வரும். மக்களுக்கு வந்து சாப்பிட்றதுக்கும் சரி, இல்லை அந்த லேபிள் கூட ஒரு அழகாக இருக்கணும் எதிர்பார்க்குறாங்க. நீங்கள் அதை நிரப்பி விற்கிற கண்டெய்னரில் அந்த கண்டெய்னர் கூட அழகாக இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. அதெல்லாம் வந்து கஸ்டமர்ஸ் உங்களுடைய வாடிக்கையாளர்களை நீங்கள் வந்து அட்ராக்ட் பண்ணுறதுக்கு உண்டான வழி. அதே மாதிரி பவுச், ட்ராவல் பண்ணும்போது அதை எடுத்துகிட்டு போனாங்கன்னா உங்களுடைய உணவுப் பொருட்கள் அது திறந்து கொட்டிடக்கூடாது, அந்த மாதிரி சீலிங் மெக்கானிசம் நீங்க பண்ணிக்கணும். அப்புறம் அது கெட்டு போகாம இருக்கிறதுக்கு, அதாவது பாதுகாப்பான் பிரிசர்வேட்டிவ் நம்ம சேர்க்கக்கூடாது. ஆனா அந்த செய்யற மெத்தட்லயே அதுக்கு லைசன்ஸ் பெற்ற பாதுகாப்பான்களை, உரிமம் பெற்ற அந்த பிரிசர்வேட்டிவ்ஸ் கொஞ்சமா ஆட் பண்ணிட்டு அந்த ஹெல்த்துக்கு கெடுதல் இல்லாத வகையில நம்மளுடைய நோட்ஸ் இருக்கணும், கண்டென்ட் உங்களுடைய லேபல்ல, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ பீப்புளெலாம் ரொம்ப அவேர் ஆகிட்டாங்க, எந்த பொருளையுமே படிக்காமல் வாங்குறது இல்லை. பிஎஸ்சி அக்ரி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கல் கிளாஸில் நம்ம சில மெட்டீரியல்ஸ் கொடுத்து வேலை செய்ய சொல்லுவோம், லேபல்லாம் நல்லா படிக்கிறாங்க அவங்க கொடுத்த பொருளில். ஸோ எல்லாருக்கும் அந்த விழிப்புணர்வும் ரொம்ப வந்துருச்சு. எப்படி அரிசி கோதுமையிலேருந்து சிறுதானியம் சேர்த்தா ஆரோக்கியத்துக்கு நல்லது, சிறுதானியம் விளைவிச்சா வருமானம் கிடைக்கும், அகில உலக அளவுலேயும் சரி இந்திய அளவுலேயும் சரி ஆந்திரா கர்நாடகா வேற வட மாநிலங்கள் எல்லாத்துக்கும் சிறுதானிய வரவேற்பு இருக்குது, அப்ப இதை விளைவிக்கலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் இருக்குது. இன்னொன்று, சிறுதானியத்தில் அப்படியே வேக வச்சு தயிர் சாதம் மாதிரி சாப்பிட முடியாது, சில நேரம் வரகு பிரியாணி பண்ணுவாங்க, அது ரொம்ப நல்லாயிருக்கும், அதுவும் நாங்கள் எங்களுடைய பயிற்சியில் சொல்லிக் கொடுப்போம். வரகு பிரியாணி, திணை பொங்கல், திணை பாயாசம், கம்பு தயிர் சாதம், குதிரைவாளி தயிர் சாதம், இதெல்லாம் அப்படி ஒரு ஸ்பெஷல் காம்பினேஷன். இப்போ நம்ம சீரக சம்பா அரிசினா பிரியாணிக்கு நல்லது, அதே இது நீங்கள் கொஞ்சம் சென்னை பக்கம் இருந்து வரவங்கெல்லாம் சீரக சம்பா பிரியாணி லைக் பண்ண மாட்டாங்க, அவங்க பாசுமதி தான் வேணும்வாங்க. அது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு டேஸ்ட், ஒரு ஒரு இன்ட்ரெஸ்ட் லைக் இருக்குது, அது இந்த சிறுதானியத்துக்கும் பொருந்தும். அதனால தான் திணை பாயாசம் ருசியாக இருக்கிறது, குதிரைவாளி தயிர் சாதம், கம்பு தயிர் சாதம் ரொம்ப எக்ஸலண்ட் டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப ருசியாக இருக்கும். ஸோ இது மாதிரி நம்ம குழந்தைகளும் இளைஞர்களும் அந்த டெய்லி வாழ்க்கை முறையில் வந்து அதை பயன்படுத்த ஆரம்பித்து பிசினஸுக்கும் நல்லது, உடம்புக்கும் நல்லது, டெய்லி வாழ்க்கை முறை அதில் வந்து சேர்த்துக்கணும். இப்போ எடுத்த எடுப்பில் நீங்கள் ஒரு ஏழு நாளும் நான் சிறுதானியம் சாப்பிட்டு ஒரே நாளில் நான் என் ஹெல்த்தை நல்லா வச்சுக்குவேன் அப்படிங்கிறது கூடாது. முதல்ல வாரம் ஒரு நாள், அப்புறம் அடுத்த வாரம் ரெண்டு தடவை சாப்பிடுங்க, உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அப்படி மெல்ல மெல்ல ஆரம்பித்து இந்த சிறுதானியத்துக்குள்ளே வாங்க. குழந்தைகளுக்கு இனிப்பு சேர்த்து, வயதானவர்களுக்கு நீங்கள் உங்கள் வீட்டு சமையலறையில் சமைச்சு கொடுக்கறது ரொம்ப சிறந்ததாக இருக்கும். நீங்கள் படிச்சு பார்த்து வாங்க. அதே மாதிரி இதுக்கும் ஆன்லைன் நாங்கள் அறிவுறுத்துகிறோம். நீங்கள் எப்போவுமே டிபார்ட்மெண்டல் ஸ்டோர், இயற்கை அங்காடி, அந்த அளவு விலை கிடைக்கிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. எப்படி? முறையான லைசன்ஸ், ஃபுட் சேஃப்டி லைசன்ஸ் எடுத்துக்கணும், ஜிஎஸ்டி வச்சுக்கணும், பக்கா பேக்கிங் இருக்கணும், லேபிளிங் இருக்கணும், அப்புறம் நம்ம அக்ரி கார்ட்டில் அதை ஏற்றணும், நம்மளுடைய கம்பெனியை வந்து விளம்பரப்படுத்தணும். ஊடகங்கள் தான் நமக்கு இருக்குதே, இப்போ நிறைய சோஷியல் மீடியா இருக்குது, அப்படிங்கும்போது இது பாப்புலர் ஆகுது, உங்களுக்குன்னு ஒரு பெயர் இருக்கும். இது நான் வந்து வெறுமென குக் பண்ணாத பொருளுக்கு சொல்கிறேன். குக் பண்ணுற பொருளை தான் நம்ம பாக்ஸில் அடைக்கணும், ஸ்டிக்கர் ஓட்டணும், அது சிந்தக்கூடாது, அது நல்லா இருக்கணும்னு கிடையாது. நீங்கள் வெறும் திணை வரகு விளைவிச்சதை கிளீன் பண்ணிட்டீங்கன்னா, அதுக்கு பக்காவான லேபிள் போட்டிங்கன்னா அதோட விலையே தனி, அது ஆன்லைன்லையும் போகும், நேரடி விற்பனையும் நடக்கும். ஸோ அதுக்கு ஒரு மார்க்கெட்டில் தனி மரியாதை இருக்குது. பீப்புள் வந்து ரொம்ப லைக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, விழிப்புணர்வு வந்துருச்சு. ஸோ சிறுதானியம் சாகுபடியிலையும் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணணும், சிறுதானியத்தை ஒரு நல்ல பிஸ்னஸாகவும் நம்ம எடுத்துக்கணும். ஸோ எப்படின்னா பயிற்சி கொடுக்கணும். மறுபடியும் நாங்கள் வேளாண்மை அறிவியல் நிலையத்திலையும், நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா அதை உங்களோட நிப்பாட்டாதீங்க, அது சாகுபடியாக இருக்கட்டும் அல்லது ப்ரிப்பரேஷனாக இருக்கட்டும், உங்களோட நிப்பாட்டாதீங்க. ஒருத்தர் ஒருத்தருக்காவது சொல்லி கொடுங்க, உங்கள் பக்கத்துலேயோ உங்களோட உறவினர்களுக்கோ இல்லை உங்கள் பக்கத்துலேயோ அந்த மெத்தடை சொல்லுங்கள். ஏன்னா எல்லாருக்கும் அந்த பயிற்சிக்கு வந்து வந்து படிக்கிறது அப்படிங்கிறது வந்து முடியாது. ஸோ நம்ம ஒருத்தர் தெரிஞ்சதுக்கு ஒருத்தர் சொல்லணும், அவங்க இன்னொருத்தர் சொல்லுவாங்க, இந்த மாதிரி நம்ம பரப்பிட்டே இருக்கணும். அதையும் அரசாங்கம் நம்மக்கிட்டேருந்து எதிர்பார்க்குறாங்க. அதுக்காகத்தான் அரசாங்கம் வேளாண்மை அறிவியல் நிலையங்கள் வழியாகவும், வேளாண்மை கல்லூரிகள் வழியாகவும், வேளாண்மை பல்கலைக்கழகமும் இதற்கு நிறைய செலவு பண்ணுறாங்க. இந்த பயிற்சியானது எப்படி நடக்கும் அப்படின்னு சொன்னாக்க, இளைஞர்கள் விவசாயிகள் நடத்தலாம், அல்ல தொழில் முனைவோர் எல்லாருமே கலந்தும் பயிற்சி எடுத்துக்கலாம். இப்போ தனியாக கேட்டோம்னா யூத்துக்கும் தனியாக பண்ணி தருவாங்க, இளைஞர்களுக்கு தனியாக, பெண்களுக்கு தனியாக, அந்த மாதிரி. இப்போ வேளாண்

0: அறிவியல் நிலையமானது திருநங்கைகளுக்கும் அவங்களுடைய சேவையை ஆரம்பிச்சிருக்காங்க. சோ எல்லா சமூகத்தினரும் எல்லா தரப்பினரும் வேளாண்மை அறிவியல் நிலையம் மதுரை வழியாகவும் வேளாண்மை கல்லூரிகள் வழியாகவும் முன்னேற வேண்டும் என்பதே அரசு திட்டம். அதனால இந்த சிறுதானியம் என்பது வாழ்க்கையின் ஒரு முக்கிய பகுதியாக ஆய்கொண்டிருக்கிறது. அதனால அந்த காலத்துல இதுக்கு பெயர் என்ன அப்படின்னு சொன்னா மைனர் மில்லட்ஸ் சொல்லுவாங்க ஆங்கிலத்துல, சிறுதானியங்கள் மைனர் மில்லட்ஸ். ஆனா இப்ப அதோட பெயரை நாங்க எப்படி சொல்றோம் அப்படின்னு சொன்னா நியூட்ரி சீரியல்ஸ், சத்து மிகுந்த தானியங்கள். அதுல ரொம்ப சின்னதா இருக்கும், ஆனா அதுல அவ்வளவு சத்து. நீங்க திணை பாருங்க, அவ்வளவு தங்க கலர்ல கோல்டன் கலர்ல அப்படி மின்னும். அப்படி பார்க்கும் போதே அதுல நமக்கு தெரிஞ்சு போச்சு பீட்டா கராட்டின் இருக்குது அப்படின்னா அது உடம்புக்கு எந்த வகையில உதவும்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். இப்ப இந்த அறிவுறுத்தல் எதுக்காக அப்படின்னு சொன்னா வேளாண்மை அறிவியல் நிலையத்திலும் வேளாண்மை கல்லூரிகளிலும் பயிற்சிகள் நடந்து கொண்டே இருக்கிறது. நீங்கள் மதுரை மாவட்டத்தை சேர்ந்தவங்க இல்லை வேறு மாவட்டமானாலும் அந்த பயிற்சியை வந்து விசாரித்து அந்த பயிற்சி எடுத்துட்டீங்கன்னா அப்புறம் உங்களுக்கு எந்த பிஸ்னஸ் பண்ணலாம், எப்படி பண்ணலாம், அது மாதிரி எல்லாம் புரிதல் வரும்.
1: தொடர்ந்து வேளாண் தகவல். இன்னைக்கு வேளாண் தகவல் நிகழ்ச்சியில மிளகு காய்கள் அறுவடைய பத்தி தெரிஞ்சுக்க போறோம். சமவெளி பகுதியில டிசம்பர் ஜனவரி மாசத்துல மிளகு பூ எடுத்திருக்கோம். நேரடியா எந்த அளவு வெயில் விழுதோ அந்த அளவுக்கு காயெல்லாம் காய்க்கும். இந்த ஜூன் ஜூலை மாசத்துல காயெல்லாம் பழுத்து அறுவடைக்கு தயாரா இருக்கும். காய அறுவடை செய்யறதுக்கு சொந்தமா தோட்டத்தை பராமரிக்கிறவங்க அலுமினிய ஏணிய வாங்கிக்கலாம். 35 அடி உயரம் வரைக்கும் இருக்கிற இந்த அலுமினிய ஏணிய வச்சு மிளகு பழத்தை சிரமம் இல்லாம பறிக்கலாம். மஞ்சள் நிறமா பழுத்திருக்க கூடிய மிளகு பழத்தை அறுவடை செய்யணும். ஒரு கொத்துல ஒன்னு பழுத்திருந்தா கூட அந்த கொத்தை அறுவடை பண்ணலாம். ஆட்கள் இருந்தா உடனடியா பறிக்கலாம், இல்லைன்னா ஆட்கள் கிடைக்கிறத பொறுத்து 15 நாள் கழிச்சு பறிச்சா கூட எந்த பாதிப்பும் இல்ல. தாமதமாகறனால மிளகோட தரம் குறையாது. மிளகு பூத்து காய்த்து பழுக்கிறதுக்கு 7 மாசம் வரைக்கும் ஆகும். பழுத்த பழம் செடியிலேயே இருக்கும், அதுக்கப்புறமும் எடையடைய பூ எடுத்து காய்க்கும். அதனால மிளகு பறிக்கும் போது முற்றிய பழத்தை மட்டும்தான் பறிக்கணும். மிளகை தொரட்டி போட்டு பறிக்க கூடாது. தொரட்டி பயன்படுத்தணும்னா தளிரும் சேர்ந்து உதிர்ந்து போகிறனால கொடியோட வளர்ச்சி பாதிக்கப்படும். அப்படின்னா அடுத்த வருஷத்துல மகசூல் கண்டிப்பா குறையும். மிளகோட ஈரப்பதம் அளவு 10-11% வரைக்கும் இருக்கலாம். இப்படி இருந்தா அதிக நாட்கள் சேமித்து வைக்க முடியும். ஈரப்பதம் அதிகமா இருக்க மிளகு காய வைக்க எடை குறையும். அதனால ஈரப்பதம் அதிகம் இருக்கிற மிளகோட விலையும் குறைவாதான் இருக்கும். மிளகுலேருந்து பிரித்து எடுக்கக்கூடிய உமியும் காரத்தன்மையோட தான் இருக்கும். மிளகோட காம்பு 30% வர காரத்தோட தான் இருக்கும். காம்பு அரைச்சி மிளகுத்தூளோட கலந்து விற்கிறாங்க. உடஞ்ச மிளகு, முற்றாத மிளகு இதெல்லாம் கூட தூளா அரைச்சி விற்கிறாங்க. மிளகு நடவு செஞ்ச 3வது வருஷத்திலிருந்து மகசூல் எடுக்கலாம். தொடக்கத்துல 1 ஏக்கருக்கு 100-150 கிலோ வரைக்கும் அறுவடை கிடைக்கும். 6-7 வருஷம் வரைக்கும் முதிர்ந்த கொடியில 800-1000 கிலோ வரைக்கும் மகசூல் எடுக்கலாம். 3வது வருஷம் 1 கொடியிலிருந்து 1/2 கிலோ மிளகு எடுக்கலாம். வருஷந்தோறும் பூக்கள் அதிகமாகும். இப்படியே படிப்படியா அதிகமாகி 5 வருஷம் வளர்ந்த கொடியிலிருந்து 2 கிலோ வரைக்கும் மிளகு எடுக்கலாம். 10-15 வருஷம் வளர்ந்த கொடின்னா 10-12 கிலோ வரைக்கும் மிளகு அறுவடை பண்ணலாம். மிளகு தொடர்ந்து 40-50 வருஷம் வரைக்கும் விளைச்சல் தரக்கூடியது. தரமான 1 கிலோ மிளகு 1000 ரூபாய் வரைக்கும் விற்பனை செய்யலாம். மொத்த விற்பனை செய்யும் போது தரமான மிளகு 700-800 ரூபாய் வரைக்கும் தாராளமா விற்கலாம். சராசரியா ஏக்கருக்கு 500 கிலோ மிளகு அறுவடை செஞ்சாலும் 500 கிலோ மிளகு 800 ரூபான்னு நம்ம கணக்கு பண்ணி 4 லட்சம் வரைக்கும் வருமானம் எடுக்கலாம். வேளாண் தகவல் கேட்டோம். இனி வேளாண் பழமொழி சிந்தனை. ஆடி 5இல் விதைத்த விதை தனம். இதுவே இன்றைய வேளாண் பழமொழி சிந்தனை. நிறைவாக விடை பெறுமுன் பச்சை மிளகிலிருந்து எடுக்கப்படும் பச்சை மிளகு சாறு சுவையூட்டி

யாக பயன்படுகிறது. நேயர்கள், இதுவரை கேட்டது சிறுதானியங்களும் அதன் மதிப்பு கூட்டலும் குறித்து. மதுரை வேளாண் கல்லூரி வேளாண்மை விரிவாக்கத்துறை பேராசிரியர் முனைவர் எல் நிர்மலா அவர்கள் வழங்கிய தகவல்கள்.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
2: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
3: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
4: அன்ப வார்த்தைகள்ல சொல்லலாம், ஆனா சில உணர்வுகளை கடிதங்களால தான் சொல்ல முடியும்.

0: உங்களோட மனதை தொட்ட திரைப்பட பாடலா, அல்லது உங்க நண்பர்கள் அல்லது உறவினர்களுக்காக ஒலிக்கப்பட வேண்டிய பாடல்களா?
1: ஏன் பாட்டு ஏன் பாட்டு நெஞ்சி நிற்கும் பூங்காத்து, தாலாட்டு தாலாட்டு தாவி வரும் தேனூத்து.
0: எல்லாத்தையும் ஒரு கடிதத்துல எழுதி அனுப்புங்க. உங்கள் பெயர், உங்கள் ஊர், நீங்க கேட்க விரும்பும் பாடல், இது எல்லாத்தையும் அனுப்ப வேண்டிய முகவரி: நிலைய இயக்குனர், அகில இந்திய வானொலி, அதியமான் கோட்டை அஞ்சல், நல்லம்பள்ளி வட்டம், தர்மபுரி 636807. உங்கள் கடிதங்கள் எங்களை வந்தடையட்டும், உங்கள் விருப்ப பாடல்கள் வானொலியில் ஒலிக்கட்டும்.
2: 102.5
3: 102.5
4: 102.5 102.5
5: 102.5
6: 102.5
7: 102.5
8: எல்லாரும் கேளுங்க, இது நம்ம ஊரு அப்பா, 102.5.
9: நிலையத்தில் நேரம் 8:32. நேர்களினை கேட்டு ரசிக்க விருப்பது இளந்தின்றல். இன்றைய இளந்தின்றல் நிகழ்ச்சி விடுகதையாக வெளிவர இருக்கிறது. நேர்கள் அறிந்த எண் தான் 043-42 என்ற முன்னிணைப்போடு 244-03-2444-031 என்ற எண்ணிலும், 9486-811-025 9486-5202-25 என்ற எண்களிலும் அழைக்கலாம். நிகழ்ச்சியில் முதல் நேயர் வருக, வணக்கம். வணக்கம்
10: வணக்கம்.
9: யார் இங்கிருந்து? மகிஷா, ஆத்துமேடு மகிஷாவா நீங்க? சரி மகிஷா, உங்களுக்கான விடுகதையை கேட்கலாங்களா? உங்க சொல்லுவீங்களா? நீங்க எத்தனாவது படிக்கிறீங்க? 6வது படிக்கிறீங்களா? ஆனால் வாய்ஸ் கேட்டால் ஏதோ இப்போ தான் 1வது 2வது மாதிரி
10: இருக்குது.
9: சரி, உங்களுக்கான விடுகதை கேட்குறீங்களா? சரி. வாயுண்டு வயிறுண்டு உயிர் இல்லை. மகிஷா, வாயுண்டு வயிறுண்டு உயிர் இல்லை. அண்டா, நல்லதொரு முயற்சி. நன்றி. என்ன பிள்ளைங்க நேர் வருக, வணக்கம்.
11: இரவு வணக்கம் சார்.
9: இரவு வணக்கம். யார் எங்கிருந்து?
11: பண்பலையோடு இணைந்தே இருக்கும் அரசம்பட்டி பக்கம் காவாக்கட்டு தென்னை விவசாயி ஏ முருகன் சார்.
9: ஐயா, உங்களுக்கான விடுகதை கேட்கலாங்களா?
11: கொடுங்க சார்.
9: தலையுண்டு சூட பூ உண்டு நான் யார்?
11: தலை உண்டு
9: சூட பூ உண்டு.
11: தலையுண்டு சூட பூ உண்டு.

0: முடிச்சிருத்தகர்.
1: பூவெல்லாம் வச்சிருப்பாரான்னு அவரு இரவு வணக்கம் ஐயா, உங்களுக்கான விடுகதையை கேட்கலாங்களா? ரொம்ப எளிமையா நம்ம வந்து நடைமுறையில் பயன்படுத்தக்கூடிய ஒரு சின்ன ஒரு விடுகதை. ஆமாங்கய்யா, சரிங்கய்யா. ஒற்றை மூக்குக்காரன் அழுது கொண்டே இருப்பான்.
0: சார் விளக்கு, சார்
1: விளக்கு.
0: விளக்கு
1: ஏன், விளக்கு அழுதுகிட்டே இருக்குமா
0: என்ன?
1: நன்றி நன்றி நன்றிங்க சித்தன் ஐயா. இணைப்பிலிருந்து நேர் வருக. வணக்கம்.
2: வணக்கம்
1: வணக்கம். யார் இங்கிருந்து?
2: துரை, நாகரசம்லிருந்து பேசுறேங்க.
1: துரை ஐயா, உங்களுக்கான விடுகதையை கேட்கலாங்களா?
2: சொல்லுங்க ஐயா.
1: கேளுங்கள் அப்படின்றீங்களா? சரி. கண்ணுண்டு பார்க்க முடியாது.
2: கண்ணுண்டு பார்க்க முடியாது.
1: ஊசி. அருமையாக சொன்னீங்க ஐயா, பார்த்தீங்களா எவ்வளோ எளிமையாக கேட்டேன்ட்டு. இரண்டாவது சொல்கிறீங்களா? தலை உண்டு சூட பூ உண்டு.
2: தலை உண்டு சூட பூ உண்டு. கண்.
1: கண்ணா? என்னங்க ஐயா அது? தலை உண்டு சூட பூ உண்டு. அருமையா, நன்றி. முதல் விடுகதைக்கு ரொம்ப அழகா பதில் சொன்னீங்க. இளைப்பிள்ளை நேயர் வருக. வணக்கம்.
3: வணக்கம் சார்.
1: வணக்கம். யார் எங்கிருந்து? எங்கிருந்து அழைக்கிறீங்க?
3: ஈரோடு மாவட்டம் கொடுமுடி ராசாமணி கோவிந்தசாமிங்க.
1: கொடுமுடி ராசன் கோவிந்தசாமி ஐயா, உங்களுக்கான விடுகதையை கேட்கலாங்களா? ஒற்றை கால் வால்காரன் உடுத்த உடை கொடுப்பான்.
3: ஒற்றை கால் வால்காரன் உடுத்த உடை கொடுப்பான். சார் வாய்ப்பு.
1: நன்றி நன்றி கோவிந்தசாமி. இணைப்பிலே நேயர் வருக. வணக்கம்
4: ஐயா. வணக்கம்.
1: வணக்கம். யார் எங்கிருந்து?
4: நான் திருப்பத்தூர் மாவட்டம் மூக்கனூர் ஜெயராம் பேசுறேன்.
1: ஜெயராமன் ஐயா, உங்களுக்கான விடுகதை கேட்கலாமா?
4: கொடுங்க ஐயா, முயற்சி பண்ணலாம்.
1: சரி, கண்டிப்பாங்க ஐயா. கதவுகள் இருக்கும் வீடல்ல, பணம் இருக்கும் வங்கியும் அல்ல.
4: ஐயா மறுபடியும் ஒரு சொல்லுங்கள்.
1: கதவுகள் இருக்கும் வீடல்ல, பணம் இருக்கும் வங்கியும் அல்ல.
4: நன்றிங்க.
1: நன்றி நன்றி ஐயா. இணைப்பில் நடந்து மிக்க நன்றி. இணைப்பில் நேயர் வருக. வணக்கம்
5: ஐயா. வணக்கம்.
1: வணக்கம். யார் எங்கிருந்து?
5: சூரியகாந்தி
1: பூ இல்லைங்க. நல்லது ஒரு முயற்சி.
6: ஒற்றை
1: மூக்குக்காரன் அழுது கொண்டே இருப்பான்.
6: ஒற்றை மூக்குக்காரன் அழுது கொண்டே
1: இருப்பானா?
6: மெழுகுவர்த்தி.
1: மெழுகுவர்த்தி இல்லைங்கய்யா.
6: நன்றி சார்.
1: நன்றி நன்றி. இனப்பிரணந்தமைக்கு நன்றி. இனப்பிரணம் நேயர் வருக. வணக்கம்.
7: வணக்கம் ஐயா.
1: வணக்கம். யார் எங்கிருந்தீங்கய்யா?
7: கிருஷ்ணகிரி மாவட்டம் மஞ்சுப்பட்டி சக்கரவர்த்தி.
1: சக்கரவர்த்தி ஐயா, உங்களுக்கான விடுகதை
7: கேளுங்கய்யா.
1: குடைபிடிப்பான் மலையில் நனைவான்.
7: காளான்.

0: ஆலாம், நமக்கு கூட பிடிப்பான் சார்.
1: நன்றி.
0: நன்றி நன்றி. இனப்பிரணமிக்க நன்றி. இனப்பிரணம் நேர் வருக வணக்கம்.
2: வணக்கம் சார். ராஜேஷ் கண்ணா ஃப்ரம் சேலம் மாவட்டம் இன் நாட்டமங்கலம் வில்லேஜ்.
0: ராஜேஷ் கண்ணா.
2: எஸ் சார்.
0: ஐயா, உங்களுக்கான விடுகதையை கேட்கலாங்களா?
2: ஆ, கேட்கலாங்க சார்.
0: சரிங்க. ஒற்றைக்கால் வாழ்காரன் உடுத்த உடை கொடுப்பான். ஊசி நூல் எப்படி கண்டுபிடிச்சிங்க பார்த்தீங்களா?
2: இப்போ
0: பரிசு பாடல் வாங்க போறீங்க. அடுத்து உங்களுக்கான இரண்டாம் விடுகதை. திறந்தால் உலகம் தெரியும், ஜன்னல் இல்லை.
2: சார்,
0: திறந்தால் உலகம் தெரியும், ஜன்னல் இல்லை.
2: திறந்தால் உலகம் தெரியும், ஜன்னல் இல்லை. கண் இமைங்களா?
0: என்னங்க ஐயா?
2: கண் இமைங்களா?
0: கண் இமை இல்லை. இல்லை இல்லைங்க. நல்லது, ஒரு முயற்சி.
2: தேங்க்யூ தேங்க்யூ.
0: நன்றி நன்றி. மிக அழகாக சொன்னீங்க அந்த விடுகதைக்கு பதில். இணைப்பினே வருக வணக்கம்
3: சார். கோபால் பேசுகிறேன், ராகவி.
0: கோபால் ஐயா, உங்களுக்கான விடுகதையை கேட்கலாங்களா?
3: சிம்பிளாக குடிச்சார் பார்க்கலாம்.
0: ரொம்ப சிம்பிள் தான் ஐயா இது. தலை உண்டு சூட பூ உண்டு.
3: நெருப்பு சார்.
0: நெருப்பு? எதை வச்சு சொல்றீங்க? பூ இருக்குன்றேன் நானு. நல்ல நல்ல நல்லது, ஒரு முயற்சி. நன்றிங்க ஐயா. இணைப்பிள்ளைக்கு இணைப்பிள்ளையும் நேர் வருக வணக்கம்.
4: ஐயா வணக்கம்.
0: வணக்கம். யார் எங்கிருந்து?
4: காரிமங்கலம் வட்டம் எங்கச்சேட்டுப்பட்டி பீமராஜ்.
0: பீமராஜன் ஐயா, உங்களுக்கான விடுகதையை கேட்கலாங்களா?
4: கொடுங்க ஐயா, முயற்சி பண்ணுறேன் நானும்.
0: சரி. உடன் பிறந்தவர்கள் இரண்டு பேர். ஒருவன்
4: உடன் பிறந்தவர்கள் இரண்டு பேர்.
0: ஆமாம் சார். ஒருவன் வெளியிலே போவான், இன்னொருவன் வீட்டிலேயே இருப்பான்.
4: உடன் பிறந்தவங்க ரெண்டு பேர், ஒருத்தன் வெளியில போவான், ஒருத்தன் வீட்டில் இருப்பான்.
0: ம்.
4: கன்னிமைகள்.
0: கன்னிமைகள்?
4: ஆமாங்க.
0: என்ன சொல்றீங்க?
4: எனக்கு தெரியாதுதான்.
0: சரி, நன்றி நன்றி பீமராஜன். நல்லது, ஒரு முயற்சி. இணைப்பிள்ளைக்கு நன்றி. இணைப்பிள்ளை நேர் வருக வணக்கம்.
5: இரவு வணக்கம்.
0: இரவு வணக்கம். யார் இங்கிருந்து?
5: கொங்கையில இருந்து மாறி.
0: மாறி ஐயா, உங்களுக்கான விடுகதை
5: சொல்லுங்க.
0: சுவை உண்டு கற்கண்டு இல்லை, இனிக்கும் வெள்ளம் இல்லை.
5: நாக்கு.
0: நாக்கு. நல்லதொரு முயற்சி மாறி ஐயா. இணைப்பிள்ளை நிஜமைக்கு நன்றி. எட்டு மணி பத்து நிமிடம் 52 நொடிகள் கேட்டு கொண்டிருக்கிறோம். தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 மெகாஹெர்ட்ஸ் ஒளிபரப்பில் இளந்தென்றல். இன்றைய இளந்தென்றல் நிகழ்ச்சி விடுகதையாக ஒளிவந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியில் ஒரு விளம்பர இடைவேளை.
6: தர்மபுரி மாவட்டம் அரியகுளம் என்கின்ற கிருஷ்ணாபுரத்தில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ லட்சுமி நாராயண பெருமாள் சுவாமி திருக்கோவிலில் மகா கும்பாபிஷேக விழா வருகின்ற திங்கட்கிழமை நடைபெறுகிறது. அனைவரும் வருக, பெருமாள் அருள் பெருக.
7: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குபவர்கள்
8: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
9: வருகின்ற 13 தேதி முதல் 3 நாட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லாமல் காமாட்சி விளக்கு, குத்து விளக்கு, கால் கொலுசு, அரைஞான் கொடி, மெட்டி, மோதிரம் போன்ற வெள்ளி சம்பந்தப்பட்ட அனைத்து பொருட்களையும் ஒரே இடத்தில் ஹோல்சேல் விலையில் வாங்கிட வெங்கடேசன் வெள்ளிக்கடை புதிய பேருந்து நிலையம் எதிரில் பாப்பரப்பட்டி.
10: 24 மணி நேரமும் ஹார்ட் அட்டாக் சிகிச்சை, ஆஞ்சியோகிராம் மற்றும் ஸ்டென்ட் சிகிச்சை அனுபவம் வாய்ந்த கார்டியாலஜிஸ்ட் மூலம் செய்யப்படும் ஒரே மருத்துவமனை விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தர்மபுரி. தொடர்புக்கு 9500848420.
8: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள்

0: மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
1: சேலத்தின் முன்னணி மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் மூலம் துல்லியமான சிகிச்சை, மேம்பட்ட வசதிகள், அனுபவம் உள்ள டாக்டர்கள். குறிஞ்சி மருத்துவமனை, உங்கள் நலனில் புதிய முன்னேற்றம்.
2: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 மெகாஹெர்ட்ஸ் ஒளிபரப்பு. நேர்கள் கேட்டு கொண்டிருப்பது இளந்தென்றல். என்ற இளந்தென்றல் நிகழ்ச்சி விடுகதையாக ஒளிவந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியில் வரும் நேர் வருக, வணக்கம். வணக்கம். வணக்கம், என்ன இருக்கீங்க? யாருங்க? மாசியம்பட்டியில இருந்து
3: விக்ரம்.
2: விக்ரம், அதாவது மாசியம்பட்டி அப்படின்றது மட்டும்தான் கேக்குது, விக்ரம்ன்றது வரவே இல்லை. விக்ரம், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? விக்ரம் 11th, நல்லா படிங்க. விடுகதைங்களா நிறைய தெரியுமா உங்களுக்கு? சரி, ஓகே, உங்களுக்கான விடுகதை கேட்கலாம். ஒற்றை மூக்குக்காரன் அழுது கொண்டே இருப்பான்.
3: வெங்காயம்.
2: வெங்காயம், ஒற்றை மூக்கா இருக்கு வெங்காயத்துக்கு, நமக்கு தான் மூக்கு இருக்கு, அதுக்கு இல்லையே. விக்ரம், அப்பவும் ரெண்டு கண்ணு இருக்கே விக்ரம். ஒருவேளை இந்த கதையில எல்லாம் வர்ற மாதிரி ஒற்றை கண்ணனா இருப்பானோ. நன்றி விக்ரம், இணைப்பில் நடந்து வைக்க நன்றி. இணைப்பில் நேர் வருக, வணக்கம். யார் சைலண்டா வராங்க?
4: வணக்கம்.
2: நலமா இருக்கேன் சந்திரசேகர். அதாவது லைன் வந்து பிடிச்சிட்டீங்க, ஆனா நம்ம இணைப்புல வந்துட்டோமா இல்லையான்னு ஒரு சின்ன டவுட்ல அப்படியே இருந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னு நினைக்கிறேன்.
4: சொல்லுங்க ஐயா, எளிமையான விடுக்கதையை.
2: எவ்வளவு எளிமையானா அவ்வளோ எளிமையை பாருங்க. நீங்க கேட்டுட்டு பரிசு பாடல் கேட்கறதுக்காகவே வந்திருக்கிறீங்க. நான் பரிசு பாடலோட ரெடியா இருக்கேன், நீங்க விடைகளோட ரெடியா இருக்கீங்க.
4: கண்டிப்பா ஐயா, கண்டிப்பா.
2: சரி, சுவை உண்டு கற்கண்டு இல்லை, இனிக்கும் வெள்ளம் இல்லை.
4: நான் நினைக்கிறேன் இது வந்து கரும்பு. அது ஐயா,
2: கரும்பு வெள்ளமே இல்லன்னு.
4: வெள்ளம் இல்ல,
2: சுவை இல்லை, கட்டணம் இல்லை. கிட்டத்தட்ட கரெக்டான ஆன்சர் தான், ஆனா இன்னும் கொஞ்சம் பக்கம் வரணும்.
4: இன்னும் கொஞ்சம் பக்கமா?
2: ஆமா. நன்றி சுந்தரசேகர், நினைப்பு மேக்கி நன்றி. இணைப்பிலிடம் நேர் வருக, வணக்கம்.
5: வணக்கம்.
2: வணக்கம், யார் எங்கிருந்து?
5: ராஜசேகர்.
2: ராஜசேகர் ஐயா, உங்களுக்கான விடுகதை. கதவுகள் இருக்கும் வீடல்ல, பணம் இருக்கும் வங்கியும் இல்லை. பணம் இருக்கும் வங்கியும் கிடையாது. அருமையா, பணப்பெட்டி இல்லைன்னா அலமாரி, பீரோ, இது ஒன்றும் எடுத்துக்கலாங்க ஐயா. மிக சிறப்பாக அப்படி கண்டுபிடிச்சிருக்கீங்க, அருமை. உங்களுக்கான இரண்டாவது விடுகதை. தலை உண்டு சூட பூ உண்டு.
5: தலை உண்டு
2: சூட பூ உண்டு.
5: இது வந்து அன்னாசி பழம்.
2: சூட பூ உண்டு, அன்னாசி பழம் இல்லை.
5: தலை உண்டு பூ, சூடு உண்டு.
2: ஆ, சூட.
5: அதான் தேங்காய் சொல்லாங்களா?
2: தேங்காய், நல்லதொரு முயற்சிங்க ஐயா. நன்றி நன்றி. முதல்ல அந்த விடுகதை ரொம்ப அருமையா வந்து கண்டுபிடிச்சீங்க. இணைப்பிள்ளை நேயர் வருக, வணக்கம்.
6: இரவு வணக்கம்.
2: இரவு வணக்கம், யார் எங்கிறது?
6: நான் கிருஷ்ணகிரி மாவட்டம் துடுகநல்லி சின்ன காவட்டி பட்டாஸ் மாது பேசுறேன்.
2: மாது ஐயா, மிகவும் நலமா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
6: நானும் நலமா இருக்கேன். நமது பண்பலை கேட்டுக்கொண்டு மகிழ்ச்சியா இருக்கிறேன்.
2: அருமை அருமை, கேட்டுட்டே இருங்க ஐயா. கண்டிப்பா உங்களுக்கான விடுகதை கேட்கலாங்களா?
6: கேளுங்க ஐயா, முயற்சி பண்றேன்.
2: சரிங்க ஐயா. உடன் பிறந்தவர்கள்
6: கேளுங்க ஐயா.
2: பயங்கரம் அப்படி எப்படி கடினம்னா பாருங்க.
6: ஆமாய்யா, கேளுங்கய்யா.
2: சரிங்க ஐயா. உடன் பிறந்தவர்கள் இரண்டு பேர், ஒருவன் வெளியில் போவான், இன்னொருவன் வீட்டிலேயே இருப்பான்.
6: உடன்
2: பிறந்தவர்கள் இரண்டு பேர், ஒருவன் வெளியில் போவான், இன்னொருவன் வீட்டிலேயே இருப்பான்.
6: அது டக்குன்னு நினைவு வரலையா? நன்றி.

0: நன்றி நன்றி மாதவையா, இணைப்பிலிருந்து மிக்க நன்றி. இணைப்பிலிருந்து நேயர் வருக, வணக்கம். குடைப்பிடிப்பான் மழையில்
1: நனைவான்.
0: வானத்திலிருந்துதான் மழை வருது. நன்றி செல்வியம்மா, இணைப்பிலிருந்து மிக்க நன்றி. இணைப்பிலும் நேயர் வருக, வணக்கம்.
2: இனிய இரவு வணக்கம். பன்னந்தூர்லிருந்து ராஜேஸ்வரி.
0: ராஜேஸ்வரி அம்மா, உங்களுக்கான விடுகதையை கேட்கலாங்களா? சரி. ஒற்றை மூக்குக்காரன் அழுது கொண்டே இருப்பான்.
2: அது இங்கு பேனா?
0: இங்கு பேனா, இதுவும் கரெக்டா இருக்கு. இது கூட யோசிச்சு வச்சிருக்கலாமோ, ஆனா அது இல்லை.
2: அது இல்லைங்களா?
0: ஆமாம்மா, நம்ம அன்றாடம் பயன்படுத்தக்கூடியது ஒன்றுதான் அது. நன்றி நன்றி ராஜேஸ்வரமா, என்ன பிள்ளை நன்றி. என்ன நேர் வருக, வணக்கம்.
3: வணக்கம் ஐயா.
0: வணக்கம் ஐயா, எங்க இருந்தீங்க ஐயா? ஜெயசீலன் ஐயா, உங்களுக்கான விடுகதை. சரி. சுவை உண்டு கற்கண்டு இல்லை, இனிக்கும் வெள்ளம் இல்லை. வெள்ளம் இல்லை. கரும்பு நல்லது ஒரு முயற்சி, ஆனா இன்னும் கிட்ட வந்துட்டீங்க. ஆமா, ராஜசேகரவும் அதே தான் சொன்னாரு, கரும்புன்ட்டு. நன்றி நன்றி ஐயா. என்ன பிள்ளை நீ நேர் வருக, வணக்கம்.
4: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் எங்கிருந்து?
4: முத்துப்பட்டியிலிருந்து சாந்தா பேசுறேன் சார்.
0: சாந்தாம்மா, உங்களுக்கு ஆட விடுகதையை கேட்கலாங்களா? ரொம்ப எளிமையா கேக்குறேன் பாருங்க. வாய் உண்டு வயிறு உண்டு உயிர் இல்லை.
4: வாய் உண்டு வயிறு உண்டு உயிர் இல்லை.
0: என்னம்மா அது? வயிறு இருக்கா? நன்றி நன்றி அம்மா, அழைத்தமைக்கு நன்றி. இணைப்பிலும் நேயர் வருக, வணக்கம். இணைப்பு துண்டிக்கப்பட்டு விட்டது. தருமபுரி பண்பலை ஊட்சி 2.5 மெகாஹெர்ட்ஸ் ஒளிபரப்பில் நேயர்கள் கேட்டு கொண்டிருப்பது இளந்தென்றல். இன்றைய இளந்தென்றல் நிகழ்ச்சி விடுகதையாக விழிவுல வந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியில் ஒரு விளம்பர இடைவேளை, பாடலை தொடர்ந்து மீண்டும் இணையலாம்.
5: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
6: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
7: தருமபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
8: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
9: இந்தியாவின் நம்பர்

0: ஹேட்ஸ் ஒளிபரப்பில் இளம் தின்றல் என்ற இளம் தின்றல் நிகழ்ச்சி விடுகதையாக ஒளி உலாந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியில் இணையும் நேயர் வருக, வணக்கம். வணக்கம்
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் எங்கிருந்து?
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க?
1: ஈரோடு மாவட்டம் பெருந்துறை செங்கோட்டை சாமிநாதன்.
0: சுவாமிநாதன் ஐயா, உங்களுக்கான விடுகதையை கேட்கலாங்களா? சரிங்க ஐயா. தலை உண்டு சூட பூ உண்டு.
1: தலை உண்டு சூட பூ உண்டுங்களா?
0: நன்றி நன்றி சுவாமிநாதன் ஐயா. இனப்பில் இணைந்தமைக்கு இனப்பில் இணையும் நேயர் வருக, வணக்கம்.
2: வணக்கம். நாமக்கல் இரவணி
0: ஐயா, உங்களுக்கான விடுகதையை கேட்கலாங்களா? சரி சரிங்க ஐயா. ஐயா, சுவை உண்டு கற்கண்டு இல்லை, இனிக்கும் வெள்ளம் இல்லை.
2: நாட்டு சர்க்கரை?
0: நாட்டு சர்க்கரை அதுதான், வெள்ளமே இல்லைன்ட்டேன் ஐயா. கற்கண்டு இல்லை, இனிக்கும் வெள்ளம் இல்லை. வெள்ளத்தை உடைச்சா நாட்டு சக்கரை இல்லைங்களா? அதுதானே. நன்றி நன்றி ஐயா. என்ன நேர் வருக, வணக்கம்.
3: இன்ப சகோதரருக்கு இனிய வணக்கம்.
0: இனிய வணக்கம். யார் எங்கிருந்து?
3: கிருஷ்ணகிரி மாவட்டம் கெங்காவரம் தேன்மொழிங்கய்யா.
0: தேன்மொழியம்மா, உங்களுக்கான விடுகதை
3: சொல்லுங்க.
0: வருக, வணக்கம்.
4: ராஜேஸ்வரி
0: அம்மா, உங்களுக்கான விடுகதை. உடன் பிறந்தவர்கள் இரண்டு பேர், ஒருவன் வெளியில் போவான், இன்னொருவன் வீட்டிலே இருப்பான்.
4: பூட்டு சாவிங்க, பூட்டு வீட்டுல இருக்கும், சாவி வெளியில தூக்கி போவோம்.
0: அப்படியா? உடன் பிறந்தவர்கள் இரண்டு பேர்னு சொல்லிட்டமா?
4: இரண்டு பேருங்களா? இரண்டு பேர் டெய்லி யூஸ் பண்றங்களா இத?
0: ஆமா,
4: டெய்லி யூஸ் பண்ணி.
0: நீங்க சொல்றதுலயே கிட்டத்தட்ட ஆன்சர் வந்துருச்சு.
4: கதவு? கதவு
0: இல்ல.
5: அதியமான் கோட்டை மேம்பாலம் அருகில் உள்ள எர்ரப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை வழங்கும்
6: ஆரோக்கியம் அனைவருக்கும்.
5: இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர் அதியமான் கோட்டை மேம்பாலம் அருகில் உள்ள எர்ரப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை. எர்ரப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை வழங்கும்
6: ஆரோக்கியம் அனைவருக்கும்.
5: வழங்குகிறார் டாக்டர் ஸ்ரீனிவாசன் அவர்கள்.
7: பண்பலை நேயர்களுக்கு வணக்கம். நான் ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை டாக்டர் ஏ கே ஸ்ரீனிவாசன் பேசுகிறேன். பலகாலமாக மக்களுக்கு காமனாக ஒரு விஷயம் இருக்கும், அது என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த விவசாய முள்ளுன்னு சொல்லுவாங்க. இது வந்து எல்லா இடத்துலையும் இருக்கும், அதாவது வறண்ட பகுதிகளில் அதிகமாக இருக்கும் இந்த முள். ஏன்னா இது வந்து வறட்சியை மிக எவ்வளோ வறட்சி இருந்தாலும் தாங்கக்கூடிய முள் இது. ஸோ விவசாய முள்ளுன்னு சொல்லுவாங்க. இது பற்றிய ஒரு சுவாரஸ்யமான கதையும் இருக்குது. அதாவது என்னென்னா வந்து பிரிட்டிஷ் பீரியடில் வந்து அவங்க கொண்டு வந்து போகிறான், தூவிட்டு போயிட்டான் ஹெலிகாப்டரில் இந்த விதையை, அதனால் போகிறான் நிறைய இடத்துல இருக்கும், அங்கிருந்து வந்தது தான் இது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. பட் ஆனால் இந்த முள் குத்துனா அவ்வளோதான், விவசாய முள் ஏஜி அதாவது விறகு வெட்ட போவாங்க, இந்த முள்ளையே விறகு வெட்டுவாங்க, விறக வெட்டுவாங்க, வெட்டி விற்பாங்க அல்லது வீட்டுக்கு பயன்படுத்துவாங்க. அப்போ என்ன இப்போ என்ன சொல்லுவாங்கன்னா இந்த முள் குத்தி காயமாயிடும். யூஸ்வலாக கிராமப்புறத்தில் இந்த மாதிரி இருக்கிற மக்கள் வந்து வைத்தியம் பண்ணிக்கிறதுக்காக போக மாட்டாங்க. கொஞ்ச நாள் விட்டுட்டாங்கன்னா அது வந்து சீ பிடிச்சிரும், பிரச்சனை ஆயிரும். அப்போ வந்து என்ன சொல்லுவாங்கன்னா இந்த முள் குத்திருச்சுன்னா அவ்வளோதான், பிழைக்க வைக்கிறது கஷ்டம், செத்து போயிடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு மித்து தான், ஒரு மூட நம்பிக்கை மாதிரி வச்சுக்கோங்களேன். அது மாதிரி ஆக்சுவலாக இப்போ இருக்கிற மாடர்ன் மெடிசன் டெவலப்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் கிடையாது. இதை ஏன் பேசுகிறேன் அப்படின்னா சில பேர் அதை நம்பிட்டு வந்து வீட்டிலே இருப்பாங்க, போய் எழுதி பண்ணிக்க மாட்டாங்க, அவ்வளோதான் விவசாய முள் குத்திருச்சுன்னு அப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு மணிக்கு போக மாட்டாங்க. லோக்கலில் மக்கள் வந்து என்ன சொல்கிறாங்களோ, எந்த விஷயம் புழக்க

0: இருக்கோ அதை மட்டும் பண்ணிப்பாங்க, கட்டு போடுறதா அல்லது வந்து ஊக்கில் குத்துறது அல்லது வந்து சூடாக கம்பி காய வச்சு சூடு வைக்கிறது, இது மாதிரி பல விஷயங்கள் பண்ணுவாங்க. அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ண தேவையில்லை. இதை வந்து முற்றிலுமாக குணமாக்கலாம். நீங்கள் ஆரம்ப நிலையிலே வந்துட்டிங்கன்னா அந்த முள் உள்ளே இருந்தாலும் அதையும் வந்து நம்ம ஒரு மினி சர்ஜரி சின்னதாக கிழிச்சு விட்டு அதை வெளியே எடுத்துடலாம். அதை வந்து முற்றிலும் குணமாக்க முடியும். ஸோ வந்து நம்ம அவ்வளோதான் முள் குத்திருச்சு இது அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி யாரும் நினைக்க வேண்டாம். மாடர்ன் மெடிசன்லாம் எல்லா விஷயம் ஆல்மோஸ்ட் 99% மேலான பிரச்சனைகள் எல்லாவற்றிற்குமே தீர்வு இருக்குது. ஸோ இந்த ஒரு தவறான நம்பிக்கையில் உயிரிழப்பு ஏற்படி தடுக்கணும். இதை பெருசாக நீங்கள் நம்ப வேண்டாம். அருகில் உள்ள அரசு மருத்துவமனையோ அல்லது தனியார் மருத்துவமனைக்கு சென்று இதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்ளுங்கள். அந்த தவறான நம்பிக்கையின்பால் நம்பிக்கை வைத்து சென்று விடாதீர்கள். மீண்டும் வேறொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நேயர்களே. நன்றி, வணக்கம்.
1: நேயர்கள், இதுவரை ஏறப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை வழங்கிய ஆரோக்கியம் அனைவருக்கும் கேட்டீர்கள். வழங்கினார் டாக்டர் ஸ்ரீனிவாசன் அவர்கள். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்கியோர் அதியமான் கோட்டை மேம்பாலம் அருகிலுள்ள ஏறப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை.
2: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம்.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
4: தருமபுரி மாவட்டம் அரியகுளம் என்கின்ற கிருஷ்ணாபுரத்தில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ லட்சுமி நாராயண பெருமாள் சுவாமி திருக்கோவிலில் மகா கும்பாபிஷேக விழா வருகின்ற திங்கட்கிழமை நடைபெறுகிறது. அனைவரும் வருக, பெருமாள் அருள் பெருக.
5: 8:34 தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 கேட்டு கொண்டிருக்கிறோம். இளந்தென்றல் இன்றைய இளந்தென்றல் நிகழ்ச்சி விடுகதையாக ஒளிவுலாந்து கொண்டிருக்கிறது. நேயர்கள் பங்கேற்று கொண்டிருக்கும் நேரலை நிகழ்ச்சி இது. நிகழ்ச்சியில் வருக, வணக்கம்.
6: வணக்கம் ஐயா.
5: வணக்கம், யார் எங்கிருந்து?
6: கோட்டையூர்லேருந்து எம் ஆறுமுகம் பேசுறேங்க.
5: ஆறுமுகம் ஐயா, உங்களுக்கான விடுகதை கேட்கலாங்களா?
6: கேளுங்க ஐயா.
5: திறந்தால் உலகம் தெரியும், ஜன்னல் இல்லை.
6: திறந்தால்
5: உலகம் தெரியும், ஜன்னல் இல்லை.
6: சூரியன்
5: திறந்தால்
6: ஜன்னல்,
5: அது ஜன்னல் இல்லைன்ட்டேனையா?
6: ஐயா, சூரியன் அல்லது நிலவு.
5: திறந்தால் உலகம் தெரியும்ன்ற நம்ம ஒரு விஷயத்தை திறந்தா உலகம் தெரியும், ஆனால் ஜன்னல் கிடையாது. அது
6: புத்தகம்.
5: எப்படி கண்டுபிடிச்சிங்க? நான் வந்து என்னையே சொல்ல வச்சிட்டிங்க பார்த்தீங்களா, நீங்கள் நிலா சந்திரன் சூரியன்ட்டு கடைசியில் புத்தகம் சொல்ல வச்சிட்டிங்க. சரிங்க, உங்களுக்கான இரண்டாவது விடுகதை
6: கேளுங்க.
5: ஒற்றை மூக்குக்காரன் அழுது கொண்டே இருப்பான்.
6: மெழுகுவர்த்தி?
5: மெழுகுவர்த்தி இல்லைங்கய்யா.
6: சேருமே.
5: மூக்குக்காரன், மூக்கு எங்கேயா இருக்கு அதுக்கு? பாவங்கய்யா மெழுகுவர்த்தி.
6: சரிங்க ஐயா, நன்றிங்க ஐயா.
5: நன்றி, நன்றிங்க. என்ன பிள்ளை நம்பிக்கை, நன்றி. முதல் விடுகதை ரொம்ப அருமையாக பதில் சொன்னீங்க, வாழ்த்துக்கள். வருக, வணக்கம்.
7: தருமபுரி மாவட்டம் நாகிங்குட்டாக்கு பக்கம் புளியமேட்டிலிருந்து மாதையன்.
5: மாதையன் ஐயா, உங்களுக்கான விடுகதை கேட்கலாங்களா?
7: சொல்லுங்க, முயற்சி பண்ணி பாக்குறேன்.
5: சரிங்க ஐயா. குடை பிடிப்பான், மலையில் நனைவான்.
7: காளான்.
5: காளான். குடை பிடிப்பான், மலையில் நனைவான்.
7: குடை பிடிப்பான், மலையில் நனைவான்.
5: ஆனா நாம நனைய மாட்டோம்.
7: காளான்
5: இல்லைங்க, காளானுக்கு நாம நிக்க முடியாதே.
7: குடை பிடிப்பான், மலையில் நனைவான்.
5: அவன் மலையில் நினைஞ்சாலும் நாம நினைய மாட்டோம்.
7: சரிங்க ஐயா,
5: நன்றி, நன்றி, நன்றி. மதன் ஐயா, என்ன பிள்ளை வைக்க, நன்றி. என்ன பிள்ளை நேயர் வருக, வணக்கம்
8: ஐயா. இரவு வணக்கம் ஐயா.
5: இரவு வணக்கம். யார் இங்க இருந்தீங்க ஐயா?
8: ஐயா, தருமபுரி நகர பகுதியில் 1வது வந்து என்ன
5: லட்சுமணன் ஐயா. உங்களுக்கான விடுகதை கண்டிப்பா, கண்டிப்பாங்க ஐயா. உடன் பிறந்தவர்கள் இரண்டு பேர், ஒருவன் வெளியில் போவான், இன்னொருவன் வீட்டிலேயே இருப்பான். சரி, கூட போறது யாரு?
9: சரி ரைட்டா இருந்தா

0: சரி, நன்றி நன்றி லட்சுமிதா, நல்லது ஒரு முயற்சி. இன்னொரு நேயர் வருக, வணக்கம். வணக்கம் வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, வருக வணக்கம்.
1: ஐயா வணக்கம்.
0: வணக்கம், யார் எங்க இருந்தீங்க?
1: தர்மபுரி மதிவன் பாளையம், மோகன் பேசுறியா?
0: மோகன் ஐயா, உங்களுக்கான விடுகதை கேட்கலாங்களா?
1: ஐயா
0: சொல்லுங்க.
1: மூன்று கேள்வியுமே, மூன்று விடுகதையுமே எளிமையாவே கொடுத்துருங்க.
0: உங்களுக்கு பாருங்க, ஸ்ட்ரைட்டா மூணாவதே கேக்குறேன் பாருங்க. வாயுண்டு வயிறுண்டு உயிர் இல்லை.
1: ஐயா மேப் ஐயா, வரைபடம்.
0: வாய் உண்டு வயிறு உண்டு உயிர் இல்லை.
1: ஐயா இந்த கேள்விப்பட்டுதான் ஐயா.
0: நம்ம அன்றாடம் வந்து பயன்படுத்துறோம்.
1: பயன்படுத்துதுங்க ஐயா?
0: வீட்லயே இருக்கும், இது இல்லாத வீடுகளே இல்லை.
1: வாய் உண்டு வயிறு உண்டு உயிர் இல்லை.
0: வெயில் காலம் வந்துச்சுன்னா எல்லா கையிலும் பார்க்கலாம்.
1: ஐயா குடை.
0: எப்படிங்க ஐயா குடை, சொல்லுங்க பார்க்கலாம்.
1: வெயில் காலத்தில் நம்ம குடை பிடிச்சின்னு போறோம்.
0: அது நான் வந்து ஒரு இதா உங்களுக்கு ஒரு ஒரு குழு கொடுத்தேன்.
1: ரொம்ப நேரம் நம்ம பேசக்கூடாது, அடுத்த நேரம்.
0: நன்றி நன்றி நன்றி நன்றிங்க. என்ன பண்ணி நன்றி, என்ன பண்ணி நேர் வரைக்கும் வணக்கம்.
2: ஹலோ
0: ஹலோ, வணக்கம்
2: வணக்கம்
0: வணக்கம். யார் இங்க இருந்தமா?
2: ரம்யாமா,
0: உங்களுக்கான விடுகதை கேட்கலாங்களா? சுவையுண்டு கற்கண்டு இல்லை, இனிக்கும் வெள்ளம் இல்லை. ஆனா நம்ம டெய்லி யூஸ் பண்ணுவோம்
2: அதை.
0: ஸ்வீட் கார்னரா? என்னம்மா அது? சொல்றீங்க. சரிங்க, நன்றிங்க ஐயா. என்ன பிள்ளை நன்றி, என்ன பிள்ளை நேயர் வருக, வணக்கம்.
3: வணக்கம்
0: வணக்கம். யார் எங்க இருந்தீங்க ஐயா?
3: கிருஷ்ணகிரி மாவட்டம் பாரூர்லேருந்து வந்துச்சு
0: ஐயா. உங்களுக்கான விடுகதை,
3: ஒற்றை
0: மூக்குக்காரன் அழுது கொண்டே இருப்பான்.
3: அது மட்டும்தான் தெரியல ஆரம்பத்துல இருந்து.
0: ரொம்ப சிம்பிளுங்க, நம்ம வீட்டுல எல்லாம் பயன்படுத்துறோம். வீட்டுல எல்லாம் இருக்கு, எல்லார் வீட்லயும் இருக்கு, இல்லாதவங்க வீடே கிடையாது.
3: குழாயினிய
0: என்னங்க?
3: குழாய் பைப்பு.
0: அருமையாக கண்டுபிடிச்சிட்டீங்க பார்த்தீங்களா. தண்ணீர் குழாய் தான் கரெக்டு. ஒற்றை மூக்குக்காரன் அழுது கொண்டே இருப்பான். அருமையாக கண்டுபிடிச்சிட்டீங்க. எல்லாரும் வீட்டில் இருக்கேன் அப்படின்னு டூர் கொடுத்தவொடனே கண்டுபிடிச்சிட்டீங்க. அருமைங்கய்யா. உங்களுக்கான இரண்டாவது விடுகதை, குடை பிடிப்பான் மலையில் நனைவான்.
3: வீட்டின் கூரை.
0: வீட்டின் கூரை இல்லைங்கய்யா.
3: நன்றிங்க,
0: நல்லதொரு முயற்சி. முதல் விடுகதை ரொம்ப அழகாக வந்து கண்டுபிடிச்சிங்க, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. இணைப்பு நேயர் வருக வணக்கம். இணைப்பு துண்டிக்கப்பட்டு விட்டது. வருக வணக்கம். வணக்கம், ஹலோ, யார் எங்க இருந்து அழைக்கிறீங்க?
4: தர்மபுரி மாவட்டத்திலிருந்து பேசுறேன்.
0: சாந்தமூர்த்தி, எத்தனாவது படிக்கிறீங்க சாந்தமூர்த்தி? ஆறாவதா படிக்கிறீங்க சாந்தாமூர்த்தி? அப்படி தெரியலையே, ஆறாவது படிக்கிற மாதிரி. சரி, உங்களுக்கான விடுகதை இப்போ கேட்கலாங்களா? சரி சொல்றீங்களா? சரி. தலை உண்டு சூட பூ உண்டு, நான் யார்?
4: தேங்காய்.
0: தேங்காய், நல்லதொரு முயற்சி சாந்தமூர்த்தி. என்ன பிள்ளை நேர் வருக வணக்கம்.
5: ஐயா வணக்கம், பாப்பா. மாதுசாமி ஐயா.
0: மாதுசாமி ஐயா, உங்களுக்கான விடுகதை

0: சுவை உண்டு கற்கண்டு இல்லை இனிக்கும் வெல்லம் இல்லை. சுவை உண்டு கற்கண்டு இல்லை இனிக்கும் வெல்லம் இல்லை. நன்றி நன்றி மதுசாமி, நன்றி. இனப்பிள்ளை மிக்க நன்றி. இனப்பிள்ளையும் நேயர் வருக, வணக்கம்.
1: வணக்கம். என் பாச பண்பலைக்கு தர்மபுரி பண்பலைக்கு வணக்கம். மூர்த்தி.
0: மூர்த்தி ஐயா, எங்கிருந்து அழைக்கிறீங்க மூர்த்தி ஐயா?
1: டி கொள்ளையிலிருந்து மூர்த்தி.
0: கொள்ளையிலிருந்து மூர்த்தி ஐயா, உங்களுக்கான விடுகதை
1: சொல்லுங்க.
0: குடை பிடிப்பான் மலையில் நனைவான். உடன் பிறந்தவர்கள் இரண்டு பேர், ஒருவன் வெளியிலே போவான், இன்னொருவன் வீட்டிலேயே இருப்பான். கதவு சாவி. உடன் பிறந்தவர்கள் வேற வேற இதுல தான் செய்வாங்க. இப்ப பூட்டு சாவினா கூட வேற வேற தானே செய்வாங்க.
1: நன்றி சார். நன்றி
0: நன்றி நன்றி நன்றி. என்ன பிள்ளை மிக்க நன்றி. என்ன பிள்ளை நேர் வருக, வணக்கம். வணக்கம். யார் எங்கிருந்து? மதுஸ்ரீ. சரி, பரிசு பாடல் பெற வந்திருக்கீங்க. சரி, வாய் உண்டு வயிறு இல்லை உயிர் இல்லை, யாரு? வாய் உண்டு வயிறு உண்டு உயிர் இல்லை.
2: தண்ணீர் குடம்.
0: தண்ணீர் குடம், அருமை. உங்களுக்கான இரண்டாவது விடுகதை கேட்கலாங்களா? சுவை உண்டு கற்கண்டு இல்லை இனிக்கும் வெல்லம் இல்லை. நான் கேட்டதுல ஆன்சர் இருக்கு. சுவை உண்டு கற்கண்டு இல்லை இல்லை இல்லை, வேர் கிளைகள் இல்லை. நன்றி மதுஸ்ரீ. எட்டு மணி 45 நிமிடம். தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது இளந்தென்றல். இன்றைய இளந்தென்றல் நிகழ்ச்சி விடுகதையாக ஒளி வளர்ந்து கொண்டிருக்கிறது. இனி தொடர்ந்து கேட்கலாம். தகடூர் தகவல்கள் வழங்குகிறார் மாவட்ட செய்தியாளர் மா தண்டபாணி அவர்கள்.
3: இந்திய அரசின் மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் இந்திய தனித்துவ அடையாள ஆணையத்தின் நிர்வாக கட்டுப்பாட்டில் தருமபுரியில் அதிநவீன புதிய ஆதார் சேவை மையம் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த புதிய மையத்தை தருமபுரி மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் மாவட்ட வருவாய் அலுவலர் திருமதி கவிதா அண்மையில் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார். இந்த ஆதார் மையம் தங்கம் மருத்துவமனை எதிரில் ரிலையன்ஸ் டிஜிட்டல் கட்டிடத்தின் பின்புறத்தில் அமைந்துள்ளது. புதிய ஆதார் பதிவு, கட்டாய பயோமெட்ரிக் புதுப்பித்தல், பெயர் திருத்தம், பிறந்த தேதி மாற்றம், முகவரி திருத்தம் மற்றும் குழந்தைகள் பள்ளி மாணவர்களுக்கான சிறப்பு ஆதார் பதிவுகள் அனைத்தும் ஒரே இடத்தில் மேற்கொள்ளப்படுகின்றன. வாரத்தின் 7 நாட்களும் எவ்வித விடுமுறையும் இன்றி தினமும் காலை 9 மணி முதல் மாலை 6 மணி வரை இம்மையம் தொடர்ந்து செயல்படும். நாளொன்றுக்கு சராசரியாக 250 மேற்பட்ட பொதுமக்கள் பயனடையும் வகையில் அனைத்து உள்கட்டமைப்பு வசதிகளும் இந்த மையத்தில் செய்யப்பட்டுள்ளது. காத்திருக்கும் இடங்கள், முழுமையாக குளிரூட்டப்பட்ட அறைகள் மற்றும் தனி கழிப்பறை வசதிகள் உள்ளிட்ட பொதுமக்கள் பயன்பாட்டு வசதிகள் சிறப்பாக அமைக்கப்பட்டுள்ளது. நீண்ட நாட்களாக தீர்க்கப்படாமல் இருக்கும் சிக்கலான ஆதார் குறைகளுக்கு பெங்களூரு மண்டல அலுவலகம் மூலம் விரைந்து தொடர்பு கொண்டு தீர்வு காண தனி ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன. தருமபுரி மாவட்ட மக்கள் அனைவரும் ஆதார் தொடர்பான அனைத்து சேவைகளையும் சிரமமின்றி விரைவாக பெறுவதை உறுதி செய்யும் நோக்கில் இந்த சேவை மையம் தொடங்கப்பட்டுள்ளதாக இதன் ஒருங்கிணைப்பாளர்கள் தெரிவிக்கின்றனர்.
4: என் பேர் தினகரன். இந்த தருமபுரி மாவட்டத்தில் நம்ம வந்து இன்று முதல் வந்து ஆதாருக்குன்னு ஸ்பெஷலாக ஒரு சர்வீஸ் சென்டர் வந்து ஆரம்பிச்சிருக்கோம். இங்கே இந்த சர்வீஸ் சென்டர் பார்த்தீங்கன்னா ஆதார் சம்பந்தமாக எல்லா விதமான அப்டேட்டு, லைக் பயோமெட்ரிக் அப்டேட்டு, டேட்டா பர்த் சேஞ்சு, நேம் கரெக்ஷன்ஸு, புதுசாக ஆதார் எடுக்கிறது, குழந்தைகளுக்கு எடுக்கிறது, ஸ்கூல் பசங்களுக்கு, எல்லாருக்குமே நம்ம வந்து இங்கே வந்து ஆதார் சர்வீஸ் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். இந்த ஆதார் சர்வீஸ் சென்டர் வந்து நான் மார்னிங் 9:00 to 6:00 வரைக்கும் ஒர்க் பண்ணோம். இதை வாரத்தில் 7 நாளும் ஒர்க் பண்ணுறோம். 365 நாளும் நம்ம இங்கே வந்து ஆதார் பயன்படுத்திக்கலாம். ஆதார் சம்பந்தமான எல்லா விதமான அப்டேட்டும் நம்ம இங்கே கொடுக்கலாம். எல்லா மக்களுக்கும் இது தெரியப்படுத்தி நாங்கள் வந்து எல்லா மக்களுக்கும் ஆதார் இஷ்யூஸ் எதுவுமே இல்லாமல் தருமபுரி மாவட்டத்தில் யாருமே ஆதார் இஷ்யூஸ் எதுவுமே இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு இதில் இருக்கும். ஆதாரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நேம் கரெக்ஷன்ஸு, டேட்டா

0: மாத்துறது, டேட்டா பேக் மாத்துறது, அப்புறமா வந்து பயோமெட்ரிக் அப்டேட்டு. சில பேருக்கு வந்து கிரீவன்ஸ் இருக்கும், ஆதாரில் வந்து இஷ்யூஸ் இருக்கு எனக்கு கொஞ்சம் நாளாக முடியலன்னா அது வந்து நம்ம இங்கே வந்து பண்ணோம்னா பெங்களூர் ஆர்வலகம் எடுத்துகிட்டு போயிட்டு நமக்கு கிளியர் பண்ணி கொடுத்துருவோம். அதாவது தருமபுரி மாவட்டத்தில் ஆதார் சம்பந்தமாக யாருமே வந்து எந்த விதமான இஷ்யூஸும் இல்லாமல் இருக்கிறதா இந்த சென்டர் ஓப்பன் பண்ணியிருக்கோம். இந்த சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 250 பேர் ஒரு நாளைக்கு வந்து பயன்படுத்திக் கொள்ளலாம். அதுக்கு மேலே பயன்படுத்துறதுக்கும் வந்து வாய்ப்பு இருக்குது. இந்த சென்டரில் வந்து உங்களுக்கு வந்து உட்கார்றதுக்கு, பொதுமக்கள் உட்கார்றதுக்கு, அரை சீட் அரேஞ்ச்மெண்ட்லேருந்து நிற்கிறதுக்கு எல்லா இடத்துல எல்லா வசதியும் பண்ணி கொடுத்தோம். ஏசி இருக்குது, செப்பரேட்டாக வந்து பாத்ரூம்ஸ் இருக்குது, எல்லா வசதியும் இந்த சென்டரில் இருக்குது. இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஆதார் சம்பந்தமாக எதுவுமே வந்து பிரச்சனை இல்லாமல் நீங்கள் முடிச்சுட்டு போகலாம். நீங்கள்
1: என் பேர் வந்து இளையராஜா ராஜமணி, நான் வந்து ஆப்ரேஷன் மேனேஜர் ஒர்க் பண்ணுறேங்க. இது வந்து பயோமெட்ரிக் வந்து பார்த்தீங்கன்னா 125, இதில் இமெயில், அப்புறம் நேமு, டேட் ஆஃப் பர்த்து, அட்ரஸ் இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 75 ருபீஸ். நார்மலில் 5 to 17 வந்து பார்த்தீங்கன்னா மேண்டரி பயோமெட்ரிக் ஃப்ரீயாக இருக்குது. அது இல்லாத நியூ பண்ணுறாங்க, நியூ ஃப்ரீங்க, கவர்மெண்ட் நாம்ஸ் என்ன இருக்கோ அதை தான் இது பண்ணுறாங்க. அது இல்லாத இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது தனியாக சீனியர் சிட்டிசனுக்கு வந்து தனியாக இது பண்ணுறாங்க. ப்ரெக்னென்ட் இவங்களுக்கு அந்த இவங்களுக்கு வந்து இது பண்ணுறாங்க, தனியாக செப்பரேட் கியூ போட்டு அவங்களுக்கு கியூவில் விடாத பண்ணுறாங்க. அவங்களுக்கு என்ன ஹெல்ப்போ பப்ளிக்கே எல்லா ஹெல்ப்பும் பண்ணுறாங்க. இன்னொன்று எல்லா மற்ற கிரீவன்ஸ் வந்து இப்போ நேம் சேஞ்சுக்கு அங்கங்கே இது பண்ணிருப்பாங்க, அவங்களுக்கு வந்து கரெக்டான ப்ரொசீஜர் வந்து இன்ஃபார்ம் பண்ணி அவங்களுக்கு வந்து என்ன உதவியும் இப்போ வந்தாங்கன்னா எல்லா உதவியும் பண்ணி இங்கே வந்து முடியாதுன்னு வெளியே அனுப்புறதில்லை. எங்களால் என்ன அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு இது பண்ணுறாங்க. முடிஞ்ச வரைக்கும் இதில் தருமபுரியில் வந்து நிறைய இஷ்யூ இருக்குது, டேட் ஆஃப் பர்த் இந்த இஷ்யூலாம் இருக்குது, டேட் ஆஃப் பர்த் கியூவில் போய் நிற்காது அந்த இதெல்லாம் என்ன ஒரு இது மார்னிங் டோக்கன் வாங்கிட்டு அடுத்த நாள் இது மாதிரி நிறைய இஷ்யூஸ் இருக்குது. நான் வந்து ஏன்னா பப்ளிக் ஆல்ரெடி வந்து என்னென்னா நான் பெங்களூரில் வந்து இது 12 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, இது ஆர்வல் ஒர்க் பண்ணியிருக்கேன், இது டெக்னாலஜி சென்டரில் 14 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு எனக்கு. ஸோ என்ன இஷ்யூ என்னென்ட்டு அவங்களுக்கு உடனே நான் வந்து கிளியர் பண்ணி தரேன். பப்ளிக் வந்து இந்த டிஸ்ட்ரிக்ட் மட்டும் இல்லை, நான் வந்து சேலம் எங்கே தான் எனக்கு கூப்பிட்டாலும் நான் வந்து ஃபர்தராக சேலத்தில் வந்து ஒரு 3 இஷ்யூ வந்துச்சு அங்கேயும் போய் கிளியர் பண்ணி கொடுத்துருக்கேன். எனக்கு வந்து பப்ளிக் வந்து என்னென்னா என்னோட சர்வீஸ் வந்து எல்லாருக்கும் ரீச் ஆகணும்ன்ட்டு, ஏன்னா சென்டர் மட்டும் இல்லை எல்லாரோட எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும். இப்போ வந்து அதே மாதிரி அடுத்து நெக்ஸ்ட் இது வந்து என்னென்னா இப்போ கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் இதுக்கெல்லாம் வந்து கேம்ப் மாதிரி அரேஞ்ச் இது பண்ணிட்டு அவங்களுக்கு வந்து எல்லா சர்வீஸும் இந்த இது கிடைக்கிற மாதிரி இது பண்ணுறதுக்கு இது பிளான் பண்ணிட்டு இருக்கு. அதனால் மற்ற எந்த ஹெல்ப்னாலும் பண்ணலாம், டைரெக்டாக நம்பர் என்னோட நம்பர் கொடுக்குறேன், நீங்கள் எப்போனாலும் கால் பண்ணலாம். உங்களுக்கு 9738334243 நீங்கள் எப்போனாலும் கால் பண்ணலாம். உங்களுக்காக வந்து 24 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணுறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன். அது மாதிரி 7 டேஸ் ஒர்க்கிங்கில் இருக்குது, 365 டேஸ் இருக்குது, இது கவர்மெண்ட் ஹாலிடேஸ் விட்டு எல்லாம் ஒர்க்கிங்கில் இருக்குது. உங்களுக்கு எல்லா சப்போர்ட்டும் பப்ளிக் வந்து என்னென்னா நீங்கள் வந்து எங்களுக்கும் சப்போர்ட் இது பண்ணுங்கள், பப்ளிக் எந்த சப்போர்ட் வேணாலும் பண்ணுறேன்.
2: மேலும் இந்த மையம் தங்களுக்கு மிகவும் பயனளிப்பதாக பயனாளி ஒருவர் தெரிவிக்கிறார்.
3: நான் முத்துலட்சுமி, ஏமக்குட்டியூர், தருமபுரி டிஸ்ட்ரிக்ட் தான். இதுக்கு முன்னாடி நேம் அண்ட் டேட்டா பர்த் இஷ்யூஸ் இருந்துச்சு. நேமை ஒரு டைம் தான் சேஞ்ச் பண்ண முடியும், டேட்டா பர்த் ரெண்டு டைம் தான் மாற்ற முடியும், அதுவும் இங்கே இல்லை பெங்களூர் போய் தான் சேஞ்ச் பண்ணுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் அது இங்கே வந்து ஈஸியாக பண்ணி கொடுக்குறாங்க. இது ஆதார் சேவா UIDAI தான், நீங்கள் டைரெக்டாக இங்கே வந்தாலே நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம்.
2: சுற்றுச்சூழலை பாதுகாப்பதில் தொன்று தொட்டு சிறந்த மாநிலமாக தமிழகம் விளங்கி வருகிறது. சுற்றுச்சூழல் பாதுகாப்பில் மக்கள் ஆகிய நமக்கு மிகப்பெரிய கடமை இருக்கிறது. நீர்நிலைகள் அதாவது கடல், ஆறு மற்றும் குளம் நமக்கு குடிநீர் ஆதாரத்தை தருகிறது. நீர்நிலைகளை பாதுகாக்கும் வகையில் வருகின்ற விநாயகர் சதுர்த்தி விழாவினை கொண்டாடும் போது விநாயகர் சிலைகளை நீர்நிலைகளில் கரைப்பதற்கான மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரிய வழிகாட்டுதல்களின்படி தருமபுரி மாவட்ட நிர்வாகத்தினால் குறிப்பிடப்பட்டுள்ள இடங்களில் மட்டும் விநாயகர் சிலை கரைத்து சுற்றுச்சூழலை பாதுகாக்க ஒத்துழைப்பு வழங்குமாறு தருமபுரி மாவட்ட ஆட்சியர் திரு வே சரவணன் கேட்டுக்கொண்டுள்ளார். மேலும் விநாயகர் சதுர்த்தி விழாவின் போது செய்ய வேண்டியவை செய்யக்கூடாதவை குறித்து மாவட்ட ஆட்சியர் விளக்கமாக தெரிவித்துள்ளார். அதன்படி செய்ய வேண்டியவை சுற்றுச்சூழலுக்கு உகந்த அதாவது களிமண்ணால் செய்யப்பட்ட விநாயகர் சிலைகளை பயன்படுத்த வேண்டும், சுற்றுச்சூழலுக்கு உகந்த அலங்கார பொருட்களை பயன்படுத்த வேண்டும், சிலைகளுக்கு சுற்றுச்சூழலுக்கு உகந்த நீர் சார்ந்த இயற்கையாக மக்கக்கூடிய மற்றும் நச்சுத்தன்மையற்ற இயற்கை சாயங்களை பயன்படுத்த வேண்டும், சுற்றுச்சூழலுக்கு உகந்த பூக்கள் இலைகள் மற்றும் துணிகளை பூஜை பொருட்களாக பயன்படுத்த வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டுள்ளார். மேலும் துவைத்து திரும்ப உபயோகிக்கக்கூடிய அலங்கார துணிகளையே அலங்காரத்திற்கு பயன்படுத்த வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டுள்ளார். பிரசாத விநியோகத்திற்கு மக்கும் அல்லது மீண்டும் பயன்படுத்தக்கூடிய தட்டுக்கள் மற்றும் கண்ணாடி கோப்பைகளை பயன்படுத்த வேண்டும், பொறுப்புடன் குப்பைகளை பிரித்து அப்புறப்படுத்த வேண்டும், அறிவிக்கப்பட்ட இடங்களில் மட்டுமே விநாயகர் சிலைகளை கரைக்க வேண்டும், எல்இடி பல்புகள் போன்ற சுற்றுச்சூழலுக்கு உகந்த விளக்குகளை பயன்படுத்த வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டுள்ளார். அலங்கார பொருட்களை எதிர்கால பண்டிகைகளுக்கு சேமித்து பயன்படுத்த வேண்டும் எனவும் மாவட்ட ஆட்சியர் கேட்டுக்கொண்டுள்ளார். இதே போன்று செய்யக்கூடாதவை எவை எனவும் மாவட்ட ஆட்சியர் குறிப்பிட்டுள்ளார். பிளாஸ்டர் ஆப் பாரிஸ் POP சிலைகளை பயன்படுத்தக்கூடாது எனவும், சிலைகளை அலங்கரிப்பதற்கு சுற்றுச்சூழலுக்கு உகந்த ஒரு முறை பயன்படுத்தி தூக்கி எறிய பிளாஸ்டிக், தெருமாக்கோல் மற்றும் ரசாயன பொருட்கள் அல்லது சாயங்களை பயன்படுத்தக்கூடாது என தெரிவித்துள்ளார். சிலைகளின் மேல் பூச்சுக்கும் அலங்காரத்திற்கும் நச்சுத்தன்மை உள்ள மற்றும் மக்காத ரசாயன சாயங்கள், எண்ணெய் வண்ண பூச்சுகளை பயன்படுத்தக்கூடாது, சுற்றுச்சூழல்

மக்களுக்கு தீங்கு விளைவிக்கும் ஒருமுறை உபயோகித்து தூக்கி எறியப்படும் பிளாஸ்டிக் மற்றும் திருமாக்கோள்களாலான பொருட்களை பூஜை பொருட்களாக பயன்படுத்தக்கூடாது. வண்ணப்பூச்சுக்கள் மற்றும் பிற நச்சு ரசாயனங்கள் கொண்ட ஒருமுறை உபயோகித்து தூக்கி எறியக்கூடிய அலங்கார பொருட்களை எவ்விதத்திலும் பயன்படுத்தக்கூடாது எனவும் மாவட்ட ஆட்சியர் அறிவுறுத்தியுள்ளார். பண்டிகையின் போது ஒருமுறை பயன்படுத்தி தூக்கி எறியக்கூடிய பிளாஸ்டிக் தட்டுகள், கோப்பைகள், கரண்டிகள் மற்றும் உறிஞ்சு குழாய்களை பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டும். குப்பை மற்றும் கழிவுகளை பொறுப்பற்று கொட்டக்கூடாது எனவும் குறிப்பிட்டுள்ளார். அனுமதி இல்லாத நீர்நிலைகளில்

0: கோப்பைகள், கரண்டிகள் மற்றும் உறிஞ்சு குழாய்களை பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டும். குப்பை மற்றும் கழிவுகளை பொறுப்பற்று கொட்டக்கூடாது எனவும் குறிப்பிட்டுள்ளார். அனுமதி இல்லாத நீர்நிலைகளில் விநாயகர் சிலைகளை கரைக்கக்கூடாது எனவும் மாவட்ட ஆட்சியர் கேட்டுக் கொண்டுள்ளார். மேலும் விவரங்களுக்கு மாவட்ட ஆட்சியர், காவல்துறை கண்காணிப்பாளர் மற்றும் மாவட்ட சுற்றுச்சூழல் பொறியாளர் ஆகியோரை தொடர்பு கொள்ளலாம் எனவும் மாவட்ட ஆட்சியர் திரு வே சரவணன் தெரிவித்துள்ளார். தருமபுரி மாவட்டம் பாப்பாரப்பட்டி வேளாண் அறிவியல் நிலையத்தில் அண்மையில் பண்ணை மகளிருக்கான மாற்று வாழ்வாதார பயிற்சி மற்றும் இடுபொருட்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் வேளாண் காலநிலை ஆராய்ச்சி மையம் கோயம்புத்தூர், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் மற்றும் வேளாண்மை அறிவியல் நிலையம் சார்பில் இந்த பயிற்சி நடத்தப்பட்டது. வேளாண்மை அறிவியல் நிலையத்தின் மூத்த விஞ்ஞானி மற்றும் தலைவர் முனைவர் மா வெண்ணிலா வேளாண் சார்ந்த தொழில்களின் முக்கியத்துவம் பற்றியும் மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் தயாரித்தல் தொழில்நுட்பங்கள் பற்றியும் விரிவாக எடுத்துரைத்தார். இணை பேராசிரியர் முனைவர் மு வெங்கடேசன் அறுவடைக்கு பின்சார் தொழில்நுட்பங்கள் குறித்தும் எண்ணெய் வித்து பயிர்களின் மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் மற்றும் இயந்திரங்களின் செயல் விளக்கம் செய்து காண்பித்தார். இணை பேராசிரியர் முனைவர் கா இந்துமதி காய்கறிகள் மற்றும் பழப்பயிர்கள் அறுவடைக்கு பின்சார் தொழில்நுட்பங்கள் பற்றி விவசாயிகளுக்கு எடுத்துரைத்தார். இணை பேராசிரியர் முனைவர் மா சங்கீதா மண் பரிசோதனை, ஒருங்கிணைந்த உர வேளாண்மை மற்றும் சுயதொழில் வேலைவாய்ப்புகள் பற்றி விவசாயிகளுக்கு விளக்கினார். தருமபுரி மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டத்தைச் சேர்ந்த பண்ணை மகளிருக்கு நிலக்கடலை விதைகள், எண்ணெய் புளியும் இயந்திரம், மாவு மற்றும் மசாலா அரைக்கும் இயந்திரங்கள் ஆகியவை வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில். மேலும் இயந்திரங்களை பயன்படுத்தும் முறை மற்றும் பராமரிப்பு குறித்த செயல் விளக்க பயிற்சியும் இந்நிகழ்ச்சியில் இடம்பெற்றது. இதில் சுமார் 50 மேற்பட்ட பண்ணை மகளிர் பங்கேற்று பயனடைந்தனர். பாப்பாரப்பட்டி வேளாண் அறிவியல் நிலையத்தின் மூலம் மத்திய அரசின் திட்டங்கள் குறித்து விவசாயிகளிடையே விளக்கப்பட்டு வருவதாக மூத்த விஞ்ஞானிகள் தெரிவிக்கின்றனர்.
1: வேளாண்மை அறிவியல் நிலையத்தின் மூலமாக மத்திய அரசின் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. ராஷ்டிரிய கிருஷி விகாஸ் யோஜனா திட்டத்தின் கீழ் மண்வள அட்டை திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த திட்டத்தின் மூலம் விவசாயிகளின் நிலங்களிலிருந்து மண் மாதிரிகளை சேகரித்து ஆய்வு செய்து அதன் மீது பரிந்துரைகள் வழங்கப்பட்டு வருகிறது. இயற்கை விவசாயத்திற்கான தேசிய இயக்கத்தின் கீழ் ரசாயன உரங்கள் இல்லாத இயற்கை விவசாய முறைகள் குறித்து விவசாயிகளுக்கு பயிற்சிகளும் செயல் விளக்கங்களும் அளிக்கப்படுகின்றன. ஒருங்கிணைந்த பண்ணை முறையில் குறைந்த பரப்பில் அதிக லாபம் வகையில் பயிர் சாகுபடி, கால்நடை வளர்ப்பு மற்றும் மீன் வளர்ப்பு ஆகியவற்றை இணைத்து செயல்படுத்தும் தொழில்நுட்பங்களை பற்றிய விழிப்புணர்வு பயிற்சிகள் அளிக்கப்பட்டு வருகிறது. தேசிய உணவு பாதுகாப்பு மற்றும் ஊட்டச்சத்து பாதுகாப்பு இயக்கத்தின் கீழ் தொகுப்பு செயல் விளக்கங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. எண்ணெய் வித்துக்களான நிலக்கடலை, எள் மற்றும் பயறு வகைகளான உளுந்து மற்றும் பச்சை பயிறு ஆகியவற்றின் விளைச்சலை அதிகரிக்க விவசாயிகளின் வயல்களில் செயல் விளக்கங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. பிரதான் மந்திரி ஃபசல் பீமா யோஜனா பயிர் காப்பீட்டு திட்டத்தின் கீழ் எதிர்பாராத இயற்கை சீற்றங்களால் ஏற்படும் பயிர் இழப்பிலிருந்து விவசாயிகளை பாதுகாக்க இந்த திட்டம் குறித்த விழிப்புணர்வையும் ஆவணப்படுத்துதல் உதவிகளையும் வேளாண்மை அறிவியல் நிலையம் செயல்படுத்தி வருகிறது. புதிய தொழில்நுட்ப திட்டங்களான ட்ரோன் தொழில்நுட்பம் பற்றிய விழிப்புணர்வு பயிற்சிகளையும் வேளாண்மை அறிவியல் நிலையம் செயல்படுத்தி வருகிறது. பரம்பராக கிருஷி விகாஸ் யோஜனா திட்டத்தின் கீழ் இயற்கை விவசாய குழுக்களை உருவாக்கி சான்றிதழ் பெற உதவுகிறது. மேலும் திறன் மேம்பாட்டு மற்றும் வாழ்வாதார பயிற்சிகளையும் அளித்து வருகிறது. விவசாய தொழிலாளர்கள் மற்றும் ஊரக இளைஞர்களுக்கு காளான் வளர்ப்பு, தேனீ வளர்ப்பு, மதிப்பு கூட்டுதல் தொழில்நுட்பங்கள் பற்றிய திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் அளிக்கப்பட்டு வருகின்றன. மேலும் ஸ்வச்சதா ஹி சேவா என்னும் மத்திய அரசின் தூய்மை இந்தியா இயக்கத்தின் ஒரு பகுதியாக ஆண்டுதோறும் நடத்தப்படும் தேசிய தூய்மை விழிப்புணர்வு பிரச்சாரத்தையும் நடத்தி வருகிறது. இதன் மூலம் நெகிழி ஒழிப்பு மற்றும் பொது இடங்களை சுத்தம் செய்தல் மூலமாக விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகிறது. நன்றி.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது தகடூர் தகவல்கள், வழங்கினார் மாவட்ட செய்தியாளர் மா தண்டபாணி அவர்கள்.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்ஸ்.
0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 6:55 மழலை மொழி இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட், சின்னசாமி நாயுடு தெரு, தருமபுரி, மற்றும் புதிய பஸ் நிலையம் எதிரே பாலக்கோடு.
3: தருமபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
4: வள்ளியே சக்கர வள்ளியே, மல்லியே சந்தன மல்லியே.

0: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 7:25 நலம் தானே. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: கோபி மற்றும் சிவகுமாரின் எஸ் எஸ் ஜுவல்லரி, தர்மபுரி கடைவீதி மற்றும் பாரதிபுரம்.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேயர்கள் இனி கேட்கலாம்.
1: வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, குண்டலப்பட்டி, தருமபுரி. பிஇ பிடெக் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 2641. தொடர்புக்கு 9865754222. வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, குண்டலப்பட்டி.
0: செவிகளிலும் உங்கள் இதயங்களிலும் பாய்ந்து கொண்டிருப்பது இடைவிடாத இசை மழை. இடைவிடாத இசை மழை.

கேட்டுக்கொண்டிருப்பது செவிகளிலும் உங்கள் மனங்களிலும் இன்னிசையாய் மழையாய் தூறலாய் இடைவிடாது இசை மழை, இடைவிடாது இசை மழை.

0: அப்பப்பா, என்ன வெயில் என்ன வெயில், மண்டையெல்லாம் சும்மா சுருன்னு ஏறுது.
1: வா கீதா, எனக்கும் அப்படித்தான் இருக்கு.
0: என்ன பண்றது, எல்லாருக்கும் அப்படிதான் இருக்கு. ஏ, அத பாரு, அங்க ஒரு புங்க மரம் எவ்வளவு செழிப்பா வளர்ந்துருக்குல்ல.
1: ஆமா, கால் வேற சுடுது, தலையும் சுடுது. வா கீதா, அந்த மரத்துக்கு கீழே போய் நிக்கலாம்.
0: நிக்கலாமே உமா. அப்பப்பா, குளுகுளுன்னு ஏசியில நிக்கிற மாதிரி இருக்கே இந்த மரத்துக்கடியில நிக்கிறது.
1: ஒரு மரமே இவ்ளோ குளிர்ச்சியை தருதுன்னா வீட்டுக்கு ஒரு மரம் வளர்த்தா வெயிலின் தாக்கம் குறைஞ்சி உலகமே குளிர்ச்சியாயிருமே.
0: ஆமா ஆமா உமா, நீ சொல்றது கரெக்ட் தான். நம்ம ஒரு ஒருத்தரும் நம்ம வீட்டுக்கு ஒரு மரம் வளர்த்தா எவ்வளவு குளிர்ச்சியா இருக்கும்ல, அதை யோசிச்சு பார்க்கவே ரொம்ப பிரமிப்பா இருக்கு.
2: வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம், குளிர்ந்த நல் காற்று பெறுவோம்.
3: நேயர் நலனில் ஆகாஷ்வாணி தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7,

வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, குண்டலப்பட்டி, தர்மபுரி. பிஇ பிடெக் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 2641. தொடர்புக்கு 9865754222.

0: தருமபுரி பண்படை 102.5, ஏற்காடு பண்படை 103.7. நேயர்கள் இனி கேட்டு ரசிக்க இருப்பது சுகமான ராகங்கள். இன்று அனைத்து மாவட்ட நேயர்கள் பங்கேற்கும் நேரலை நிகழ்ச்சி இது. நிகழ்ச்சியில் நேயர்கள் அழைக்க வேண்டிய எண்கள் 244-0303, 244-0311. மற்றொரு கைபேசி எண்ணாக 9486-811-025, 9486-5202-25 என்ற எண்களில் அழைக்கலாம். முன்னிணைப்பாக நீங்கள் அறிந்த எண்தான் 04342 என்ற எண்ணை சேர்த்து அழைக்கவும். 1960களிலிருந்து 1970கள் வரை கேட்டு ரசிக்கலாம் சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் முதல் நேயர் வருக, வணக்கம்.
1: இன்றும் என்றும் என்றென்றும் உலகெங்கும் உறங்கி ஒழித்து ஒளிவன வந்து கொண்டிருக்கும் அன்பு பண்பலை, அசையாத பண்பலை, இடி மின்னல் புயல் பூகமே வந்தாலும் அசைக்க முடியாத பண்பலை, அறிவிப்பாளர்களின் அன்பலை, என் உயிர் மூச்சு காய்ச்சலை, நேய உறவுகளாகிய நேச நெஞ்சங்களின் அபிமான அகில இந்திய வானொலி தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, அதை இயக்கிக் கொண்டிருக்கிற அனைத்து அறிவிப்பாளர்களுக்கும் என் உடல் குளிர்ந்து மனமாக நெஞ்சார வாழ்த்துக்களோடு வணக்கங்க ஐயா. தும்பலன் இவ்வளவு தொழிலாளி ஐயா.
0: ஐயா, என்ன திரைப்படத்துல என்ன பாடல் கேட்கலாம் ஐயா?
1: நடிகர் திலகமும் நாட்டிய பேரொளி இணைந்து நடித்த தில்லாலம்மா மோகனம்மாள் என்ற படத்தில் அம்மா ஏதேனும் ஒரு பாடல் கொடுங்க ஐயா. அனைத்து அன்பு உள்ளவர்களுக்காக நன்றி ஐயா.
0: நன்றி நன்றி ஐயா. நீங்க கேட்ட பாடல் ஏதோ காற்றில் கேட்டு ரசிக்கலாம்.
2: தாக்க சொல்லு தாக்க சொல்லு தாக்க சொல்லு தாக்க சொல்லு தாக்க சொல்லு தாக்க சொல்லு தாக்க சொல்லு தாக்க சொல்லு தாக்க சொல்லு தாக்க சொல்லு தாக்க சொல்லு தாக்க சொல்லு தாக்க சொல்லு தாக்க சொல்லு தாக்க சொல்லு தாக்க சொல்லு தாக்க சொல்லு தாக்க சொல்லு தாக்க சொல்லு தாக்க சொல்லு தாக்க சொல்லு தாக்க சொல்லு தாக்க சொல்லு தாக்க சொல்லு தாக்க சொல்லு தாக்க சொல்லு தாக்க சொல்லு தாக்க சொல்லு தாக்க சொல்லு தாக்க சொல்லு தாக்க சொல்லு தாக்க சொல்லு தாக்க சொல்லு தாக்க சொல்லு தாக்

sale de la droga, sale de la droga, sale de la droga.

0: வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி குண்டலப்பட்டி தருமபுரி. பிஇ பிடெக் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 2641. தொடர்புக்கு 9865754222. வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி குண்டலப்பட்டி.
1: 10:07 கேட்டு வரைக்கும் சுகமான ரகங்கள் நிகழ்ச்சி நிகழ்ச்சியில் நேர் வருக வணக்கம். இனிய இரவு வணக்கம். யாருங்கிருந்து அழைக்கிறீங்க, என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு?
2: திருப்பூர் மாவட்டம் காங்கேயம், எஸ் கௌரி சங்கர், நலம் நலமறிய ஆவல்.
1: நன்றிமா. என்ன திரைப்படத்துல என்ன பாடல் வேணுமா? சுகமான பாடல்.
2: 1969 வெளிவந்த படம் பூவா தலையா, பாடல் மதுரையில் பறந்த மீன் கொடியே.
1: சரிங்க மேடம், கேட்ட பாடல் ஏதோ காற்றையில் கேட்டு ரசிப்போம். நன்றி.
2: நன்றி சகோதரர்.

0: சுகமான ரகங்கள் நிகழ்ச்சி கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் சுகமான பாடலை கேட்க வேண்டும். நேயர் வருக, வணக்கம்.
1: வணக்கம். திருப்பூர் கனக்கம்பாளையம் கவிதா.
0: கவிதாம்மா, என்ன திரைப்படத்துல என்ன சுகமான பாடலை கேட்கலாம்?
1: திரிசூலம் படத்துல திருமாலின் திருமார்பில் ஸ்ரீதேவியின் முகமே.
0: சரிங்கம்மா, நீ கேட்ட சுகமான பாடலை கற்றோலை கேட்டு ரசிப்போம். நன்றி.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குபவர்கள்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
2: வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி குண்டலப்பட்டி தர்மபுரி பிஇ பிடெக் அனைத்து பாட பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 2641. தொடர்புக்கு 9865754222.
3: பத்து மணி 18:37 கேட்டு கொண்டிருக்கிறோம். தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 சுகமான ராகங்கள். இன்று அனைத்து மாவட்ட நேயர்கள் பங்கேற்கும் நேரலை நிகழ்ச்சி இது. நிகழ்ச்சியில் சுகமான பாடலை கேட்க நேயர் வருக வணக்கம்.

0: ஐயா இரவு வணக்கம்.
1: இரவு வணக்கம். யார் எங்கிருந்து?
0: தருமபுரி மாவட்டம் காரிமங்கலம் வட்டம் கெங்குச்செட்டிப்பட்டி பீமராஜன்.
1: பீமராஜன் ஐயா, என்ன திரைப்படத்தில் என்ன சுகமான பாடலை கேட்கலாங்க ஐயா?
0: 1975 வெளிவந்த படம் தொட்டதெல்லாம் பொன்னாகும்.
1: சரிங்க.
0: அந்த படத்தில் ஆவணி மலர் என்ற அற்புதமான பாடலை இரவு நேரத்தில் பாடல கேட்க அனைத்து அன்பு உள்ளவங்களுக்கு பாடல கேட்கணும்.
1: நன்றிங்க ஐயா. நீங்கள் கேட்ட பாடல் ஏதோ காற்றல் கேட்டு ரசிக்கலாம்.
0: நன்றிங்க.
1: நன்றி.

0: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்ஸ்.

0: சுகமான ரகங்கள் நிகழ்ச்சியில் அடுத்த பாடலை கேட்க நேயர் வருக. வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம். யார் எங்கேருந்து அழைக்கிறீங்க ஐயா?
1: சார், நான் முத்துப்பட்டிலேருந்து சரணம்.
0: ஐயா, என்ன படத்துலேருந்து என்ன பாட வேணும் ஐயா?
1: அபோர ரகங்கள்.
0: சரிங்க.
1: அந்த படத்துலேருந்து ஒரு பாட்டு, நல்ல பாடலாம்.
0: சரிங்க, நீங்கள் கேட்ட பாடம் ஏதோ காற்று கேட்டு ரசிக்கலாம். நன்றி.
1: ஆ, நன்றி சார்.
0: நன்றி.

0: 10:28:37 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் சுகமான ராகங்கள். இன்று அனைத்து மாவட்ட நேயர்களும் பங்கேற்றுக் கொண்டிருக்கும் நேரடி நிகழ்ச்சி அது. நிகழ்ச்சியில் இணையும் நேயர் வருக, வணக்கம்.
1: ஐயா வணக்கங்க ஐயா.

0: வணக்கம், யார் எங்கேருந்து அழைக்கிறீங்க? என்ன திரைப்படத்துன்னு என்ன சுகமான பாடலை கேட்கலாங்க ஐயா?
1: ஐயா, சேலம் மாவட்டம் ஆத்தூர்லேருந்து செந்தில்குமார் பேசுகிறேங்க ஐயா. கண் பாரி விட்டுறவர் சார் நான்.
0: சரி சரிங்க, சரிங்க ஐயா. என்ன திரைப்படம், என்ன பாடல் கேட்கலாங்க ஐயா?
1: ஐயா, பெற்ற தன் பிள்ளையால வந்து இந்த கண்ணன் அந்த பாட்டை போடுங்க.
0: சரிங்க, கண்டிப்பாக நீங்கள் கேட்ட பாடல் ஏதோ காற்று கேட்டு ரசிக்கலாம். நன்றிங்க ஐயா.
1: நன்றிங்க ஐயா, நன்றிங்க.
2: கண்ணு ஒரு வாட.

0: 10:35 நிமிடத்தில் கேட்டு ரசித்து கொண்டிருக்கிறோம். தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 சுகமான ரகங்கள். இன்று அனைத்து மாவட்ட நேயர்கள் பங்கேற்றுக் கொண்டிருக்கும் நேரலை நிகழ்ச்சி அது. நிகழ்ச்சியில் சுகமான பாடலை கேட்க நேயர் வருக. வணக்கம்
1: ஐயா. வணக்கம் ஐயா. நிலைத்தல் அனைவருக்கும், நேயர்கள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம் ஐயா.
0: இனிய இரவு வணக்கம். யார் எங்க இருந்தீங்க ஐயா?
1: மேச்சேரி வெள்ளார் சுப்பிரமணி பேசுறேங்க ஐயா.
0: ஆ சரிங்க. என்ன பாட்டு வேணுங்க ஐயா?
1: என்னென்ன படத்துல இருந்துங்க? கடவுளின் கல்லாளன் என்ற பாடலுங்க ஐயா.
0: சரிங்க.
1: அனைத்துக்கும் எங்கள் நண்பர் குமார் அவர்களுக்கும், காளிக்கவுண்ணூர் குமார் அவர்களுக்கும் காட்டலே தவள விடுங்க ஐயா. நன்றி வணக்கங்க ஐயா.
0: நன்றி நன்றி. நீங்க கேட்ட பாடு ஏதோ காட்டலே கேட்டு ரசிக்கலாம்.
2: கடவுள் ஏன் கல்லானா

0: சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் பாடலை கேட்க இணையும் நேயர் வருக. வணக்கம்.
1: இரவு
0: வணக்கம். யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க?
1: திண்டுக்கல் சுந்தர் சார். நல்லா
0: சுந்தரையா, மிகவும் நலமா இருக்கேன். என்ன திருப்பி என்ன பாடல் வேணும்?
1: எங்கம்மா பக்தர் சார்.
0: ம்,
1: தென்னக்கிளி எல்லாம் பள்ளியில் அனுப்ப.
0: சரிங்க, நீங்க கேட்ட பாடத்தை காட்டில் கேட்டு ரசிக்கலாம். நன்றி.
1: நன்றி சார். நன்றி.

0: உதவில்லை. சிகமண்ட ராகங்கள் நிகழ்ச்சியில் அடுத்த பாடலை கேட்கணும். நேயர் வருக, வணக்கம்.
1: ஐயா வணக்கம். ஐயா
0: வணக்கம். யார் இங்க இருந்து அழைக்கிறீங்கம்மா?
1: இங்க குப்பல் மலையிலிருந்து நிதிகாரங்குட்டாயி ராஜேஸ்வரி ராஜேந்திர பஸ் ஐயா.
0: ராஜேஸ்வரிமா, என்ன திரைப்படம், என்ன பாடல்?
1: படம் தெரியலண்ணா, நான் என்ன நினைச்சேன் நீ என்ன நினைச்சேன்னு சொல்லிட்டு எல்லாம் அனைத்து நேர்களுக்கும்.
0: சரிம்மா, அது வந்து கண்ணில் தெரியும் கதைகள் அப்படின்ட்டு அந்த திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்கலாம். நன்றிம்மா.
1: நன்றி.

0: 10:49 31 நொடிகளில் கேட்டு கொண்டிருக்கிறோம். தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 மெகாஹெர்ட்ஸ் ஒளிபரப்பில் சுகமான ராகங்கள். இன்று அனைத்து மாவட்ட நேயர்களும் பங்கேற்று கொண்டிருக்கும் நேரடி நிகழ்ச்சி இது. இனி நேர்களை நம் தருமபுரி பண்பலை 102.5 மெகாஹெர்ட்ஸ் ஒளிபரப்பில் நாளை காலை 6:55 தருமபுரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸின் மழலை மொழி. நாளைய மழலையாக நம்மோடு இணைகிறார் எஸ் சபேஷன். காலை 7 காலை வணக்கம் நிகழ்ச்சியில் தருமபுரி ஜேகே குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கும் நாள் மலர், தருமபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை வழங்கும் இனிது இனிது ஆகியவை கேட்கலாம். நிகழ்ச்சியில் இனிய பாடலை கேட்க நேயர் வருக. வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க?
1: நான் தருமபுரி மாவட்டம் அக்கமநிலை பஞ்சாயத்து தாசம்பள்ளி சித்தன்.
0: சித்தனையா? என்ன தெரு? என்ன பாடல்?
1: இரவு நேரத்தில் பழைய பாடல் கேட்கும் நேர்கள் அனைவருக்குமே இரவு வணக்கம். படம் உயர்ந்த மனிதன், அந்த படத்திலிருந்து சார் அந்த ஞாபகம் நெஞ்சிலே வந்தது. நண்பனே நண்பனே என்ற பாடல் அனைத்து நேர்களுக்காக கொடுங்க சார். நன்றி சார்.
0: கண்டிப்பா கண்டிப்பாக. நீங்க கேட்ட பாடம் ஏதோ காட்டு கேட்டு ரசிக்கலாம்.

0: 한단아, 야박한 눈치리 완다디 난번에 난번에 난번에
1: 안다나 야박음 민지리 만드디.

நாள் அன்று போல் இன்பமாய் இல்லையே அது ஏன் ஏன் ஏன் நண்பனே.

0: பாடம் படிப்பு ஆட்டம் பாட்டம் இதை தவிர வேறு எதை கண்டோம்?
1: புத்தகம் பையிலே புத்தியோ பாட்டிலே, புத்தகம் பையிலே புத்தியோ பாட்டிலே, பள்ளியை பார்த்ததும் ஒதுங்குவோம் மழையிலே. நித்தமும் நாடகம் நித்தமும் நாடகம் நினைவெல்லாம் காவியம், நித்தமும் நாடகம் நினைவெல்லாம் காவியம். உயர்ந்தவன்

அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே. நண்பனே நண்பனே நண்பனே, இந்த நாள் அன்று போல் இன்பமாயில்.

அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே. நண்பனே நண்பனே நண்பனே, இந்த நாள் அன்று போல் இன்பமாயில்.

0: அவனவன் நெஞ்சிலே ஆயிரம் ஆசைகள், அழுவதும் சிரிப்பதும் ஆசையின் விளைவுகள்.
1: பெரியவன் சிறியவன், நல்லவன் கெட்டவன், உள்ளவன் போன

0: 10:54 கேட்டு கொண்டிருக்கிறோம் சுகமான ரகங்கள் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் நேயர் வருக, வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யாருங்க அழைக்கிறீங்க?
1: சேலம் மாவட்டத்திலிருந்து சங்ககிரி பேசுறேங்க.
0: ஐயா, என்ன திரைப்படத்துல என்ன பாடல் வேணுங்க? ஐயா,
1: பாடல்கள்
0: இருந்து காலங்களில் அவ்வளவு சொந்தம் இந்த பாடல் போடும். ஐயா, அது பாவ மன்னிப்புங்க. ஐயா, அதுல இருந்து கேட்கலாம். நன்றி, நன்றி.

0: சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் நிறைவு பாடலை கேட்க இணையும் நேயர் வருக. வணக்கம்
1: சார். வணக்கம். ஈரோடு மாவட்டத்திலிருந்து சுவாமிநாதன் செங்கோட்டையிலிருந்து பேசுறேன்.
0: சுவாமிநாதன் ஐயா, என்ன திரைப்படத்தில் என்ன பாடல் கேட்கலாங்க ஐயா? என்ன திரைப்படத்தில் என்ன பாடல் கேட்கலாங்க ஐயா?
1: தாயின் மடியில் படத்தில் இருந்த எத்தனை செல்வங்கள் வந்தாலும்.
0: சரிங்க, நீங்கள் கேட்ட பாடல் ஏதோ காற்றில் கேட்டு ரசிக்கலாம். நன்றி
1: நன்றி நன்றி
0: நன்றி.

0: beyond the metropolitan centres. He also stressed on creating stronger linkages between sciences, startups and industry to accelerate the journey of indigenous technologies from laboratories to the marketplace. In badminton, Indian men's doubles pair of Sattvik Sairaj Ranki Reddy and Chirag Shetty clinched their maiden title at the China Masters in Shenzhen today. The Indian duo defeated China's He Ji Ting and Ren Xiang Yu by 11-21, 21-13, 21-17 in the summit clash to secure country's first ever title at the tournament. And that is the end of this news bulletin.
1: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 மெகாஹெர்ட்ஸ் ஒளிபரப்பில் நேயர்கள் இனி கேட்கவிருப்பது நாளைய நிகழ்ச்சி நிரல். நாளை காலை 6 மணிக்கு குரல் ஓசை, 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க, 6:15 பக்தி மாலை, 6:35 ஓசூர் சங்கர் பயோடெக் நிறுவனம் வழங்கும் உழவர்களுக்காக, 6:55 தருமபுரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸின் மழலை மொழி. நாளைய மழலையாக நம்மோடு இணைகிறார் எஸ் சபேஷன். காலை 7 மணிக்கு காலை வணக்கம் நிகழ்ச்சியில் தருமபுரி JK குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கும் நாள் மலர், தருமபுரி அரசு பட்டுக்கூடு அங்காடியின் விலை நிலவரம், தருமபுரி உழவர் சந்தையின் காய்கனி விலை நிலவரம், தருமபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை வழங்கும் இனிது இனிது ஆகியவை கேட்கலாம். 7:25 தருமபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி வழங்கும் நலம் தானே. 7:35 சந்தோஷ சாரல். காலை 8:00 தருமபுரி ஹெல்த் கேர் இரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று. 8:05 பொன்னியின் புதுப்பனல் அறிமுக நேயர்கள் மட்டுமே பங்கேற்கும் நேரலை நிகழ்ச்சி. அது நிகழ்ச்சியில் தருமபுரி ரங்கா சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ. 8:30 தருமபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ் வழங்கும் சிந்தனை சிறகுகள். 8:45 சரும ரோக நிவாரணி சைவால் வழங்கும் இன்று ஒரு தகவல். காலை 9:00 தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸின் இனிய சொல் அமுது. 9:05 வானலையில் வசந்தம். 10:00 தருமபுரி நேதாஜி பைபாஸ் ரோடு JN மருத்துவமனை ஜனனி கிளினிக் வழங்கும் நன்றே கேட்போம் இன்றே கேட்போம். 10:05 நீங்கள் கேட்டவை கட்சவில் விருப்ப பாடல் உங்கள் குரல் பதிவில். காலை 11:00 தருமபுரி இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள் வழங்கும் கேட்டால் சுவைக்கும் நிகழ்ச்சி கேட்கலாம். 11:05 பூவே பெண் பூவே பாவையர்கள் மட்டும் பங்கேற்கும் நேரலை நிகழ்ச்சி இது. 12:10 அறிவியல் மலர், 12:50 சூழல் காப்போம் அறிவிப்புகள் மெல்லிசை ஆகியவற்றை கேட்கலாம். 1:10 நேயர் விருப்பம், நேயர்களின் கடித வழி விருப்ப பாடல்கள் ஒலி உலாவரும் நேரம் அது. 1:30 தருமபுரி BGR மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும். பிற்பகல் 2:00 விவசாய அரங்கம். நாளைய நிகழ்ச்சியில் விவசாய அரங்கம் அங்கக வேளாண்மை தொடர் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் அங்கக வேளாண்மையில் உயிர் உரங்களின் பங்கு குறித்து திரூர் வேளாண்மை அறிவியல் நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் ஜி குமரேசன் அவர்கள் தரும் தகவல்களை கேட்கலாம். 2:30 பூங்கொத்து, 3:00 கற்சவையில் கலக்கல் பாடல்கள், மாலை 4:00 விறுவிறுப்பான விடை தேடும் வினாக்கள், மாலை 5:00 டாக்டர் தீபக் நியூபோர்ன் சைல்ட் கேர் மருத்துவமனை வழங்கும் நாளும் நலமுடன், 5:05 மாலை தென்றல், 6:00 தருமபுரி ராதாகிருஷ்ணா ஜுவல்லரி வழங்கும் தினமொரு திருக்கோவில், 6:10 இசை மின்னல், 6:30 மாநில செய்திகள், 6:40 வேலை காத்திருக்கு, 6:45 வானிலை அறிக்கை, 6:50 அறிவிப்புகள், 6:55 சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ் வழங்கும் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள், 7:00 சட்டப்பேரவையில் இன்று. சென்னையிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம். அதனைத் தொடர்ந்து கள்ளக்குறிச்சி மாவட்ட செய்திகளை மாவட்ட செய்தி மலரில் கேட்கலாம். 7:15 தமிழில் செய்திகள், 7:25 வயல்வெளி. நாளைய வயல்வெளி நிகழ்ச்சியில் நவீன தொழில்நுட்பத்தினால் கடல்சார் மீன்பிடி மண்டலங்களை எவ்வாறு கண்டறிவது என்ற தகவல்களை தருகிறார் மீன்வள கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் சா மாணிக்க வாசகம் அவர்கள். 8:00 இளம் தென்றல். நாளைய நிகழ்ச்சியில் சொல்லுக வெல்லுக என்ற தலைப்பில் ஒளிவிழா வர இருக்கிறது. நேயர்கள் பங்கேற்கும் நேரலை நிகழ்ச்சி இது. 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள், 9:15 செய்தி சுடர், 9:30 இடைவிடாது இசைமலை, 10:00 சுகமான ராகங்கள். தருமபுரி மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடல் ஒளிவிழா.

மற்றும் நேரம் அது. 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள். நேயர்கள் இதுவரை கேட்டது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 ஒளி உலாவரும் நாளைய நிகழ்ச்சி நிரல். இனி பண்பலையில் தொடர்ந்து கேட்கலாம் உறங்கும் முன்னோர் சிந்தனை, காந்திய சிந்தனையாக. பிறர் எப்படி இருக்க வேண்டும் என்று எண்ணுகிறாயோ அதுபோல் முதலில் நீ மாறு என்கிறார் மகாத்மா காந்தியடிகள். நேயர்கள் இதுவரை கேட்டது உறங்கும் முன்னோர் சிந்தனை, காந்திய சிந்தனையாக. ஆகாஷ்வாணி தருமபுரி பண்பலை 102.5 மெகாஹெர்ட்ஸில் இந்த ஒளிபரப்பு இத்துடன் நிறைவு பெறுகிறது. இதே அலைவரிசையில் நிகழ்ச்சிகள் நாளை காலை 5:50 தொடங்கும். சென்னை டிடிஎஸ் நிகழ்ச்சிகளை ஏற்காடு பண்பலை 103.7 மெகாஹெர்ட்ஸில் தொடர்ந்து கேட்கலாம். நேயர்களுக்கு வணக்கம். ஜெய்ஹிந்த்.